குடிசோமு பாடலாசிரியர் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் எஸ் பி பொன்னுச்சாமி கே ஜமுனாராணி பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏ வி எம் ராஜனும் புஷ்பலதாவும் என்ன பாடல் என்றுதானே யோசிக்கின்றீர்கள். இப்பொழுதும் பாடலை தருகின்றேன். அந்தி மலர் பூத்திருக்கு, ஆசை மனம் காத்திருக்கு, முந்திவிடும் முன்னாலே ஓடிவா, முந்திவிடும் முன்னாலே ஓடிவா. அந்தி மலர் பூத்திருக்கு, ஆசை மனம் காத்திருக்கு.

ஆடும் விழிகள் தீரும் வட்டும் அழகு தேனை அருந்தட்டும். ஆடும் விழிகள் தீரும் வட்டும் அழகு தேனை அருந்தட்டும். ஆடும் நாணம் விலகட்டும் பருவ கோலம் பழகட்டும். அன்பு என்னை ஆளட்டும் அமைதி அங்கு வாழட்டும். இன்ப மேகம் பொழியட்டும் இதய பூமி கொளிரட்டும். அந்தி மலர் பூத்திருக்கு ஆசை மனம் காத்திருக்கு.

குங்கும இதழ்கள் மலரட்டும் மலரட்டும், அதில் கொஞ்சிடும் புன்னகை தவழட்டும் தவழட்டும். மங்கள இசைகள் முழங்கட்டும் முழங்கட்டும், எனக்கு மனைவி பெருமை வழங்கட்டும் வழங்கட்டும். அந்தி மலர் பூத்திருக்கு, ஆசை மனம் காத்திருக்கு.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1964 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான அல்லி. திரைப்படத்தை தயாரித்து இயக்கி இரட்டை வேடங்களில் கதாநாயகனாக நடித்திருந்தவர் இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன். எஸ் பி பொன்னுச்சாமியும் கே ஜமுனாராணியும் பாடிய அந்த பாடல் காட்சியில் ஏ வி எம் ராஜனும் புஷ்பலதாவும். ஆலங்குடி சோமு எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா என்றும் போல, இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். காலத்தால் அழியாத கானங்கள் என்றும், அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள், என்றோ கேட்ட பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் இன்றைய நிகழ்ச்சியையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படியே கேட்டுக்கொண்டே இருங்கள். இது பழந்தமிழ் சினிமா பிரியர்களுக்கான ஒரு வரப்பிரசாத நிகழ்ச்சி. ஜெயசிம்மன் தெலுங்கில் வெளியானது, தமிழிலும் டப் செய்யப்பட்டது. ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார், ஆந்திர மக்கள் இவரை கிருஷ்ண பரமாத்மா என்ற வடிவத்தில் தான் பார்க்கின்றார்கள், கொண்டாடுகின்றார்கள். என் டி ராமராவ் ஆந்திர முதலமைச்சராக இருந்தவர், அவர் கதாநாயகன். அவருடன் இணைந்து அஞ்சலி தேவி, அஞ்சலி தேவி அந்த காலத்து கனவு கன்னி, அந்த காலத்து ஆண்களின் கனவு கன்னியாக இருந்தவர். இன்னமும் சொல்ல போனால் டி ஆர் ராஜகுமாரி முதல் கனவு கன்னி, அடுத்தவர் இவர்தான். அந்த அளவிற்கு அழகாக இருப்பார், திரையில் ஜொலிப்பார், பளிச்சென இருக்கும் அவருடைய முகம். மற்றும் ஹிந்தி நடிகை வஹிதா ரஹமான், எஸ் பி ரங்கா ராவ் மற்றும் பலரும். ஜெயசிம்ஹா அந்த திரைப்படம் தமிழில் டப் செய்யப்பட்டது, ஜெயசிம்மன் என்ற பெயரில். 1955 கருப்பு வெள்ளையில் ஜெயசிம்மன் திரைப்படத்தின் இயக்குனர். தமிழில் பல திரைப்படங்களை இயக்கிய டி யோகானந்த். தஞ்சை ராமையாதாஸ் இந்த பாடலின் கவிஞர், அந்த காலத்தில் பிரபலமான கவிஞர்களில் இவரும் ஒருவர் அல்லவா. தஞ்சையை புறப்படமாக கொண்டவர், தஞ்சாவூர். கோவை, கோயம்புத்தூர், இந்தியாவில் கோயம்புத்தூர் அதுதான் கோவை, கோவை சரளா. இலங்கையிலும் கோவை இருக்கின்றது, கோப்பாய். கோப்பாயை சுருக்கமாக கோவை என்பார்கள். மற்றது கொவ்வை, கொவ்வை காய், கொவ்வை பழம், அது வேறு. தஞ்சை ராமையாதாஸ் எழுதிய பாடலின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. இந்த பாடலை பாடிய குரல்கள் தெலுங்கில் 25 வருடங்களுக்கு மேல் கண்டசாலாவும் பி சுஷிதாவும் பாடிய ஜோடி பாடல்களை யாராலையும் ஓவர்டேக் பண்ண முடியவில்லை. 25 வருடம் அங்கே கண்டசாலா சுஷீலா ஆட்சி, தமிழில் டிஎம்எஸ் பி சுஷீலா ஆட்சி அப்படி. ஆனால் இந்த பாடலை பி சுஷிலா கண்டசாலாவுடன் பாடவில்லை. கண்டசாலாவுடன் இந்த பாடலை பாடிய குரல் நடிகையும் பாடகியுமான ஆர் பால சரஸ்வதி தேவி. காட்சியில் என் டி ராமாராவும் வஹிதா ரஹ்மானும். தெலுங்கு படம் பெருவெற்றி பெற்றது, ஜெயசிம்ஹா. அந்த அளவிற்கு தமிழுக்கு டப் செய்யப்பட்ட ஜெயசிம்மன் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த பாடலை பாடிய, அதாவது கண்டசாலாவுடன் பாடிய பெண் பாடகியான ஆர் பால சரஸ்வதி தேவிதான் தெலுங்கு பட உலகின் முதல் பின்னணி பாடகி, ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் இன் தெலுங்கு சினிஃபீல்டு. இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளரான டி வி ராஜு,
தெலுங்கு மொழியில் நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைத்திருந்தாலும் தமிழில் குறைவுதான். குறிப்பிட்டு உங்களுக்கு சில திரைப்படங்களை ஞாபகப்படுத்துகிறேன். கனிமுத்து பாப்பா, ராணி யார் குழந்தை, இந்த திரைப்படங்களின் இசையமைப்பாளரும் டி வி ராஜு அவர்களே. கண்டசாலா ஆர் பால சரஸ்வதி தேவி பாடிய பாடல் 55 கருப்பு வெள்ளையில் தெலுங்கிலிருந்து தமிழுக்கு டப் செய்யப்பட்ட ஜெயசிம்மன் திரைப்படத்தில் தஞ்சை ராமியாதாஸ் எழுதிய பாடலின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. Mm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1955 தெலுங்கில் வெளியான ஜெயசிம்ஹா என்ற தெலுங்கு திரைப்படம் தமிழுக்கு ஜெயசிம்மன் என்ற பெயரில் 1955 கருப்பு வெள்ளையில் வெளியானது. என் டி ராமராவ், ஹிந்தி நடிகை வஹீதா ரஹ்மான் பங்கு பற்றிய அந்த பாடல் காட்சியில் அந்த பாடல் காட்சியில் ஒலித்த அந்த பாடலை எழுதியவர் தஞ்சை ராமையாதாஸ், பாடலுக்கு இசையமைத்தவர் டி வி ராஜு, பாடலை பாடிய குரல்கள் கண்டசாலா மற்றும் ஆர் பாலசரஸ்வதி தேவி. தமிழில் அருமையான சில பாடல்களை பாடிய அற்புதமான பாடகிதான் ஆர் பாலசரஸ்வதி தேவி. அதே போலத்தான் கண்டசாலாவும். அவர் தெலுங்கு திரைப்படங்கள் ஏராளமானவற்றிற்கு இசையமைத்தும் இருக்கின்றார். அந்த காலங்களில் பார்த்தால் விஜயா புரொடக்ஷன்ஸ் எடுத்த பல திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், மாயா பஜார், பாதாள பைரவி, மறக்கவே முடியாத திரைப்படங்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் அற்புதமான அந்த காலத்து பாடல்கள், காலத்தால் அழியாத கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. இதோ இந்த பாடல், இது ஒரு நகைச்சுவை திரைப்படம்தான். முதலில் நாடகமாக மேடையேறியது, பின்பு திரைப்படமாக எடுத்தார்கள். நாடகம் மட்டும் வெற்றி பெறவில்லை, திரைப்படமும் வெற்றி பெற்றது. சிவாஜியுடன் ஜெயலலிதா ஜோடியாக நடித்த முதல் திரைப்படம். இப்பொழுது கண்டுபிடித்து விட்டீர்களா? சிவாஜியுடன், அதாவது சிவாஜி நடித்த திரைப்படங்கள் என்றால் முதலில் மோட்டார் சுந்தரம் பிள்ளை, அதன் பின்னர் கந்தன் கருணை போன்ற திரைப்படங்களில் ஜெயலலிதா நடித்தார், சிவாஜிக்கு ஜோடியாக அல்ல. இந்த திரைப்படத்தில் தான் முதல் சிவாஜிக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்தார். 68 சித்திரை வருடப்பிறப்பு வெளியீடாக இந்த திரைப்படம் திரையிடப்பட்டது. கருப்பு வெள்ளையில் வெளியானது, நாடகமாக மேடையேறியது. கலாட்டா கல்யாணம், எத்தனை பேரின் திருமணங்கள், கல்யாணம், கலாட்டா கல்யாணம் ஆகியிருக்கின்றது. கலாட்டாவில் ஆரம்பித்து திருமணத்தில் முடிந்துவிடும் எப்படியோ. நாடகமாக சித்ராலயா கோபு, ஸ்ரீதர் இவர்களின் நாடகம்தான் இது. ஸ்ரீதரோடு பயணித்தவர் தான் சித்ராலயா கோபு. சித்ராலயா ஸ்ரீதரின் சொந்த தயாரிப்பு நிறுவனம். ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன், ஸ்ரீதர் அவர்கள் சித்ராலயா என்னும் நிறுவனத்தை சொந்தமாக ஆரம்பித்து அதன் வாயிலாக முதன் முதலில் அவர் தயாரித்த திரைப்படம் என்றால் அது தேன் நிலவு. ஸ்ரீதர் இயக்கிய முதல் திரைப்படம் கல்யாண பரிசு. அதற்கு முன்னர் அவர் திரைப்படங்களுக்கு கதை வசனம் மாத்திரம் எழுதி கொண்டிருந்தார். பின்னாட்களில் எத்தனையோ பல வெற்றி திரைப்படங்களை, சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கிய, சிவாஜியின் ஒன்றுவிட்ட சகோதரர் என்று கூறப்படும் சி வி ராஜேந்திரன் இயக்கிய முதல் சிவாஜியின் திரைப்படம் இதுதான், கலாட்டா கல்யாணம். திரைக்கதை சித்ராலயா கோபு, இசை MS விஸ்வநாதன், இந்த பாடலின் கவிஞர் வாலி. இந்த திரைப்படத்தில் பார்த்தால் ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்திருப்பார்கள். சிவாஜி கணேசன், AVM ராஜன், நாகேஷ், ஷோ, KA தங்கவேலு, வி கோபாலகிருஷ்ணன், மாலி என்ற ஒரு நடிகர், VS ராகவன், செந்தாமரை, ஜெயலலிதா, ஜோதிலட்சுமி,
മനോരമ, കുമാരി സച്ചു, എം എസ് സുന്ദരിബായ്, ராஜேஸ்வரி என்ற நாட்டிய நடிகை, சீதாலட்சுமி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். பார்த்தீர்களா, ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தார்கள். பக்தி திரைப்படங்களைப் போல, சரித்திர கதை திரைப்படங்களைப் போல, இது ஒரு நகைச்சுவை திரைப்படம். கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் பி என் சுந்தரம். பி என் சுந்தரம் என்று நினைக்கும் பொழுது அந்த உயர்ந்த மனிதன் திரைப்படத்தை மறக்க முடியுமா? அவருடைய ஒளிப்பதிவு, ஒரு வியட்நாம் வீடு, பி என் சுந்தரத்தின் ஒளிப்பதிவு, கேமராமேன், ஒரு தங்கப்பதக்கம், ஆயிரம் ஜென்மங்கள், இப்படியாக பல திரைப்படங்களை அந்த திரைப்படங்களில் சினிமேட்டோகிராஃபராக, கேமராமேனாக பணியாற்றியவர் பி என் சுந்தரம். இன்னொரு விடயத்தை உங்களுக்கு குறிப்பிட வேண்டும், இந்த கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளரான பி என் சுந்தரம் அவர்களுக்கு 1968 சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது கிடைத்தது. எந்த திரைப்படத்தில் தெரியுமா? ஈவிஎம் தயாரித்து சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த சிவாஜியின் 125வது திரைப்படமான உயர்ந்த மனிதன். அந்த திரைப்படத்தில் இவருடைய சிறந்த ஒளிப்பதிவிற்காக விருது கிடைத்தது பி என் சுந்தரம் அவர்களுக்கு. ஆமாம், நல்லது உறவுகளே, கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தில் இந்த பாடல் காட்சியிலும் பலர் பங்கு பெற்றுவார்கள். 4 பேர் பாடிய பாடல் அல்லவா? டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா, எல்லாரீஸ்வரி, 4 பேர் பாடிய பாடல். இப்பொழுது பாடலை கேட்கலாமா? எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், மாப்பிள்ளைகள் செலவு செய்ய மாமனார்தான் வரவு வைக்க,

எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம். நாளை மணமேடை மாலைகள் வழங்காதோ, நாளை மணமேடை மாலைகள் வழங்காதோ, நாதஸ்வரத்தோடு மேளங்கள் முழங்காதோ, நாதஸ்வரத்தோடு மேள

போராட்டம் வண்ண தேரோடும் எந்த பக்கமே வந்து சேராமல் சேரும் சொர்க்கமே. மாமியார் தான் மையெழுத, மாப்பிள்ளைதான் கண் விழிக்க,

எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம். பத்து பதினாறு பிள்ளைகள் பெறலாமோ, பத்து பதினாறு பிள்ளைகள் பெறலாமோ.

மின்னல் கோலங்கள் போடும் கண்ணென்ன, முன்னம் காணாத இன்பம் என்னென்ன. திருப்பதியில் மணமுடிக்க உருப்படியாய் வாழ வைக்க எப்போதோ வேண்டிக் கொண்டாராம். மாப்பிள்ளைகள் வீடு வந்து மாமனுக்கு விடை கொடுக்க சந்நியாசம் வாங்கிக் கொள்வாராம். எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1968 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான கலாட்டா கல்யாணம். டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி பாடிய அந்த பாடலின் கவிஞர் கவிஞர் வாலி. மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த அந்த திரைப்படத்தை இயக்கியவர் சி வி ராஜேந்திரன். நகைச்சுவை திரைப்படமான இதன் திரைக்கதையை எழுதியவர் சித்ராலயா கோபு. சிவாஜியுடன் ஜெயலலிதா ஜோடியாக நடித்த முதல் திரைப்படமான இது 1968 சித்திரை வருடப்பிறப்பு வெளியீடாக திரையிடப்பட்டது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள், காலத்தால் அழியாத கானங்கள், அபூர்வமான பாடல்கள் பலதை நிறைந்த செய்திகளுடன் உங்களுக்காக வழங்கியதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை இங்கு படைப்பதற்கு வசதி வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ரம்யமான இனிமையான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். அடுத்து வரும் ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க இருப்பது மறக்குமா நெஞ்சம். நேயர்களே, வளமை போன்று இன்றும் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒரு அருமையான பக்தி கானம் ஒன்று, பக்தி கானத்தை கேட்டுக்கொண்டே நாங்களுடைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நேர்களே, இதோ ஒரு பக்தி கானம் கேட்போமா?

0: அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது திருக்குறள். இன்றைய திருக்குறளை உங்களுக்கு வழங்குவோர் நோர்வேயிலிருந்து திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள்.
1: வணக்கம். இன்றைய குறள் 14வது அதிகாரமாகிய ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து 131வது குறள். ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இங்கே விழுப்பம் என்பது மேன்மை, உயர்வு, சிறப்பு என பொருள்படும். ஓம்புதல் என்பது பேணுதல் அல்லது காத்தல் என பொருள்படும். இந்த குறளின் முழுமையான பொருளை நாங்கள் பார்ப்போமானால், மாந்தர் இந்த உலகத்திலே உயிர் வாழும் காலத்திலேயே நல்லொழுக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வாழ்வாராயின் இந்த உலகம் அவர்களை பார்த்து புகழ்ந்து போற்றும். அவர்களுடைய வாழ்க்கை முடிந்த பின்னும் கூட அவர்களை பற்றிய புகழ் இந்த உலகிலே நின்று நிலைக்கும். இதனால்தான் சொல்லப்படுகின்றது, நாங்கள் ஒழுக்கத்தை எங்களுடைய உயிரை விட மேலானதாக நாங்கள் பேணுதல் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.
0: நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது திருக்குறளும் அதன் பொருளும். வழங்கியவர் திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள், நோர்வே.
2: நீங்கள் கேட்டது திருக்குறள். தொடர்ந்து வருகின்ற பாடல் இது. தவப்புரன் திரைப்படத்தில் இருந்து எம் சௌந்தரராஜன் தருகின்ற இசை கேட்டால் புவி அசைந்தாடும்.

வகை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது ஒரு மருத்துவ குறிப்பு. இன்று எல்லோருக்கும் பிடித்தமான பேரிச்சம் பழம் பற்றிய ஒரு மருத்துவ குறிப்பை நாங்கள் தர இருக்கின்றோம். நீங்களே பொதுவாகவே பேரிச்சம் பழம் என்பது எல்லா வயதினருக்கும் பிடித்த ஒரு உணவாகும். பழங்கள் அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை கொண்ட மக்கள் நோய்களால் பாதிக்கப்படுவதில்லை. நாம் உண்பதற்கு உகந்த பழங்கள் எல்லாமே உடலுக்கு நன்மை தரக்கூடியது. நிறைய பேர் டயட்டில் இருக்கும்போது பேரிச்சம் பழத்தையும் சேர்த்து உட்கொள்வார்கள். ஏனென்றால் அதில் நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளன. டயட்டில் இருப்பவர்கள் பேரிச்சம் பழத்தை ஊற வைத்து சாப்பிடுவார்கள். மற்றவர்கள் பச்சையாக சாப்பிடுவதும் உண்டு. இந்த நிலையில் இப்பழத்தை காலையில் அதுவும் வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா என்ற சந்தேகம் அனைவரிடமும் இருக்கும். அதேபோல பின்வரும் நோயுள்ளவர்கள் பேரிச்சம்பழத்தை தொடவே கூடாது. அது என்ன பின்வரும் நோய்கள்? ஒன்று, எரிச்சல் கொண்ட குடல் நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நேரத்துக்கு தகுந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் பேரீச்சம் பழத்தை சாப்பிடும்போது நீரணிப்பதில் சிரமம் ஏற்பட்டு அசௌகரியத்தை உணர நேரிடும். ஆகவே இவர்கள் கட்டாயமாக பேரீச்சம் பழத்தை சாப்பிடக்கூடாது. பழங்களில் பிரக்டோஸ் இருப்பதால் வெறும் வயிற்றில் உண்ணும்போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. இதில் இருக்கும் நார்ச்சத்து கொஞ்சம் சாப்பிட்டால் கூட வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். ஆனால் ஈரணிக்க நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். பேரிச்சம்பழம் அல்சர் போன்ற நோய்களை தடுக்க உதவுகிறது. பல வகையான புற்றுநோய்கள் ஏற்படுவதை தடுப்பதுடன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நீரழிவு மற்றும் புறநோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது. மேலும் மூளை செயல்பாட்டை ஊக்குவிப்பது உடன் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. நாள்தோறும் பேரீச்சை சாப்பிட்டால் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும், மலச்சிக்கலை குணப்படுத்தும், உடல் எடையை குறைக்கவும் இது உதவுகிறது. பொதுவாகவே இது இனிப்பு சுவையுடைய பழமாக இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகள் இதனை உண்ணலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. எனவே பேரிச்சம்பழம் உடலுக்கு நன்மையும் சில நேரங்களில் சிலருக்கு சில தீய விளைவுகளையும் கொண்டு வரக்கூடியது. நீங்கள் இதுவரை கேட்டது பேரிச்சம் பழத்தின் மருத்துவ குணங்கள். தொடர்ந்து கே.ஜே.யேசுதாஸ் பாடல், இது ஒரு பொம்மலாட்டம் நடக்குது.

நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியில் இருந்து மறக்குமா நெஞ்சம் வாரத்தின் இரு நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே முதலில் நீங்கள் கேட்டது ஒரு மருத்துவ குறிப்பு, தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது சமையல் குறிப்பு. தேங்காய் சட்னி இலகுவாக செய்து சுவையோடு நண்பர்கள் உறவுகளுக்கு பரிமாறும் முறை பற்றி இந்த வாரம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எல்லோருக்குமே இட்லி தோசையுடன் சுவையான தேங்காய் சட்னி கொடுத்தால் ரொம்பவே பிடிக்கும். விதவிதமான தேங்காய் சட்னி வகைகளில் கோட்டல் சுவையில் இருக்கும் கெட்டியான தேங்காய் சட்னிக்கு இந்த ஒரு பொருளும் சேர்ப்பதுதான் ருசியை அதிகரிக்க செய்கிறது. வெறும் தேங்காயுடன் பொட்டுக்கடலை மிளகாய் சேர்த்து அரைத்தால் போதாது. இதுபோல நீங்களும் கூடுதல் பொருட்கள் இதே அளவில் போட்டு அரைத்து செய்து கொடுத்து பாருங்கள். இன்னும் கூடுதலாக இரண்டு இட்லி தோசை உள்ளே இறங்கும். அந்த அளவிற்கு ருசியை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த ரகசிய பொருள் என்ன? சுவையான தேங்காய் சட்னியை நாமும் எப்படி வீட்டில் அரைப்பது என்பதை தெரிந்து கொள்ள இதோ உங்களுக்கு அருமையான அந்த பதிவு. அதாவது தேங்காய் சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்களை முதலில் பார்ப்போம். தேங்காய் அரை மூடி, உடைத்த கடலை கால் கப், பச்சை மிளகாய் ஒன்று, வரமிளகாய் ஒன்று, இஞ்சி ஒரு சிறுதுண்டு, சின்ன வெங்காயம் 5, உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு கால் டீஸ்பூன், உளுந்து கால் டீஸ்பூன், சீரகம் கால் டீஸ்பூன், கறிவேப்பிலை ஒரு கொத்து, வரமிளகாய் 1. இனி தேங்காய் சட்டி செய்யும் முறை பற்றி பார்ப்போம். வரமிளகாய் 1, இஞ்சி ஒரு சிறுதுண்டு, சின்ன வெங்காயம் 5, உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு கால் டீஸ்பூன், உளுந்து கால் டீஸ்பூன், சீரகம் கால் டீஸ்பூன், கறிவேப்பிலை

அவை பூப்போல துருவி வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து கொண்டு இந்த தேங்காய் சட்டி அரைப்பதற்கு மிக முக்கியமான பொருள் சின்ன வெங்காயம் தான். எனவே இதனை தவிர்க்க வேண்டும். ஒரு மிக்சி ஜாரை கழுவி எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் துருவி வைத்துள்ள தேங்காய் துகளுடன் அரைக்கப்பட அளவிற்கு பொட்டுக்கடலை சேர்த்து கொள்ளுங்கள். முழு பொட்டுக்கடலை ஆக அது இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்தால் சுவையான வேர்க்கடலை சட்டி இதே முறையில் தயாராகிவிடும். இவற்றுடன் ஒரு சிறு துண்டு இஞ்சி, 5 தோல் உரித்து வைத்துள்ள சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். பின்னர் தேவையான அளவிற்கு உப்பு போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் சேர்த்து கொள்ளுங்கள். பச்சை மிளகாய் வரமிளகாய் இரண்டும் சேரும் பொழுது அது இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும். பின்னர் மிக்சியை இயக்கி தேங்காய் சட்னியை நன்றாக அரைத்து கொள்ளுங்கள். அதன் பின்னர் அடுப்பை பற்ற வைத்து அதில் 1 தாளிப்பு கரண்டியை வையுங்கள். தாளிக்க தேவையான அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் நன்கு காய்ந்து வரும் பொழுது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க வேண்டும். உளுந்து பொன்றமாக வறுத்து வந்ததும் 1 கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், 1 வரமிளகாய் கிள்ளி சேர்த்து சட்டியுடன் தாளித்து கொட்டி சுட சுட இட்லி தோசையுடன் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு ருசியாக இருக்கும். இதே முறையில் நீங்களும் முயற்சி செய்து பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரின் மனதிலும் இடம் பிடித்து விடலாமே. என்னே ஒரு அருமையான சமையல் குறிப்பை தந்தோம். கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து வருவது இதுவும் கே.ஜே.யேசுதாஸ் தருகின்ற பாடல், 1 புல்லாங்குழல் ஊமையானது.

வெற்றி கொண்டிருப்பது மறக்குமா நெஞ்சம், மறக்குமா நெஞ்சம். ஐடிஆர் பிரான்சில் இருந்து ஒலிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தற்பொழுது கனடா யுகம் வானொலியும் இணைந்து நேயர்களுக்கு இன்பம் படைத்து வருகின்றது. அந்த வகையிலே அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பத்திலே இயற்கை இன்பம், உருவக இன்பம், காட்சி இன்பம், வச இன்பம் என பலவக சுவையுடன் இலக்கிய நயப்பாடல்கள் நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று இயற்கை இன்பம் பற்றிய ஒரு சுவை மிகுந்த இலக்கிய சுவை கொண்ட பாடலையும் அதற்குரிய பொருளையும் பார்க்க இருக்கின்றோம். முதலில் கம்பர் தருகின்ற இந்த இயற்கை இன்ப பாடலை பார்ப்போம். அதன் பின்னர் அதன் பொருளையும் நாங்கள் பார்க்கலாம். தாதுகு சோலைதோறும் சண்பக காடுதோறும் போதவள் பொய்கைதோறும் புது மணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றோ. பாடலின் பொருளை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். பூந்தாது சொல்கின்ற சோலை தோறும் செண்பக மரங்கள் நிறைந்த காடுதோறும் மலர்கள் மலர்ந்துள்ள தடாகங்கள் தோறும் புது மணல் பறந்துள்ள இடங்கள் தோறும் மாதவி கொடிகள் வேலியாக உள்ள பூக வனங்கள் தோறும் கற்றறிந்த உடம்பு தோறும் உயிராக நின்று உலவியது இந்த இயற்கை. அது நீர்வளம் மிகுந்த நாடு. நிலைத்திலைகளெல்லாம் நீர்வள மிகுதியால் செழித்து அடர்ந்து வளர்ந்திருக்கின்றன. அதன் பயனாக சோலை மரங்கள் பூத்து குலுங்குகின்றன. மிகுதி கரணியமாக தேன்பொண்டுகளும் தும்பிகளும் தேனாடாத மலர்கள் நாளுகின்றன. அவற்றின் தலை கவுளினால் பூந்தாதுகள் வீணே சொரிகின்றன. அத்தகைய பழம் நிறைந்த சோலைகள் காற்றிலே கொள்ளை நறுமணத்தை பரப்பும். மலர்கள் நிறைந்த செண்பக மரங்கள் அளந்து நிறைந்த காடு. அதனால் எங்கும் கமகமவென்று மனதை மயக்கும் வாசனை பொருந்திய தென்றல் வீசும். பொய்கைகள் எங்கும் நிறைந்துள்ளன. நீரின் மேலே எட்டி பார்க்கும் மலர்கள் வெண்டாமரை செந்தாமரை கழுநீர் அல்லி என பல. கால இளவெயிலில் அப்போதே மடல் அவிழ்ந்த புத்தினம் பூக்கள் தன்னன்று கண்ணுக்கு விருந்தளிக்கின்றன. இரவு பெய்த மழை வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி வற்றிவிட்ட பின் அலையடித்து கோலமிட்ட புதுமணல் அதன் மீது படிந்திருக்கும் மகளிர் கூந்தலை நினைவூட்டும் அறல் மண்படிவுகள். இன்னும் காலடித்தடம் பதியாத புது ஆற்று மணல் பூத்து குலுங்கும் பூக மரங்கள் நிறைந்துள்ளன. பூகம் பூக்களிலும் முரலும் வண்டினங்கள் யாழிசையை மீட்டுகின்றன. அந்த பூக மரங்களை சுற்றி அமைந்துள்ள வேலிகளில் கொத்து கொத்தாக வெண்மலர்களை சுமந்து படர்ந்திருக்கும் மாதவி கொடிகள். அப்பால் உள்ள வயல்களில் நீரலை தவழ்கிறது. எங்கும் பச்சை பசையலென தளதளத்து நிற்கும் நெற்பயிர்கள் அதனுள் கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் கோலையும் மலர்ந்து கண்ணை கவரும் வண்ண வண்ண மலர்களின் கூட்டம். கற்க கற்க அறிவு பெருகும் அறிவு பெருக கல்விக்கலை முகத்தில் மிளிரும் அந்த முகவிரிவில் மலர்ச்சியும் மகிழ்வும் தோன்றும். மகளினால் மேனி மினுமினுக்கும் மக்கள். இவ்வாறு இயற்கையானது தன் படைப்பின் அழகை எங்கும் பரப்பியிருக்கும் நாடு என்று அந்த பாடலில் கம்பர் மிக அழகாக ஒரு இலக்கிய நயத்தை உங்களுக்காக படித்தார். நீங்கள் கேட்டது
இலக்கிய நயம் என்று கம்பர் தருகின்ற இயற்கை இன்பம் பற்றி பார்த்தோம். தொடர்ந்து நீங்கள் கேட்க இருக்கின்ற பாடல், வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில். கேட்போம் அந்த பாடலை.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது ஈழத்து தமிழ் புலவர். இன்று ஈழத்து தமிழ் புலவராக செவ்வந்திநாத தேசியர் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவர் கரணவாய் என்னும் ஊரில் பரம்பரையாக வந்த சைவ குறுமரபிலே திருஞார் சம்பந்த தேசியருக்கு புதல்வராக கிறிஸ்தாப்தம் 1907 சமனான பிளவங்க வருடம் ஆனி மாதம் 23 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தார். இவர் பிறந்து 2 ஆண்டிலே தந்தையார் தேக வியோகமடைய இவரது சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரே இவரையும் இவருடைய தமையனாராகிய கைலாயநாத தேசியரையும் தமது இரு கண்கள் போல கொண்டு வளர்த்து வந்தார். வளர்த்து வந்ததுமே அன்றி இருவருக்கும் சமஸ்கிருதம் தமிழ் என்னும் இருமொழி கல்வியையும் தாமே கற்பித்தும் வந்தார். வருங்காலத்தே திரிபாஷா விற்பன்னரும் ஆரிய திராவிட பாசா அபிவிருத்தி சங்க ஸ்தாபகரும் வித்யா தரிசியுமாகிய பிரமஸ்ரீ தி சதாசிவாயர் அவர்களால் சுன்னாகத்திலே பிரசீன பாடசாலை தொடங்கப்பட்டு நடைபெறுவதை அறிந்து இவரையும் இவரது தமையனாரையும் அழைத்து கொண்டு வந்து அவ்வித்யாசாலையில் படிக்கும்படி சேர்த்து வேண்டிய பொருள் உதவியையும் தாமே செய்து வந்தார். இவரும் அத்தமையனாரும் என்னிடத்திலே தமிழும் வேத விசாரதர் பிரம்மஸ்ரீ வி சிதம்பர சாஸ்திரத்தில் சமஸ்கிருதமும் முறையாக கற்று பிரவேச பால பண்டிதர் பரீட்சைகளில் சித்தி எய்தியதோடு அல்லாமல் பின்னும் இவர் இருமொழியிலும் பல நூல்களை ஆராய்ந்து கற்று வந்தார். என்னிடம் சில சித்தாந்த நூல்களும் கேட்டறிந்து இளமையிலே இவருக்கு பாடும் சக்தியும் உண்டானது. இவர் வித்யாசாலையை விட்டு ஊரில் இருக்கும் காலத்தே மாவை கந்தசாமி பேரில் மும்மணி மாலை பிரபந்தம் ஒன்று இயற்றியுள்ளார். அது 1932 அச்சிடப்பட்டுள்ளது. பின்னர் நல்லூர் கந்தன் பேரில் ஒரு கோவையும் பாடி முடித்துள்ளார். அது இன்னும் அச்சிடப்படவில்லை. அவ்விரு நூலுக்கும் ஒவ்வொரு செய்யலும் உண்டு. இன்னும் தம் ஊரில் தமிழ் விருத்தியின் பொருட்டு வித்யாவிருத்தி சங்கம் என்னும் பெயரோடு ஒரு சங்கம் நிறுவி அதன் மூலமாக ஒரு வித்யாசாலையை தாவித்து அதற்கு தமது தமையானாரையே அதிபராக்கி சங்கத்தையும் வித்யாசாலையும் தளர்வின்றி நடத்தி வந்தார். வித்யாசாலையை அரசினர் நன்கொடை புறவும் ஆக்கினார். அவ்வித்யாசாலையில் மாதந்தோறும் பிரசங்கங்களும் செய்து வந்தார். அவ்வூரிலும் புற ஊரிலும் புறலால் அழைக்கப்பட்டு சென்று பிரசித்தமான பெரும் சபைகளிலும் சமய விஷயமாகவும் வேறு விஷயமாகவும் பிரசங்கங்கள் செய்து வந்தார். தம் ஊரிலே சில மாணவருக்கு இலக்கண இலக்கியங்களை கற்பித்து பண்டித பரீட்சையிலும் சித்தியை இது வைத்தார். தமிழ் மொழியில் ஆராய்ச்சி எனும் ஒரு நூலும் உரைநடையில் இயற்றினார். இளமை தொடங்கி அதிஞாபக சக்தியும் விவேகமும் வாய்ந்தவர் இவர். இத்தகைய இவர் சாகரவிடம் ஆவணி மாதம் 17 தேதி புதன்கிழமை இரவு 31 வயதில் தொடக்கத்தில் கற்றோரும் மற்றோரும் சேர தேக வியோகம் அடைந்தார். இவர் நீண்ட ஆயுளுக்கு இருக்கப்பரின் தமிழ் தொண்டு செய்த புலவர்கள் இவரும் ஒருவராய் இருந்திருப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இவரே அன்றி இவருடைய தந்தையாரும் சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரும் இருமொழியிலும் வல்ல புலவர்களாக இருந்தவர்கள். இருவரும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை சிவசம்பு புலவரிடம் கற்றவர்கள். கவிபாடும் வன்மையுடையவர்கள். இவருடைய தந்தையார் வேதாரண்ய
சுவரர் மேல் ஒரு கோவையா பாடத் தொடங்கி அது முற்ற முன் தேகவியோகம் அடைந்தார். அதில் செய்யுள் 60 வரையில் பாடப்பட்டுள்ளன. அவ்வாறான பின்னணியை கொண்ட புலவர் செவ்வந்திநாத தேசியர் பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்தோம். அடுத்து நிகழ்ச்சியிலே ஒரு இனிமையான பாடல், இது போக போக தெரியும், இந்த பூவின் வாசம் புரியும்.

மழை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது ராசி பலன். இது 2022 ராசி பலன் முழுமையாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 12 ராசி நேயர்களும் இந்த ஒரே ஒரு பொருளை வைத்திருந்தால் அதிர்ஷ்டம் கூடவே தேடி வருமா. 2022 ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்காரரும் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பிற்காக தங்களுடன் எதை வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த பகுதியிலே நாங்கள் ஆராய இருக்கின்றோம். முதலாவது மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் வீட்டு சாவியை வைத்துக் கொண்டால் அது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குமா? ரிஷபம். ரிஷப ராசிக்கு புதிய வருடத்தில் வேளாமன் அதிர்ஷ்டம் மாய்ந்தது. அடுத்தது மிதுன ராசி. 2022 ஆண்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறுமி மணிகள் அதிர்ஷ்டமானது. 2022 ஆண்டில் பணவரவு அதிகரிக்கும். கடகு ராசி நேயர்களுக்கு 2022 ஆண்டில் கடகு ராசிக்காரர்களுக்கு சூரிய காந்தி செடி அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். சிம்மம், குதிரை, காலனி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு தீயகன் அதிர்ஷ்டம் கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 ஆண்டு உங்கள் வீட்டில் வாங்கி வைப்பது நல்லது. அடுத்து துலாம் ராசி நேயர்களுக்கு, துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 ஆண்டு உங்கள் வீட்டிற்கு வாங்கி வைப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, 2022 ஆண்டில் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்காக சித்வேதராக் விநாயகரை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். இதே போன்று தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டில் கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைக்க வேண்டும். அப்பொழுது இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்காரர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பேறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். அடுத்து இவர்கள் அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பொறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். இதனால் உங்கள் இலக்குகளை விரைவில் அடைவீர்கள். கும்பராசி. கும்பராசி நேர்களை 2022 ஆண்டில் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பொருள் என்றால் அது காற்றாடியை வீட்டில் வாங்கி வைப்பதுதான். மீனம். மீன ராசிக்காரர்கள் நல்ல அஸ்தத்துக்காக 2022 ஆண்டு வாட்ச் அணிய தொடங்க வேண்டும். இது மீன ராசிக்காரர்களுக்கான பலன் பற்றி தந்திருந்தோம். நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது 2022 ஆண்டு பிறக்கும் பொழுது அந்தந்த ராசிக்காரர்கள் என்ன பொருளை தங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதான ஒரு குறிப்பு அது. நேர்களே, நிகழ்ச்சியில் வருகின்ற அடுத்த பாடல், இந்த பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லைக்கொடி யாரோ. உலகம் சுற்றும் மாலிபன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், சுசீலா தருகின்ற பாடல்.

மறந்தது மறக்குமா நெஞ்சம். சர்வதேச தமிழ் வாழியக்கார் பிரான்ஸ் கனடா யுகம் மாலைகள் இணைந்து வழங்கிய ஒரு மணி நேர நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்கள் அடுத்த வாரமும் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து சிறப்பித்த சகோதரி மகனானடா நோர்வேயிலிருந்து கன்றலேஸ்வன், திருமதி சியாமணி கன்றலேஸ்வன் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்வோர் வி குமரன். வணக்கம் நேயர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி இது? வழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் முன்னர் நன்றிகள் கூற வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. ஆம், சில நாட்களின் முன்பு எங்களுடைய பேரன் சுவாரேஷ் கிருஷ்ணா அவரின் பிறந்த நாளையொட்டி விசேட பிறந்தநாள் வாழ்த்து நிகழ்ச்சி வானொலியில் இடம்பெற்றது. அதற்காக அந்த வாழ்த்து நிகழ்ச்சியை இந்த வான்பரப்பிலே எடுத்து வந்தமைக்காக எங்களுடைய சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கு முதற்கண் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதேபோல நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிய திருமதி ரமீலா நாதன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பம் சார்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன், அவருடைய பிறந்த நாளையொட்டி வாழ்த்து கூறிய அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் மீண்டும் எங்கள் குடும்பம் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் ஒரு சகோதரியின் அன்பான வேண்டுகோளுக்கு அமைய குழந்தை பாடல்கள், குழந்தைகளுக்கான பாடல்கள் ஒரு சிலவற்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். எத்தனையோ பாடல்கள், நூற்றுக்கணக்கான பாடல்கள் அந்த காலம் தொட்டு திரைப்படங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. குழந்தைகளுக்கான பாடல், அறிவுரை பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் என அவற்றிலே சிலவற்றை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தப் போகின்றேன். இதோ வெளிவராத ஒரு திரைப்படம், கடவுள் தந்த செல்வம். ஆமாம், பி பானுமதி, சி எல் ஆனந்தன், பேபி ராணி, டி ஆர் மகாலிங்கம், இந்திராதேவி, அசோகன், எம் ஆர் ஆர் வாசு என பலர் நடிப்பதாக இருந்தது. கோல்டன் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பும் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. சங்கர் கணேஷ் இசையமைத்திருந்தார்கள். திரைப்படத்தை தயாரித்து வசனம் எழுதியவர் எம் எல் பதி என்று கூறப்படுகிறது. திரைப்படத்தை இயக்கியவர் வளமையான ஸ்ரீதர் அல்ல, இவர் வேறு ஒரு ஸ்ரீதர், பி ஸ்ரீதர். அவர் இயக்கத்தில் உருவானதாக கூறப்படுகிறது. திரைப்படம் வெளிவந்ததாக தெரியவில்லை. பி பானுமதி பாடிய 2 பாடல்கள் அழகான பாடல்கள், கடவுள் தந்த செல்வம் திரைப்படத்தில். இது உங்களுக்காக அந்த பாடல்கள்.

இப்படி அழகான பாடல்கள் அந்த திரைப்படத்தில் இடம் பெற்றிருக்கின்றன. குழந்தை பாடல்கள் தான். அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது குலவிளக்கு திரைப்படம், இயக்குனர் திலகம், கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியான ஒரு குடும்ப கதை திரைப்படம், ஒரு காதல் திரைப்படம், ஒரு சோக சித்திரம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த திரைப்படத்தில் அருமையான நடிகை நடிகையர் குலவிளக்கு 69 கே.வி. மகாதேவன் இசையமைப்பு, அதிலே ஜெமினி கணேசன், சரோஜா தேவி, எஸ்.எஸ். ராஜேந்திரன், ராஜசுலோச்சனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இதோ பி. சுஷீலாவின் பாடல்கள். பனை மரம், தென்னை மரம், வாழை மரம், மக்கள் பழகும் பழக்கத்துக்கு மூணு மரம். பனை மரம், தென்னை மரம், வாழை மரம்.

0: இம்மரம் இன்னொரு பாடல் குலவிளக்கில் பி சுஷில. பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? சித்தி பாபு செய்யும் பூ என்ன பூ? அவன் வெட்டி தின்னு துப்புறது என்ன பூ? சித்தி பாபு செய்யும் பூ என்ன பூ? குறும்பு அவன் வெட்டி தின்னு துப்புறது என்ன பூ? கரும்பு வாணியிடம் இல்லாதது என்ன பூ? படிப்பு இது வாய் திறந்தால் உதிரும் பூ என்ன பூ? சிரிப்பு பூ போவா போத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? அது குலவிளக்கு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள். அத்தை மகள் என்றொரு திரைப்படம் 69 கருப்பு வெள்ளையில் தான் வெளியானது. ஆலங்குடி சோமு எழுதிய பாடல். மெல்ல செம்மனர் MS விஸ்வநாதன், திரைப்படத்தின் இசையமைப்பாளர் LR ஈஸ்வரி குழுவினர் பாடிய அழகான ஒரு பிறந்தநாள் பாடல் இருக்கின்றது. வாணிஸ்ரீ ஜெய்சங்கர் நடித்த திரைப்படம்.
1: மாளிகையில் மான்குட்டியின் திருநாளாம் திருநாளாம் மனம் குளிர

0: திருநாளாம் மனம் குளிர ஓடி வரும் பெருநாளாம் பெருநாளாம். அவரே என் தெய்வம் என்று ஒரு திரைப்படம், கருப்பு வெள்ளை திரைப்படம், 69 வெளியானது. அந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், விஜயகுமாரி, எஸ் வரலட்சுமி, முத்துராமன், பேபி சுமதி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். அதிலே கண்ணதாசன் எழுதிய பாடல், டி ஆர் பாப்பாவின் இசையமைப்பில் பி சுசீலா பாடிய பாடல். கட்டான முத்து முத்து சீரிப்பு, என் கண்மணிக்கு தெய்வம் தந்த நடிப்பு, பொட்டோடு பூ விரித்த விரிப்பு, இது பொன்னோடு வைரத்தின் மதிப்பு. கட்டான முத்து முத்து சீரிப்பு, என் கண்மணிக்கு தெய்வம் தந்த நடிப்பு, பொட்டோடு பூ விரித்த விரிப்பு, இது பொன்னோடு வைரத்தின் மதிப்பு. அவரே என் தெய்வம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் குழந்தைகளுக்கான ஒரு பாடல், தாலாட்டு பாடல் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆம், அதே போல என்ன முதலாளி சௌக்கியமா என்றொரு திரைப்படம், 72 வெளியான வண்ண திரைப்படம், மல்லியம் ராஜகோபால் திரைப்படத்தின் இயக்குனர். கண்ணதாசன் எழுதிய பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியமும் எஸ் சரளாவும் இணைந்து பாடிய பாடல்.
1: அன்பை குறிப்பது அண்ணா, ஆசையின் விளக்கம் அவன்னா,

அண்ணா, ஆசையின் விளக்கம் அவண்ணா, இளமையில் இன்பம் ஈனா, இடில்லா சுகம் அண்ணா, அன்பை குறிப்பது அண்ணா, ஆசையின் விளக்கம் அவண்ணா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் அன்பான ஒரு சகோதரியின் வேண்டுகோளுக்கு அமைய குழந்தைகளுக்கான பாடல்கள் தாலாட்டு பாடல்களாகவும் இருக்கலாம், அறிவுரை பாடல்களாகவும் இருக்கலாம். சிலவற்றை உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வரிசையில் கமலஹாசன் ஸ்ரீதேவி நடிப்பில் உருவான குரு திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல், ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள், ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள், உலகத்தில் பல உள்ளங்கள் என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள், அந்த கண்ணன் விம்பங்களே, ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். உறவு சொல்ல ஒருவன் 75 வெளியான கருப்பு வள்ளி திரைப்படம், தேவராஜ் மோகன் இரட்டையர் திரைப்படத்தின் இயக்குநர்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், நடிகர் சிவகுமாருக்காக. விஜயபாஸ்கர் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்,

உயிர்மேல் ஆசை. இந்த திரைப்படம் 67 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜம்புலிங்கம் எனப்படும் ஜம்பு திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் எம் சுப்பையா நாயுடு உயிர்மேல் ஆசை திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கண்ணதாசன் எழுதிய பாடல். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர், எல் விஜயலட்சுமி, கே பி சுந்தராம்பாள் நடித்திருந்தனர். கே பி சுந்தராம்பாள் பாடிய அற்புதமான ஒரு அறிவுரை பாடல், குழந்தைகளுக்கான பாடல்.

அது உயிர்மேல் ஆசை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தின் திகில் படங்களில் ஒன்று அம்மா எங்கே, 1964 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். முத்துராமன், சந்திரகாந்தா, ராஜஸ்ரீ, வீரப்பன், பேபி ஷஹிலா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இது வீரப்பன் என்ற நகைச்சுவை நடிகருக்காக பிரபல பின்னணி பாடகர் ஏ எல் ராகவன் பாடிய பாடல். வேதா இசையமைப்பாளர். பாப்பா பாப்பா கதை கேளு, காக்கா நரியின் கதை கேளு, தாத்தா பாட்டி சொன்ன கதை, அம்மா அப்பா கேட்ட கதை. பாப்பா பாப்பா கதை கேளு, தாத்தா காக்கா நரியின் கதை கேளு, தாத்தா பாட்டி சொன்ன கதை, அம்மா அப்பா கேட்ட கதை. ஒரே வழி 1959 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். மலையாள நடிகர் பிரேம் நஷீர், எம் என் ராஜம் ஆகியோர் நடிப்பில் வெளியான திரைப்படம் ஒரே வழி. கே சங்கர் திரைப்படத்தின் இயக்குனர். பி சுஷிலா பாடிய பாடல் ஒரே வழி திரைப்படத்தில். அன்பும் மரமும் உயிரென கொண்டால் அதுதான் ஆனந்தம், அன்பும் மரமும் உயிரென கொண்டால் அதுதான் ஆனந்தம், வாழ்வில் அதுதான் ஆனந்தம். நல்ல தங்காள் என்ற திரைப்படம் 1955 கருப்பு வெள்ளையில் வெளியானது. அந்த திரைப்படத்தில் இறையருட் செல்வர் ஏ பி நாகராஜன், ஆர் எஸ் மனோகர், ஜி வரலட்சுமி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மருதகாசி எழுதிய பாடல். இசைமேதை ஜி ராமநாதனின் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது ஏ பி நாகராஜனுக்காக.

நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் அல்லது அறிவுரை பாடல்கள் உங்களுக்காக அந்த பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக நான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அந்த வரிசையில் தங்கப்பதக்கம் திரைப்படம் 74 வெளியானது சிவாஜி புரொடக்ஷன் சார்பில். முதலில் நாடகம், பின்பு திரைப்படமானது. வாணிஜெயராமும் சாய்பாபாவும் பாடிய பாடல். சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, ஸ்ரீகாந்த், பிரமீலா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மெல்லிசெமன்னர், எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர், பி மாதவன் திரைப்படத்தின் இயக்குனர். கண்ணதாசன் எழுதிய பாடல் இதோ. தத்தி செல்லும் முத்து கண்ணன் சீரிப்பு, அள்ளி தாலாட்டும் அன்னை பெற்ற மதிப்பு, விளையாட்டு பிள்ளை கொண்ட துடிப்பு.

நீலமலர்கள் திரைப்படம். 1979 வெளியான வண்ண திரைப்படம். கே ஆர் விஜயா, கமலஹாசன், ஸ்ரீதேவி, மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் பஞ்சு திரைப்படத்தின் இயக்குநர்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில். பி சுஷீலா பாடிய பாடல் நீலமலர்கள் திரைப்படத்தில். இதோ உங்களுக்காக குழந்தைகளுக்கான அடுத்த பாடல். மாதம் ஒரு பூ மலரும் அல்லிப்பூ, வருஷம் ஒரு பூ மலரும் மகிழம்பூ. மாதம் ஒரு பூ மலரும் அல்லிப்பூ, வருஷம் ஒரு பூ மலரும் மகிழம்பூ. பன்னிரண்டு ஆண்டுகளில் ஒரு முறை மலை மீது மலருவது என்ன பூ? பன்னிரண்டு ஆண்டுகளில் ஒரு முறை மலை மீது மலருவது என்ன பூ? பச்சை கிளி பேசுவது அக்கக்கா, பாடும் குயில் கூவுவது குக்குக்கூ. இச்சையுள்ள எனது பிள்ளை என்னிடம் இனிமையாக சொல்லுவது அம்மா அம்மா. மா

அதே நீலமலர்கள் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பேசும் மணி முத்து ரோஜாக்கள் பிள்ளைகள் எல்லோரும் ராஜாக்கள் இதயம் விரிந்த பறவைகள் இறைவன் எழுதும் கவிதைகள் பேசும் மணி முத்து ரோஜாக்கள் பிள்ளைகள் எல்லோரும் ராஜாக்கள் இதயம் விரிந்த பறவைகள் இறைவன் எழுதும் கவிதைகள் அள்ளித் தருகின்ற வள்ளல்கள் அன்பிலும் பண்பிலும் மன்னவர்கள் அள்ளித் தருகின்ற வள்ளல்கள் அன்பிலும் பண்பிலும் மன்னவர்கள் தேசத்தை காத்திடும் வீரர்கள் தினமும் பொழியும் மேகங்கள் பேசும் மணி முத்து ரோஜாக்கள் பிள்ளைகள் எல்லோரும் ராஜாக்கள் இதயம் விரிந்த பறவைகள் இறைவன் எழுதும் கவிதைகள். குழந்தைகளுக்கான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். 1964 கவிஞர் கண்ணதாசனின் சொந்த திரைப்படமாக வெளியானது கருப்பு பணம். அந்த திரைப்படத்தில் கண்ணதாசன் அவர்கள் வில்லனாக நடித்திருந்தார். திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் அவரே. திரைப்படத்தை இயக்கியவர் பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான ஜி ஆர் நாதன். கருப்பு பணம் திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன், கே பாலாஜி, கே ஆர் விஜயா, எஸ் வரலட்சுமி, ஷீலா, சந்திரகாந்தா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். அதிலே கவிஞர் கண்ணதாசனுக்காக சீர்காழி கோவிந்தராஜன் குழுவினர் பாடிய கண்ணதாசன் எழுதிய பாடல் மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பில்

மீண்டும் வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடமை, வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடமை நீங்கி

சாந்தி நிலையம் என்ற திரைப்படம் வண்ண திரைப்படமாக 69 வெளியாகி வெற்றி கண்டது. இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன், கண்ணதாசன் எழுதிய பாடல். திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், நாகேஷ், அதேபோல காஞ்சனா, ரமா பிரபா, ஜெய கௌசல்யா, அப்படியாக குழந்தைகள் நடித்திருந்தார்கள். நடிகை மஞ்சுளா இந்த திரைப்படத்தின் வாயிலாக அறிமுகமானார். பி சுஷீலா குழுவினர் பாடிய பாடல், குழந்தைகளுக்கான பாடல். இறைவன் ஜெமினி கணேசன், நாகேஷ், அதேபோல காஞ்சனா, ரமா பிரபா, ஜெய கௌசல்யா, அப்படியாக குழந்தைகள் நடித்திருந்தார்கள். நடிகை மஞ்சுளா இந்த திரைப்படத்தின்

இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். அதே திரைப்படத்தில் பி. சுசீலா பாடிய மற்றொரு பாடல்,

சிறிய வயதில் அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களே. சிறிய வயதில் அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களே. இன்னொரு பாடல் பி. சுசிலா குழுவினர்.

0: இந்த மனிதனை எல்லாம் நலமா என்றாராம். ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான். படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம். கண்ணில் கண்ட மனிதனை எல்லாம் நலமா என்றாராம். வா ராஜாவா 69 வெளியான வண்ண திரைப்படம், எல்ஆர்ஈஸ்வரி பாடிய பாடல், மாஸ்டர் பிரபாகர், பேபி சுமதி, சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பலரும் நடித்த திரைப்படம். குன்னக்குடி வைத்தியநாதன் இந்த திரைப்படத்தின் வாயிலாக முழுமையான இசையமைப்பாளராக அறிமுகமானார். '69 இந்த திரைப்படம் வெளியானது. திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி நாகராஜன். இதோ குழந்தைகளுக்கான மற்றொரு பாடல். கல்லெல்லாம் செல செஞ்சாம் பல்லவ ராஜா, அந்த கதை சொல்ல வந்தேன் நீ சின்ன ராஜா. கல்லெல்லாம் செல செஞ்சாம் பல்லவ ராஜா, அந்த கதை சொல்ல வந்தேன் நீ சின்ன ராஜா. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு அன்பான சகோதரியின் வேண்டுகோளுக்கு அமைய குழந்தைகளுக்கான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன், ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அந்த பாடல்களின் ஆரம்ப அடிகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அவை தாலாட்டு பாடல்களாகவும் இருக்கலாம், அறிவுரை பாடல்களாகவும் இருக்கலாம். அந்த வரிசையில் 74 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் பிராயச்சித்தம். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் சஞ்சய். கண்ணதாசன் எழுதிய பாடலை பி சுஷிலா பாடியிருக்கின்றார். பிராயச்சித்தம் திரைப்படத்தில் ஜெய்சங்கர், சசிகுமார், லக்ஷ்மி, பேபி ராணி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பி சுஷிலா பாடிய பாடல்.
1: மயங்குகிறாள் இந்த மதுரை மீனாட்சி, மாயவன் அண்ணனை காணவில்லை என்று. மயங்குகிறாள் இந்த மதுரை மீனாட்சி, மாயவன் அண்ணனை காணவில்லை என்று. வாராய் கண்ணா என்

சிவகுமார், குமாரி பத்மினி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். திரைப்படத்தின் இசையமைப்பாளரும் பி பானுமதியே. இந்த பாடல் ஏ மருதகாசி எழுதிய பாடல், பி பானுமதி குழுவினர் பாடிய பாடல். குழந்தைகளுக்கான மற்றொரு பாடல், சரிகமபா பாட்டு பாடுங்க, பாட்டில் உள்ள பாடங்களையே கேட்டு கொள்ளுங்க. சரிகமபா பாட்டு பாடுங்க, பாட்டில் உள்ள பாடங்களையே கேட்டு கொள்ளுங்க. சரிகமபா பாட்டு பாடுங்க, பாட்டில் உள்ள பாடங்களையே கேட்டு கொள்ளுங்க. இரு துருவம் 71 வெளியான வண்ண திரைப்படம். சிவாஜி கணேசன், பத்மினி, முத்துராமன், ராஜஸ்ரீ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கங்கா ஜமுனா என்ற ஹிந்தி திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு. ஹிந்தி திரைப்படம் வெற்றியடைந்தது திலீப் குமார், வைஜந்தி மாலா நடிப்பில். இரு துருவம் தோல்வியை தழுவியது. பி எஸ் வீரப்பா திரைப்படத்தை தயாரித்திருந்தார், நடித்தும் இருந்தார் இந்த திரைப்படத்தில். சீர்காழி கோவிந்தராஜன் குழுவினர் பாடியது. அறிவுரை பாடல் இரு துருவம் திரைப்படத்தில் கண்ணதாசன் பாடல், மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளர்.

காட்சி மாய அவன் அண்ணனை காணவில்லை என்று. 75 ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இப்படியும் ஒரு பெண். பி. பானுமதி பிரதான வேடம் தாங்கி நடித்தார் இந்த திரைப்படத்தில். அவருடன்

73 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் ஸ்கூல் மாஸ்டர். ஜெமினி கணேசன், சௌகார் ஜானகி பிரதான பாத்திரமேற்று நடித்திருந்தார்கள். ஜெமினி கணேசன் ஸ்கூல் மாஸ்டராக நடித்திருந்தார். கண்ணதாசன் பாடல், மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளர், பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் பி ஆர் பந்துலு திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அதிலே சீர்காழி கோவிந்தராஜன்

நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் அல்லது அறிவுரை பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக நான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். 1970 ஷாண்டோ சின்னப்பாதுவர் தயாரிக்க தண்டாயுத பாணி பிலிம் சார்பில் மாணவன் என்ற கருப்பு வெள்ளை திரைப்படம் வெளியானது. அதிலே ஜெய்சங்கர், சௌகார் ஜானகி, முத்துராமன், லக்ஷ்மி, அது மாத்திரமல்ல ஒரு பாடல் காட்சியில் கூட கமலஹாசன், குட்டி பத்மினி நடனமாடியிருந்தார்கள். மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். சங்கர் கணேஷ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள். திரைப்படத்தை இயக்கியவர் எம் ஏ திருமுகம், அதாவது தேவரின் தம்பி. இந்த பாடலை எழுதியவர் திருச்சி தியாகராஜன். பி சுஷிலா குழுவினர் பாடிய பாடல் சௌகார் ஜானகிக்காக. மாணவன் திரைப்படத்தில் குழந்தைகளுக்கான ஒரு பாடல். சின்ன சின்ன பாப்பா, பாப்பா செய்திய கேளப்பா, சொன்னபடி நடந்தா நாட்டின் கண்ணே நீதாம்பா. சின்ன சின்ன பாப்பா, பாப்பா செய்திய கேளப்பா, சொன்னபடி நடந்தா நாட்டின் கண்ணே நீதாம்பா. தந்தையும் தாயும் தெய்வம் ஆகும், தன்னலம் இருந்தால் அன்பே மாறும். தந்தையும் தாயும் தெய்வம் ஆகும், தன்னலம் இருந்தால் அன்பே மாறும். ஆமா, சின்ன சின்ன பாப்பா, வாப்பா செய்திய கேளப்பா, சொன்னபடி நடந்தா நாட்டின் கண்ணே நீதாம்பா. 75 வெளியான வண்ண திரைப்படம் எடுப்பார் கைப்பிள்ளை திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் பி சீனிவாசன். திரைப்படத்தில் பி பானுமதி, ஜெய்சங்கர், வெண்ணிராடை நிர்மலா, கன்னட மஞ்சுளா, எம் ஆர் ஆர் வாசு, ஸ்ரீகாந்த் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பி பானுமதியின் 2 பாடல்கள் இந்த திரைப்படத்தில் உள்ளன. கண்ணப்பெருமான் ஆள பிறந்தான், அன்னை மடியில் ஆட பிறந்தான், அலமரமாய் வாழ பிறந்தான், ஏழுலகம் காக்க பிறந்தான்,

உலகம் காக்க பிறந்தான் கண்ணப் பெருமான், அழப் பிறந்தான் கிஸ்மிசன் கிஸ்மிசன் கிஸ்மிசன் கிஸ்மிசன். எடுப்பார் கைப்பிள்ளி திரைப்படத்தில் பி பானுமதி பாடிய மற்றொரு கண்ணதாசன் எழுதிய பாடல் மீட் மை சன். வனவாசம் போயிருந்து திரும்பி வந்தான் என் மகன், மீட் மை சன், மீட் மை சன். வனவாசம் போயிருந்து திரும்பி வந்தான் என் மகன், மீட் மை சன், மீட் மை சன். பத்து திங்கள் தவம் இருந்தேனே பகவான் அறிவான் வேதனை, அவன் பாதியில் என்னை பிரிந்ததும் ஆண்ட

பாசத்தில் வந்து கிடந்தேன், பாலகன் வந்தான் அந்நேரம். மீட் மை சன், மீட் மை சன், மீட் மை சன், மீட் மை சன். இடுப்பார் கைப்பிள்ளை திரைப்படத்தை பி பானுமதி பாடிய பாடல் அது. நேயர்களே, குழந்தைகளுக்கான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக நான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன், மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக. அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சுடரும் சூறாவளியும், 71 வெளியான திரைப்படம். எஸ் ஆர் புட்டண்ணா கன்னட இயக்குனர், திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், முத்துராமன், தெலுங்கு நடிகர் சந்திரமோகன், ஜெயா, வெண்ணிராடை நிர்மலா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் ஜானகி பாடிய பாடல் நடிகை ஜெயாவுக்காக. மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கண்ணதாசன் எழுதிய பாடல்.

0: பட்டு வண்ண பூமுகத்தில் என்ன துடிப்பு? கண்ணா நலமா கே பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான திரைப்படம். 72 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜெமினி கணேசன், ஜெயந்தி பிரதான பாத்திரங்களை ஏற்று நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் சில பாடல்கள் இருக்கின்றன. அதில் ஒரு பாடல் எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய பாடல். மெல்லிச மன்னர், எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைப்பாளர், கண்ணதாசன் எழுதிய பாடல். மாஸ்டர் பிரபாகருக்காக எல்.ஆர். ஈஸ்வரி. கண்ணா நலமா திரைப்படத்தில்
1: பட்டத்து ராஜாவுக்கு 8 வயசு, பக்கத்து மந்திரிக்கு புத்தி பெருசு. பட்டத்து ராஜாவுக்கு 8 வயசு, பக்கத்து மந்திரிக்கு புத்தி பெருசு.

பேரிசை. 72 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் அப்பா டாட்டா. கண்ணதாசன் பாடல், மல்லியம் ராஜகோபால் திரைப்படத்தின் இயக்குனர். வி குமார் இசையமைப்பில் பி சுசீலா பாடிய பாடல். ஜெமினி கணேசன், பத்மினி நடித்த திரைப்படம் அப்பா டாட்டா.

அன்பின் குரலே எங்கள் குடும்பம் காக்கும் நிழலே தமிழே பிள்ளை தமிழே.

ஆம், குழந்தைகளுக்கான பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தில் பி சுசிலா பாடியது வாணிஸ்ரீக்காக. இன் ராஜாவின் ரோஜா முகம் திங்கள் போல் சிரிக்கும், செவ்வாயில் பால் மணக்கும். இன் ராஜாவின் ரோஜா முகம் திங்கள் போல் சிரிக்கும், செவ்வாயில் பால் மணக்கும். பட்டீதழ் பெட்டகத்தை மெல்ல திறந்து

தாய்க்கு தலைமகன் 67 வெளியான கருப்பு வெளி திரைப்படம். ஷாண்டு சின்னப்பாதேவரின் தேவர் பிலிம்ஸ் திரைப்படம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, சௌகார் ஜானகி, எஸ் ஏ அசோகன் நடித்தது. கே வி மகாதேவன் இசையமைப்பாளர், கண்ணதாசன் பாடல், எம் ஏ திருமுகம் திரைப்படத்தின் இயக்குனர், பி சுஷிலா பாடியது.

டீச்சரம்மா திரைப்படத்தில் பி சுஷிலா பாடியது. விஜயகுமாரிக்காக கண்ணதாசன் பாடல், டி ஆர் பாப்பா இசையமைப்பாளர்.

வகுளிப்பெண் 71 வெளியான கருப்பு திரைப்படம். வி குமார் இசையமைப்பாளர். ஜெமினி கணேசன், தேவிகா, முத்துராமன், நிர்மலா நடித்த திரைப்படம். வி குமார் இசையமைப்பாளர், கண்ணதாசன் பாடல். திரைப்படத்தை இயக்கியவர் தேவிகாவின் கணவர் எஸ் எஸ் தேவதாஸ்.

கண்ணான கண்ணுறங்க கட்டழக பூவுறங்க பெண்ணாக வளர்ந்து விட்ட பிள்ளையே நீ உறங்கு. கண்ணான கண்ணுறங்க கட்டழக பூவுறங்க பெண்ணாக வளர்ந்து விட்ட பிள்ளையே நீ உறங்கு. அதே திரைப்படத்தில் பி. சுசிலா பாடிய மற்றொரு பாடல் பகுளிப்பெண் திரைப்படத்தில். முள்ளுக்கு ரோஜா சொந்தம், முத்துக்கு சிப்பி சொந்தம், பிள்ளைக்கு அன்னை அல்லவோ என் கண்ணா, பெண்மைக்கு தாய்மை அல்லவோ. முள்ளுக்கு ரோஜா சொந்தம், முத்துக்கு

எழுபத்தி நான்கில் வெளியானது டாக்டர் அம்மா திரைப்படம். வாலியின் பாடல், சங்கர் கணேஷ் இசையமைப்பில், பி சுசீலா பாடியது மஞ்சுளாவிற்காக.

கண்ணாநலமா திரைப்படத்தில் மற்றொரு பாடல் பி சுஷிலா பாடியது, குழந்தைகளுக்கான பாடல், மெல்லிசை மன்னரின் இசையமைப்பும், கண்ணதாசன் எழுதிய பாடல், நடிகை ஜெயந்திக்காக பி சுஷிலா பாடியது. நான் கேட்டேன் அவன் தந்தான்,

73 வெளியானது மறுபிறவி முத்துராமன் மஞ்சுளா நடிப்பில். மஞ்சுளாவிற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய குழந்தைகளுக்கான பாடல். கண்ணதாசன் எழுதியது, டி ஆர் பாப்பா இசையமைப்பாளர். காவேரி மாந்தோப்பு கனியோ கண்கள் கல்யாணம்.

குழந்தைகளுக்கான பாடல் வரிசையில் அடுத்த பாடல். பங்காளிகள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். திருச்சி லோகநாதன் பாடிய பாடலும் உண்டு, பி சுசிலா பாடிய பாடலும் உண்டு. மருதகாசி எழுதியது. இசையமைத்தவர் பி தட்சிணாமூர்த்தி, எம் ஆர் ராதா, அஞ்சலி தேவி, தேவிகா, ஜெமினி கணேசன், ஈவி சரோஜா நடித்தது.

குழந்தைகளுக்கான பாடல் வரிசையில் மங்கையர் திலகம் படத்தில் 1955 வெளியான திரைப்படம். அதிலே நாட்டிய பேரொளி பத்மினிக்காக ஆர் பாலசரஸ்வதி தேவி பாடிய பாடல். பரதகாசி எழுதியது. இந்த பாடலை முதல் கண்ணதாசனை வைத்துத்தான் எழுதியிருந்தார்கள். திரைப்படத்தின் இயக்குநரான எல் வி பிரசாத்துக்கு அவருடைய வரிகள் பிடிக்கவில்லை. பின்பு மருதகாசியை வைத்து இந்த பாடல் எழுதப்பட்டது. பத்மினிக்காக ஆர் பால சரஸ்வதி தேவி பாடிய பாடல். எஸ் தட்சிணாமூர்த்தியின் இசையில்

அதே போல பஞ்சவர்ணக்கிளியில் கே ஆர் விஜயாவிற்காக பி சுசீலா பாடிய பாடல். கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், வண்ண வண்ண தொட்டில் கட்டி தாலாட்டுவான், குழல் எடுப்பான், பாட்டிசைப்பான், வலம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான், வலம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான். ராமு திரைப்படத்தில் கே ஆர் விஜயாவிற்காக பி சுசீலா.

பாட்டு சொல்லி தூங்க செய்வேன் ஆரீரரோ. அழகர் மலை கள்வன் திரைப்படத்தில் வாலி எழுதிய முதல் பாடல் இதுதான். 1959 பி கோபாலம் அவர்களின் இசையமைப்பில் பி சுசீலா பாடியது அழகர் மலை கள்வன் திரைப்படத்தில்.

கைதி கண்ணாயிரம் திரைப்படத்தில் பி சுஷிலா பாடியது. நடிகை ராஜ சுலோச்சனாவுக்காக மருதகாசி எழுதிய பாடல். கே வி மகாதேவன் இசையமைப்பாளர். 60ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம்.

மயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும். கொஞ்சி கொஞ்சி பேசி கொஞ்சி கொஞ்சி பெற்றால் தான் பிள்ளையா 66 வெளியான எம்ஜிஆர் திரைப்படம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. பாலாடை 67 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். சிவாஜி பத்மினி கே ஆர் விஜயா நடித்தது. பி சுஷிலா பாடிய பாடல் பாலாடை திரைப்படத்தில். பட்டாடை தொட்டில் கட்ட வேண்டும் என் கண்ணுக்கு பால் வண்ண சங்கு கொள்ள வேண்டும்.

என் கண்ணுக்கே பால் வண்ண சங்கு கொள்ள வேண்டும். தாமரை நெஞ்சம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், குழந்தைகளுக்கான பாடல்.

அதே கன்னித்தாய் திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு குழந்தைகளுக்கான பாடல். வாயார முத்தம் தந்து வண்ண பிள்ளை கொஞ்சுது, மாதுளம் பூவை போல காலும் கையும் மின்னது, மாதுளம் பூவை போல காலும் கையும் மின்னது, வாயார முத்தம் தந்து வண்ண பிள்ளை கொஞ்சுது. ஆம் நேர்களே, குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. காளி திரைப்படத்தில் மலேசிய வாசுதேவன் பாடிய பாடல்.

பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடல். செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு. செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு. நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்தில் இடம்பெற்ற குழந்தைகளுக்கான பாடல். தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு. தம்பிக்கு ஒரு பாட்டு,

அந்த வரிசையிலே இரு வீடுகள் திரைப்படத்தில் பி வசந்தா பாடிய பாடல் திரைப்படம் வெளியாகவில்லை. பொன்னான உள்ளம் உன்னோடு இருக்க

குரு தட்சணை திரைப்படத்தில் பி சுசிலா குழுவினர் பாடியது பத்மினிக்காக. ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று, உலகில் தெய்வம் ஒன்று. நன்றி நன்று, நல்லதை செய்து ஒன்றாய் வாழ்வது நன்று. மீண்டும் வாழ்வின் திரைப்படத்தில் எல்.ஆர். அஞ்சலி, பி. வசந்தா பாடிய பாடல்.

நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கேரளா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு அன்பான சகோதரியின் வேண்டுகோளுக்கு நாங்க குழந்தைகளுக்கான பாடல்கள் சிலவற்றை தாலாட்டு பாடல்களாக இருக்கலாம் அல்லது அறிவுரை பாடல்களாக இருக்கலாம், உங்களுக்காக நான் சில பாடல்களை ஞாபகப்படுத்தி இருந்தேன். எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன, இருந்தாலும் அவற்றில் ஒரு சிலவற்றை உங்களுக்காக ஞாபகப்படுத்தி இருந்தேன். அந்த வகையிலே அந்த சகோதரிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, அதே போல நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மறக்க முடியுமா நிகழ்ச்சியை இங்கே படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வான் பரப்பினூடாக சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு, அனைவருக்குமே காலம் தாமதமானாலும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தரும் இந்த பாடல் முதலில் பாடலை கேட்கலாம், பின் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். மதனோற்சவம்

கேட்ட அந்த அழகான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். 1978 கருப்பு வெள்ளையில் வெளியானது சதுரங்கம். ஏற்கனவே பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு எழுதிய மேடை நாடகம் பாரத மாதாவுக்கு ஜே. அந்த மேடை நாடகம் சதுரங்கம் என்ற பெயரில் கருப்பு வெள்ளையில் திரைப்படமானது. அந்த திரைப்படத்திலே ரஜினிகாந்த், ஸ்ரீகாந்த், பிரமீளா, ஜெயசித்ரா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கருப்பு வெள்ளையில் வெளியான அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், திரைப்படத்தை இயக்கியவர் துரை, பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், காட்சியில் ரஜினிகாந்தும் பிரமீளாவும். ரஜினியின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. நடிகை பிரமீளா உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். தமிழில் வாழை அடி வாழை என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களால் 72 அறிமுகமாகி, அரங்கேற்றம் என்ற பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படத்தின் வாயிலாக புகழை பெற்றார் பிரமீளா. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டார் பிரமீளா. சிவாஜிக்கு ஜோடியாக பிரமீளா நடித்த திரைப்படம் கவரிமான். தவிர அந்த வேளையில் பிரபலமாக நடித்துக் கொண்டிருந்த ஹீரோக்கள் பலருடனும் நடித்திருக்கின்றார் பிரமீளா. ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன், முத்துராமன், சிவகுமார், இப்படியாக பலருடனும் இன்னமும் பலருடனும் ஜோடியாக நடித்தவர் பிரமீளா. இந்த திரைப்படத்தின் இயக்குனரான துரை பன் மொழிகளிலும் 40 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர். 74 அவளும் பெண்தானே என்ற திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படமும் வெற்றியடைந்ததால் தொடர்ச்சியாக திரைப்படங்களை இயக்கும் வாய்ப்பினை பெற்றுக் கொண்டார் துரை. இவருடைய இயக்கத்தில் உருவான பசி திரைப்படத்தை நாம் மறக்க முடியுமா? பாடல்களே இல்லாத திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இயல்பான சிறந்த நடிப்பை வழங்கியமைக்காக மறைந்த நடிகை ஷோபா அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என ஊர்வசி பட்டம் பெற்றார். ஒரு நீயா திரைப்படத்தை மறக்க முடியுமா? இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் சக்கை போடு போட்ட திரைப்படம் நீயா. வித்தியாசமான கதையம்சம், 1000 ஜென்மங்கள், ஆசை, 60 நாள், ஒரு வீடு ஒரு உலகம், இப்படியாக பல தரப்பட்ட திரைப்படங்களையும் இயக்கியவர் இயக்குனர் துரை. நீயா திரைப்படம் பாடல்களுக்காகவே ஓடியது, அந்த கதை அம்சத்திற்காகவே ஓடியது. அந்த வேளையிலே இருந்த முன்னணி நடிக நடிகையர் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீபிரியாவின் சொந்த திரைப்படம், 100 வருடங்கள், பாம்பு உயிர் வாழ்ந்தால் அது மனித உருவம் எடுக்குமாம், அதனை இச்சாதாரி பாம்பு என்று சொல்வார்கள். இதனை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்ட திரைப்படம்தான் நீயா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், முதலில் பாடலை நாம் கேட்கலாம், பின்பு அது சார்ந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம்.

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆமாம், உங்கள் ஊகம் சரியானதுதான். நதியை தேடி வந்த கடல், அதுதான் திரைப்படத்தின் பெயர். 80ல் வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர், எடிட்டர், அதாவது படத்தொகுப்பாளரான பி லெனின், பி பீம்சிங், பழம்பெரும் இயக்குனர் சிவாஜியை வைத்து பானா வரிசையில் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் அல்லவா பீம்சிங், அவரது மகன்தான் பி லெனின். இந்த கதை பிரபல நாவலாசிரியர் கதாசிரியர் மகரிஷி எழுதிய நாவல். அதனை திரைப்படமாக எடுத்தார்கள். சரத்பாபு, விஜயகுமார், ஸ்ரீகாந்த், ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஆகியோருடன் பிரதானமான பாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்தார் கலைச்செல்வி ஜெயலலிதா. கலைச்செல்வி ஜெயலலிதா நடிக்க இறுதியாக வெளியான தமிழ் திரைப்படம் இதுதான், நதியை தேடி வந்த கடல். இளையராஜா இசையமைத்த பாடல் இது. மகரிஷி என்ற நாவலாசிரியர் எழுதிய பல கதைகள் திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, என்னதான் முடிவு என்றொரு திரைப்படம் 65ல் வெளியானது. அந்த திரைப்படம் பனிமலை என்ற பெயரில் மகரிஷி எழுதிய நாவல் திரைப்படமாக எடுத்த பொழுது என்னதான் முடிவு என பெயர் சூட்டினார்கள். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். பத்ரகாளி என்றொரு திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். சிவகுமாரும் ராணி சந்திரா என்ற மறைந்த நடிகையும், ஆமாம் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், விமான விபத்தில் அகால மரணம் அடைந்தவர் ராணி சந்திரா என்ற மலையாள நடிகை. பத்ரகாளி திரைப்படத்தை முக்கால்வாசி வரையில் எடுத்து முடித்து விட்டார்கள். அந்த வேளையிலே ராணி சந்திராவின் குடும்பம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கலை நிகழ்ச்சிக்காக விமானத்தில் போய் அங்கே கலை நிகழ்ச்சியை முடித்த பிற்பாடு திரும்பி வரும்போது விமானம் வெடித்து சிதறி அகால மரணம் அடைந்தனர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பின்பு அவருக்கு பதிலாக அவரது முக சாயல் கொண்ட புஷ்பா என்ற ஒரு நடிகையை தேடிப்பிடித்து அவருக்கு பதிலாக நடிக்க வைத்தார்கள். ஒரு விதமாக அந்த கதையை எடுத்து முடித்தார்கள். அந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடியது. சிவகுமார் அந்த திரைப்படத்தின் கதாநாயகன். பத்ரகாளி மகரிஷி எழுதிய நாவல். சிவகுமார், ஸ்ரீதேவி நடித்த இன்னொரு திரைப்படம் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, அதுவும் மகரிஷி எழுதிய நாவல்தான். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்தில் லதாவும் சுமித்ராவும் தோழியராக நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார் எம்ஜிஆரின் நாயகியரில் ஒருவரான லதா. அந்த வட்டத்துக்குள் சதுரம் கதையை எழுதியவரும் மகரிஷிதான். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. நிகழ்ச்சியில் பழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே? அப்படியென்றால் உங்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது உங்கள் இல்லம் நோக்கி வருகின்றது. இதோ
அவளே என் காதலி, அவளே என் காதலி, கொடிநீருக்குள்ளே மலர் மேலே பெண் குளிப்பது தாமரை போலே, கொடிநீருக்குள்ளே மலர் மேலே பெண் குளிப்பது தாமரை போலே, நான் நீராய் பிறந்திருந்தான்.

நாட்டம் நடை மேடையிலே வெளியெங்கே அவன் நாடகம் பார்ப்பதை எங்கே நடை மேடையிலே வெளியெங்கே அவன் நாடகம் பார்ப்பதை எங்கே அவன் நீராய் பிறந்திருந்தான்.

அவளே என் காதலி, கொடி நீருக்குள்ளே மலர் மேலே பெண்

அவளே என் காதலி, கொடி நீருக்குள்ளே மலர் மேலே பெண் கொழிப்ப

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேரும் புகழும். 1976 வித்யா மூவி சார்பில் வெளியான பேரும் புகழும் கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சவுகார் ஜானகி, மாஸ்டர் சேகர், சத்யபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் மறைந்த நடிகர் மாஸ்டர் சேகரும் சத்யபிரியாவும். வாலியின் பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸின் திரைப்படங்களை இயக்கும் முக்தா வி சீனிவாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல்

ஆசை, ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை. ஓசை, மலர் ஊதட்டினில் பிறந்திடும் ஓசை. ஆசை, ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை. ஓசை, மலர் ஊதட்டினில் பிறந்திடும் ஓசை. ஒரு தரம் அம்மம்மா, ஒரு தரம் அவசரம், அப்பப்பா அவசரம். ஒரு தரம் ப்ளீஸ், ஒரு தரம் அவசரம், அப்பப்பா அவசரம். ஆசை, ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை. ஓசை, மலர் ஊதட்டினில் பிறந்திடும் ஓசை.

ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் ஊதட்டினில் பிறந்திடம் ஓசை ஒரு தரம் அம்மம்மா ஒரு தரம் அவசரம் அப்பப்பா.

ஓசை மலர் ஊதட்டினில் பிறந்திடம் ஓசை. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாலை சூடவா. 75ஆம் ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மாலை சூடவா. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் பிரபல நடிகர் வெண்ணுராடை மூர்த்தி. வெண்ணுராடை மூர்த்தியின் மனைவிதான் நடிகை மணிமாலா. நடிகை மணிமாலா அந்த காலங்களில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக தோன்றியவர். மோட்டார் சுந்தரம்பிள்ளை என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு 2 நாயகியர், ஒருவர் மணிமாலா, இன்னொருவர் சவுகார் ஜானகி. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். அந்த திரைப்படம்தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்னும் மாபெரும் சினிமா தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த 100வது திரைப்படம். வெற்றி திரைப்படமான வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆஸ்தான இசையமைப்பாளர் வேதாச்சலம் எனப்படும் வேதா, வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் நாயகன் எஸ் ஏ அசோகன், நாயகி மணிமாலா. சரி, வெண்ணுராடை மூர்த்தி 65 சித்ராலயாவின் ஸ்ரீதரின் வெண்ணுராடை வண்ண திரைப்படத்தின் வாயிலாக நடிகராக அறிமுகமானவர். மாலை சூடவா திரைப்படத்தின் கதாநாயகன் கமல்ஹாசன், கதாநாயகி எம்ஜிஆர் மஞ்சுளா அல்ல, கன்னட நடிகை குமாரி மஞ்சுளா. அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை, இறந்துவிட்டார். தமிழில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். சிவகுமாருடன் புதுவெள்ளம் என்ற திரைப்படத்தில் நாயகியாக தோன்றியவர். இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்தவர். இடுப்பார் கைப்பிள்ளை என்ற திரைப்படம் 75 வெளியான வண்ண திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு 2 நாயகியர், ஒருவர் வெண்ணுராடை நிர்மலா, மற்றொருவர் குமாரி மஞ்சுளா, கன்னடத்து மஞ்சுளா. காலம் பதில் சொல்லும் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்தவர். 2 நாயகியரில் ஒருவராக நடித்தவர் குமாரி மஞ்சுளா. மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை SPB-யும் வாணிஜெயராமும் பாடியிருந்தார்கள். கமல் ஹீரோவாக நடித்த ஆரம்ப காலத்து திரைப்படம் இது. மாலை சூடவா திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்றால் ஸ்ரீதரின் சகோதரரான சிவி ராஜேந்திரன். ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்தவர், பின்பு தானே திரைப்படங்களை இயக்க தொடங்கினர். சிவி ராஜேந்திரன் சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர். இவர் முதன் முதலில் ஒரு இயக்குனராக முதலில் இயக்கிய திரைப்படம் அனுபவம் புதுமை. அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் நவரச திலகம் முத்துராமன், கதாநாயகி ராஜஸ்ரீ. கேட்ட பாடலை எழுதியவர் வாலி. இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த திரைப்படத்தின் கதையை வெண்ணுராடை மூர்த்தி எழுதியிருந்தாலும் வசனம் எழுதியவர் திரைப்படத்திற்காக திரைக்கதை வசனம் எழுதியவர் ஸ்ரீதருடன் நீண்ட காலம் பயணித்த சித்ராலயா கோபு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் கன்னட இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ

கேட்ட பாடல் நெஞ்சிலாடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. அருமையான ஒரு பாடல் அல்லவா? எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய அந்த பாடல் மலைய மாருதம் என்ற ராகத்தில் இளையராஜா இசையமைத்த பாடல். திரைப்படத்தில் விஜயகுமார் கதாநாயகன், ஹிந்தி நடிகை ராதா சலூஜா கதாநாயகியாக நடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு எந்த அளவிற்கு நடைபெற்றது என்பது தெரியவில்லை. ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. கேட்ட பாடலை இயற்றியவர் வாலிப கவிஞர் வாலி. முதன் முதலில் வாலி பாடல் புனைந்த திரைப்படம் கே பாலாஜி, மாலினி, விஜயகுமாரி நடிக்க, பி கோபாலன் இசையமைக்க, அழகர் மலை கள்ளன் என்ற திரைப்படத்தில் பி சுஷீலா பாடிய பாடல். அந்த பாடல்தான் அழகர் மலை கள்வன் திரைப்படத்தில் வாலி எழுதிய முதல் பாடல். எம்ஜிஆருக்காக வாலி எழுதிய முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 61 வெளியான நல்லவன் வாழ்வான். அந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் அறிஞர் அண்ணா. அந்த எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆமாம், எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. தோரகா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் ராதா சலூஜா பிரபலமாகி இருந்தாலும் வேறும் சில ஹிந்தி படங்களிலும் அவர் நடித்திருக்கின்றார். ஏராளமான ஹிந்தி படங்களில் நடித்தவர் என்று கூற முடியாது. தமிழில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக இதே கனி, இன்று போல் என்றும் வாழ்க போன்ற திரைப்படங்களில் நடித்தவர். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் இலங்கை எம்ஜிஆர் என்று புகழப்படும் சிங்கள நடிகர் காமினி ஃபொன்சேகா அவர்களுடன் இணைந்து ஜோடியாக நடித்தார். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் கே சங்கர். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் இந்த பாடல் இதோ. ம்

கண்ணே பிள்ளை ஒன்றை கையில் கொண்டு வா, கண்ணா கொள்ளை இன்பம் அள்ளி கொண்டு வா. பொன்னை தந்தாலும் கோடி பொருளை தந்தாலும்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன் அவள் அது. ஆம், 1980 ஆண்டு வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் கதாநாயகனாக கலை உலக மார்க்கண்டேயர் சிவகுமார் நடிக்க இரண்டு கதாநாயகியர், முதல் கதாநாயகி லக்ஷ்மி, நடிகை லக்ஷ்மி முதன் முதலில் 61 ஆண்டு சிறிய பெண்ணாக சிவாஜி பத்மினி முருகன் வள்ளியாக நடிக்க முழு நீள கேவா கலர் திரைப்படமான பக்தி திரைப்படமான ஸ்ரீவள்ளி, அதிலே சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். பெரிய வயது வள்ளியாக நாட்டிய பேரொளி பத்மினி நடித்தார். அதே திரைப்படத்தில் சிறிய வயது முருகனாக விஜயகுமார் நடிக்க வளர்ந்த முருக கடவுளாக சிவாஜி தோன்றி நடித்திருந்தார். ஏற்கனவே 45 ஒரு ஸ்ரீவள்ளி வெளியானது ஏவிஎம் தயாரிப்பில். அதிலே முருகனாக நடித்தவர் பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம், வள்ளியாக நடித்தவர் லக்ஷ்மியின் தாயான குமாரி ருக்மணி. அது 45 லக்ஷ்மியின் பாட்டியும் நுங்கம்பாக்கம் ஜானகி என்று அழைக்கப்பட்டவர். அவரும் ஒரு நடிகை, நுங்கம்பாக்கம் ஜானகி. அவருடைய மகள்தான் குமாரி ருக்மணி, குமாரி ருக்மணியின் மகள்தான் லக்ஷ்மி, லக்ஷ்மியின் மகள்தான் ஐஸ்வர்யா. இப்படியாக எத்தனை தலைமுறைகள் எல்லோருமே சினிமாவுக்குள் தான். லக்ஷ்மியின் தந்தையும் ஒரு இயக்குனர் நடிகர், வை வி ராவ் என்று அழைக்கப்பட்டவர். அந்த காலங்களில் மிகவும் பிரபலமானவர். சரி, அந்த 61 வெளியான ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் தான் லக்ஷ்மி முதன் முதல் சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். வளர்ந்த பெண்ணாக இவர் முதன் முதலில் நடித்த திரைப்படம் 68 மல்லியம் ராஜகோபால் என்ற இயக்குனர் இருந்தார். சிவாஜியின் சவாலி சமாளி திரைப்படத்தின் இயக்குனர். அது மாத்திரமல்ல, வெறும் பல திரைப்படங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு படத்தை உங்களுக்காக நான் சொல்கின்றேன். ஏனென்றால் சவாலி சமாளி திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருக்கலாம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் மல்லியம் ராஜகோபால். அவர் இயக்கத்தில் உருவான ஜீவனாம்சம் என்ற திரைப்படத்தில் தான் வளர்ந்த பெண்ணாக முதன் முதலில் லக்ஷ்மி நடித்திருந்தார். அந்த ஜீவனாம்சம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரைசை திலகம், கே வி மகாதேவன். அந்த திரைப்படத்தில் பல முன்னணி நடிகை நடிகர் நடித்திருந்தார்கள். அது ஒரு வெற்றி திரைப்படம், நல்லதொரு குடும்ப சித்திரம். ஜெய்சங்கர் விஜயகுமாரி தான் பிரதான கதாநாயகன் கதாநாயகி ஜீவனாம்சம் திரைப்படத்தில். ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா, சௌகார் ஜானகி நடித்திருக்கின்றார், சிவகுமார் நடித்திருக்கின்றார், இப்படியாக பலரும் நடித்திருக்கின்றார்கள். சரி, அவன் அவள் அது திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியமும் வாணிஜெயராமும் பாடியது, மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் கண்ணதாசன் எழுதிய பாடல். திரைப்படம் முக்தா பிலிம்ஸ் சார்பில் வண்ணத்தில் எடுக்கப்பட்டது. ஆகவே முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். தெலுங்கில் கூட சம்சாரம் சந்தானம் என்ற பெயரில் வெளியானது. அவன் அவள் அது திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகன், லக்ஷ்மியும் ஸ்ரீபிரியாவும் இரண்டு நாயகியராக நடித்திருந்தார்கள். வித்தியாசமான ஒரு கதையம்சம். பிரபல கதாசிரியை நாவலாசிரியை சிவசங்கரி எழுதிய ஒரு சிங்கம் முயலாகிறது என்ற நாவல்தான் அவன் அவள் அது என்ற பெயரில் திரைப்படமானது. திரைப்படமான பொழுது அதற்கு வசனம் எழுதியவர் பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு, காலம் சென்ற விசு அவர்கள். கேட்ட இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் சிவகுமாரும் லக்ஷ்மியும். சிவகுமாரின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக அதிகமாக லக்ஷ்மி நடித்திருப்பார்.
எத்தனையோ திரைப்படங்கள் குறிப்பிடலாம். ஆனால் சிவகுமார் அறிமுகமான காக்கும் கரங்கள் திரைப்படம், ஏவிஎம்என் திரைப்படம் 65, அதிலே சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் அந்த காலத்து ரேவதி என்ற நடிகை. அதிலே ஊனமுற்ற கால் ஊனமுற்ற பெண்ணாக ரேவதி நடித்திருப்பார். முதல் திரைப்படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் ரேவதி தான். லக்ஷ்மி அவர்கள் பல திரைப்படங்களில், அன்னையும் பிதாவும், பால் குடம், அதே போல எதிரொலி, கஸ்தூரி திலகம், இப்படியாக பல திரைப்படங்கள், இதய வீணை, இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பல திரைப்படங்களில் இருவரும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். அன்னையும் பிதாவும். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் உங்களுடன். ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம்.

இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சிரிப்பு.

சிறு பொண்ணு அல்லி மொட்டு சிங்கார சின்ன சிட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு ஈனம் தொட்டு ஈடம் தொட்டு வலம் தொட்டு ஏனடி சின்னம்மா என்ன நினைப்பு. இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சீரிப்பு. வயசிலே முல்லை மொட்டு வாலிபம் காளை கட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு இனம் தொட்டு வடம் தொட்டு வலம் தொட்டு.

தாளத்துக்கேத்தபடி ஆடத்தான் நாம் பிறந்தேன். கதி சொல்ல நீ பிறந்தே சந்தேகமா, நானும் சுதி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏணிப்படிகள். 79 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் பி. மாதவன். எத்தனை அற்புதமான திரைப்படங்களை இயக்கிய அற்புதமான இயக்குனர் பி. மாதவன். உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதா எப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் அவர் இயக்கி இருக்கின்றார் என்று? ஆமாம், முதன் முதலில் இவர் ஒரு இயக்குனராக பரிமளித்த திரைப்படம் மணியோசை. சிவாஜியின் எத்தனை திரைப்படங்கள் தொடர்ச்சியாக? பின்பு அன்னை இல்லம். சிவாஜியின் அன்னை இல்லம் திரைப்படம் தான் பி. மாதவன் இயக்கிய முதல் திரைப்படம், அதாவது சிவாஜிக்காக இயக்கிய திரைப்படம். தொடர்ச்சியாக எத்தனை திரைப்படங்கள்? நீலவானம், எங்க ஊர் ராஜா, வியட்நாம் வீடு, ராமன் எத்தனை ராமனடி, தேனும் பாலும், ஞான ஒளி, பட்டிக்காடா பட்டணமா, ராஜபாட் ரங்கதுரை, தங்கப்பதக்கம், மறக்க முடியாத திரைப்படங்கள் ஒவ்வொன்றும். மனிதனும் தெய்வமாகலாம், மன்னவன் வந்தானடி, பாட்டும் பரதமும், சித்ரா பௌர்ணமி, ஹிட்லர் உமானாத் என சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை பலவற்றை இயக்கிய பி. மாதவன் எம்ஜிஆரின் சத்யா மூவிஸின் தெய்வத்தாய் என்ற ஒரு திரைப்படத்தை மாத்திரம் எம்ஜிஆருக்காக இயக்கி கொடுத்தார் 64. பின்பு எந்த ஒரு எம்ஜிஆர் திரைப்படத்தையும் அவர் இயக்கவில்லை. கேட்ட பாடலை பாடியவர்கள் எஸ் பி. பாலசுப்ரமணியம், பி. சுஷீலா, பாடலை ஆத்தவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் திரைசத்திலகம் கே. வி. மகாதேவன். எஸ் பி. பாலசுப்ரமணியமும் பி. சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் மறைந்த நடிகை ஷோபாவும் நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல வசனகர்த்தாவும் இயக்குனருமான மகேந்திரன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 1975 நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகையான அஷ்டாவதானியான பி. பானுமதி அவர்களின் சொந்த நிறுவனம் பரணி பிக்சர்ஸ் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியான இப்படியும் ஒரு பெண். பரணி, பி. பானுமதி மற்றும் அவருடைய கணவர் ராமகிருஷ்ணா இருவரின் மகன் பரணி அவருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். பானுமதிக்கு சொந்தமான ஸ்டூடியோ பரணி ஸ்டூடியோ. இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ் பி. பாலசுப்ரமணியமும் பல பாடல்களில் அற்புதமாக ஹம் பண்ணி இருக்கக்கூடிய பாடகியான பி. வசந்தாவும் பாடியிருந்தார்கள். பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினி என்று ஒரு நடிகை முன்பு இருந்தார். சிவகுமாருக்கு ஜோடியாக சிவகுமாரின் ஆரம்பகால திரைப்படங்களில் லக்ஷ்மி பல திரைப்படங்களில் நடித்தவர் என்றால், அதே போல குமாரி பத்மினியும் சிவகுமாருக்கு ஜோடியாக பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். இந்த பாடல் காட்சியிலும் இருவரும், சிவகுமாரும் குமாரி பத்மினியும். குமாரி பத்மினி இப்பொழுது உயிருடன் இல்லை. இப்படியும் ஒரு பெண் திரைப்படம் தெலுங்கிலும் வெளியானது. இதனை எழுதி தயாரித்து இயக்கி இசையமைத்து நடித்தவர் பி. பானுமதி. அந்த அருமையான பாடலுக்கு இசையமைத்தவர் பி. பானுமதி தான். அற்புதமான இசை அருமையாக பாடிக்கொடுத்தார்கள் எஸ்பிபியும் பி. வசந்தாவும். சிவகுமாரும் குமாரி பத்மினியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னேன் அல்லவா. கண்காட்சி, கங்கா கௌரி, ராஜராஜ சோழன், தேரோட்டம், திருமலை தென்குமரி, இப்படியாக பல திரைப்படங்களிலும் சிவகுமாரும் குமாரி பத்மினியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டிருக்கும் திரு. விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான இனிய பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போலவே இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். அன்பான பழைய தமிழ் சினிமா ரசிகர்களே, இன்றும் உங்களுக்காக அபூர்வமான, சிறந்த, இனிமையான, பிரபலமான பாடல்கள் எல்லாமே ஒலிக்கப் போகின்றன. அப்படியே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். அதிகம் பிரபலம் அடையாத ஒரு திரைப்படம் என்று இதனை சொல்லலாம். திரைப்படத்தின் பெயர் எங்களுக்கும் காலம் வரும். ஆமாம், அனைவருக்கும் ஒரு நல்ல காலம் காத்திருக்கிறது. ஆகவே அந்த காலம் கூடிய சீக்கிரம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அதன் மூலமாக
அனைவருக்கும் சுபிக்ஷம் ஏற்பட வேண்டும். திரைப்படத்தின் பெயர் 67 கருப்பு வெள்ளையில் வெளியான எங்களுக்கும் காலம் வரும். இந்த திரைப்படத்தில் நாட்டிய பேரொளி பத்மினி, நாகேஷ், ரவிச்சந்திரன், குமாரி சச்சு மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பிரபல ஒளிப்பதிவாளர் ஏ வின்சென்ட் பிரபல ஒளிப்பதிவாளரான ஏ வின்சென்ட் ஸ்ரீதர் இயக்கிய எத்தனையோ திரைப்படங்களுக்கு ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர். அப்படியான ஒளிப்பதிவாளர் சில திரைப்படங்களையும் இயக்கியிருக்கின்றார். அவற்றிலே ஒன்றுதான் எங்களுக்கும் காலம் பெறும். 67 வெளியான இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர்களில் ஒருவரான டி கே ராமமூர்த்தி. அடிப்படையில் டி கே ராமமூர்த்தி ஒரு வயலினிஸ்ட். அற்புதமாக வயலின் வாசிப்பார். மெல்லிசை மன்னர் டி கே ராமமூர்த்தி இன்னொரு மெல்லிசை மன்னரான எம் எஸ் விஸ்வநாதனுடன் முதன் முதலில் 1952 பணம் என்ற திரைப்படம், அந்த திரைப்படம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இயக்கிய திரைப்படம், கண்ணதாசனின் திரைப்படம் என்று வைத்துக் கொள்ளலாம். அவருடைய சொந்த திரைப்படம் பணம். அதில்தான் இருவரும் இணைந்து முதன் முதலில் இசையமைத்தார்கள். தொடர்ச்சியாக எத்தனையோ திரைப்படங்களில் இருவரும் இணைந்து பவனி வந்தார்கள். இவர்களுக்கு இந்த மெல்லிசை மன்னர்கள் என்ற பட்டம் கிடைத்தது தானே, அது 63 சிவாஜியால் வழங்கப்பட்ட ஒரு பட்டம், கௌரவ பட்டம். இருவரும் இணைந்து இசையமைக்க இறுதியாக வெளியான திரைப்படம் தான் பி ஆர் பந்துலு தயாரித்து இயக்கி முழுநீள ஈஸ்மன் கலரில் வெளியான எம்ஜிஆர் திரைப்படமான 1001. அதன் பின்னர் சில கருத்து வேறுபாடுகளால் இருவரும் பிரிந்து தனித்தனியாக இசையமைக்க தொடங்கிவிட்டார்கள். பின்பு நீண்ட காலத்தின் எத்தனையோ வருடங்களின் பின்னர் இருவரும் மீண்டும் இணைந்து இசையமைத்தார்கள். இருவரும் பிரிந்த காலங்களில் கிட்டத்தட்ட 16 திரைப்படங்களுக்கு டி கே ராமமூர்த்தி தனித்து இசையமைத்தார். அப்படியாக அவர் தனித்து இசையமைத்த திரைப்படங்களில் ஒன்றுதான் எங்களுக்கும் காலம் பெறும். 67 பி பி ஸ்ரீநிவாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ரவிச்சந்திரனும் குமாரி சச்சுவும் குமாரி சச்சு ஒரு நகைச்சுவை நடிகையாக பிற்காலங்களில் பரிமளித்தவர். ஆனால் அதற்கு முதல் ஒரு சிறுமியாக பேபி சரஸ்வதி என்ற பெயரில் பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர். பின்பு கதாநாயகியாக ஓரிரு படங்களில் நடித்தார். நடிகர் சிவகுமாருடன் கூட ஒரு திரைப்படத்தில் கதாநாயகியாக இவர் ஒப்பந்தமாகி பின்பு அந்த திரைப்படம் பாதையிலேயே நின்றுவிட்டது. பாருங்கள், இவர் கதாநாயகியாக இதிலே ரவிச்சந்திரனுக்கு ஜோடியாக நடித்தார் இந்த பாடல் காட்சியில். யாருமே நம்ப மாட்டார்கள், சி எல் ஆனந்தனுக்கு ஜோடி வீரத்திருமகன், ராஜா என்ற நடிகருக்கு ஜோடியாக அன்னை திரைப்படத்தில் நடித்தார். தவிர எல்லோருக்கும் தெரிந்தது என்னவென்றால் நகைச்சுவை நடிகர்களான தேங்காய் சீனிவாசன், நாகேஷ், சுருளிராஜன் இவர்களுடன் தான் அவர் அதிகமாக நடித்து நகைச்சுவை நடிகை என்ற பெயரை தக்க வைத்துக் கொண்டவர். சரி, இந்த டி கே ராமமூர்த்தி தனித்து கிட்டத்தட்ட 16 திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். அவற்றிலே சிலவற்றை நினைத்து பார்க்கும் பொழுது, உதாரணமாக சாது மிரண்டால், தேன்மலை, மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி, மறக்க முடியுமா, ஒலிக்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற எங்களுக்கும் காலம் பெறும், பட்டத்து ராணி, நான், ஆலயம், மூன்றெழுத்து, சோப்பு சீப்பு கண்ணாடி, நீலகிரி எக்ஸ்பிரஸ், சிவாஜி நடித்த தங்கச்சுரங்கம், காதல் ஜோதி, சங்கமம், சக்தி லீலை, பிரார்த்தனை, அவளுக்கு 1000 கண்கள் என டி கே ராமமூர்த்தி
தனித்து இசையமைத்த திரைப்படங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பிரபல ஒளிப்பதிவாளர் ஏ வின்சென்ட் என்று கூறியிருந்தேன் அல்லவா. அவர் இயக்கிய திரைப்படங்களை நினைத்தால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். துலாபாரம், டி ஆர் ராமண்ணா தயாரிப்பாளர், அந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏ வின்சென்ட். ஜெயலலிதாவின் 100வது திரைப்படமான திருமாங்கல்யம், அந்த திரைப்படத்தையும் இயக்கியவர் சென்ட். சிவாஜி, ஜெமினி, கமலஹாசன், கே ஆர் விஜயா, ஃபடாஃபட், ஜெயலட்சுமி நடித்த நாம் பிறந்த மண் என்ற ஒரு புரட்சி திரைப்படம், அந்த திரைப்படத்தை இயக்கியவரும் பிரபல ஒளிப்பதிவாளர் ஏ வின்சென்ட் அவர்கள்தான். என்ன உறவுகளே, எத்தனை விடயங்கள் பார்த்தீர்களா? இப்பொழுது பாடலை தருகின்றேன். அபூர்வமான ஒரு பாடல், பி பி ஸ்ரீநிவாஸ், பி சுஷீலா பாடிய பாடல், எங்களுக்கும் காலம் வரும் என்ற திரையிலிருந்து. பாடலை கேட்போம். ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 67 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான எங்களுக்கும் காலம் வரும். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா இணைந்து பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் டி கே ராமமூர்த்தி, பாடல் காட்சியில் ரவிச்சந்திரனும் குமாரி சச்சுவும். இப்பொழுதும் ஹெல்தியாக நல்ல வடிவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் குமாரி சச்சு. திருமணம் செய்யாமலேயே அவர் ஒரு நடிகையாக தன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றார். சினிமா உலகிலும் சில நடிகர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆமாம், அவர்களில் ஒருவர் சச்சு. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இது பழந்தமிழ் சினிமா ரசிகர்களுக்கான ஒரு வரப்பிரசாதம், அவர்களுக்கான விசேட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அபூர்வமான, அற்புதமான, பிரபலமான எத்தனையோ பாடல்களை நிறைந்த செய்திகளுடன் நாம் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு எல்லோர் மனங்களையும் கொள்ளை கொண்ட பாடல் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆர்ப்பாட்டமில்லாத இசை, அழகாக இருவரும் அனுபவித்து பாடினார்கள். காட்சியும் அவ்வாறே. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாரதா. 62 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படம், தேசிய விருதை பெற்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன், அவருடைய மனைவியரில் ஒருவரான ஆர் விஜயகுமாரி, ஆமாம் பின்பு பிரிந்து விட்டார்கள், அது வேறு விடயம், நடிகவர்கள் எம் ஆர் ராதா, அற்புதமான குணச்சித்திர நடிகரான எஸ் வி ரங்கா ராவ், அம்மா நடிகையான எம் வி ராஜம்மா, புஷ்பலதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்றால், குடும்ப கதைகளுக்கு பெயர் பெற்ற இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். இதுதான் அவர் இயக்கத்தில் உருவான வெளியான முதல் திரைப்படம். இதற்கு முதல் சில திரைப்படங்களுக்கு கதை வசனம் மாத்திரம் எழுதி கொண்டிருந்தார் ஸ்ரீதர் பாலச்சந்தர் இவர்களைப் போல. இவர் கதை வசனம் மாத்திரம் எழுதிய திரைப்படங்கள் அவைகளும் வெற்றி திரைப்படங்களாகத்தான் அமைந்தன. குமுதம், படிக்காத மேதை, மறக்க முடியாத திரைப்படங்கள் அவையெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அற்புதம் படைத்த திரைப்படங்கள். இது அவர் இயக்கத்தில் உருவான முதல் திரைப்படம். இதே இனிஷியலுடன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் என்று இவருக்கு முன்னர் இன்னொரு இயக்குனரும் இருந்தார். அவர் இயக்கிய திரைப்படங்கள் தான் பழம்பெரும் தயாரிப்பு நிறுவனம் ஜெமினி, அந்த நிறுவனம் தயாரித்த சக்கரதாரி. அந்த சக்கரதாரியிலே தெலுங்கு நடிகர் வி நாகையா, புஷ்பவல்லி ஆகியோர் நடித்திருந்தார்கள். ஜெமினி கணேசனும் ஒரு சிறிய பாத்திரத்தில் நடித்திருந்தார். எம்ஜிஆர், வி நாகையா தமிழ்ப்பட உலகின் முதல் கனவு கன்னியான டி ஆர் ராஜகுமாரி மூவரும் இணைந்து நடித்த பணக்காரி என்றொரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை இயக்கியவரும் பழைய கே எஸ் கோபாலகிருஷ்ணன். சக்கரதாரி, பணக்காரி போன்ற திரைப்படங்களை இயக்கியவரும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் என்ற பெயரை கொண்ட வேறு ஒருவர். இவர் வேறு ஒருவர், ஆனால் எல்லோருக்கும் தெரிந்தவர் இவர்தான். எல்லோரும் அறிந்து வைத்திருக்கும் இயக்குனர் இவர்தான். சாரதா திரைப்படத்தை தயாரித்தவர் கண்ணதாசனின் சகோதரரான ஏ எல் சீனிவாசன். அவருடைய ALS நிறுவனம் சார்பாகத்தான் இந்த திரைப்படம் கருப்பு வெள்ளையில் வெளியானது 62. அந்த நிறுவனம் எத்தனையோ திரைப்படங்களை, சிவாஜி எம்ஜிஆரை வைத்தெல்லாம், திருடாதே என்ற எம்ஜிஆர் திரைப்படம், சாந்தி சிவாஜியின் திரைப்படம், கந்தன் கருணை சிவாஜியின் திரைப்படம்,
சினிமா பைத்தியம் என்றொரு திரைப்படம், பெண் என்றால் பெண் என்றொரு திரைப்படம். இப்படியாக அந்த ஏஎல்எஸ் நிறுவனமும் ஒரு மாபெரும் தயாரிப்பு நிறுவனம்தான். சாரதா திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரை சத்திலகம், கே வி மகாதேவன். இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன். பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா. காட்சியில் எஸ் எஸ் ராஜேந்திரன், விஜயகுமாரி. இந்த திரைப்படம் வெற்றியடைய பல மொழிகளிலும் எடுக்கப்பட்டது. ஹிந்தியில் கூட சுஹாகான் என்ற பெயரில் வெளியானது. அதிலே குருதத், மாலா சின்ஹ, ஃபெரோஸ்கான் ஆகியோர் நடிக்க தமிழ் திரைப்படத்தை இயக்கிய கே எஸ் கோபாலகிருஷ்ணனே அந்த திரைப்படத்தையும் இயக்க ஹிந்தி திரைப்படத்திற்கு இசையமைத்தார் மதன் மோகன். தெலுங்கில் கூட சுமங்கலி என்ற பெயரில் எடுக்கப்பட்டது இந்த சாரதா திரைப்படம். அந்த தெலுங்கு திரைப்படத்தில் எஸ் எஸ் ஆர் என் பாத்திரத்தை ஏற்று நடித்தவர் தெலுங்கின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான ஈ நாகேஸ்வர ராவ். அவருடன் இணைந்து தமிழில் விஜயகுமாரி செய்த பாத்திரத்தை தெலுங்கில் ஏற்று நடித்தவர் சாவித்ரி. அந்த தெலுங்கு திரைப்படத்திற்கும் தமிழ் திரைப்படத்திற்கு இசையமைத்த கே வி மகாதேவன் அவர்களே இசையமைத்திருந்தார். ஏன் கன்னட மொழியிலும் வெளியானது. இப்படியாக சாரதா திரைப்படம் ஒரு வெற்றி சித்திரம், தேசிய விருதை பெற்ற திரைப்படம். அதன் வெற்றி பன் மொழிகளிலும் அதனை தயாரிப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது எனலாம். சரி, இப்பொழுது அந்த அழகான பாடலை உங்களுக்காக வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.

ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம்.

மறக்க முயன்றேன் முடியவில்லை, உன்னை மறக்க முயன்றேன் நடக்கவில்லை. மறக்க முயன்றேன் முடியவில்லை, உன்னை.

மனதில் வழியை காண்பது உன் திறமை, பாதம் செய்வது என் கடமை. அதில் வழியை காண்பது உன் திறமை. கண்டேன் கண்டது நல்ல வழி, அது காதலனுடனே செல்லும் வழி. கண்டேன் கண்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாரதா. 62 வெளியான அந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன், இசையமைப்பாளர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன், கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசம், பி சுஷீலாவும் பாடியிருந்தார்கள். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் அற்புதமான பாடல்கள் நிகழ்ச்சியை நிறைந்த செய்திகளுடன் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்புக்கரங்கள். 1965 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், தேவிகா, கே பாலாஜி, மணிமாலா, பேபி ஷஹீலா, நாகேஷ், எஸ் டி சுப்பலட்சுமி, மனோரமா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எம் எஸ் சுப்பலட்சுமி வேறு ஒருவர், எஸ் டி சுப்பலட்சுமி வேறு ஒருவர். இந்த திரைப்படத்தில் நடித்த எஸ் டி சுப்பலட்சுமி இவர்தான் அன்றைய தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டாரான எம் கே தியாகராஜ பாகவதர் நடிப்பில் வெளியான முதல் திரைப்படமான பவளக்கொடியின் நாயகி. எம் எஸ் சுப்பலட்சுமி அவர் ஒரு கர்நாடக சங்கீத தெரிந்த ஒரு வித்தகி, அற்புதமான ஒரு பாடகி. அவரும் திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். 4-5 திரைப்படங்களில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அன்புக்கரங்கள் திரைப்படம் ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படம்தான். இந்த திரைப்படம்தான் கவிஞர் வாலி அவர்கள் ஒரு சிவாஜியின் திரைப்படத்தில் பாடல்கள் எழுதுகிறார் என்றால் எழுதியவர்

என்றால் இதுதான் அவர் பாடல்கள் எழுதிய முதல் திரைப்படம் சிவாஜிக்காக. வாலி அவர்கள் பாடல்கள் எழுதிய முதல் சிவாஜியின் திரைப்படம் எதுவென்றால் அது 65-ல் வெளியான அன்புக்கரங்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மாபெரும் இயக்குனர் கே சங்கர். மறக்கவே முடியாது. எம்ஜிஆர், சிவாஜி மற்றும் ஏனைய நடிகர்களின் படங்களை இயக்கிய பெருமை பெற்றவர் கே சங்கர். அன்புக்கரங்கள் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம், ஆர் சுதர்சனம் மாஸ்டர். இவருடைய தம்பிதான் இசையமைப்பாளர் ஆர் கோவர்த்தனம். ஆமாம், இந்த பாடல் காட்சியில் கே பாலாஜியும் மணிமாலாவும், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய ஒரு அற்புதமான பாடல் இது. இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளரான ஆர் சுதர்சனம் மாஸ்டர் ஒரு காலத்தில் பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம்மின் ஆஸ்தான இசையமைப்பாளராக பணியாற்றியவர். சிவாஜி முதன் முதலில் நடித்து வெளியான பராசக்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளரும் ஆர் சுதர்சனம் மாஸ்டர் தான். அந்த திரைப்படத்தை தயாரித்தவர் பெருமாள் முதலியாராக இருந்தாலும் ஏவிஎம் அந்த நிறுவனத்துடன் இணைந்துதான் அந்த திரைப்படம் வெளியானது. ஆகவே அதனையும் நாம் குறிப்பிட வேண்டும். அதன் இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம் மாஸ்டர். டி ஆர் மகாலிங்கம் நடித்த ஸ்ரீவள்ளி, நாமிரவர், ஓரிரவு, வேதாள உலகம், அந்த காலத்து வாழ்க்கை, வைஜந்தி மாலா, அவருக்கு முதல் திரைப்படம் அது தமிழில். பெண், நானும் ஒரு பெண், தெய்வப்பிரவி, அன்னை, களத்தூர் கண்ணம்மா, இவையெல்லாம் ஏவிஎம் நிறுவனத்தின் திரைப்படங்கள். இந்த திரைப்படங்கள் அத்தனைக்கும் இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம் மாஸ்டர். சரி, வாலி எழுத, ஆர் சுதர்சனம் இசையமைக்க, பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாட, அன்புக்கரங்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இப்பொழுது உங்களுக்காக

இரவு முடிந்துவிடும், முடிந்தால் பொழுது விடிந்துவிடும், விடிந்தால்

காய்பழத்து கனிந்து விட்டால் கிளையில் தாங்குமா? கைகளிலே விழுந்திடாமல் பசியடங்குமா? காய்பழத்து கனிந்து விட்டால் கிளையில் தாங்குமா? கைகளிலே விழுந்திடாமல் பசியடங்குமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 65-ல் வெளியான கருப்பு வெளி திரைப்படமான ஹேண்ட்புக் கரங்கள். பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம். ஆமாம், சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி, வான்பரப்பின் ஊடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சரவணா பிலிம் சார்பில். ஆமாம், இந்த திரைப்படம் அதாவது சரவணா பிலிம்ஸ் ஜி என் வேலுமணி அவர்களின் சொந்த நிறுவனம். அவர் தயாரித்த திரைப்படம் கருப்பு வெள்ளையில் 62-ல் வெளியான பாதகாணிக்கை. திரைப்படம் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. இலங்கையிலும் அவ்வாறே மாபெரும் வெற்றி பெற்றது இந்த திரைப்படம். ஜெமினி கணேசன், சாவித்ரி, எஸ் ஏ அசோகன், ஆர் விஜயகுமாரி, ஜே பி சந்திரபாபு மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குநரும் கே சங்கர் தான். மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி இருவரும் இணைந்து இசையமைக்க இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி. பாடல் காட்சியில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் மற்றும் விஜயகுமாரி. இந்த திரைப்படம் 100 நாட்கள் தமிழ்நாட்டில் ஓடியது. அது மாத்திரமல்ல, இந்த 62-ல் வெளியான பல திரைப்படங்கள் 100 நாட்களை தாண்டின தமிழ்நாட்டில். அப்படி பார்க்கும் பொழுது நெஞ்சிலோர் ஆலயம், தாயை காத்த தனியன், படித்தால் மட்டும் போதுமா, கொஞ்சம் சலங்கை, சாரதா, அன்னை, ஆலயமணி அவற்றுடன் இந்த பாதகாணிக்கை திரைப்படமும் அந்த ஆண்டில் தமிழ்நாட்டில் 100 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடின. இதோ பாதகாணிக்கை திரைப்பட பாடல் உங்களுக்காக. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன்வண்ணமேனி சிலையேவா.

ஆடை கட்டிய ரதமே ரதமே, அருகில் அருகில் நான் வரவா. அருகில் வந்தது உருகி நின்றது, உறவு தந்தது முதலிரவு, இருவர் காணவும் ஒருவர்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாதகாணிக்கை. பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள், பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன், பாடல் காட்சியில் ஜெமினி கணேசன், விஜயகுமாரி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நிறைந்த தகவல்களுடன் உலகமெங்கும் மோலித்துக் கொண்டிருக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பச்சை விளக்கு. 64 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படம் தமிழ்நாட்டில் பரகன் என்ற பட மாளிகையில் 70 நாட்கள் ஓடியது எனவும் இன்னமும் ஓரிரு இடங்களில் 100 நாட்கள் ஓடியதாகவும் கருதப்படுகிறது. பச்சை விளக்கு, சிவாஜி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன், ஏவிஎம் ராஜன், சௌகார் ஜானகி, விஜயகுமாரி, புஷ்பலதா, நாகேஷ் மற்றும் பலரும் நடித்த திரைப்படம். 64 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்களே. பிரபல இயக்குனர் ஏ பீம்சிங் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், பி பி ஸ்ரீனிவாசம், எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் புஷ்பலதாவும் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏவிஎம் ராஜன் முதலில் திருமணம் செய்து கொண்டவர். பின்பு நானும் ஒரு பெண் என்ற திரைப்படத்தில் இருவரும் ஜோடியாக நடிக்கும் பொழுது இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து புஷ்பலதா ஏவிஎம் ராஜனை திருமணம் செய்து கொண்டார். அப்படி பார்க்கும் பொழுது ஏவிஎம் ராஜனின் இரண்டாவது மனைவிதான் புஷ்பலதா. சரி, இப்பொழுது உங்களுக்காக இந்த பாடல், பச்சை விளக்கு திரைப்படத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்.

போதட்டுமா? வானமண்டலம் போக வேண்டுமா? வண்ணத்தேரிலே ஏறட்டுமா? வானமண்டலம் போக வேண்டுமா? வண்ணத்தேரிலே ஏறட்டுமா? அந்த காலம் முதல் இந்த காலம் வரை நெஞ்சில் வாழ்ந்து வரும் இன்பமான சுகம் இருவர் உறவாய் பெறுவோமே. கன்னி வேண்டுமா? கவிதை வேண்டுமா? காதல் கதைகள் சொல்லட்டுமா? மின்னல் வேண்டுமா? மேகம் வேண்டுமா? மேடை இல்லாமல் ஆடட்டுமா?

பள்ளி கொள்ளவா, பாட்டு பாடவா, பக்கம் சாய்ந்தபடி தூங்கட்டுமா? பள்ளி கொள்ளவா, பாட்டு பாடவா, பக்கம் சாய்ந்த

கன்னி வேண்டமா, கவிதை வேண்டமா, காதல் கதைகள் சொல்லட்டுமா, மின்னல் வேண்டுமா, மேகம் வேண்டுமா, மேடை இல்லாமல் ஆடட்டுமா. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பச்சை விளக்கு. 64 வெளியான அந்த கருப்பு வள்ளி திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், எல் ஆரீஸ்வரி. காட்சியில் நடிப்புச் சுடர் ஏவிஎம் ராஜன், அவருடைய மனைவியான புஷ்பலதா. மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன், திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றைய நிகழ்ச்சியிலும் அபூர்வமான, அற்புதமான, சிறந்த, இனிய, காலத்தால் அழியாத கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. இதோ அண்ணன் தங்கி என்றால் அந்த பாச பிணைப்பை பறைசாற்றிய திரைப்படம் எத்தனைதான் வந்தாலும், எத்தனைதான் திரையிடப்பட்டாலும், இந்த திரைப்படத்தை முறியடிக்க எந்த திரைப்படத்தாலும் முடியவில்லை. இது ஒரு வரலாற்று சித்திரம். பாசமலர். 61 வெளியான இந்த கருப்பு வளை திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. ஏ பீம்சிங் என்ற மாபெரும் இயக்குனர் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பி பி ஸ்ரீனிவாசும் பி சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். பாடலை எழுதியவர் கண்ணதாசன். இது சிவாஜியின் திரைப்படம் என்று நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிந்திருக்கும். எத்தனையோ சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்களை இயக்கிய பெருமை பெற்ற இயக்குனர் ஏ பீம்சிங். அப்படி பார்க்கும் பொழுது பதிபத்தி, பாகப்பிரிவினை, படிக்காத மேதை, பாலும் பழமும், அதேபோல படித்தால் மட்டும் போதுமா, பச்சை விளக்கு, பாலாடை, பார்த்தால் பசிதீரம், பழனி, பாதுகாப்பு என பானா வரிசை சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கிய ஏ பீம்சிங் அவற்றை, அதாவது பானா வரிசையிலிருந்து வேறுபட்டு மாறுபட்டு சிவாஜி நடித்த செந்தாமரை, சாந்தி என்ற இரண்டு திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஏ பீம்சிங் இயக்கிய சிவாஜியின் ஒரே ஒரு வண்ண திரைப்படம் பாதுகாப்பு. 70 வெளியான அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து ஏ பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படமும். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், அவருக்கு தங்கியாக சாவித்ரி, சிவாஜிக்கு ஜோடியாக எம் என் ராஜம், சாவித்ரிக்கு ஜோடியாக ஜெமினி கணேசன் மற்றும் கே ஏ தங்கவேலு, அவருடைய மனைவியான எம் சரோஜா, எத்தனையோ சரோஜாக்கள் அந்த காலங்களில் நடித்தார்கள். இவி சரோஜா, பி எஸ் சரோஜா, எம் சரோஜா. இதிலே இவி சரோஜாவும் பி எஸ் சரோஜாவும் இயக்குனர் டி ஆர் ராமண்ணாவின் மனைவியர். எம் சரோஜா நகைச்சுவை நடிகை கே ஏ தங்கவேலுவின் மனைவி. மற்றும் பாசமலர் திரைப்படத்திலே குட்டி பத்மினி, சுகுமாரி, பி எஸ் ஞானம் என்ற நடிகை மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மாபெரும் வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைய பன்மொழிகளிலும் ரீமேக் ஆனது. சிங்கள மொழி உட்பட தெலுங்கிலே இந்த திரைப்படம் வெளியான போது அதிலே என் டி ராமராவ், காந்தாராவ், சாவித்ரி, தேவிகா ஆகியோர் நடிக்க அந்த தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தார் கண்டசாலா. ஹிந்தி மொழியில் அசோக் குமார், பஹிதா ரஹ்மான், பிரதீப் குமார், மெஹ்மூத் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். சிங்கள மொழியிலும் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது.
பாசமலர் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பி பி ஸ்ரீனிவாசம் பி சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். காட்சியில் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும். இப்பொழுது உங்களுக்காக அந்த பாடல்

யார் யார் யார் அவள் யாரோ, ஊர் பேர் தான் தெரியாதோ.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாசமலர். 1961 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் அது. பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள். காட்சியில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அவருடைய மனைவியான நடிகையர் திலகம் சாவித்ரி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி? பழைய தமிழ் சினிமா பிரியர்களுக்கான, ரசிகர்களுக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலும் அற்புதமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன, நிறைந்த தகவல்களுடன். பிரபல நாவலாசிரியர் ராவண்ணா கீனா ரங்கராஜன், அவருடைய நாவல் சுமை தாங்கி என்ற பெயரில் 1962 திரைப்படமானது. விஷாலாட்சி பிலிம் சார்பிலே இந்த திரைப்படத்தையும் கிட்டத்தட்ட நாம் கூறிக்கொள்ளலாம் கண்ணதாசனின் சொந்த திரைப்படம் என்று வைத்துக் கொள்ளலாம். அவரும் தான் இணைந்து இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் என்று வைத்துக் கொள்ளலாம். சரி, அந்த வகையில் கண்ணதாசன் எழுதிய பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி பாடியிருக்கின்றார்கள். ஏற்கனவே நான் கூறியது போல இது ஸ்ரீதர் இயக்கத்தில் உருவான திரைப்படம். ஆகவே இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் ஏ. வின்சென்ட். மெல்லிசை மன்னர்கள் இசையமைப்பாளர்கள் ஜெமினி கணேசன், முத்துராமன், ராஜா எனப்படும் ஹெர்நாத், தேவிகா, கே. சாரங்கபாணி, எல். விஜயலட்சுமி, லீலாவதி, குமாரி கமலா, ஒரு நாட்டிய நடிகை கமலா லக்ஷ்மண், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். 90 வயதுக்கு மேல் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாட்டிய நடிகை, அந்த காலங்களில் பேபி கமலா என்ற பெயரில் எத்தனையோ திரைப்படங்களில் நடனமாடியவர். பல திரைப்படங்களில் நடிகையாக நடித்தும் இருக்கின்றார். இந்திரா தேவி, வி. எஸ். ராகவன் மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் ராஜா மற்றும் எல். விஜயலட்சுமி. இப்பொழுது உங்களுக்காக அந்த அழகான பாடல்

மாம்பழத்து வண்டு பாசமலர் செண்டு யார் வரவை கண்டு வாடியது என்று. மாம்பழத்து வண்டு வாசமலர் செண்டு

வாசம் மலர் செண்டு யார் வரவை கண்டு வாடியது இன்று.

யார் வரவை கண்டு வாடியது என்று. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சுமை தாங்கி, பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியது. பிரபல நாவலாசிரியர் ராவணா கீனா ரங்கராஜன் எழுதிய நாவல். 62 சுமை தாங்கி என்ற பெயரில் ஸ்ரீதர் இயக்கத்தில் திரைப்படமாக வெளியானது. மெல்லிசை மன்னர்கள் இசையமைப்பாளர்கள் கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் பாட காட்சியில் ராஜா எனப்படும் ஹர்நாத். அவர் தெலுங்கு நடிகர், தெலுங்கில் தமிழை விட மிக பிரபலம். மற்றும் எல் விஜயலட்சுமி. எல் விஜயலட்சுமி ஜெய்சங்கருடன் பல திரைப்படங்களில் ஜோடியாக நடித்தவர், ஏனியோரின் திரைப்படங்களிலும் நடித்தவர். இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அமெரிக்காவில். ஆம், நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவன் அவனேதான். 60 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் கன்னட நடிகர் உதயகுமார், அந்த காலத்து அம்பிகா என்றொரு நடிகை இருந்தவர், மலையாள நடிகை. இவர் திருவாங்கூர் சகோதரிகள் லலிதா பத்மினி ராகினி அவர்களின் சொந்தக்காரப்பெண் அம்பிகா, அந்த அம்பிகா. பின்பு ராதா அம்பிகா என்று வந்தார்கள், அவர்கள் வேறு. மலையாள நடிகை இவரும். அம்பிகா, பண்டரிபாய், தேவிகா மற்றும் பலரும் இவன் அவனேதான் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். வில்லிப்புத்தன் என்றொரு கவிஞர், பாடலாசிரியர். அவர் எழுதிய பாடல், பாடலுக்கு இசையமைத்தவர் எம் ரங்கா ராவ் என்ற இசையமைப்பாளர். பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் இது, இவன் அவனேதான் என்ற திரைப்படத்தில். கன்னட நடிகர் உதயகுமார் திரைப்படத்தின் ஹீரோ. அவர் தமிழில் சில திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்தார், யானைப்பாகன், அதே போல செங்கோட்டை சிங்கம் போன்றவை. இது உங்களுக்காக அந்த பாடல், பி வி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி. இன்ப எல்லை காணும் நேரம், இனிக்கும் மாலை சோலையோரம், அன்பு கொண்டு தென்றல் வந்து உறவாடுதே நெஞ்சம் ஊஞ்சலாடுதே. இன்ப எல்லை காணும் நேரம், இனிக்கும் மாலை சோலையோரம், அன்பு

வேணும் நேரம், இனிக்கும் மாலை சோலையோரம், அன்பு கொண்டு தென்றல் வந்த உறவாடுதே நெஞ்சம் ஊஞ்சலாடுதே.

0: 嗨嗨嗨嗨嗨，呼呼呼呼呼。ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவன் அவனேதான். அறுபதில் வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி. காட்சியில் கன்னட நடிகர் உதயகுமார், மலையாள நடிகை அம்பிகா. வில்லிபுத்தூர் அதாவது வில்லிபுத்தூரன் அல்லது வில்லிபுத்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலாசிரியர் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் எம் ரங்காராவ். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் படைத்த பாடல்கள் தகவல்கள் அனைத்தும் பழந்தமிழ் சினிமா பிரியர்களே ரசிகர்களே உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து மை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் அருமையான அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. அதுவும் ஒரு கலவையாக பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள். வித்தியாசமாக இருக்கும், நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டுக்கொண்டே இருங்கள். வரவேற்பு. இது திரைப்படத்தின் பெயர். 72 ஆம் ஆண்டு கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்கள் தன்னுடைய சொந்த பொருட்செலவில் கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்ட திரைப்படம் வரவேற்பு. இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர், தமிழின் ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர். கதாநாயகி யார் என்றால் பேபி கௌசல்யா என்ற பெயரில் பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துக் கொண்டிருந்த சிறுமி கதாநாயகியாக நடித்தார். ஜெய்சங்கருக்கு ஜோடியாக இந்த திரைப்படத்தில் ஜெய கௌசல்யா. இந்த பாடல் துள்ளிசை பாடகி எல்லார் ஈஸ்வரி பாடியது. துள்ளிசை பாடல் என்றால் அந்த காலங்களில் இவரை விட்டால் வேறு யார் அவ்வளவு அழகாக அனாயாசமாக அப்படிப்பட்ட பாடல்களை பாடக்கூடியவர்கள்? அந்த காலங்களில் 60களின் நடுப்பகுதியிலிருந்து 80 வரை, இன்னமும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் என்பதற்குள் எழுபத்தாறு வரை அதிகமாக திரையிடப்படும் திரைப்படங்களில் இவரும் பாடியிருப்பார். இளையராஜாவின் வருகைக்கு பின் இளையராஜா என்னவோ இவரை பெரிதாக பயன்படுத்தவில்லை. எல்ஆர் ஈஸ்வரி பாடிய ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் அழகாக பாடியிருப்பார். இந்த பாடல் காட்சியில் ஏ சகுந்தலா என்று அழைக்கப்படும் சிஐடி சகுந்தலா. பாடலை ஆத்தவர் ஆலங்குடி சோமு, சங்கர் கணேஷ், வரவேற்பு திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள், ஐயன் மூர்த்தி அந்த திரைப்படத்தின் இயக்குனர். முதல் பாடலாக எல்லோரையும் வரவேற்கும் விதமாக பாடலின் நாயகி அங்கே ஒரு ஆடவனை வரவேற்கின்றாள். இங்கே அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் வண்ணம் நான் வரவேற்கின்றேன். கேட்டு பார்க்கலாமா?
1: வரவேண்டும் மகாராஜா வரவேற்கும்.

வல்லவனுக்கு விண்ணும் மண்ணும் தூரும்பு, வஞ்சியருக்கு உந்தன் பார்வை காரம்பு. வல்லவனுக்கு விண்ணும் மண்ணும் தூரும்பு, வஞ்சியருக்கு

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வரவேற்பு. பாடலை பாடிய குரல் எல் ஆரீஸ்வரி. பாடலை யாத்தவர் கவிஞர் ஆலங்குடி சோமு. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேஷ். ஆலங்குடி சோமு தயாரித்த மற்றொரு திரைப்படம் 70 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான 10 பசலி. அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி குமார். திரைப்படத்தில் நடித்தவர்கள் நாகேஷ், ஜெமினி கணேசன், விஜயலலிதா, ராஜஸ்ரீ, வசந்தா. சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் பின்னணி பாடகியர் சிலர் தனித்து பாடிய பாடல்களின் கலவை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். அடுத்த பாடல் பி சுசீலா பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உறவு சொல்ல ஒருவன். அந்த திரைப்படத்தில் கண்ணதாசன், பஞ்சு அருணாச்சலம் போன்றோர் பாடல்களை எழுதியிருந்தார்கள். இந்த குறிப்பிட்ட பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம். பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர். உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். இந்த திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சிவகுமார், பத்மபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாருங்கள், முத்துராமன் காலமாகிவிட்டார், சுஜாதா காலமாகிவிட்டார், பத்மபிரியா காலமாகிவிட்டார், சிவகுமார் பிரதான பாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்தவர், அவர் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் பத்மபிரியா குழுவினருடன் அழகான ஒரு பாடல் பி சுசீலா பாடிய பாடல் உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தில் கேட்டு பார்க்கலாமா?

பனி மலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை குலுங்கும் தங்கரதமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை குலுங்கும் தங்கரதமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை

மனது போலவே வாழ்வு கிடைத்தது, பார்க்கும் யாவையும் சுகம் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே.

இரவு போனது பொழுது விடிந்தது எனது நெஞ்சிலே சுகம் சுகமே பனிமலர் நீரில் ஆடும் அ

பாடும் அழகை ரசிக்க மனதில் சோகமே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உறவு சொல்ல ஒருவன் 1975 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். பி சுஷீலா பாடிய அந்த பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம், பாடலுக்கு இசையமைத்தவர். கன்னடத்திலே கன்னட மொழியிலே ஏராளமான திரைப்படங்களுக்கு இசையமைத்தவரும் தமிழில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு 25-30 திரைப்படங்களுக்கு மாத்திரம் இசையமைத்த விஜயபாஸ்கர். காட்சியில் பத்மபிரியா குழுவினருடன். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வித்தியாசமான இன்றைய நிகழ்ச்சியில் பெண் பாடகியர் பாடிய பாடல்களின் கலவையாக நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடிக்கடி ஒலிக்காத அபூர்வமான பாடல்கள் இதோ ஒலிக்க இருக்கும் பாடலும் பலர் இட்டை வரை இது நாள் வரை தேடிக்கொண்டிருந்த பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சொர்க்கத்தில் திருமணம். 1974 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், லதா, விஜயகுமார், சௌகார் ஜானகி, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். வாணி ஜெயராம் பாடிய இந்த பாடல் காட்சியில் லதா ராஜ பரம்பரையைச் சேர்ந்தவர். சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவருடைய மகள்தான் லதா. அவர் ஒரு அரசியல்வாதியும் கூட. எம்ஜிஆரால் தமிழில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் பல நாயகியருக்கு நடுவில் இவரும் அறிமுகமானார். இந்த திரைப்படம் வெளியானது 1974 சொர்க்கத்தில் திருமணம். சொர்க்கத்தில் திருமணம் வெளியான 1974 லதா நடிப்பில் சிவகாமியின் செல்வன், உரிமை குரல், சிரித்து வாழ வேண்டும், நேற்று இன்று நாளை போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. நடிகை லதாவின் இயற்பெயர் நளினி. திரைப்படத்திற்காக லதா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார் இந்த பாடலை சொர்க்கத்தில் திருமணம் என்ற வண்ண திரைப்படத்தில். சங்கர் கணேஷ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் TR ராமண்ணா. வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஒரு காலத்தில் இந்திய வான் பரப்பில் இந்திய வானொலிகளில் ஒலித்த பாடல். இந்த திரைப்படத்தில் அந்த வேளை இந்த பாடல்தான் அடிக்கடி ஒலித்தது. ஓ எனக்கென்ன மனக்கவலை, எனக்கென்ன மனக்கவலை, இனிப்பிள்ளை கசப்பும் இல்லை, இது ஒரு

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 வெளியான வண்ண திரைப்படமான சொர்க்கத்தில் திருமணம். ஒலித்த பாடலை பாடியிருந்த குரல் வாணி ஜெயராம், இசைத்தட்டில். ஆனால் இன்று பாடியது நான் தானே. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் கணேஷ். காட்சியில் நடிகை லதா. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா, அபூர்வமான பாடல்கள். இன்றும் உங்களுக்காக பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள் ஒரு கலவையாக. எல்லோரும் சந்தர்ப்பம் கிடைத்தால் எல்லோரையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துவது நிச்சயமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்த்து பெற்றுக்கொள்வோருக்கும் வாழ்த்துபவருக்கும் இல்லையா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். 1976 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். திரைப்படத்தின் இயக்குனர் ஜி சுப்பிரமணியம், திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலை எழுதியவர் காவியரசர் கண்ணதாசன். பாடலை பாடிய குரல் பி சுஷீலா. மனமார வாழ்த்துங்கள் திரைப்படத்தில் மறைந்த நடிகர் ஜெய் கணேஷ் கதாநாயகனாக நடித்தார் மற்றும் லதா நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த அஷ்டாவதானியான பி பானுமதி, ரோஜா ரமணி, நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இதோ அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் வரிசையில் இந்த பாடலும் இன்று சேர்ந்து கொள்கிறது. மனமார வாழ்த்துங்கள் பி சுஷீலா.

மனமார வாழ்த்துங்கள், மனமாக வாழ்த்துங்கள் பெண்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். பி சுஷிலா பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ், பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள், பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள் ஒரு கலவையாக. இதோ அடுத்த பாடல், கலை செல்விக்காக, அதாவது ஜெயலலிதாவுக்காக வாணி ஜெயராம் சில பாடல்கள் பாடினர். அதிலே இந்த பாடலும் ஒன்று. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும், அருண் பிரசாத் மூவிஸ் என்னும் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை இயக்குனர் பி மாதவன் சொந்தமாக நடாத்தி வந்தார். அதன் மூலமாக பல திரைப்படங்களை தானே தயாரித்து அந்த திரைப்படங்களை இயக்கியிருந்தார். இவர் தயாரிக்க வேறு இயக்குநர்களும் இயக்கியிருக்கின்றார்கள். உதாரணம் பொண்ணுக்கு தங்கமெனசு. அருண் பிரசாத் மூவி சார்பில் பி மாதவன் தயாரிக்க தேவராஜ் மோகன் இருவரும் இயக்கியிருந்தார்கள் பொண்ணுக்கு தங்கமெனசு திரைப்படத்தை. இது அருண் பிரசாத் மூவி சார்பில் திரைப்படத்தை தானே தயாரித்து பி மாதவன் இயக்கியிருந்தார். வண்ண திரைப்படம், சிவாஜிக்கு இரட்டை வேடங்கள், ஜெயலலிதா, விஜயகுமார், ஸ்ரீபிரியா, அது மாத்திரமல்ல கோபி கிருஷ்ணா என்னும் நடன கலைஞர் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வாணி ஜெயராம் பாடியது. இந்த திரைப்படத்தில் தான் ஆரம்பத்தில் சிவாஜிக்கு காதலியாக வருவர் ஜெயலலிதா. இரட்டை வேடம் அல்லவா சிவாஜி, மகனாக வரும் சிவாஜிக்கு தாயாக நடித்திருப்பார் நரைமுடியுடன். இந்த ஒரு திரைப்படத்தில் தான் அப்படி நடித்திருந்தார், தாயாக, சிவாஜிக்கு தாயாக. வேறு திரைப்படங்களில் அப்படி நடித்ததாக தெரியவில்லை. நீங்களும் பார்த்திருப்பீர்கள் தானே. இதோ பாட்டும் பரதமும் ஒரு கலை அம்சம் கொண்ட திரைப்படம். நாட்டியத்திற்கு, குறிப்பாக பரதநாட்டியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து காதலை இணைத்து எடுத்த திரைப்படம் இது. பாடலை கேட்டு பார்க்கலாமா? பாட்டும் பரதமும் 75ஆம் ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம். அழகாக நடனமாடியிருப்பார் கலைச்செல்வி ஜெயலலிதா இந்த பாடல் காட்சியில். மழைக்காலம் வருகின்றது, தென்மலர் தோட்டம் தெரிகின்றது,

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும். வாணி ஜெயராம் பாடியிருந்தார் கலை செல்விக்காக. பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. பெண் பாடகியர் தனித்து பாடிய பாடல்களின் கலவையாக இந்த நிகழ்ச்சி மறக்க முடியுமா? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. அடிக்கடி ஒலிக்க மறந்த ஒரு முத்தான பாடல், ஆனந்த பைரவி ராகத்தை அழகாக கையாண்டார் இந்த பாடலில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செல்லக்கிளி. 1979 வெளியானது செல்லக்கிளி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் விஜயகுமாரும் ஸ்ரீபிரியாவும் நடித்திருந்தார்கள். வாலி எழுதிய பாடலுக்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க திரைப்படத்தை கே எம் பாலகிருஷ்ணன் இயக்கியிருந்தார். பி சுஷிலா பாடிய பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில். அழகான ஒரு பாடல், கேட்டு பார்க்கலாமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் செல்லக்கிளி திரைப்படத்தில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செல்லக்கிளி. பி. சுஷீலா பாடிய பாடல். மெல்லிசை மன்னர் எம். எஸ். விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஒலித்த பாடலை யாத்தவர் வாலிப கவிஞர் வாலி. ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல், அதாவது கரகரப்பிரியா ராகத்தின் ஜன்னியம் இது. இதுவும் ஒரு சம்பூர்ண ராகம். ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் அத்தனை சுவரங்களும் காணப்படும். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ரோஷக்கேரி திரைப்படத்தின் பெயர். 1974 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் ரோஷக்கேரி. ரவிச்சந்திரன் கே ஆர் விஜயா ஜோடியாக நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். மற்றும் நவரச திலகம் முத்துராமன் ஷோ மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடிக்க மதுரை திருமாறன் ரோஷக்கேரி திரைப்படத்தை இயக்கியிருந்தார். கவீசர் கண்ணதாசன் எழுதிய பாடலை பி. சுஷீலா பாடியிருக்கின்றார். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம். எஸ். விஸ்வநாதன். காட்சியில் ரவிச்சந்திரனும் கே ஆர் விஜயாவும். ஒரு காலத்தில் இலங்கை வானொலியில் பிரபலமாக ஒலித்த பாடல் 74. பாடலை கேட்டு பார்க்கலாமா? இது ரோஷக்கேரி திரைப்படத்தில் பி. சுஷீலா.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரோஷக் கேரி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். ஒலித்த பாடலை பாடிய குரல் இசைக்குயில் பி சுஷீலா. ஆனால் இன்று பாடியது நான். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. பிரபல பின்னணி பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள், அவற்றின் ஒரு கலவையாக இந்த பாடல் எஸ் ஜானகி பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய வாழ்க்கை. இந்த திரைப்படத்தின் நாயகி தமிழில் பெரிதாக அவர் கதாநாயகியாக ஏராளமான திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரவே இல்லை. ஆனால் இந்த திரைப்படத்தின் நாயகி இவர்தான், புதிய வாழ்க்கை. ஆனால் மலையாள மொழியிலோ மாபெரும் கதாநாயகி ஜெயபாரதி. புதிய வாழ்க்கை திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நாயகி ஜெயபாரதி. 71 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரின் திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியவரும் பின்னாளில் பல திரைப்படங்களை தானே இயக்கியவருமான சி வி ராஜேந்திரன் அவரின் சகோதரர். புதிய வாழ்க்கை திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரேசை திலகம், கே வி மகாதேவன். எப்பொழுதுமே கே வி மகாதேவனின் உதவி இசையமைப்பாளர் புகழேந்திதான். ஆரம்பத்திலிருந்து கே வி மகாதேவன் இறக்கும் வரை அவருடன் இணைந்து பணியாற்றியவர் புகழேந்தி. பின்பு சில திரைப்படங்களுக்கு தனித்தும் இசையமைத்தார் புகழேந்தி. சிவாஜி நடித்த குரு தட்சணை அவர்தான் இசையமைத்த திரைப்படம் புகழேந்தி. செல்வியின் செல்வன் என்று ஒரு திரைப்படம், ரவிச்சந்திரன் விஜயகுமாரி நடித்த திரைப்படம், அந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்தார் புகழேந்தி. எப்பொழுதுமே புகழேந்திதான் கே வி மகாதேவன் இசைக்குழுவில் பாடக பாடகியருக்கு அந்த பாடலை சொல்லிக் கொடுப்பது. அந்த வகையில் இந்த பாடலை ஆத்தவர் கண்ணதாசன், எஸ் ஜானகி நடிகை ஜெயபாரதிக்காக பாடிய ஒரு அழகான பாடல், ஒரு காலத்தில் மிகவும் பிரபலம் இலங்கை வானொலியில். புதிய வாழ்க்கை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கேட்டு பார்க்கலாமா? Mmm.

காதல் என் நெஞ்சை தொடும்போது என் தலைவன் வருகின்றான். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய வாழ்க்கை. எஸ் ஜானகி பாடியது. நடிகை ஜெயபாரதிக்காக கண்ணதாசன் எழுதிய பாடல். கே வி மகாதவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். ஆம், இதோ நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மறுபிறவி. அதாவது மறுபிறவி 73 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். டி ஆர் ராமண்ணா திரைப்படத்தின் இயக்குனர். டி ஆர் பாப்பா இசையமைப்பாளர். கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலை பாடியவர் எம் ஆர் விஜயா. அந்த காலத்திலேயே படித்தவர், பிஏ பட்டம் பெற்றவர் எம் ஆர் விஜயா. நிறைய பாடல்கள் பாடவில்லை. கர்நாடக இசை பாடகி. பக்தி பாடல்கள் பாடக்கூடியவர். இந்த பாடலை அழகாக பாடியிருந்தார். மறுபிறவி ஒரு த்ரில்லர் ஃபிலிம். ஏற்கனவே 71 மலையாள மொழியில் பிரேம் நஷீர் ஜெயபாரதி நடிக்க வெளியான திரைப்படம் புனர்ஜென்மம். அதற்கு இசையமைத்தவர் ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்த மலையாள திரைப்படத்தை இயக்கியவர் கே எஸ் சேது மாதவன். அந்த மலையாள திரைப்படமான புனர்ஜென்மம், அதன் தமிழ் பதிப்பு தான் மறுபிறவி. முத்துராமனும் மஞ்சுளாவும் தமிழில் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தை பற்றி சரியாக கூற வேண்டுமென்றால், இது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எரோட்டிக் பிசிக் த்ரில்லர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எரோட்டிக் பிசிக் த்ரில்லர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா. மறுபிறவி திரைப்படத்தில் எம் ஆர் விஜயா பாடியது நடிகை மஞ்சுளாவுக்காக. பாடலை கேட்டு பார்க்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாறுபுறவி. கண்ணதாசன் எழுதியது, எம் ஆர் விஜயா பாடிய பாடல் மஞ்சுளாவுக்காக. பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிய பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம். அன்பான உறவுகளே, நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகளப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மறக்க முடியுமா? நிகழ்ச்சியின் வாயிலாக எப்பொழுதுமே பழைய பாடல்களை தகவல்களுடன் உங்களுக்காக வழங்குவதுதான் வளமை, பொதுவான விடயம். அந்த வகையில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்களை தருவதற்கு நான் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்களா, எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் சூலமங்கலம் ராஜலட்சுமி சேர்ந்து பாடியிருப்பார் டுயட் என்று. முதல் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி இசையமைத்து, எஸ்பிபியுடன் சூலமங்கலம் ராஜலட்சுமி இணைந்து பாடிய பாடல். சூலமங்கலம் சகோதரிகள் ராஜலட்சுமி ஜெயலட்சுமி இருவரும் இணைந்து இசையமைத்த திரைப்படங்களும் இருக்கின்றன. தரிசனம், டைகர் தாத்தாச்சாரி, பிள்ளையார். அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அப்போதே சொன்னேனே கேட்டியா. 76 இந்த திரைப்படத்தை தயாரிக்க தொடங்கி, படப்பிடிப்பை நடத்த தொடங்கி 79 தான் அப்போதே சொன்னேனே கேட்டியா திரைப்படம் திரையிடப்பட்டது. திரைப்படத்தில் ஜெயகணேஷ், சத்யபிரியா, மேஜர் சுந்தரராஜன், ஸ்ரீதர் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல், எஸ்பிபியும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பாடல். சற்று வித்தியாசமாக இருக்கின்றது அல்லவா? நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள் எங்களுடைய நேயர்கள். இதோ அந்த காதல் பாடல்.

பாடலை கேட்டீர்களா? ஆம், ஒலிக்காத பாடல் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். பார்த்தீர்களா, எஸ்பிபியும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பாடல், இடம்பெற்ற திரைப்படம் அப்போதே சொன்னேனே கேட்டியா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, இன்று உங்களுக்காக முற்று முழுதாக அபூர்வமான ஆச்சரியமூட்டக்கூடிய பாடல்கள், அதுவும் டூயட் பாடல்கள். என்றோ எப்போதோ கேட்ட பாடல்களாகவும் இருக்கலாம், கேட்காத பாடல்களாகவும் இருக்கலாம். அந்த வரிசையில் இந்த நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்புள்ள அத்தான். அன்புள்ள அத்தான் இந்த திரைப்படம் 1981 கவியர் சர் கண்ணதாசனின் மகன் கண்மணி சுப்பு இயக்க, கவியர் சர் கண்ணதாசனின் இன்னொரு மகனான கலைவாணன் கதாநாயகனாக நடிக்க, இந்த பாடலை கவியர் சர் கண்ணதாசன் இயற்ற, பாடலுக்கு இசையமைத்திருந்தார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். பார்த்தீர்களா, கண்ணதாசன் என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு 3 மனைவியர், 15 பிள்ளைகள். பார்த்தீர்களா, எந்த பெரிய சாதனை! 3 மனைவியர், 15 பிள்ளைகள். அன்புள்ள அத்தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பி. ஜெயச்சந்திரனும் பி. சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். என்றோ இலங்கை வானொலியில் கேட்ட பாடல் இது. இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த கவியரசர் கண்ணதாசனின் மகனான கலைவாணன் காலமாகிவிட்டார். திரைப்படத்தின் நாயகி ஷோபா காலமாகிவிட்டார். இதோ அன்புள்ள அத்தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் மெல்லிசை மன்னரின் இசையில். கேட்டு பார்க்கலாமா? என்றோ கேட்ட பாடலை ட்ரனிங். பாவை மலர் மொட்டு இளம் பருவமோ ஈரெட்டு பாடும் வண்ண செட்டு ஒன்று தரவா கன்னம் தொட்டு தேவை இன்னும் என்னென்னவோ தேடிக்கொள்ள சுகமோ சுகம் பாவை மலர் மொட்டு இளம் பருவமோ ஈரெட்டு பாடும் வண்ண

தொட்டும் தொட்டும் அள்ளி கொள்ளத்தான் தோகைக்கிங்கு நெஞ்சில் வெட்கம் தான்.

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் அன்புள்ளா தான். படத்தின் நாயகன் கவியரசரின் மகனான கலைவாணன், திரைப்படத்தின் இயக்குனர் கவியரசரின் மகனான கண்மணி சுப்பு, பாடலை யாத்தவர் கவியரசர், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், பாடலை பாடிய குரல்கள் பி ஜெயச்சந்திரன், பி சுஷீலா. நேர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உறவுகளே, எப்படி இருக்கின்றது பாடல்கள்? இதோ அடுத்த பாடலை பாடிய குரல்கள் இளைய தளபதி விஜயின் தாய் மாமனான SN சுரேந்தர் மற்றும் இளைய தளபதி விஜயின் தாயான ஷோபா சந்திரசேகர், அதாவது SN சுரேந்தரும் ஷோபாவும் இணைந்து பாடிய பாடல், அதாவது அக்காவும் தம்பியும் இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவள் ஒரு பச்சை குழந்தை. பாடலை எழுதியவர் கங்கை அமரன், பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா, திரைப்படத்தின் இயக்குனரோ இளைய தளபதி விஜயின் தந்தையான SA சந்திரசேகர். அவள் ஒரு பச்சை குழந்தை திரைப்படத்தின் நாயகன் விஜயகுமார், நாயகி பவானி. ஆமாம், SN சுரேந்தரும் ஷோபாவும் திரைப்படங்களில் பாடுவதற்கு முன்னாலேயே மேடை பாடகர் பாடகியாக பணியாற்றியவர்கள். இதோ அபூர்வமான அந்த பாடலை உங்களுக்காக இந்த வேளையில் வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி உறவுகளே. மாலை இளமனதில் ஆசைதனை தூவியது அதிகாலை, அந்த நினைவில் தினமாயிரம் கவிதைகள் பாடியது மாலை.

ஒலித்த அந்த பாடல் எஸ் என் சுரேந்தர் மற்றும் ஷோபா, அதாவது அக்காவும் தம்பியும் பாடிய பாடல். சுரேந்தர் இளைய தளபதி விஜயின் தாய்மாமன், ஷோபா சந்திரசேகர் இளைய தளபதியின் தாயார். திரைப்படத்தின் இயக்குனர் இளைய தளபதி விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவளொரு பச்சை குழந்தை. மறக்க முடியுமா? ஒலித்த அந்த பாடல் எஸ் என் சுரேந்தர் மற்றும் ஷோபா, அதாவது அக்காவும் தம்பியும் பாடிய பாடல். சுரேந்தர் இளைய தளபதி விஜயின் தாய்மாமன், ஷோபா சந்திரசேகர் இளைய தளபதியின் தாயார். திரைப்படத்தின் இயக்குனர் இளைய தளபதி விஜயின் தந்தையான எஸ் ஏ

அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அனு. திரைப்படத்தின் பெயர் 82 வழியான வண்ண திரைப்படமான அனு. திரைப்படத்தில் அந்த காலத்து இலட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரனின் மகனான எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரகுமார், ராணி பத்மினி, ஜெயதேவி, ராஜா ஆகியோர் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த பாடலை ஆத்தவர் கண்ணதாசன். இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு. ஒவ்வொரு வசனமும் முடியும் பொழுதும் கள் கள் கள் என்று முடியும். அற்புதமான ஒரு இலக்கிய மனம் கமலும் செந்தமிழ் சொற்களால் அழகுபடுத்தப்பட்ட ஒரு கவிதை மாலை இது. திரைப்படத்தை தயாரித்தவர் யார் என்றால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். அனு திரைப்படத்தை தயாரித்தவர் அந்த காலங்களில் ஒரு பாடகராக நடிகராக பரிமளித்த கான குரலோன் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான டி ஆர் மகாலிங்கம் சுகுமாரன், அதாவது டி ஆர் எம் சுகுமாரன். டி ஆர் மகாலிங்கம் அந்த காலங்களில் தன்னுடைய மகனான சுகுமாரன் அவர் நினைவில் சுகுமார் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனம் வாயிலாக பல திரைப்படங்களை தயாரித்து அதில் நாயகனாக நடித்தவர் டி ஆர் மகாலிங்கம். அந்த திரைப்படங்களில் பெரும்பாலானவை வெற்றி பெறவில்லை, தோல்வியை தழுவின. இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றார் தந்தையின் நினைவாக அவருடைய மகன் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான சுகுமாரன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது அனு திரைப்படத்தில். அந்த காலங்களில் இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒலித்த பாடல், எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த பாடல், ரசித்த பாடல், மகிழ்ச்சியூட்டிய பாடல். கேட்டு பார்க்கலாமா? சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள், சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள், சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். சங்கதி பேசுங்கள். மயக்கும் கண்கள் நாளும் சேர்ந்து கவிதை எழுதுங்கள். மயக்கும் கண்கள் நாளும் சேர்ந்து கவிதை எழுதுங்கள்.

சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள். சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள், ஹா சங்கதி பேசுங்கள்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அனு. பாடலை யாத்தவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம். திரைப்படத்தின் நாயகன் அந்த காலத்து இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆரின் மகனான எஸ் எஸ் ஆர் ராஜேந்திரகுமார். கதாநாயகி ராணி பத்மினி மற்றும் ஜெயதேவி, ராஜா ஆகியோரும் பிரதான பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார்கள். திரைப்படத்தை தயாரித்தவர் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான டி ஆர் எம் சுகுமாரன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழங்கியை போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான ஆச்சரியமூட்டும் பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாய் வீட்டு சீதனம். 1975 ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தாய் வீட்டு சீதனம். இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், உஷா நந்தினி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியர் சர் கண்ணதாசன் எழுதிய பாடல். தாய் வீட்டு சீதனம் திரைப்படத்தை மதுரை திருமாறன் இயக்கியிருந்தார். மதுரை திருமாறன் இயக்கத்தில் கே ஆர் விஜயா பல திரைப்படங்களில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் இப்பொழுதும் ஒரு லெஜெண்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் கலைஞானம். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் உஷா நந்தினியும். ஒரு காலத்தில் மலையாள நடிகை உஷா நந்தினி குறிப்பிட்ட சில திரைப்படங்களில் நடித்தவர். சிவாஜியுடன் 5 படங்கள், ஜெய்சங்கருடன் 4-5 படங்களில். அந்த வரிசையில் இந்த திரைப்படத்திலும் ஜெய்சங்கருக்கு ஜோடி உஷா நந்தினி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடி கே ஆர் விஜயா. சரி, அடிக்கடி ஒலிக்காத ஆனால் அன்று அடிக்கடி ஒலித்த பாடல் என்று கூற மாட்டேன். அத்தி பூத்தாற்போல் ஒலித்த பாடல் அன்று இலங்கை வானொலியில். இது உங்களுக்காக அந்த பாடல். காட்சியில் ஜெய்சங்கர், உஷா நந்தினி. தாய் வீட்டு சீதனம். எனக்கும் உனக்கும் வழக்கு, எனக்கும் உனக்கும் வழக்கு, இரண்டும் சுகத்தின் கணக்கு, கையணைத்து தொட்டணைத்து நாம் கலந்தால் என்ன, எனக்கும் உனக்கும் வழக்கு.

அள்ளித்தண்டு கைரண்டில் வளைகின்றது, அள்ளி கொள்ளும் சின்ன முல்லை குழைகின்றது. அள்ளித்தண்டு கைரண்டில் வளைகின்றது, அள்ளி

எனக்கும் உனக்கும் வழக்கு, இரண்டும் சுகத்தின் கணக்கு, கையணைத்து தொட்டணைத்து நாம் கலந்தால் என்ன? உள்ளம் தன்னில் உள்ளம் ஒன்று ஒழிகின்றது, பள்ளம் கண்டு வெள்ளம் வந்து பாய்கின்றது, மையில் இட்ட மீனாக கண்ணில் பட்ட மானாக

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 75ஆம் ஆண்டு வெளியான தாய் வீட்டு சீதனம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் அது. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான ஆச்சரியமூட்டும் பாடல்கள் என்றோ கேட்ட பாடலாகவும் இருக்கலாம், கேட்காத பாடலாகவும் இருக்கலாம், அத்தி பூத்தாற் போல ஒலித்த பாடலாகவும் இருக்கலாம். அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எடுப்பார் கைப்பிள்ளை. 1975ஆம் ஆண்டு நடிகரும் இயக்குனருமான கே விஜயன் இயக்கத்தில் வண்ணத்தில் வெளியானது எடுப்பார் கைப்பிள்ளை. நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், வெண்ணிராடை நிர்மலா, கன்னடத்து மஞ்சுளா, ஸ்ரீகாந்த், எம்ஆர்ஆர் வாசு மற்றும் பலரும் எடுப்பார் கைப்பிள்ளை வண்ண திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. எம்பி சீனிவாசன் என்ற இசையமைப்பாளர் இசையில் கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய எடுப்பார் கைப்பிள்ளை திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் காட்சியில் ஜெய்சங்கர், வெண்ணிராடை நிர்மலா, கன்னடத்து மஞ்சுளா மூவரும் காட்சியில். என்றோ கேட்ட பாடல், என்றோ ஒலித்த பாடலை இன்று கேட்கலாமா? இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இதோ உங்களுக்காக அந்த பாடல். பொன்னும் மயங்கும் பூவும் வணங்கும் கண்ணின் பார்வைதனில் தெய்வம் விளங்கும். பொன்னும் மயங்கும் பூவும் வணங்கும் கண்ணின் பார்வைதனில் தெய்வம் விளங்கும். என் கண்ணில் பொன்முத்து போல் தோன்றும் அன்போ விளக்கு, உன் நெஞ்சில் தென் சிட்டு போல் ஆடும் சொந்தம் எனக்கு. என் கண்ணில் பொன்முத்து போல் தோன்றும் அன்போ விளக்கு, உன் நெஞ்சில் உன்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இடுப்பார் கைப்பிள்ளை. கே ஜே ஜேசுதாஸ் பி சுஷீலா பாடிய பாடல். எம் பி சீனிவாசன் இசையில். நேயர்களே, நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். என்றோ கேட்ட அபூர்வமான பாடல்களை ஆச்சரியமூட்டும் வகையில் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த பாடலும் அப்படியே அவ்வாறே கேட்டு பார்க்கலாமா? திரைப்படத்தின் தலைப்பை யோசித்தால் அப்படியே வாய் ஊறுகின்றது, இனிக்கின்றது. திரைப்படத்தின் தலைப்பு பஞ்சாமிர்தம். திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நாயகி சங்கீதா, அன்றைய சங்கீதா. வாலி எழுதிய பாடலுக்கு கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் மற்றும் கணேஷ் இசையமைத்திருக்கின்றார்கள். கே ஜே ஜேசுதாஸ் பி சுஷீலா பாடிய பாடல். பஞ்சாமிர்தம் திரைப்படத்தில் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ் இருவரில் சங்கர் பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிராமனின் தம்பி. சி ஆர் சுப்பிராமனின் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. இதோ பஞ்சாமிர்தம் திரைப்படத்தில் ஜேசுதாஸ் சுஷீலா, காட்சியில் ஜெய்சங்கர் சங்கீதா. என்றோ கேட்ட பாடல். வானிலவே வானிலவே, வழியில் ஒரு மேகமில்லை, வாடை காத்தடிக்க வாழை மலர் பூத்திருக்க வளைக்கர

நடக்கிற பல்லாக்கிது தள்ளாடுது ஏ.

தழுவது மானே உன்னை தானாகவே கை, நழுவது பூமே நீதான் நாணம் என்றால் பொய். வெட்கம் விட்டு போனதென்ன, உன் வசமாயானதென்ன, என் அழகை கண்ணால் கொஞ்சம் கையால்

ഹോലിത്ത പാടലിടം പെറ്റ തിരൈപ്പടം പഞ്ചാമൃതം കെ ജെ ജേസുദാസ് പി സുശീല പാടിയത് ശങ്കർ മറ്റും ഗണേഷ് ഇസ്യമേപ്പിൽ. നേയർകളെ, സർവദേശ തമിഴ് വാനൊലി, കനഡ യുഗം വാനൊലി വാൻപരപ്പിനൂടാക ഉലകമെങ്കും ഒലിത്തു കൊണ്ടിരിക്കും നികഴ്ച്ചി പഴந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் இணைந்திருப்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இலங்கை வானொலியில் என்றோ ஒலித்த ஒரு அருமையான கானத்தை இப்பொழுது உங்களுக்காக தரப்போகின்றேன். நிச்சயமாக நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்வீர்கள். திரைப்படம் வெளியாகவில்லை, பாடல் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதர், அவர் காலத்தில் அந்த சமகாலத்தில் கிட்டத்தட்ட அவருக்கு சமமாக சூப்பர் ஸ்டாராக வலம் வந்தவர் பி யு சின்னப்பா. எப்படிப்பட்ட திரைப்படங்கள் அந்த காலத்தில் அவர்கள் தாங்களே நடித்து பாடுவார்கள். சந்திரகாந்தா என்ற திரைப்படம், அதில் அறிமுகம். அந்த திரைப்படத்தில் பெரிதாக பெயர் எடுபடவில்லை. தொடர்ந்து எத்தனை திரைப்படங்கள்! நினைத்தாலே ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு கண்ணகி திரைப்படம், ஆரியமாலா, உத்தமபுத்திரன், அந்த காலத்து உத்தமபுத்திரன், சிவாஜியின் உத்தமபுத்திரன் அல்ல, மனோன்மணி, ஜெகதல பிரதாபன், குபேர குசேல, பிருதிவிராஜன். இந்த பிருதிவிராஜன் என்ற திரைப்படம், ராணி சம்யுக்தா, தெரியும் தானே உங்களுக்கு, சம்யுக்தை பிருதிவிராஜன் ஜோடி. அதிலே அந்த பிருதிவிராஜன் திரைப்படத்தில் சம்யுக்தியாக நடித்தவர் அந்த காலத்து ஏ சகுந்தலா. பின்னாட்களில் வந்த ஏ சகுந்தலா, சிஏடி சகுந்தலா அல்ல, அந்த காலத்து ஏ சகுந்தலாவை அவர் கதாநாயகியாக பிருதிவிராஜன் திரைப்படத்தில் சம்யுக்தியாக பி யு சின்னப்பாவுடன் நடித்தார். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களுக்கு ஒரே ஒரு மகன், பி யு சி ராஜா பகதூர், அதாவது பி யு சின்னப்பா ராஜா பகதூர், பி யு சி ராஜா பகதூர். சரி, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மங்கையர்கரசி திரைப்படம் பி யு சின்னப்பா நடித்தது. கிருஷ்ண பக்தி, சுதர்சன் இறுதியாக வெளியான திரைப்படம் அல்லவா 1951. அவர் என்ன செய்வது, அற்ப ஆயுள் பி யு சின்னப்பாவிற்கு. 36வது வயதில் மரணம் அடைந்தார் பி யு சின்னப்பா. அவருடைய மகன், ஒரே மகன், பி யு சி ராஜா பகதூர் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் வேலி இல்லா மாமரம். கதாநாயகி சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தில் நடித்த சுமதி என்று சொல்லப்படுகிறது. திரைப்படம் வெளியாகவில்லை, அந்த திரைப்படத்தில், அதாவது வேலி இல்லா மாமரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பி யு சின்னப்பா ராஜா பகதூரும் சுமதியும் நடித்ததாக சொல்லப்படும் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை இயற்றி இசையமைத்தவர் கங்கை அமரன். பாடலை பாடிய குரல்கள் யார் தெரியுமா? எஸ் ஜானகியுடன் இணைந்து அசோக் என்ற பாடகர். இந்த காலங்களில், அதாவது இந்த திரைப்படம் அந்த 80களில், கிட்டத்தட்ட 80களில், 80களின் ஆரம்பம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அசோக் என்ற பாடகர் சில திரைப்படங்களில் பாடியிருக்கின்றார். இனிமையான குரல் வளம் கொண்ட பாடகர். இந்த பாடலும் அவ்வாறே ஜானகியுடன் இணைந்து பாடியிருக்கின்றார் அசோக். வேலி இல்லா மாமரம் திரைப்படத்தில் கங்கை அமரன் இசையில். பாடலை கேட்டு பார்க்கலாமா? என்றோ கேட்ட பாடல்.

கரங்களில் ஆடும் சுகம் பெற வேண்டும் கனியுடல் என்றும் உனக்கல்லவோ கரங்களில் ஆடும்

குளிர்விடும் நேரம் இணைகின்ற காலம் தளிர் இளமே நீ மலர்கின்றது.

கேட்ட பாடல் வேலியில்லா மாமரம் என்ற வெளிவராத திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பாடலை இயற்றி இசையமைத்தவர் கங்கை அமரன், பாடலை பாடிய குரல்கள் அசோக் மற்றும் எஸ் ஜானகி, பியு சின்னப்பாவின் மகன் பியூசி ராஜா பகதூரும் சுமதியும் நடித்ததாக கூறப்படுகிறது. மறக்க முடியுமா நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் என்றோ கேட்ட பாடல், அணையா விளக்கு திரைப்படத்தில், ஆமாம், கிருஷ்ணன் பஞ்சு திரைப்படத்தின் இயக்குநர்கள் வாலி எழுதிய பாடல், மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளர். 75ஆம் ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம் அணையா விளக்கு. கருணாநிதியின் மூத்த மகனான மூனா கானா முத்து கதாநாயகன். கதாநாயகி யார் தெரியுமா? பத்மபிரியா. அஞ்சுகம் பிக்சர்ஸ் சார்பில் இந்த திரைப்படம், அதாவது கலைஞர் அவர்களின் சொந்த திரைப்படம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த திரைப்படத்தில் மூகா முத்து பத்மபிரியாவுடன் இணைந்து ஸ்ரீகாந்த், எம் ஆர் ராதாவின் மூத்த மகனான எம் ஆர் ஆர் வாசு, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மூகா முத்துவுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார் பி சுஷீலா. பாடல் காட்சியில் மூகா முத்து, பத்மபிரியா. இது அணையா விளக்கு திரைப்பட பாடல். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள், இதயம் கலந்த காதல் என்றால் புதிதாய் தோன்றும் ஒவ்வொரு நாள். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள்.

அது 30 நாள் ஆசை, அது 60 நாள் ஊறும் தேனை மூடி வைத்தது உதடு என்னும் கதவு. அதில் உனக்கு பாதி எனக்கு பாதி எடுத்து கொள்ள உதவு. ஆசை கடலில் ஆட வந்தது அழகு என்னும் படகு. அதில் மிதக்கும் போது மயக்கம் வந்தது புரிந்து கொண்டது பிறகு மோகம்.

அதனாய் சோழன் மகனை சுமந்த வண்ணம் வாழும் எனது உள்ளம். அவன் பொன்னி நதியைப் போல இந்த கன்னி நதியின் வெள்ளம். சோழன் மகனை சுமந்த வண்ணம்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படமான யாவிளக்கு மூக்கா முத்து பி சுசிலா பாடிய பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக அபூர்வமான ஆச்சரியமூட்டும் அதிசயமான பாடல்களை, என்றோ கேட்ட பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், அத்தி பூத்தாற்போல் ஒலித்த பாடல்கள் போன்றவற்றை உங்களுக்காக வழங்கியதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மறக்க முடியுமா நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ரம்யமான பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அற்புதமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. அதுவும் ஜெயச்சந்திரன் குரலில் ஒலித்த பாடல்கள். ஏற்கனவே ஜெயச்சந்திரன் பாடிய டூயட் பாடல்கள் பலவற்றை உங்களுக்காக வழங்கியிருக்கின்றேன். இன்று ஜெயச்சந்திரன் பாடிய சோலோ பாடல்களில் சிலவற்றை உங்களுக்காக நான் தரப்போகின்றேன். ஒரு காலத்தில் இலங்கை வானொலியில் மிக மிக பிரபலமாக ஒலித்த ஒரு பாடல் அல்லவா இந்த முதல் பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 80-இல் வெளியான ஒரே முத்தம். இந்த திரைப்படத்தில் மறைந்த ஜெய்கணேஷ், ஆமாம் மறைந்த ஸ்ரீகாந்த், இப்பொழுது 2-3 நாட்களின் முன்புதான் வெண்ணிறாடை திரைப்படத்தின் வாயிலாக அறிமுகமான, அதுவும் ஸ்ரீதர் அவர்களால் கதாநாயகனாக அறிமுகமான பழம்பெரும் நடிகர் ஸ்ரீகாந்த் தனது 81வது வயதில் முதுமை காரணமாக இயற்கை எய்தினார். ஒரே முத்தம் திரைப்படத்தில் கதாநாயகியாக சுமித்ரா நடித்திருந்தார். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இளையராஜா இசையமைக்க சி ஏ முகிலன் ஒரே முத்தம் திரைப்படத்தை இயக்கியிருந்தார். ஒரு அருமையான பாடல் இந்த பாடல். இந்த பாடல் சந்தோஷமாகவும் இருக்கின்றது, சோக பாடலும் இருக்கின்றது. இது சந்தோஷமாக ஜெயச்சந்திரன் பாடிய பாடல், ஒரே முத்தம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இந்த பாடல். இதோ உங்களுக்காக அந்த பாடல் முதல் பாடலாக

சூடடி மைனாவை போல மொழி பேசடி மா பிள்ளையா.

ஆடடி கொலுங்க கொலுங்க ஆடடியோ, ராஜா பொண்ணு அடிவாடியம்மா, கொஞ்ச ஆனந்த நாட்டியம் ஆடடி, நதியினில் ஆடடி,

ஆடடேம் நதியினில் ஆடடேம் கொலுங்க கொலுங்க ஆடடியோ. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே முத்தம். 80 வெளியான திரைப்படம். திரைப்படத்திலே ஜெய் கணேஷும் ஸ்ரீகாந்தும் நடித்திருந்தார்கள். ஆமாம், இந்த திரைப்படத்தின் நாயகனான ஜெய் கணேஷ் கூட ஒரு நடுத்தர வயதில் காலமாகிவிட்டார். அவ்வளவு தொடர்கதை அந்த திரைப்படத்தின் வாயிலாக கே பாலச்சந்தர் அவர்களால் 1974 அந்த திரைப்படத்திலே கதாநாயகியாக நடித்த சுஜாதாவின் அண்ணனாக அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். அற்புதமான ஒரு வேடத்தை, ஒரு பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார் ஜெய் கணேஷ் அந்த திரைப்படத்தில். அந்த திரைப்படத்தில் அவருக்கு ஒரு பாடல் காட்சியும் உண்டு.

0: நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. பிரபல பாடகர் ஜெயச்சந்திரன் பாடிய சோலோ பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பதில் மன மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர். சிறிய வயதிலேயே தாளவாத்தியமான மிருதங்கத்தை முறையாக பயின்று அதை நன்றாக வாசிக்கக்கூடிய அளவிற்கு தேர்ச்சி அடைந்தவர் ஜெயச்சந்திரன். முதலில் பின்னணி பாடகராக அறிமுகமானது மலையாள மொழியில்தான். தமிழ் மொழியில் இவரை பின்னணி பாடகராக முதன் முதலில் அறிமுகப்படுத்திய திரைப்படம் சத்யா மூவிஸின் மணிப்பயல். மெல்லிசை மன்னரின் இசையில் அந்த திரைப்படத்தில் அவர் பாடிய முதல் பாடல் எது தெரியுமா?
1: தங்கச்சி மெல் போல் இதழோ, அந்த தங்கத்தமிழ் போல் மொழியோ.
0: இந்த பாடல்தான் தமிழ் சினிமாவில் அவர் பாடிய முதல் பாடல். அதே ஆண்டு இன்னொரு திரைப்படத்திலும் மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் பாடினார் ஜெயச்சந்திரன். அந்த திரைப்படம்தான் அலைகள். நேயர்களே, இப்பொழுது உங்களுக்காக நாம் தரும் இந்த பாடல் ஜெயச்சந்திரன் குரலில் ஒலித்த சொன்னது நீதானா திரைப்படத்தில் இருந்து. 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் சொன்னது நீதானா. இந்த திரைப்படத்திலும் ஜெய்கணேஷ், விஜயகுமார், சுமித்ரா ஆகியோர் நடித்திருந்தார்கள். காலம் சென்ற, அதாவது அண்மையில் காலம் சென்ற புலவர் புலமைப்பித்தன் எழுதிய பாடல் இது. இளையராஜா இசையமைப்பாளர், சி என் முத்து, சொன்னது நீதானா திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்தில் அவர் பாடிய ஒரு குழந்தைகளுக்கான பாடல், அருமையான ஒரு பாடல். இலங்கை வானொலியில் அந்த காலங்களில் மிகவும் பிரபலமாக ஒலித்த பாடல்தான் இந்த பாடலும். இப்பொழுது உங்களுக்காக ஜெயச்சந்திரன் பாடிய இன்னொரு சோலோ சொன்னது நீதானா திரைப்படத்திலிருந்து. புலவர் புலமைப்பித்தன் எம்ஜிஆர் திரைப்படமான குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் தான் முதலில் பாடல் புனையை தொடங்கினர். தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவருக்கு பாடல் புனையும் சந்தர்ப்பங்களை தான் முதலமைச்சராக ஆகும் வரைக்கும் வழங்கிக் கொண்டே இருந்தார். சிவாஜியின் திரைப்படங்களிலும் பாடல்கள் புனைந்திருக்கின்றார். குறிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், தீபம் என்ற சிவாஜியின் திரைப்படத்தை பாலாஜி தயாரித்தார். அதை நீங்கள் அனைவரும் அல்லது உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருக்கலாம். அந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் புலவர் புலமைப்பித்தன். இதோ ஏன் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தில் கூட அவர் எழுதிய அருமையான பாடல்கள் இருக்கின்றன. சிவாஜியின் திரைப்படம் தானே அதுவும். இப்படியாக நாம் சொல்லிக் கொள்ளலாம், இது சொன்னது நீதானா திரைப்படத்தில் ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்.
1: வெள்ளி நிலாவினிலே தமிழ் வீணை வந்தது,

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சொன்னது நீதானா? நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர் பி ஜெயச்சந்திரன் பாடிய சோலோ பாடல்கள், அதாவது தனிப்பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இவர் பாடிய எந்த ஒரு பாடலையும் நாம் சாதாரணமாக எண்ணிவிட முடியாது. 100க்கு 95 வீதம் இவர் பாடியது அற்புதமான மெலடி பாடல்கள். ஆங்காங்கே அப்பப்ப சில துள்ளிசை பாடல்களையும் சில இசையமைப்பாளர்கள் இவரை பாட வைத்திருக்கின்றார்கள். அதிலும் ஒரு மெலடி தன்மை இனித்துக் கொண்டே இருக்கும். இதோ இது ஒரு அருமையான ஒரு திரைப்படம். ஆர் சி சக்தி வித்தியாசமான சிந்தனை போக்கு கொண்டவர். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பாத்திரங்களை தனது திரைப்படங்களில் படைப்பதில் வல்லவர் ஆர் சி சக்தி. காலமாகிவிட்டார். அவருடைய இயக்கத்தில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மாம்பழத்து வண்டு 79 வெளியானது. சரத் பாபு திரைப்படத்தின் கதாநாயகன். அவருடன் இணைந்து ஜெய்கணேஷ், சத்திய பிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். நடிகர் சரத்பாபு முதலில் நடிகை ரமா பிரபாவை, பழம்பெரும் நடிகை ரமா பிரபா, தமிழிலே பொதுவாக இவர் நாகேஷுக்கு ஜோடியாக நடித்திருக்கின்றார். ஒரு நகைச்சுவை நடிகையாக அந்த காலங்களில் பவனி வந்தவர். இவர் அதிகமாக ஏராளமான திரைப்படங்களில் நடித்தது தெலுங்கு திரைப்படங்களில். ரமா பிரபாவை திருமணம் செய்து கொண்டவர் சரத்பாபு. பின்பு இருவரும் பிரிந்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சரத்பாபு. சத்யபிரியா இந்த திரைப்படத்தின் கதாநாயகி. ஓரிரு திரைப்படங்களில் சத்யபிரியா தமிழில் கதாநாயகியாக நடித்தவர். மஞ்சள் முகமே வருக, இந்த மாம்பழத்து வண்டு மற்றும் ஓரிரு திரைப்படங்களிலும் கதாநாயகியாக நடித்தவர். பல மொழிகளிலும் நடித்தவர். அதிகமாக தமிழ் திரைப்படங்களில் துணை பாத்திரங்களில் நடித்திருக்கின்றார். வில்லியாக அல்லது இரண்டாவது நாயகியாக அப்படியாக எல்லாம் நடித்திருக்கின்றார் சத்யபிரியா. மாம்பழத்து வண்டு திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலை எழுதியவர் ஜெய ரவி. ஜெய ரவி அவர்கள் எழுதிய பாடலை ஜெயச்சந்திரன் பாடுகிறார். பாடல் காட்சியில் சரத்பாபு. மாம்பழத்து வண்டு ஆர் சி சக்தி. ஆர் சி சக்தி அவர்கள்தான் ரஜினியின் தர்மயுத்தம் திரைப்படத்தின் இயக்குனர். கமலஹாசன் முதன் முதலில் கதாநாயகனாக நடிக்க தொடங்கிய திரைப்படம் உணர்ச்சிகள். அந்த திரைப்படத்தின் இயக்குனரும் ஆர் சி சக்தி. ஆனால் அவர் கதாநாயகனாக நடிக்க பட்டாம்பூச்சி முதலில் வெளிவந்துவிட்டது. உணர்ச்சிகள் சற்று தாமதமாகித்தான் வெளியானது. சிறை திரைப்படம் பார்த்திருப்பீர்கள் ஆர் சி சக்தியின் இயக்கத்தில். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுப்பதில் வல்லவர். இப்படியாக பல திரைப்படங்கள் அவர் எடுத்திருக்கின்றார் ஆர் சி சக்தி. இதோ மாம்பழத்து வண்டு சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஜெயச்சந்திரன் பாடியது சரத்பாபுவுக்காக.

கன்னம் கனியென்றால் எண்ணம் கிளியானது, வண்ணம் மலரென்றால் கண்கள் வண்டானது. கன்னம் கனியென்றால் எண்ணம் கிளியானது, வண்ணம் மலரென்றால் கண்கள் வண்டானது. பாடாத புதுராகம் நான் பாடவா, பழகாத மயிலாட்டம் நீ ஆடவா. பாடாத புதுராகம் நான் பாடவா, பழகாத

மின்னல் கொடிதானே உந்தன் இடையானது, மேயும் மான் தானே அஞ்சும் நடையானது. மின்னல் கொடிதானே உந்தன் இடையானது, மேயும் மான் தானே அஞ்சும் நடையானது. அழகான ரதிதேவி நீ அல்லவா, தினம் கவி பாடும் மன்மதன் நான் அல்லவா. அழகா

நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் பிரபல பாடகர் பி ஜெயச்சந்திரன் பாடிய சோலோ பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்னரும் ஓரிரு நிகழ்ச்சிகளில் அவர் பாடிய டுயட் பாடல்கள், ஜோடி பாடல்களை உங்களுக்காக நாம் வழங்கியிருக்கின்றோம். இவை தனிப்பாடல்கள். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இதுவும் ஒரு அபூர்வமான பாடல்தான். ஹிந்தோளம் என்ற கர்நாடக இசையை அடிப்படையாக கொண்டது இந்த பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராகபந்தங்கள். 1982 வெளியான வண்ண திரைப்படம் ராகபந்தங்கள். ராஜாமணி, ஜெயஸ்ரீ, நளினி மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். வயலின் வித்வான், இசை மேதை குன்னகுடி வைத்தியநாதன் ராகபந்தங்கள் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பி ராமச்சந்திரன் இயக்கத்தில் உருவான ராகபந்தங்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பி ஜெயச்சந்திரன் பாட, பாடலை கவியர் சர் கண்ணதாசன் புனைந்திருக்கின்றார். அந்த அபூர்வமான பாடல் இப்பொழுது உங்களுக்காக

ಮಾ ಗ ಸ ಮಾ ಗ ಸ ನಿ ದ ನಿ ಸ ಸ ಸ ಗ ಗ ಮ ಮ ದ ದ ನಿ ಮ ಮ ದ ದ ನಿ ನಿ ಸ ಸ ಗ ಮ ಮ ಗ ಗ ಸ ನಿ ದ ನಿ ಸ

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராகபந்தங்கள். பி ஜெயச்சந்திரன் பாடிய சோலோ பாடல்கள் சிலவற்றை மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக நேயர்களே உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனவுகள் கற்பனைகள். 1982 வெளியான இந்த திரைப்படத்தில் சரத் பாபு, ரூபா, ராணி பத்மினி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் சரத் பாபுவும் ராணி பத்மினியும். பி ஜெயச்சந்திரன் பாடிய இந்த பாடலை எழுதியவர் பாவண்ணன், இசையமைத்தவர் கங்கை அமரன். திரைப்படத்தின் இயக்குனர் ALS கண்ணப்பன். ALS நிறுவனம் அந்த காலங்களில் சினிமா தயாரிப்பு நிறுவனமாக இருந்து அற்புதமான பல வெற்றி திரைப்படங்களை தமிழில் தயாரித்த நிறுவனம். ஒரு சாந்தி திரைப்படத்தை மறக்க முடியாது, கந்தன் கருணை திரைப்படத்தை மறக்க முடியாது, ஆனந்தி என்ற திரைப்படத்தை மறக்க முடியாது, சாரதா திரைப்படத்தை மறக்க முடியாது. இப்படியாக எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை தயாரித்த நிறுவனம் ஏஎல் சீனிவாசனின் ALS நிறுவனம். அந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர் ALS கண்ணப்பன், அவர்தான் இந்த திரைப்படத்தின் இயக்குனர். ஆம், நடிகை ரூபா ஒரு தலை ராகம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக 1980 தமிழ் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்தவர். அந்த திரைப்படம் ஒரு வருடம் வெற்றிகரமாக ஓடியது. வித்தியாசமான ஒரு காதல் கதை, நாயகனும் நாயகியும் தொடாமலே நடித்தார்கள் அந்த திரைப்படம் முழுவதும். அதிலே எந்த ஒரு பெண் பாடகியும் பாடவில்லை. ஒரு தலை ராகம் திரைப்படத்தில் அத்தனை பாடல்களையும் எல்லாமே சோலோ பாடல்கள், ஆண் பாடகர்கள் மட்டுமே பாடியிருந்தார்கள். கனவுகள் கற்பனைகள் திரைப்படத்தில் ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

வந்தது, சிந்தும் சங்கீதம் வந்தது, சந்தங்கள் தண்ணீர் தந்தது, மாலை பெண்ணே கலை அன்னம் பல வண்ணம் கொண்டது, மண்ணும் புது பொன்னில் நின்றது, இன்னும் என்னை பின்னிக் கொண்டது கன்னி பெண்ணே, இரு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது சின்ன பெண்ணே.

கேட்ட பாடல் இடம் பெற்ற திரைப்படம் கனவுகள் கற்பனைகள். ஆம், பி ஜெயச்சந்திரன் பாடிய சோலோ பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக. ஆம், தனது 53வது வயதிலேயே மாரடைப்பால் காலமானவர் நவரச திலகம் முத்துராமன். நடிகர் கார்த்திக்கின் தந்தை. அவர் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் காற்றினிலே வரும் கீதம். முத்துராமனுக்கு ஜோடியாக கவிதா 3 மாறுபட்ட பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார். நடிகை கவிதா ஓ மஞ்சு என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களால் 76ஆம் ஆண்டு கதாநாயகியாக அறிமுகமானவர். அந்த ஓ மஞ்சு திரைப்படத்தின் நாயகன் மாஸ்டர் சேகர். 78இல் வெளியான வண்ண திரைப்படமான காற்றினிலே வரும் கீதம் விஜயபாஸ்கர் பிலிம் சார்பில் தயாரிக்கப்பட்டது. ஆம், முத்துராமன் அவர்கள் அவருடைய ஆரம்ப காலங்களில் பார்த்தால் ரங்கூன் ராதா, கற்புக்கரசி போன்ற திரைப்படங்களில் எல்லாம் பெயர் சொல்லக்கூடிய அளவில் பெரிய பாத்திரங்கள் அல்ல, சிறிய பாத்திரங்களில் நடித்திருப்பார். மாலா ஒரு மங்கள விளக்கு என்ற திரைப்படத்தில் 59இல் ஓரளவு பரவாயில்லை பெயர் சொல்லக்கூடிய பாத்திரமாக அமைந்தது. இவருடைய 25வது படம் நானும் மனிதன்தான். 50வது படம் அனுபவம் புதுமை. இந்த அனுபவம் புதுமை திரைப்படத்தில் முத்துராமனுக்கு ஜோடியாக நடித்தவர் ராஜஸ்ரீ. அந்த திரைப்படத்தின் வாயிலாகத்தான் சி வி ராஜேந்திரன் முழுமையான ஒரு இயக்குநராக அறிமுகமானார். 75வது திரைப்படம் முத்துராமனின் 75வது திரைப்படம் நம்ம வீட்டு தெய்வம். 100வது திரைப்படம் புன்னகை. 125 சண்முகப்பிரியா. அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக முத்துராமனுக்கு ஜோடியாக நடித்தவர் அண்மை காலங்களில் மறைந்த நடிகை ஜெயந்தி. 150வது படம் எங்கள் குலதெய்வம். 175 நீ வாழ வேண்டும். இறுதியாக முத்துராமன் நடித்த திரைப்படம் ரஜினியின் திரைப்படம், அதாவது போக்கிரி ராஜா. அதுதான் முத்துராமன் நடித்த இறுதி திரைப்படம். நவரச திலகம் என்ற பட்டம் இவருக்கு எப்பொழுது கிடைத்தது தெரியுமா? கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் 72இல் வெளியானது வாழையடி வாழை என்ற குடும்ப சித்திரம். அந்த திரைப்படத்தில் தான் இவருக்கு நவரச திலகம் என்ற பட்டம் கிடைத்தது. காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம். பாடலுக்கு இசையமைத்தவர் ஜெயச்சந்திரன். திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் பி முத்துராமன். இதோ உங்களுக்காக அருமையான ஒரு பாடல் ஜெயச்சந்திரன் குரலில்.

ஹே புயலல வாரி தண்ணி வேளா வானம் தையற தையா தையற தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் என் முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா. மையையிட்ட கண்ணாலே மையல் கொண்ட நேரம் முதன் முதலா தொட்டேனே வாய்க்கால் கரையோரம் சாயாமல் சாய்ந்தாளே மார்பிலே அள்ளி கட்டும் கண்டாங்கி அரைகுறையா ஒதுங்க அலுங்காமே அணைச்சாளே வெதுவெதுப்பா மயங்க மஞ்சள் கொண்ட கைகாரி மயக்கி விட்டாள் என்னை ஹே புயலல வாரி தண்ணி வேளாவானம் தையற தையா தையற தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் என் முத்தான முத்தம்மா.

அவளே ஏக்கத்துடன் பார்த்தா. நான் திரும்பி வரும் வரைக்கும் கரையினிலே நிற்பா. உணவில்லை உறவில்லை வாடுவாய். என் முகத்தை பார்த்ததுமே துள்ளி துள்ளி வருவா. முத்தான முத்தங்கள் அள்ளி அள்ளி தருவா. சொக்கி சொக்கி நிற்பாளே சொக்கத்தங்கம் போலே. ஹே புயலெல வாரி தண்ணி வேளவானம் தையற தையா தையற தையா.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காற்றினிலே வரும் கீதம். பி ஜெயச்சந்திரன் பாடிய சோலோ பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக? நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். தமிழில் ஜெயச்சந்திரன் பாடிய இரண்டாவது பாடல் 73 கருப்பு வெள்ளையில் இயக்குனர் ஸ்ரீதரின் இயக்கத்தில் சித்ராலயா சார்பில் வெளியானது அலைகள். இந்த திரைப்படத்தின் வாயிலாக கன்னட நடிகர் விஷ்ணுவர்த்தனை தமிழ் சினிமாவுக்கு கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார் ஸ்ரீதர். அலைகள் திரைப்படத்தின் கதாநாயகி சந்திரகலா. நடிகை சந்திரகலா பன்மொழிகளிலும் நடித்தவர் என்றாலும் தமிழில் நடிகையர் திலகம் சாவித்ரி தானே தயாரித்து தானே இயக்கி கதாநாயகியாக நடித்த பிராப்தம் திரைப்படத்தில் இவரையும் இரண்டாவது நாயகியாக தமிழுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார் சிவாஜியின் காதலியாக அந்த திரைப்படத்தில். எம்ஜிஆருடன் கூட உலகம் சுற்றும் வாலிபனில் பல நாயகியரில் ஒருவராக நடித்தவர் அல்லவா சந்திரகலா? இப்பொழுது உயிருடன் இல்லை. விஷ்ணுவர்த்தன், சந்திரகலா, மனோரமா, தேங்காய் சீனிவாசன், புதுமுகம், செல்வகுமார் மற்றும் பலரும் அலைகள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் உருவான திரைப்படம் அலைகள். திரைப்படத்தை தயாரித்து வசனம் எழுதி இயக்கியவர் ஸ்ரீதர். தெலுங்கில் லக்ஷ்மி நிர்டோஷி என்ற பெயரில் இந்த திரைப்படம் டப் செய்யப்பட்டது. இதோ விஷ்ணுவர்தனுக்காக பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்.

பொன்னென்ன பூவென்ன கண்ணே, உன் கண்ணாடி உள்ளத்தின் முன்னே ஒரு

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சித்ராலயாவின் அலைகள். பி ஜெயச்சந்திரன் பாடிய அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பகலில் ஓர் இரவு. விஜயகுமார், ஸ்ரீதேவி, சீமா, ரவிக்குமார், புஷ்பலதா, மேஜர் சுந்தரராஜன் நடித்த இந்த வண்ண திரைப்படம் 79-ல் வெளியானது. ஐ வி சசி இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் இளையராஜா. கண்ணதாசன் எழுதிய பாடலை பி ஜெயச்சந்திரன் பாடியிருக்கின்றார். காட்சியில் விஜயகுமாரும் ஸ்ரீதேவியும். நடிகர் விஜயகுமார் மாஸ்டர் விஜயகுமாராக சிவாஜி பத்மினி, டி ஆர் மகாலிங்கம் நடித்த வண்ண திரைப்படமான ஸ்ரீவள்ளி 61-ல் வெளியானது. 45-ல் வெளியானது டி ஆர் மகாலிங்கம், குமாரி ருக்மணி நடித்த ஏவிஎம்மின் ஸ்ரீவள்ளி. இது 61-ல் வெளியான திரைப்படம், அதுவும் கேவா கலரில் வெளியான திரைப்படம் இது. அதிலே விஜயகுமார் முருகனாக சிறிய வயது பையனாக நடித்திருப்பார். அதில் தான் லக்ஷ்மியும் வள்ளியாக நடித்திருப்பார் சிறிய வயது பெண்ணாக. ஏற்கனவே மலையாளத்தில் 76-ல் ஆலிங்கனம் என்ற பெயரில் வெளியான திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் பகலில் ஓரிரவு. அந்த ஆலிங்கனம் திரைப்படம் 76-ல் மலையாளத்தில் வெளியானது. அதிலே ராகவன், ஸ்ரீதேவி, ராணி சந்திரா, வின்சென்ட் மற்றும் பலரும் நடித்திருக்க அந்த திரைப்படத்தையும் ஐ வி சசி அவர்கள் தான் இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஏ டி உம்மர். அதாவது மூன்று முடிச்சு திரைப்படத்தின் முன்னரே அந்த ஆலிங்கனத்தில் நடித்து விட்டார், நடிக்க தொடங்கிவிட்டார். ஆனால் இரண்டு திரைப்படங்களும் 76-ல் தான் வெளியாகின, அதாவது ஆலிங்கனம் திரைப்படமும் மூன்று முடிச்சும். இது பகலில் ஒரு இரவு திரைப்படத்தில் பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில். இது உங்களுக்காக

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பகலில் ஒரு இரவு. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடலும் ஒரு அபூர்வமான பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதயத்தில் ஓரிடம், ஸ்ரீகாந்தும் ராதிகாவும். ஆம், 2-3 தினங்களின் முன்பு மறைந்த ஸ்ரீகாந்த் இந்த திரைப்படத்திலும் நடித்திருக்கின்றார். ஆம், ஸ்ரீகாந்த் அவர்கள் வெண்ணுராடை திரைப்படத்தில் கதாநாயகன், மேலும் ஒரு சில திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தவர் இல்லை என்று கூற முடியாது. ஜெயகாந்தனின் நாவல்கள் சிலவற்றை படமாக்கிய போது அதில் கதாநாயகனாக அற்புதமாக நடித்திருந்தார். சில நேரங்களில் சில மனிதர்கள், கருணை உள்ளம், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் போன்றவற்றில் பல திரைப்படங்களில் வில்லனாக நடித்திருக்கின்றார். எதிர்நீச்சல் திரைப்படத்தில் அவருடைய பாத்திரத்தை மறக்கவே முடியாது. பூவா தலையா திரைப்படத்தில் ஒரு மனநிலை குழம்பிய ஒரு வாலிபனாக நடித்திருப்பார். கற்பூரம் திரைப்படத்தில் நடித்தார் ஆரம்பத்தில். எத்தனையோ திரைப்படங்களில் வில்லனாக நடித்தவர். தங்கப்பதக்கம் திரைப்படம் மறக்கவே முடியாது. சிவாஜியின் மகனாக ஒரு வில்லனாக, அவள் திரைப்படம் வில்லனாக நடித்திருப்பார். இப்படியாக எத்தனையோ திரைப்படங்கள் முதுமை காரணமாக மறைந்துவிட்டார். இதயத்தில் ஓரிடம் என்பதில் வெளியான திரைப்படம், கணதாசன் பாடல், இளையராஜா இசையில் பி ஜெயச்சந்திரன் பாடிய அருமையான ஒரு கானம் இப்பொழுது உங்களுக்காக.

நாளுக்கு நாள் ஒன்று ஆனந்த கோலங்கள், நாளைக்கு வேறொன்று நடமாடும் பாருங்கள். காலங்கள் கொஞ்சம்தான், வாழ்நாள் கொஞ்சத்தான், யார் தோட்டமோ யார் புஷ்பமோ நான் சூடுவேன். பெண்ணென்ற சிட்டுக்கள் பூமுல்லை மொட்டுக்கள் கண்ணனின் லீலைகள், காவேரி கங்கைக்கு மேலே.

மஞ்சத்தில் பல கோடி மலர் கொண்டு போடுங்கள், கலையாத சேலைகள் அழகாக வாருங்கள். யாருக்கு யார் சொந்தம், நாளெல்லாம் ஆனந்தம், பூவாசனை பொன்மேகலை என்னென்னவோ. ராக்கால தோட்டங்கள் கேட்காமல் வாருங்கள், ஓடட்டும் காலங்கள். காவேரி கங்கைக்கு மேலே

ஏனம்மா ராஜாத்தி, ஏன் இந்த வெட்கந்தான்? 20 வயதானால் எப்போதும் சொர்க்கம்தான். ஆடைகள் மாற்றுங்கள், ஜாடைகள் மாற்றுங்கள், தேனாற்றிலே பாலூற்றுவோம், நீராடுவோம். பெண்ணென்றும் ஆணென்றும் உண்டாக்கும் தெய்வத்தை என்னாலும் வாழ்த்துங்கள். காவேரி கங்கைக்கு மேலே.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதயத்தில் ஓரிடம். ஆம், நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல் அற்புதமான ஒரு கணவன் மனைவி. மனைவியை பார்த்து அவளுடைய கணவன் பாடக்கூடிய அற்புதமான ஒரு பாடல். என்ன பாடல் இது? ஜெயச்சந்திரன் பாடுகிறார் எல்லாம் அவளே என்ற திரைப்படத்துக்காக. 77 வெளியான இந்த திரைப்படத்தின் நாயகன் கருணாநிதியின் மகன் மூனாக்கானா முத்து. மூனாக்கானா முத்து பிள்ளையோ பிள்ளை என்ற திரைப்படத்தின் வாயிலாக அறிமுகமாகி தொடர்ச்சியாக பூக்காரி, அணையா விளக்கு, சமையல்காரன், நம்பிக்கை நட்சத்திரம், இங்கேயும் மனிதர்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். எல்லாம் அவளை திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் கலைஞரின், அதாவது கலைஞர் மூனா கருணாநிதியின் உறவினரான பிரபல ஒளிப்பதிவாளர் அமிர்தம். பாடலை வாலி எழுதியிருக்கின்றார். எல்லாம் அவளை திரைப்படத்தில் மூக்கா முத்துவுடன் இணைந்து சந்திரகலாவும் வெண்ணராடை நிர்மலாவும் நடித்திருந்தார்கள். ஆம், இதோ உங்களுக்காக அந்த பாடல், எல்லாம் அவளை திரைப்படத்தில் பி. ஜெயச்சந்திரன் பாடிய பாடல். Mmm.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 77 வெளியான எல்லாம் அவளே. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக பிரபல பாடகர் பி ஜெயச்சந்திரன் பாடிய சோலோ பாடல்கள், தனிப்பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக வழங்கியதில் நாம் மன மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பாடல்கள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரும் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அருமையான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.
1: வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து வரும் நிகழ்வு இசை சாரல்.

இசைச்சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசைச்சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல் இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் அருமையான அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. அதுவும் ஒரு கலவையாக பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள். வித்தியாசமாக இருக்கும், நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டுக்கொண்டே இருங்கள். வரவேற்பு. இது திரைப்படத்தின் பெயர். 72 ஆம் ஆண்டு கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்கள் தன்னுடைய சொந்த பொருட்செலவில் கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்ட திரைப்படம் வரவேற்பு. இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர், தமிழின் ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர். கதாநாயகி யார் என்றால் பேபி கௌசல்யா என்ற பெயரில் பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துக் கொண்டிருந்த சிறுமி கதாநாயகியாக நடித்தார். ஜெய்சங்கருக்கு ஜோடியாக இந்த திரைப்படத்தில் ஜெய கௌசல்யா. இந்த பாடல் துள்ளிசை பாடகி எல்லாரீஸ்வரி பாடியது. துள்ளிசை பாடல் என்றால் அந்த காலங்களில் இவரை விட்டால் வேறு யார் அவ்வளவு அழகாக அனாயாசமாக அப்படிப்பட்ட பாடல்களை பாடக்கூடியவர்கள். அந்த காலங்களில் 60களின் நடுப்பகுதியிலிருந்து 80 வரை, இன்னமும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 80க்குள், 76 வரை அதிகமாக திரையிடப்படும் திரைப்படங்களில் இவரும் பாடியிருப்பார். இளையராஜாவின் வருகைக்கு பின் இளையராஜா என்னவோ இவரை பெரிதாக பயன்படுத்தவில்லை. எல்லாரீஸ்வரி பாடிய ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் அழகாக பாடியிருப்பார். இந்த பாடல் காட்சியில் ஏ சகுந்தலா என்று அழைக்கப்படும் சிஐடி சகுந்தலா. பாடலை யாத்தவர் ஆலங்குடி சோமு, சங்கர் கணேஷ் வரவேற்பு திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள், ஐயன் மூர்த்தி அந்த திரைப்படத்தின் இயக்குனர். முதல் பாடலாக எல்லோரையும் வரவேற்கும் விதமாக பாடலின் நாயகி அங்கே ஒரு ஆடவனை வரவேற்கின்றாள். இங்கே அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் வண்ணம் நான் வரவேற்கின்றேன். கேட்டு பார்க்கலாமா? வரவேண்டம் மகராஜா, வரவேற்கும் மதுரோஜா. வரவேண்டம் மகராஜா, வரவேற்கும் மதுரோஜா. வல்லவனுக்கு விண்ணம் மண்ணம் தோறும்போ மஞ்சிருக்கு உந்தன் பார்வை காரம்பு, வல்லவனுக்கு விண்ணம் மண்ணம் தூரும்பு. வஞ்சியருக்கு

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வரவேற்பு. பாடலை பாடிய குரல் எல் ஆரீஸ்வரி. பாடலை யாத்தவர் கவிஞர் ஆலங்குடி சோமு. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேஷ். ஆலங்குடி சோமு தயாரித்த மற்றொரு திரைப்படம் 70-இல் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான 10-ஆம் பசலி. அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி குமார். திரைப்படத்தில் நடித்தவர்கள் நாகேஷ், ஜெமினி கணேசன், விஜயலலிதா, ராஜஸ்ரீ, வசந்தா. சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பின்னணி பாடகியர் சிலர் தனித்து பாடிய பாடல்களின் கலவை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். அடுத்த பாடல் பி. சுசீலா பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உறவு சொல்ல ஒருவன். அந்த திரைப்படத்தில் கண்ணதாசன், பஞ்சு அருணாச்சலம் போன்றோர் பாடல்களை எழுதியிருந்தார்கள். இந்த குறிப்பிட்ட பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம். பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர். உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். இந்த திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சிவகுமார், பத்மபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாருங்கள், முத்துராமன் காலமாகிவிட்டார், சுஜாதா காலமாகிவிட்டார், பத்மபிரியா காலமாகிவிட்டார், சிவகுமார் பிரதான பாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்தவர், அவர் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் பத்மபிரியா குழுவினருடன் அழகான ஒரு பாடல் பி. சுசீலா பாடிய பாடல் உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தில் கேட்டு பார்க்கலாமா?

பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை கொலுங்கும் தங்கரதமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை கொலுங்கும் தங்கரதமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை

மனது போலவே வாழ்வு கிடைத்தது. பார்க்கும் யாவையும் சுகம் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே.

இரவு போனது பொழுது விடிந்தது, எனது நெஞ்சிலே சுகம் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும்.

ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உறவு சொல்ல ஒருவன் 1975 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். பி சுஷீலா பாடிய அந்த பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம், பாடலுக்கு இசையமைத்தவர் கன்னடத்திலே கன்னட மொழியிலே ஏராளமான திரைப்படங்களுக்கு இசையமைத்தவரும், தமிழில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு 25-30 திரைப்படங்களுக்கு மாத்திரம் இசையமைத்த விஜயபாஸ்கர். காட்சியில் பத்மபிரியா குழுவினருடன் இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வித்தியாசமாக இன்றைய நிகழ்ச்சியில் பெண் பாடகியர் பாடிய பாடல்களின் கலவையாக நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடிக்கடி ஒலிக்காத அபூர்வமான பாடல்கள் இதோ ஒலிக்க இருக்கும் பாடலும் பலர் இட்டை வரை இதுநாள் வரை தேடிக்கொண்டிருந்த பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சொர்க்கத்தில் திருமணம். 1974 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், லதா, விஜயகுமார், சௌகார் ஜானகி, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். வாணி ஜெயராம் பாடிய இந்த பாடல் காட்சியில் லதா. லதா ராஜ பரம்பரையைச் சேர்ந்தவர். ஷண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவருடைய மகள்தான் லதா. அவர் ஒரு அரசியல்வாதியும் கூட. எம்ஜிஆரால் தமிழில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் பல நாயகியருக்கு நடுவில் இவர் அறிமுகமானார். இந்த திரைப்படம் வெளியானது 1974 சொர்க்கத்தில் திருமணம். சொர்க்கத்தில் திருமணம் வெளியான 1974 லதா நடிப்பில் சிவகாமியின் செல்வன், உரிமை குரல், சிரித்து வாழ வேண்டும், நேற்று இன்று நாளை போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. நடிகை லதாவின் இயற்பெயர் நளினி. திரைப்படத்திற்காக லதா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வாணி ஜீராம் பாடியிருக்கின்றார் இந்த பாடலை சொர்க்கத்தில் திருமணம் என்ற வண்ண திரைப்படத்தில். சங்கர் கணேஷ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா. வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஒரு காலத்தில் இந்திய வான் பரப்பில் இந்திய வானொலிகளில் ஒலித்த பாடல். இந்த திரைப்படத்தில் அந்த வேளை இந்த பாடல்தான் அடிக்கடி ஒலித்தது. எனக்கென்ன மனக்கவலை, எனக்கென்ன மனக்கவலை, இனிப்பிள்ளை கசப்பும் இல்லை, இது ஒரு

எனக்கு என்ன மன கவலை, இனி பிள்ளை கசப்பும் இல்லை, இது ஒரு துறவு.

எனக்கு என்ன மன கவலை, இனி பிள்ளை கசப்புமில்லை, இது ஒரு துறவு நிலை.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 வெளியான வண்ண திரைப்படமான சொர்க்கத்தில் திருமணம். ஒலித்த பாடலை பாடியிருந்த குரல் வாணி ஜெயராம், இசைத்தட்டில். ஆனால் இன்று பாடியது நான் தானே. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் கணேஷ். காட்சியில் நடிகை லதா. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள். இன்றும் உங்களுக்காக பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள் ஒரு கலவையாக. எல்லோரும் சந்தர்ப்பம் கிடைத்தால் எல்லோரையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துவது நிச்சயமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்த்து பெற்றுக்கொள்வோருக்கும் வாழ்த்துபவருக்கும் இல்லையா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். 1976 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். திரைப்படத்தின் இயக்குனர் ஜி சுப்பிரமணியம். திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலை பாடிய குரல் பி சுஷீலா. மனமார வாழ்த்துங்கள் திரைப்படத்தில் மறைந்த நடிகர் ஜெய் கணேஷ் கதாநாயகனாக நடித்தார் மற்றும் லதா நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த அஷ்டாவதானியான பி பானுமதி, ரோஜா ரமணி, நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இதோ அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் வரிசையில் இந்த பாடலும் இன்று சேர்ந்து கொள்கிறது. மனமார வாழ்த்துங்கள் பி சுஷீலா. மனமார வாழ்த்துங்கள், மனமாக வாழ்த்துங்கள்,

சிப்பிக்குள் முத்தும் வரும், மண்ணுக்குள் பொன்னும் வரும். சிப்பிக்குள் முத்தும் வரும், மண்ணுக்குள் பொன்னும் வரும். சேற்றோடு செந்தாமரை வந்தால் என்ன? சிப்பி

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். பி சுஷிலா பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ், பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள், பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள் ஒரு கலவையாக. இதோ அடுத்த பாடல், கலை செல்விக்காக, அதாவது ஜெயலலிதாவுக்காக வாணி ஜெயராம் சில பாடல்கள் பாடினர். அதிலே இந்த பாடலும் ஒன்று. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும், அருண் பிரசாத் மூவிஸ் என்னும் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை இயக்குனர் பி மாதவன் சொந்தமாக நடாத்தி வந்தார். அதன் மூலமாக பல திரைப்படங்களை தானே தயாரித்து அந்த திரைப்படங்களை இயக்கியிருந்தார். இவர் தயாரிக்க வேறு இயக்குனர்களும் இயக்கியிருக்கின்றார்கள். உதாரணம் பொண்ணுக்கு தங்கம் மனசு. அருண் பிரசாத் மூவி சார்பில் பி மாதவன் தயாரிக்க தேவராஜ் மோகன் இருவரும் இயக்கியிருந்தார்கள் பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தை. இது அருண் பிரசாத் மூவி சார்பில் திரைப்படத்தை தானே தயாரித்து பி மாதவன் இயக்கியிருந்தார். வண்ண திரைப்படம், சிவாஜிக்கு இரட்டை வேடங்கள், ஜெயலலிதா, விஜயகுமார், ஸ்ரீபிரியா, அது மாத்திரமல்ல கோபி கிருஷ்ணா என்னும் நடன கலைஞர் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வாணி ஜெயராம் பாடியது. இந்த திரைப்படத்தில் தான் ஆரம்பத்தில் சிவாஜிக்கு காதலியாக வருவர் ஜெயலலிதா. இரட்டை வேடம் அல்லவா சிவாஜி, மகனாக வரும் சிவாஜிக்கு தாயாக நடித்திருப்பார் நரைமுடியுடன். இந்த ஒரு திரைப்படத்தில் தான் அப்படி நடித்திருந்தார், தாயாக, சிவாஜிக்கு தாயாக. வேறு திரைப்படங்களில் அப்படி நடித்ததாக தெரியவில்லை. நீங்களும் பார்த்திருப்பீர்கள் தானே. இதோ பாட்டும் பரதமும் ஒரு கலை அம்சம் கொண்ட திரைப்படம். நாட்டியத்திற்கு, குறிப்பாக பரத நாட்டியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து காதலையும் இணைத்து எடுத்த திரைப்படம் இது. பாடலை கேட்டு பார்க்கலாமா? பாட்டும் பரதமும் 75ஆம் ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம். அழகாக நடனமாடியிருப்பார் கலைச்செல்வி ஜெயலலிதா இந்த பாடல் காட்சியில். மழைக்காலம் வருகின்றது, தென்மலர் தோட்டம் தெரிகின்றது.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும். வாணி ஜெயராம் பாடியிருந்தார் கலை செல்விக்காக. பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. பெண் பாடகியர் தனித்து பாடிய பாடல்களின் கலவையாக இந்த நிகழ்ச்சி மறக்க முடியுமா? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. அடிக்கடி ஒலிக்க மறந்த ஒரு முத்தான பாடல், ஆனந்த பைரவி ராகத்தை அழகாக கையாண்டார் இந்த பாடலில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செல்லக்கிளி. 1979 வெளியானது செல்லக்கிளி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் விஜயகுமாரும் ஸ்ரீபிரியாவும் நடித்திருந்தார்கள். வாலி எழுதிய பாடலுக்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க திரைப்படத்தை கே எம் பாலகிருஷ்ணன் இயக்கியிருந்தார். பி சுஷிலா பாடிய பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில். அழகான ஒரு பாடல், கேட்டு பார்க்கலாமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் செல்லக்கிளி திரைப்படத்தில்.

மதுரை மீனாட்சி மணிக்கரத்தில் மெல்ல தவழுகின்ற செல்ல கிளியே, முத்தமோ கொத்தியொழி அழகை, முல்லை சிரிப்பில் தரும் பிள்ளைக்கனியே, முத்த

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செல்லக்கிளி. பி. சுஷீலா பாடிய பாடல் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில். ஒலித்த பாடலை யாத்தவர் வாலிப கவிஞர் வாலி. ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல், அதாவது கரகரப்பிரியா ராகத்தின் ஜன்னியம் இது. இதுவும் ஒரு சம்பூர்ண ராகம். ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் அத்தனை சுவரங்களும் காணப்படும். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ரோஷக்கேரி திரைப்படத்தின் பெயர். 1974 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் ரோஷக்கேரி. ரவிச்சந்திரன் கே ஆர் விஜயா ஜோடியாக நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். மற்றும் நவரச திலகம் முத்துராமன் ஷோ மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடிக்க மதுரை திருமாறன் ரோஷக்கேரி திரைப்படத்தை இயக்கியிருந்தார். கவீசர் கண்ணதாசன் எழுதிய பாடலை பி. சுஷீலா பாடியிருக்கின்றார். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ரவிச்சந்திரனும் கே ஆர் விஜயாவும். ஒரு காலத்தில் இலங்கை வானொலியில் பிரபலமாக ஒலித்த பாடல் 74 பாடலை கேட்டு பார்க்கலாமா? இது ரோஷக்கேரி திரைப்படத்தில் பி. சுஷீலா. முல்லை மலர்களின் ஆராதனை, மூக்குத்தி பூக்களின் சுக

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரோஷக் கேரி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் MS விஸ்வநாதன், பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். ஒலித்த பாடலை பாடிய குரல் இசைக்குயில் பி சுஷீலா. ஆனால் இன்று பாடியது நான். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. பிரபல பின்னணி பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள், அவற்றின் ஒரு கலவையாக இந்த பாடல் எஸ் ஜானகி பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய வாழ்க்கை. இந்த திரைப்படத்தின் நாயகி தமிழில் பெரிதாக அவர் கதாநாயகியாக ஏராளமான திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரவே இல்லை. ஆனால் இந்த திரைப்படத்தின் நாயகி இவர்தான், புதிய வாழ்க்கை. ஆனால் மலையாள மொழியிலோ மாபெரும் கதாநாயகி ஜெயபாரதி. புதிய வாழ்க்கை திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நாயகி ஜெயபாரதி. 71 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரின் திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியவரும் பின்னாளில் பல திரைப்படங்களை தானே இயக்கியவருமான சி வி ராஜேந்திரன் அவரின் சகோதரர். புதிய வாழ்க்கை திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரேசை திலகம், கே வி மகாதேவன். எப்பொழுதுமே கே வி மகாதேவனின் உதவி இசையமைப்பாளர் புகழேந்திதான். ஆரம்பத்திலிருந்து கே வி மகாதேவன் இறக்கும் வரை அவருடன் இணைந்து பணியாற்றியவர் புகழேந்தி. பின்பு சில திரைப்படங்களுக்கு தனித்தும் இசையமைத்தார் புகழேந்தி. சிவாஜி நடித்த குரு தட்சணை அவர்தான் இசையமைத்த திரைப்படம் புகழேந்தி. செல்வியின் செல்வன் என்று ஒரு திரைப்படம், ரவிச்சந்திரன் விஜயகுமாரி நடித்த திரைப்படம், அந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்தார் புகழேந்தி. எப்பொழுதுமே புகழேந்திதான் கே வி மகாதேவன் இசைக்குழுவில் பாடக பாடகியருக்கு அந்த பாடலை சொல்லிக் கொடுப்பது. அந்த வகையில் இந்த பாடலை ஆத்தவர் கண்ணதாசன், எஸ் ஜானகி நடிகை ஜெயபாரதிக்காக பாடிய ஒரு அழகான பாடல், ஒரு காலத்தில் மிகவும் பிரபலம் இலங்கை வானொலியில். புதிய வாழ்க்கை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கேட்டு பார்க்கலாமா?

காதல் என் நெஞ்சை தொடும் போது என் தலைவன் வருகின்றான். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய வாழ்க்கை. எஸ் ஜானகி பாடியது, நடிகை ஜெயபாரதிக்காக. கண்ணதாசன் எழுதிய பாடல். கே வி மகாதவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். ஆம், இதோ நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மறுபிறவி. அதாவது மறுபிறவி 73 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். டி ஆர் ராமண்ணா திரைப்படத்தின் இயக்குனர். டி ஆர் பாப்பா இசையமைப்பாளர். கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலை பாடியவர் எம் ஆர் விஜயா. அந்த காலத்திலேயே படித்தவர், பிஏ பட்டம் பெற்றவர் எம் ஆர் விஜயா. நிறைய பாடல்கள் பாடவில்லை, கர்நாடக இசை பாடகி, பக்தி பாடல்கள் பாடக்கூடியவர். இந்த பாடலை அழகாக பாடியிருந்தார். மறுபிறவி ஒரு த்ரில்லர் ஃபிலிம். ஏற்கனவே 71 மலையாள மொழியில் பிரேம் நஷீர், ஜெயபாரதி நடிக்க வெளியான திரைப்படம் புனர்ஜென்மம். அதற்கு இசையமைத்தவர் ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்த மலையாள திரைப்படத்தை இயக்கியவர் கே எஸ் சேது மாதவன். அந்த மலையாள திரைப்படமான புனர்ஜென்மம், அதன் தமிழ் பதிப்பு தான் மறுபிறவி. முத்துராமனும் மஞ்சுளாவும் தமிழில் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தை பற்றி சரியாக கூற வேண்டுமென்றால், இது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எரோட்டிக் பிசிக் த்ரில்லர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எரோட்டிக் பிசிக் த்ரில்லர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா. மறுபிறவி திரைப்படத்தில் எம் ஆர் விஜயா பாடியது நடிகை மஞ்சுளாவுக்காக. பாடலை கேட்டு பார்க்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மறுபிறவி. கண்ணதாசன் எழுதியது, எம் ஆர் விஜயா பாடிய பாடல் மஞ்சுளாவுக்காக. பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிய பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம். அன்பான உறவுகளே, நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வான் பிறப்பினூடாக சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு, அனைவருக்குமே காலம் தாமதமானாலும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தரும் இந்த பாடல், முதலில் பாடலை கேட்கலாம், பின் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம்.

கேட்ட அந்த அழகான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். 1978 கருப்பு வெள்ளையில் வெளியானது சதுரங்கம். ஏற்கனவே பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு எழுதிய மேடை நாடகம் பாரத மாதாவுக்கு ஜே. அந்த மேடை நாடகம் சதுரங்கம் என்ற பெயரில் கருப்பு வெள்ளையில் திரைப்படமானது. அந்த திரைப்படத்திலே ரஜினிகாந்த், ஸ்ரீகாந்த், பிரமீளா, ஜெயசித்ரா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கருப்பு வெள்ளையில் வெளியான அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், திரைப்படத்தை இயக்கியவர் துரை, பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், காட்சியில் ரஜினிகாந்தும் பிரமீளாவும். ரஜினியின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. நடிகை பிரமீளா உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். தமிழில் வாழை அடி வாழை என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களால் 72 அறிமுகமாகி, அரங்கேற்றம் என்ற பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படத்தின் வாயிலாக புகழை பெற்றார் பிரமீளா. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டார் பிரமீளா. சிவாஜிக்கு ஜோடியாக பிரமீளா நடித்த திரைப்படம் கவரிமான். தவிர அந்த வேளையில் பிரபலமாக நடித்துக் கொண்டிருந்த ஹீரோக்கள் பலருடனும் நடித்திருக்கின்றார் பிரமீளா. ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன், முத்துராமன், சிவகுமார், இப்படியாக பலருடனும், இன்னமும் பலருடனும் ஜோடியாக நடித்தவர் பிரமீளா. இந்த திரைப்படத்தின் இயக்குனரான துரை பன்மொழிகளிலும் 40 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர். 74 அவளும் பெண்தானே என்ற திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படமும் வெற்றியடைந்ததால் தொடர்ச்சியாக திரைப்படங்களை இயக்கும் வாய்ப்பினை பெற்றுக்கொண்டார் துரை. இவருடைய இயக்கத்தில் உருவான பசி திரைப்படத்தை நாம் மறக்க முடியுமா? பாடல்களே இல்லாத திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இயல்பான சிறந்த நடிப்பை வழங்கியமைக்காக மறைந்த நடிகை ஷோபா அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என ஊர்வசி பட்டம் பெற்றார். ஒரு நீயா திரைப்படத்தை மறக்க முடியுமா? இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் சக்கை போடு போட்ட திரைப்படம் நீயா. வித்தியாசமான கதையம்சம், 1000 ஜென்மங்கள், ஆசை, 60 நாள், ஒரு வீடு ஒரு உலகம், இப்படியாக பல தரப்பட்ட திரைப்படங்களையும் இயக்கியவர் இயக்குனர் துரை. நீயா திரைப்படம் பாடல்களுக்காகவே ஓடியது, அந்த கதை அம்சத்திற்காகவே ஓடியது. அந்த வேளையிலே இருந்த முன்னணி நடிகர் நடிகையர் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீபிரியாவின் சொந்த திரைப்படம், 100 வருடங்கள், பாம்பு உயிர் வாழ்ந்தால் அது மனித உருவம் எடுக்குமாம், அதனை இச்சாதாரி பாம்பு என்று சொல்வார்கள். இதனை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்ட திரைப்படம்தான் நீயா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், முதலில் பாடலை நாம் கேட்கலாம், பின்பு அது சார்ந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம்.

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆமாம், உங்கள் ஊகம் சரியானதுதான். நதியை தேடி வந்த கடல், அதுதான் திரைப்படத்தின் பெயர். 80ல் வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர், எடிட்டர், அதாவது படத்தொகுப்பாளரான பி லெனின், பி பீம்சிங், பழம்பெரும் இயக்குனர் சிவாஜியை வைத்து பானா வரிசையில் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் அல்லவா பீம்சிங். அவரது மகன்தான் பி லெனின். இந்த கதை பிரபல நாவலாசிரியர் கதாசிரியர் மகரிஷி எழுதிய நாவல். அதனை திரைப்படமாக எடுத்தார்கள் சரத்பாபு, விஜயகுமார், ஸ்ரீகாந்த், ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஆகியோருடன். பிரதானமான பாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்தார் கலைச்செல்வி ஜெயலலிதா. கலைச்செல்வி ஜெயலலிதா நடிக்க இறுதியாக வெளியான தமிழ் திரைப்படம் இதுதான், நதியை தேடி வந்த கடல். இளையராஜா இசையமைத்த பாடல் இது. மகரிஷி என்ற நாவலாசிரியர் எழுதிய பல கதைகள் திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, என்னதான் முடிவு என்றொரு திரைப்படம் 65ல் வெளியானது. அந்த திரைப்படம் பனிமலை என்ற பெயரில் மகரிஷி எழுதிய நாவல். திரைப்படமாக எடுத்த பொழுது என்னதான் முடிவு என பெயர் சூட்டினார்கள். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். பத்ரகாளி என்றொரு திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். சிவகுமாரும் ராணி சந்திரா என்ற மறைந்த நடிகையும், ஆமாம் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், விமான விபத்தில் அகால மரணம் அடைந்தவர் ராணி சந்திரா என்ற மலையாள நடிகை. பத்ரகாளி திரைப்படத்தை முக்கால்வாசி வரையில் எடுத்து முடித்து விட்டார்கள். அந்த வேளையிலே ராணி சந்திராவின் குடும்பம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கலை நிகழ்ச்சிக்காக விமானத்தில் போய் அங்கே கலை நிகழ்ச்சியை முடித்த பிற்பாடு திரும்பி வரும்போது விமானம் வெடித்து சிதறி அகால மரணம் அடைந்தனர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பின்பு அவருக்கு பதிலாக அவரது முக சாயல் கொண்ட புஷ்பா என்ற ஒரு நடிகையை தேடிப்பிடித்து அவருக்கு பதிலாக நடிக்க வைத்தார்கள். ஒரு விதமாக அந்த கதையை எடுத்து முடித்தார்கள். அந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடியது. சிவகுமார் அந்த திரைப்படத்தின் கதாநாயகன். பத்ரகாளி மகரிஷி எழுதிய நாவல். சிவகுமார், ஸ்ரீதேவி நடித்த இன்னொரு திரைப்படம் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, அதுவும் மகரிஷி எழுதிய நாவல்தான். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்தில் லதாவும் சுமித்ராவும் தோழியராக நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார் எம்ஜிஆரின் நாயகியரில் ஒருவரான லதா. அந்த வட்டத்துக்குள் சதுரம் கதையை எழுதியவரும் மகரிஷிதான். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் பழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே? அப்படியென்றால் உங்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது உங்கள் இல்லம் நோக்கி வருகின்றது.

மலர் மேலே பெண் குளிப்பது தாமரை போலே, கொடி நீருக்குள்ளே மலர் மேலே பெண் குளிப்பது தாமரை போலே, நான் நீராய் பிறந்திருந்தால்.

நம் வெட்கம் அவளே என் காதலி கொடி நீருக்குள்ளே மலர் மேலே பெண்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேரும் புகழும். 1976 வித்யா மூவி சார்பில் வெளியான பேரும் புகழும் கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சௌகார் ஜானகி, மாஸ்டர் சேகர், சத்யபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் மறைந்த நடிகர் மாஸ்டர் சேகரும் சத்யபிரியாவும். வாலியின் பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸின் திரைப்படங்களை இயக்கும் முக்தா வி சீனிவாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல்

ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் உதட்டினில் பிறந்திடும் ஓசை ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் உதட்டினில் பிறந்திடும் ஓசை.

அவசரம் அப்பப்பா அவசரம். ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை. ஓசை மலர் மூதட்டினில் பிறந்திடும் ஓசை.

அவசரம் ஆசை, ஒரு மணி மொத்தம் பதித்திட ஆசை. ஓசை மலர் உதட்டினில் பிறந்திடம் ஓசை. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாலை சூடவா. 75ஆம் ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மாலை சூடவா. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் பிரபல நடிகர் வெண்ணிராடை மூர்த்தி. வெண்ணிராடை மூர்த்தியின் மனைவிதான் நடிகை மணிமாலா. நடிகை மணிமாலா அந்த காலங்களில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக தோன்றியவர். மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு 2 நாயகியர், ஒருவர் மணிமாலா, இன்னொருவர் சவுகார் ஜானகி. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். அந்த திரைப்படம்தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்னும் மாபெரும் சினிமா தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த 100வது திரைப்படம். வெற்றி திரைப்படமான வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆஸ்தான இசையமைப்பாளர் வேதாச்சலம் எனப்படும் வேதா, வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் நாயகன் எஸ் ஏ அசோகன், நாயகி மணிமாலா. சரி, வெண்ணிராடை மூர்த்தி 65 சித்ராலயாவின் ஸ்ரீதரின் வெண்ணிராடை வண்ண திரைப்படத்தின் வாயிலாக நடிகராக அறிமுகமானவர். மாலை சூடவா திரைப்படத்தின் கதாநாயகன் கமல்ஹாசன், கதாநாயகி எம்ஜிஆர் மஞ்சுளா அல்ல, கன்னட நடிகை குமாரி மஞ்சுளா. அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை, இறந்துவிட்டார். தமிழில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். சிவகுமாருடன் புதுவெள்ளம் என்ற திரைப்படத்தில் நாயகியாக தோன்றியவர். இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்தவர். இடுப்பார் கைப்பிள்ளை என்ற திரைப்படம் 75 வெளியான வண்ண திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு 2 நாயகியர், ஒருவர் வெண்ணிராடை நிர்மலா, மற்றொருவர் குமாரி மஞ்சுளா, கன்னடத்து மஞ்சுளா. காலம் பதில் சொல்லும் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்தவர். 2 நாயகியரில் ஒருவராக நடித்தவர் குமாரி மஞ்சுளா. மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை SPB-யும் வாணிஜெயராமும் பாடியிருந்தார்கள். கமல் ஹீரோவாக நடித்த ஆரம்ப காலத்து திரைப்படம் இது. மாலை சூடவா திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்றால் ஸ்ரீதரின் சகோதரரான CV ராஜேந்திரன். ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்தவர் பின்பு தானே திரைப்படங்களை இயக்க தொடங்கினர். CV ராஜேந்திரன் சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர். இவர் முதன் முதலில் ஒரு இயக்குனராக முதலில் இயக்கிய திரைப்படம் அனுபவம் புதுமை. அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் நவரசத்திலகம் முத்துராமன், கதாநாயகி ராஜஸ்ரீ. கேட்ட பாடலை எழுதியவர் வாலி. இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த திரைப்படத்தின் கதையை வெண்ணிராடை மூர்த்தி எழுதியிருந்தாலும் வசனம் எழுதியவர் திரைப்படத்திற்காக திரைக்கதை வசனம் எழுதியவர் ஸ்ரீதருடன் நீண்ட காலம் பயணித்த சித்ராலயா கோபு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் கன்னட இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ

கேட்ட பாடல் நெஞ்சிலாடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. அருமையான ஒரு பாடல் அல்லவா? எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய அந்த பாடல் மலைய மாருதம் என்ற ராகத்தில் இளையராஜா இசையமைத்த பாடல். திரைப்படத்தில் விஜயகுமார் கதாநாயகன், ஹிந்தி நடிகை ராதா சலூஜா கதாநாயகியாக நடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு எந்த அளவிற்கு நடைபெற்றது என்பது தெரியவில்லை. ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. கேட்ட பாடலை இயற்றியவர் வாலிப கவிஞர் வாலி. முதன் முதலில் வாலி பாடல் புனைந்த திரைப்படம் கே பாலாஜி, மாலினி, விஜயகுமாரி நடிக்க, பி கோபாலன் இசையமைக்க அழகர் மலை கள்ளன் என்ற திரைப்படத்தில் பி சுஷீலா பாடிய பாடல். அந்த பாடல்தான் அழகர் மலை கள்வன் திரைப்படத்தில் வாலி எழுதிய முதல் பாடல். எம்ஜிஆருக்காக வாலி எழுதிய முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 61 வெளியான நல்லவன் வாழ்வான். அந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் அறிஞர் அண்ணா. அந்த எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆமாம், எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. தோரகா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் ராதா சலூஜா பிரபலமாகி இருந்தாலும் வேறும் சில ஹிந்தி படங்களிலும் அவர் நடித்திருக்கின்றார். ஏராளமான ஹிந்தி படங்களில் நடித்தவர் என்று கூற முடியாது. தமிழில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக இதே கனி, இன்று போல் என்றும் வாழ்க போன்ற திரைப்படங்களில் நடித்தவர். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் இலங்கை எம்ஜிஆர் என்று புகழப்படும் சிங்கள நடிகர் காமினி ஃபொன்சேகா அவர்களுடன் இணைந்து ஜோடியாக நடித்தார். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஊரத்திலே என்ற திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் கே சங்கர். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ.

கண்ணே பிள்ளை ஒன்றை கையில் கொண்டு வா, கண்ணா கொள்ளை இன்பம் அள்ளி கொண்டு வா. பொன்னை தந்தாலும் கோடி பொருளை தந்தாலும்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன் அவள் அது. ஆம், 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் கதாநாயகனாக கலை உலக மார்க்கண்டேயர் சிவகுமார் நடிக்க இரண்டு கதாநாயகியர். முதல் கதாநாயகி லக்ஷ்மி, நடிகை லக்ஷ்மி. முதன் முதலில் 61 சிறிய பெண்ணாக சிவாஜி பத்மினி முருகன் வள்ளியாக நடிக்க முழு நீள கேவா கலர் திரைப்படமான பக்தி திரைப்படமான ஸ்ரீவள்ளி, அதிலே சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். பெரிய வயது வள்ளியாக நாட்டிய பேரொளி பத்மினி நடித்தார். அதே திரைப்படத்தில் சிறிய வயது முருகனாக விஜயகுமார் நடிக்க வளர்ந்த முருக கடவுளாக சிவாஜி தோன்றி நடித்திருந்தார். ஏற்கனவே 45 ஒரு ஸ்ரீவள்ளி வெளியானது ஏவிஎம் தயாரிப்பில். அதிலே முருகனாக நடித்தவர் பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம், வள்ளியாக நடித்தவர் லக்ஷ்மியின் தாயான குமாரி ருக்மணி. அது 45 லக்ஷ்மியின் பாட்டியும் நுங்கம்பாக்கம் ஜானகி என்று அழைக்கப்பட்டவர். அவரும் ஒரு நடிகை, நுங்கம்பாக்கம் ஜானகி. அவருடைய மகள்தான் குமாரி ருக்மணி, குமாரி ருக்மணியின் மகள்தான் லக்ஷ்மி, லக்ஷ்மியின் மகள்தான் ஐஸ்வர்யா. இப்படியாக எத்தனை தலைமுறைகள், எல்லோருமே சினிமாவுக்குள் தான். லக்ஷ்மியின் தந்தையும் ஒரு இயக்குனர் நடிகர், வை வி ராவ் என்று அழைக்கப்பட்டவர். அந்த காலங்களில் மிகவும் பிரபலமானவர். சரி, அந்த 61 வெளியான ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் தான் லக்ஷ்மி முதன் முதல் சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். வளர்ந்த பெண்ணாக இவர் முதன் முதலில் நடித்த திரைப்படம் 68 மல்லியம் ராஜகோபால் என்ற இயக்குனர் இருந்தார். சிவாஜியின் சவாலி சமாளி திரைப்படத்தின் இயக்குனர். அது மாத்திரமல்ல, வெறும் பல திரைப்படங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு படத்தை உங்களுக்காக நான் சொல்கின்றேன். ஏனென்றால் சவாலி சமாளி திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருக்கலாம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் மல்லியம் ராஜகோபால். அவர் இயக்கத்தில் உருவான ஜீவனாம்சம் என்ற திரைப்படத்தில் தான் வளர்ந்த பெண்ணாக முதன் முதலில் லக்ஷ்மி நடித்திருந்தார். அந்த ஜீவனாம்சம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரைசை திலகம் கே.வி. மகாதேவன். அந்த திரைப்படத்தில் பல முன்னணி நடிகை நடிகர் நடித்திருந்தார்கள். அது ஒரு வெற்றி திரைப்படம், நல்லதொரு குடும்ப சித்திரம். ஜெய்சங்கர் விஜயகுமாரி தான் பிரதான கதாநாயகன் கதாநாயகி ஜீவனாம்சம் திரைப்படத்தில். ஏ.வி.எம். ராஜன், புஷ்பலதா, சௌகார் ஜானகி நடித்திருக்கின்றார், சிவகுமார் நடித்திருக்கின்றார். இப்படியாக பலரும் நடித்திருக்கின்றார்கள். சரி, அவன் அவள் அது திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியது. மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் கண்ணதாசன் எழுதிய பாடல். திரைப்படம் முக்தா பிலிம்ஸ் சார்பில் வண்ணத்தில் எடுக்கப்பட்டது. ஆகவே முக்தா வி. சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். தெலுங்கில் கூட சம்சாரம் சந்தானம் என்ற பெயரில் வெளியானது. அவன் அவள் அது திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகன், லக்ஷ்மியும் ஸ்ரீபிரியாவும் இரண்டு நாயகியராக நடித்திருந்தார்கள். வித்தியாசமான ஒரு கதையம்சம். பிரபல கதாசிரியை நாவலாசிரியை சிவசங்கரி எழுதிய ஒரு சிங்கம் முயலாகிறது என்ற நாவல்தான் அவன் அவள் அது என்ற பெயரில் திரைப்படமானது. திரைப்படமான பொழுது அதற்கு வசனம் எழுதியவர் பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு, காலம் சென்ற விசு அவர்கள். கேட்ட இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் சிவகுமாரும் லக்ஷ்மியும். சிவகுமாரின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக அதிகமாக லக்ஷ்மி நடித்திருப்பார்.
எத்தனையோ திரைப்படங்கள் குறிப்பிடலாம். ஆனால் சிவகுமார் அறிமுகமான காக்கும் கரங்கள் திரைப்படம், ஏவிஎம் என் திரைப்படம் 65-ல், அதிலே சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் அந்த காலத்து ரேவதி என்ற நடிகை. அதிலே ஊனமுற்ற, கால் ஊனமுற்ற பெண்ணாக ரேவதி நடித்திருப்பார். முதல் திரைப்படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் ரேவதி தான். லக்ஷ்மி அவர்கள் பல திரைப்படங்களில், அன்னையும் பிதாவும், பால்குடம், அதே போல எதிரொலி, கஸ்தூரி திலகம், இப்படியாக பல திரைப்படங்கள், இதய வீணை, இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பல திரைப்படங்களில் இருவரும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். அன்னையும் பிதாவும். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் உங்களுடன், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம்.

இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சிரிப்பு.

சிறு பொண்ணு அல்லி மொட்டு சிங்கார சின்ன சிட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு ஈனம் தொட்டு இடம் தொட்டு வலம் தொட்டு ஏனடி சின்னம்மா என்ன நினைப்பு. இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சீரிப்பு. வயசிலே முல்லை மொட்டு வாலிபம் காளை கட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு இனம் தொட்டு வடம் தொட்டு வலம் தொட்டு.

தாளத்துக்கேத்தபடி ஆடத்தான் நாம் பிறந்தேன். ஜதி சொல்ல நீ பிறந்தே சந்தேகமா, நானும் சுதி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏணிப்படிகள். 79 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் பி. மாதவன் எத்தனை அற்புதமான திரைப்படங்களை இயக்கிய அற்புதமான இயக்குனர் பி. மாதவன். உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதா எப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் அவர் இயக்கி இருக்கின்றார் என்று? ஆமாம், முதன் முதலில் இவர் ஒரு இயக்குனராக பரிமளித்த திரைப்படம் மணியோசை. சிவாஜியின் எத்தனை திரைப்படங்கள் தொடர்ச்சியாக? பின்பு அன்னை இல்லம். சிவாஜியின் அன்னை இல்லம் திரைப்படம் தான் பி. மாதவன் இயக்கிய முதல் திரைப்படம், அதாவது சிவாஜிக்காக இயக்கிய திரைப்படம். தொடர்ச்சியாக எத்தனை திரைப்படங்கள்? நீலவானம், எங்க ஊர் ராஜா, வியட்நாம் வீடு, ராமன் எத்தனை ராமனடி, தேனும் பாலும், ஞான ஒளி, பட்டிக்காடா பட்டணமா, ராஜபாட் ரங்கதுரை, தங்கப்பதக்கம், மறக்க முடியாத திரைப்படங்கள் ஒவ்வொன்றும். மனிதனும் தெய்வமாகலாம், மன்னவன் வந்தானடி, பாட்டும் பரதமும், சித்ரா பௌர்ணமி, ஹிட்லர் உமாநாத் என சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை பலவற்றை இயக்கிய பி. மாதவன் எம்ஜிஆரின் சத்யா மூவிஸின் தெய்வத்தாய் என்ற ஒரு திரைப்படத்தை மாத்திரம் எம்ஜிஆருக்காக இயக்கி கொடுத்தார் 64. பின்பு எந்த ஒரு எம்ஜிஆர் திரைப்படத்தையும் அவர் இயக்கவில்லை. கேட்ட பாடலை பாடியவர்கள் எஸ் பி. பாலசுப்ரமணியம், பி. சுஷீலா, பாடலை யாத்தவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் திரைச திலகம், கே. வி. மகாதேவன். எஸ் பி. பாலசுப்ரமணியமும் பி. சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் மறைந்த நடிகை ஷோபாவும் நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல வசனகர்த்தாவும் இயக்குனருமான மகேந்திரன். மறக்க முடியுமா? நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல்

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 1975 நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகையான அஷ்டாவதானியான பி. பானுமதி அவர்களின் சொந்த நிறுவனம் பரணி பிக்சர்ஸ் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியான இப்படியும் ஒரு பெண். பரணி, பி. பானுமதி மற்றும் அவருடைய கணவர் ராமகிருஷ்ணா இருவரின் மகன் பரணி, அவருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம், பானுமதிக்கு சொந்தமான ஸ்டூடியோ பரணி ஸ்டூடியோ. இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ் பி. பாலசுப்ரமணியமும், பல பாடல்களில் அற்புதமாக ஹம் பண்ணியிருக்கக்கூடிய பாடகியான பி. வசந்தாவும் பாடியிருந்தார்கள். பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினி என்று ஒரு நடிகை முன்பு இருந்தார். சிவகுமாருக்கு ஜோடியாக சிவகுமாரின் ஆரம்பகால திரைப்படங்களில் லக்ஷ்மி பல திரைப்படங்களில் நடித்தவர் என்றால், அதே போல குமாரி பத்மினியும் சிவகுமாருக்கு ஜோடியாக பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். இந்த பாடல் காட்சியிலும் இருவரும், சிவகுமாரும் குமாரி பத்மினியும், குமாரி பத்மினி இப்பொழுது உயிருடன் இல்லை. இப்படியும் ஒரு பெண் திரைப்படம் தெலுங்கிலும் வெளியானது. இதனை எழுதி தயாரித்து இயக்கி இசையமைத்து நடித்தவர் பி. பானுமதி. அந்த அருமையான பாடலுக்கு இசையமைத்தவர் பி. பானுமதி தான். அற்புதமான இசை அருமையாக பாடி கொடுத்தார்கள் எஸ் பி. பியும் பி. வசந்தாவும். சிவகுமாரும் குமாரி பத்மினியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னேன் அல்லவா, கண்காட்சி, கங்கா கௌரி, ராஜராஜ சோழன், தேரோட்டம், திருமலை தென்குமரி, இப்படியாக பல திரைப்படங்களிலும் சிவகுமாரும் குமாரி பத்மினியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டிருக்கும் திரு. விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான இனிய பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு உறவுகளே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். உறவுகளே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி? பழைய சினிமா பிரியர்களுக்கான விசேட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பழந்தமிழ் சினிமா உலகம் அலசி ஆராயப்படுகின்றது. இன்றும் உங்களுக்காக அற்புதமான பழைய பாடல்கள், அந்த பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அவற்றின் விவரங்கள் அனைத்தையும் உங்களுக்காக நான் தரப்போகின்றேன். இந்த பாடல் வாணி ராணி என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டு திரைப்படத்தில் இடம்பெறாமல் போய்விட்டது. அந்த காலங்களில் இலங்கை வானொலியில் எல்லோரும் விரும்பி கேட்கும் பாடல்தான் இந்த பாடல். இந்த பாடல் காட்சி திரைப்படத்தில் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என ஒரு விதமான கற்பனை. விஜயா புரொடக்ஷன்ஸ், மாபெரும் தயாரிப்பு நிறுவனம், அந்த நிறுவனத்தின் அதிபர்கள்தான் நாகிரெட்டியும் சக்கரபாணியும். எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி அல்ல, இவர் வேறு ஒருவர். அந்த நிறுவனம் தயாரித்த திரைப்படம், அதுவும் ஈஸ்ட்மன் கலரில், 74 வெளியானது வாணி ராணி. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் தாபி சாணக்கியா, இவர் திரைப்படத்தை இயக்க தொடங்கியிருந்தார். இடையிலே காலமாகிவிட்டார். மிகுதி திரைப்படத்தை வெற்றி இயக்குனரான சி வி ராஜேந்திரன் இயக்கி முடித்தார். ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படத்தில் இரண்டு இயக்குனர்கள், ஒன்று தாபி சாணக்கியா, மற்றொருவர் சி வி ராஜேந்திரன். வாணிராணி திரைப்படம் 74 வெளியான வண்ண திரைப்படம், கே வி மகாதேவன் இசையமைப்பாளர். இந்த பாடல் கண்ணதாசன் எழுதிய பாடல், டி எம் சவுந்தரராஜனும் எஸ் ஜானகியும். டிஎம்எஸ்ஸும் எஸ் ஜானகியும் இணைந்து அற்புதமான பல பாடல்களை ஏராளம் என்று கூற முடியாது, இருந்தாலும் ஓரளவிற்கு எல்லோர் மனங்களையும் கவரக்கூடிய விதமாக அற்புதமான பல பாடல்களை இணைந்து பாடிய ஒரு ஜோடி. வாணிராணி திரைப்படத்தில் வாணிஸ்ரீ இரட்டை வேடமேற்று நடித்தார். இரண்டு நாயகர்கள், ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இன்னொருவர் நவரச திலகம் முத்துராமன். ஒருவேளை இந்த பாடல் திரைப்படத்தில் இருந்திருந்தால் டிஎம்எஸ் பாடும் பாடல் என்ற படியினால் சிவாஜிக்கும் வாணிஸ்ரீக்கும் இருந்திருக்கலாம். இந்த திரைப்படத்தில் இரண்டு இயக்குநர்கள் என்று குறிப்பிட்டேன் அல்லவா, தாபி சாணக்கியா முதலில் இயக்க தொடங்கி அவர் காலமானதால் சி வி ராஜேந்திரன் மிகுதி படத்தை இயக்கியிருந்தார் என்று. சி வி ராஜேந்திரன் சிவாஜியின் பல அற்புதமான திரைப்படங்களை, வெற்றி திரைப்படங்களை இயக்கிய ஒரு வெற்றி இயக்குனர். கலாட்டா கல்யாணம், ராஜா, நீதி, சுமதியின் சுந்தரி, சிவகாமியின் செல்வன், உனக்காக நான், என் மகன் என சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் சி வி ராஜேந்திரன். இந்த திரைப்படம் ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ஹேமமாலினி, சஞ்சீவ் குமார், தர்மேந்திரா நடிக்க, ஆர் டி பர்மன் இசையமைக்க, சீட்டா அவுர் கீட்டா என்ற பெயரில் வெளியானது. அந்த ஹிந்தி திரைப்படம் வெற்றியடைய பின்பு தெலுங்கில் கங்கா மங்கா என 73 வெளியானது. அந்த தெலுங்கு திரைப்படத்திலும் வாணிஸ்ரீ தான் கதாநாயகி. இரண்டு நாயகர்கள், கிருஷ்ணா, மற்றொருவர் ஷோபன் பாபு. அதன் பின்னர் தான் தமிழுக்கு வந்தது வாணிராணி என. 74 சித்திரை வருடப்பிறப்பு வெளியீடாக இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது. திரைப்படத்தின் வசனகர்த்தா பிரபல வசனகர்த்தாவாகிய அரூர் தாஸ். என்ன பாடல் இது! அற்புதமான ஒரு பாடல். பொதுவாக சரணங்கள், ஒரு பாடலின் சரணங்கள் ஒரே ராக சாயலில் இருக்கும். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பாடல்களில் மாத்திரம்தான் ஒவ்வொரு சரணமும் வேறு வேறு தாள நடையில், வேறு ராக சாயலில் இருக்கும். இந்த பாடலும் அவ்வாறே. இதோ வாணிராணி என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டு திரைப்படத்தில் இடம்பெறாமல் போன பாடல். என்ன பாடல் என்றுதான் யோசிக்கின்றீர்கள்? பாடலை பாடவா?
1: பொன்னொளிரும் புது நிலவே பூமுடிக்கும் தேவதையே, கண் திறக்கும் கலையழகே எங்கே சென்றாய்,

கட்டிலிடவா உன்னை கை குழந்தை போல எண்ணி தொட்டிலிடவா இந்த மண்ணில் உள்ள சொந்தங்கள் என்னென்று ஏதென்று சொல்லாமல் சொல்லித்தரவா இன்பத்தை அள்ளித்தர

0: இன்பத்தை அள்ளித்தரவா. ஒலித்த பாடல் 74ஆம் ஆண்டு வெளியான முழு நீள ஈஸ்ட்மன் கலர் திரைப்படமான வாணி ராணி என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டு திரைப்படத்தில் இடம்பெறாமல் போனது. டி.எம். சவுந்தரராஜனும் எஸ். ஜானகியும் பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசித்திலகம் கே.வி. மகாதேவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பல காலத்தால் அழியாத கானங்கள், அந்த கானங்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அவற்றின் விவரங்கள் அனைத்தையும் உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்தது ஒரு MGR திரைப்பட பாடல். நல்லவன் வாழ்வான் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், சீர்காழி கோவிந்தராஜன் பி. சுஷீலா பாடிய வாலியின் பாடல். இது ஒரு MGR திரைப்படம். இந்த பாடல்தான் பின்னாட்களில் எத்தனையோ MGR திரைப்படங்களில் பாடல்களை எழுதி குவித்த வாலி, MGRக்காக முதன் முதலில் எழுதிய பாடல் இதுதான். நல்லவன் வாழ்வான் திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தின் இயக்குனர் MGRின் பல திரைப்படங்களை இயக்கிய பானா நீலகண்டன், திரைப்படத்தின் இசையமைப்பாளர் TR பாப்பா. இந்த திரைப்படத்திற்கு கதை எழுதியவர் அறிஞர் அண்ணா அல்லது CN அண்ணாதுரை. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அந்த காலத்தில் இருந்தவர். இந்த திரைப்படத்திலே MGRக்கு ஜோடியாக நடித்தவர் ராஜசுலோச்சனா மற்றும் நடிகர்கள் MR ராதா, லக்ஷ்மி பிரபா மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். அறிஞர் அண்ணா கதை எழுதிய MGRின் மற்றொரு திரைப்படம் தாய் மகளுக்கு கட்டிய தாலி. அந்த திரைப்படத்தில் MGRக்கு ஜோடியாக நடித்தவர் ஜமுனா. அந்த திரைப்படத்தில் ராஜசுலோச்சனாவும் நடித்திருந்தார். எத்தனையோ திரைப்படங்கள் அறிஞர் அண்ணா வசனம் எழுதிய திரைப்படங்கள் இருக்கின்றன. ஓரிரவு, நல்ல தம்பி, ஏற்கனவே கூறியது போல தாய் மகளுக்கு கட்டிய தாலி, எதையும் தாங்கும் இதயம், சொர்க்கவாசல் KR ராமசாமி நடித்த திரைப்படம், வேலைக்காரி KR ராமசாமி நடித்த திரைப்படம், ஓரிரவும் அவ்வாறே, காதல் ஜோதி என்ற திரைப்படம், இப்படியாக பல திரைப்படங்களுக்கும் வசனம் எழுதியவர், கதை எழுதியவர் அறிஞர் அண்ணா. MGRக்காக சில திரைப்படங்களில் சீர்காழி கோவிந்தராஜன் அருமையான பாடல்களை பாடியிருக்கின்றார். அந்த வரிசையில் இந்த திரைப்படத்திலும் MGRக்காக பாடியிருக்கின்றார். நல்லவன் வாழ்வான், சக்கரவர்த்தி திருமகள், சபாஷ் மாப்பிள்ளை, கொடுத்து வைத்தவள், தாய் மகளுக்கு கட்டிய தாலி, இப்படியாக MGR திரைப்படங்களில் சீர்காழி கோவிந்தராஜன் MGRக்காக பின்னணி பாடியிருக்கின்றார். சீர்காழி கோவிந்தராஜன் பி. சுஷீலா பாடிய இந்த பாடல் காட்சியில் MGRும் ராஜசுலோச்சனாவும் பானா நீலகண்டன். MGRின் பல திரைப்படங்களை இயக்கியவர். இவர் முதன் முதலில் இயக்கிய MGR திரைப்படம் எதுவென்றால் 57 வெளியான MGR அஞ்சலி தேவி நடித்த சக்கரவர்த்தி திருமகள். இப்பொழுது உங்களுக்கு இந்த பாடலை தரலாம் என்று நினைக்கின்றேன். MGRக்காக கவிஞர் வாலி எழுதிய முதல் பாடல். ஆனால் வாலி ஏற்கனவே வேறு திரைப்படத்தில் எழுதியிருக்கின்றார். அழகர் மலை கள்வன் தான் அவர் பாடல் எழுதிய முதல் திரைப்படம். இது அவர் பாடல் எழுதிய எம்ஜிஆரின் முதல் திரைப்படம். இதோ உங்களுக்காக அந்த பாடல்.
1: சிரிக்கின்றாய் என்று சிரிக்கின்றாய்,

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நல்லவன் வாழ்வான். சீர்காழி கோவிந்தராஜனும் பி சுஷிலாவும் பாடிய அந்த பாடலின் கவிஞர் வாலி எத்தனையோ சோதனைகளை சந்தித்தார். இந்த பாடலை எம்ஜிஆரை ஒத்துக்கொள்ள வைப்பதற்காக எத்தனையோ தடைகளை தாண்டி இந்த பாடல் எம்ஜிஆர் மனதில் இடம் பிடித்தது, திருப்தியை கொடுத்தது. இந்த பாடலின் பிற்பாடு எத்தனை திரைப்படங்கள். வாலிக்காக எத்தனையோ சந்தர்ப்பங்களை ஒதுக்கி கொடுத்தார் எம்ஜிஆர். படகோட்டி படம் இதன் பின்னர் அத்தனை பாடல்களையும் எழுதினார். பணம் படைத்தவன் திரைப்படத்தில் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் வாலி. இப்படியாக அள்ளி கொடுத்தார். பணத்தை மட்டும் அள்ளி கொடுத்தவர் அல்ல எம்ஜிஆர். இப்படியாக வளர்ந்து வரும் கலைஞர்களை ஊக்குவிப்பதிலும் சிறந்த ஒரு கொடை வள்ளல் தான் எம்ஜிஆர். டி ஆர் பாப்பா இசையமைத்த பாடல், வாலியின் பாடல், சீர்காழி கோவிந்தராஜன் பி சுஷிலா பாடிய பாடல், இடம்பெற்ற திரைப்படம் நல்லவன் வாழ்வான். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பின் ஊடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தால் அழியாத கானங்கள், அந்த கானங்கள் இடம்பெற்ற திரைப்படம் டி ஆர் பாப்பா இசையமைத்த பாடல், வாலியின் பாடல், சீர்காழி கோவிந்தராஜன் பி சுஷிலா பாடிய பாடல், இடம்பெற்ற திரைப்படம் நல்லவன் வாழ்வான். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பின் ஊடாக உலகமெங்கும் ஒலி

ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். சிவகங்கை சீமை, இது திரைப்படத்தின் பெயர். ஏற்கனவே எம்ஜிஆர் நடிக்க ஊமையன் கோட்டை என தொடங்கப்பட்ட கதை. அந்த வேளையில் எம்ஜிஆர் பிஸியாக இருந்ததால் அந்த தயாரிக்கும் பணி கைவிடப்பட்டது. அதே கதையை கண்ணதாசன் சிவகங்கை சீமை என தானே தன்னுடைய சொந்த செலவில் தயாரித்து வெளியிட்டார். இந்த திரைப்படத்தில் நடித்த பெரும்பாலான ஆண் நடிகர்கள் மீசை வைத்து நடித்ததால் இந்த திரைப்படத்தை குமுதம் சஞ்சிகை எவ்வாறு விமர்சித்தது தெரியுமா? சிவகங்கை சீமை, சிவகங்கை மீசை என விமர்சித்தது. படம் வெற்றியடையவில்லை. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா பிலிம். ஆம், 1959 கண்ணதாசன் புரொடக்ஷன் சார்பில் கண்ணதாசனின் சொந்த தயாரிப்பாக கண்ணதாசனே வசனம் எழுதி, டயலாக்ஸ், பாடல்களை எழுதி வெளியான ஒரு அரசகதை திரைப்படம். இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன், டி கே சகோதரர்களில் ஒருவரான டி கே பகவதி, வளையாபதி முத்துகிருஷ்ணன் என்ற நடிகர் நன்றாக வசனம் பேசுவார் இந்த திரைப்படத்தில். இப்படியான அரசகதை திரைப்படங்களில் இப்படியானவர்களைத்தான் எல்லாம் தெரிவு செய்து நடிக்க வைப்பார்கள். அவர்களால் தான் அழகாக தமிழ் வசனங்களை, செந்தமிழ் வசனங்களை உச்சரித்து பேச முடியும். வளையாபதி முத்துகிருஷ்ணன், வளையாபதி உங்களுக்கு தெரியும் தானே, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று வளையாபதி. ஐம்பெரும் காப்பியங்கள் அது ஒரு வேறு சமாச்சாரமாக இருந்தாலும் அதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன், ஆகவே தவறாக நினைக்க வேண்டாம். ஐம்பெரும் காப்பியங்கள் எல்லாம் அணிகலன்கள் சம்பந்தப்பட்டவை. வளையாபதி வளையல் சம்பந்தப்பட்டது அதில் வருகின்றது. சிலப்பதிகாரம் சிலம்பு, மணிமேகலை மேகலை என்று சொல்வது இடுப்பில் அணியும் ஒட்டியானம். அதே போலத்தான் வளையாபதி. சீவக சிந்தாமணி, இந்த மகுடத்தில் அணிவார்கள் அந்த சிந்தாமணி கற்கள். மணிமேகலை, ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஐம்பெரும் காப்பியங்கள் எல்லாமே அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட பெயர்கள் தான். அதன் வளையாபதி திரைப்படத்தில் நடித்தவர், அது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான வளையாபதி திரைப்படமானது அந்த காலங்களில் சவுகார் ஜானகியும் முத்துகிருஷ்ணன் நடித்தார்கள். அதிலிருந்துதான் முத்துகிருஷ்ணனின் பெயர் வளையாபதி முத்துகிருஷ்ணன். இதில் எஸ்எஸ்ஆருக்கு ஜோடியாக நடித்தவர் நாட்டிய நடிகையான குமாரி கமலா மற்றும் எஸ் வரலட்சுமி, எம் என் ராஜம், தாம்பரம் லலிதா மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். சிவகங்கை சீமையில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைப்பாளர்கள் கே சங்கர் திரைப்படத்தின் இயக்குனர். அந்த காலங்களில் கண்ணதாசன் தயாரித்த பல திரைப்படங்களை இயக்கியவர் பிரபல ஒளிப்பதிவாளரான ஜி ஆர் நாதனாக இருந்தாலும் இது ஒரு அரசகதை என்றபடியினால் அவரை தெரிவு செய்யவில்லை. பல சமூக சித்திரங்களை இயக்கியவர் ஜி ஆர் நாதன். கண்ணதாசன் தயாரித்த பல சமூக சித்திரங்களை எடுத்து பார்த்தால் இயக்கியிருக்கின்றார். வானம்பாடி, லக்ஷ்மி கல்யாணம், கருப்பு பணம் பார்த்தீர்களா? இவையெல்லாம் கண்ணதாசனின் படங்கள். இதன் இயக்குனர் யார் என்றால் ஜி ஆர் நாதன், பிரபல ஒளிப்பதிவாளர். சிவகங்கை சீமை அரசகதை, ஆகவே இப்படியான ஒரு கதையை இயக்குவதற்கு நன்கு விடயம் தெரிந்தவர்கள். அதாவது இதை பற்றி ஒரு அரசகதையை எப்படி இயக்க வேண்டும் என்ற அடிப்படை அறிவு இருந்தவர்களைத்தான் தேட முடியும். ஆகவே கே சங்கரைத்தான் இயக்க வைத்தார். இந்த பாடலை பாடிய குரல்கள் டி எம் சவுந்தரராஜனும்

எஸ் பகவதி, டி கே பகவதி அது ஒரு ஆண் நடிகர், டி எஸ் பகவதி ஒரு பெண் பாடகி, ஏவிஎம்மின் ஆஸ்தான பாடகியாக இருந்தவர். அந்த காலங்களில் ஆஸ்தான பாடகர் பாடகியாக இருந்திருக்கின்றார். ஏவிஎம் நிறுவனம் அப்படி பலரையும் ஒப்பந்தம் செய்வதுண்டு. எம் எஸ் ராஜேஸ்வரி, டி எஸ் பகவதி போன்றவர்களை ஏவிஎம் நிறுவனம் ஆஸ்தான பாடகியராக வைத்திருந்தார்கள். டி எம் எஸ்ஸும் டி எஸ் பகவதியும் பாடிய பாடல் காட்சியில் எஸ் எஸ் ராஜேந்திரனும் குமாரி கமலாவும். 1959 வந்த திரைப்படம் என்று குறிப்பிட்டிருந்தேன். 1959 வெளியான எத்தனையோ திரைப்படங்களில் சிவாஜியின் பாகப்பிரிவினை, சிவாஜியின் வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜெமினி நடித்த கல்யாண பெருசு போன்றவைதான் நல்ல வசூலையும் கொடுத்தன, மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பையும் பெற்றன. சிவகங்கை சீமை வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திற்கு போட்டியாக வெளியான திரைப்படம் என்று கூறுவார்கள். இது தோல்வியை தழுவியது. இந்த பாடலை மெல்லிசை மன்னர்கள் சோகத்திற்கு பெயர் போன முகாரி ராகத்தில் இசையமைத்திருக்கின்றார்கள். முகாரி ராகத்தில், அதாவது சோகத்தை பிரதிபலிக்கக்கூடிய முகாரி ராகத்தில் இன்பமான காதல் பாடலையும் உருவாக்க முடியும் என்பதனை இந்த பாடல் வாயிலாக மெல்லிசை மன்னர்கள் நிரூபித்தார்கள். பாடலை கேட்கலாமா? கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன்.

ஹோலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணதாசன் புரொடக்ஷன் சார்பில் 59 கருப்பு வெள்ளியில் வெளியான அரசகதை திரைப்படமான சிவகங்கை சீமை. மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த அந்த பாடலை டி எம் சவுந்தரராஜனும் டி எஸ் பகவதியும் பாடியிருந்தார்கள். அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், காட்சியில் எஸ் எஸ் ராஜேந்திரன், குமாரி கமலா. முகாரி ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த பாடல் அது. இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இந்திய நிகழ்ச்சியிலும் காலத்தால் அழியாத கானங்கள், அந்த கானங்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அவற்றின் விவரங்கள் அனைத்தையும் உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நால்வர் பாடிய பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா, எல் ஆரீஸ்வரி பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பவானி. 1967 கருப்பு வெள்ளையில் வெளியானது பவானி. ஏற்கனவே பவானி என்ற பெயரில் எம்ஜிஆர் நடிப்பதாக இருந்தது ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் பின்பு தயாரிக்கப்படவில்லை, இது வேறு கதை. 1967 டி ஆர் ராமண்ணா, பழம்பெரும் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் உருவான கருப்பு வெள்ளி திரைப்படமாக இது வெளியானது. மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த திரைப்படத்திற்கு வசனம் மாத்திரம் எழுதியவர் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். திரைப்படத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், எஸ் ஏ அசோகன், விஜயகுமாரி, வாணிஸ்ரீ, மேஜர் சுந்தரராஜன், எல் விஜயலட்சுமி, நாகேஷ், எம் பி ராஜம்மா, மனோரமா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த காட்சியில் ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ, விஜயகுமாரி, போன்றோரை எஸ் ஏ அசோகன் போன்றோரை நாம் காட்சியிலே காணக்கூடியதாக இருக்கும். ஒரு ஜோடி காதலில் மூழ்கியும் இன்னொரு ஜோடி போதையில் மூழ்கியும் ஒரு பெண்ணோ கணவன் கைவிட்ட சோகத்தில் பாடுவதாகவும் அமைந்த பாடல் இது. இந்த திரைப்படத்தை விமர்சிக்கும் பொழுது கல்கி சஞ்சிகை அந்த காலத்தில் ஒரு நாடகம் போல இருப்பதாக விமர்சித்தது. பவானி திரைப்படம் வெளியான 67 இந்த திரைப்படத்தில் நடித்த ஜெய்சங்கர் நடிப்பில் பெண்ணே நீ வாழ்க, சபாஷ் தம்பி, பட்டணத்தில் பூதம், ராஜா வீட்டு பிள்ளை, உயிர் மேலாசை, செல்வ மகள், பொன்னான வாழ்வு, முகூர்த்த நாள், காதலித்தால் போதுமா, நான் யார் தெரியுமா போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. நேயர்களே, இதோ என்றோ கேட்ட ஒரு அருமையான கானம், பெரிய பாடல் பவானி திரைப்படத்தில் கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னரின் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா, எல் ஆரீஸ்வரி.

மஞ்சத்தில் பாவை நெஞ்சத்தில் நான் இருக்க பார்த்திருக்கும் காதல் வெண்ணில நான்கு கன்னங்கள் பேசிக்கொள்ளட்டும் நாளை மிச்சம் மீதி இன்றி வாங்கி கொள்ளட்டும் காலையில் வெட்கம்

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1967 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான பவானி. டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி பாடிய அந்த பாடலின் கவிஞர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ, விஜயகுமாரி, எஸ் ஏ அசோகன் போன்றோர் பங்கு பெற்றிருந்தார்கள். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பார்த்தால் பசி தீரும். 1962 ஆண்டு பொங்கல் வெளியீடாக வெளியானது பார்த்தால் பசி தீரும். பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம்மும் ஜி கே புரொடக்ஷன்ஸும் இணைந்து தயாரித்த திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் நடித்த பிரதான பெண் நடிகைகளுக்குள் ஈகோ பிரச்சனை இருந்ததால் டைட்டில் கார்டில் பெயர் போடாமல் அவர்களின் படங்களை மட்டும் போட்டார்கள். பார்த்தால் பசி தீரும் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம். தெலுங்கு மொழியில் பவித்ர பிரேமா என டப் செய்யப்பட்டது. இந்த திரைப்படம் 1962 வெளியானது. 2012 ஆண்டு தை மாதம், இது தை மாதம் பொங்கல் வெளியிடல்லவா, 2012 ஆண்டு தை மாதம் இந்த திரைப்படத்தின் 50வது பொன் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். பார்த்தால் பசிதீரம் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, சரோஜா தேவி, சௌகார் ஜானகி, கே ஏ தங்கவேலு, எம் சரோஜா, சி கே சரஸ்வதி, மாஸ்டர் கமலஹாசன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பீம்சிங். அந்த காலத்திலே பார்த்தால் சில இயக்குனர்கள் வேறு துறைகளிலும் வல்லவர்களாக இருந்தார்கள். இப்ப பீம்சிங் அவர் ஒரு இயக்குனர், அது மாத்திரமல்ல அவருக்கு எடிட்டிங் வேலைகளும் தெரியும், பட தொகுப்பு வேலைகள். அதே போல தேவரின் திரைப்படங்களை இயக்கும் அவருடைய தம்பியான எம் ஏ திருமுகம் அவர்களுக்கும் திரைப்படங்களை இயக்கவும் தெரியும், எடிட்டிங் வேலைகளும் தெரியும், பட தொகுப்பு வேலைகளும் தெரியும். இப்படியாக பலர் இருக்கின்றார்கள். பார்த்தால் பசிதீரும் திரைப்படத்தின் கதையை எழுதியவர் ஏ சி திரிலோகச்சந்தர். ஏ சி திரிலோகச்சந்தர் பின் நாட்களில் மாபெரும் இயக்குநராக பலம் வந்தவர். இவர் இயக்கிய முதல் திரைப்படம் எதுவென்றால் அதுவும் ஏவிஎம்என் முருகன் பிரதர்ஸ் தயாரித்த வீரத்திருமகன். அதுவும் 1962 தான் வெளியானது. அதன் பின்னர் சிவாஜியின் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை இயக்கியிருக்கின்றார் ஏ சி திரிலோகச்சந்தர். ஏ சி திரிலோகச்சந்தர் இயக்கிய எம்ஜிஆரின் ஒரே ஒரு திரைப்படம் அன்பேவா, அது எம்ஜிஆர் பாணியை விட்டு விலகி அதன் கதையம்சம் செல்லும். இருந்தாலும் எம்ஜிஆர் ஒத்துக்கொண்டு நடித்தார், படம் சூப்பர் ஹிட். சரி, டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். இந்த பாடல் காட்சியில் சிவாஜியும் சரோஜா தேவியும், சிவாஜியும் சரோஜா தேவியும் முதன் முதலில் ஜோடியாக நடித்த திரைப்படம் பாகப்பிரிவினை. அந்த திரைப்படத்தின் இயக்குநரும் ஏ பீம்சிங் தான். இந்த பாடல் கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. என்னவென்றால், இது கேள்விகளால் மட்டும் புனையப்பட்ட ஒரு பாடல். அதனால் இது வந்ததா, இதனால் அது வந்ததா என்று கேள்விகளாகவே இருக்கும் பாடல் முழுவதும். எங்குமே பதில் கிடைக்காது. நாம பதிலை ஊகித்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்ன பாடல் என்று யோசிக்கின்றீர்கள். இதுதான் அந்த பாடல். பதில் இல்லாது கேள்விகளால் மட்டும் புனையப்பட்ட கவிதை இது. எப்படியான பாடல் வேண்டும் என்று கேட்டாலும் கண்ணதாசன் எதற்கும் சளைத்தவர் அல்ல. உடனடியாகவே அப்படியான பாடல்களை எல்லாம் கொடுத்து விடுவார். அது அரச கதை திரைப்படமாக இருக்கட்டும், பக்தி திரைப்படமாக இருக்கட்டும், அல்லது சமூக கதையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அசத்தி விடுவார். இவ்வளவிற்கும் அவர் படித்தது 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே. அவர் ஒரு புறவி கவிஞர். இதோ பாடல்.
1: கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா. பாடல் வந்ததும் தாளம் வந்ததா, பாடல் வந்ததும் தாளம் வந்ததா,

வந்ததா, ராகம் வந்ததும் பாவம் வந்ததா, கண் திறந்ததும் காட்சி வந்ததா, காட்சி வந்ததும் கண் திறந்ததா, பருவம் வந்ததும் ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா. வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா, வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா.

வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் காதல் என்பதா பாசம் என்பதா கருணை என்பதா உரிமை என்பதா கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியசைந்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 62 வெளியான பார்த்தால் பசிதீரம். டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷிலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவாஜியும் சரோஜா தேவியும். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தால் அழியாத கானங்கள், அந்த கானங்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அவற்றின் விவரங்கள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இருவர் உள்ளம். 1963 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷிலாவும் பாடிய இந்த பாடலின் கவிஞர் கண்ணதாசன், இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். இது ஒரு ரொமான்டிக் பிலிம். திரைப்படத்தின் இயக்குனர் எல் வி பிரசாத், மாபெரும் ஜாம்பவான் எல் வி பிரசாத். திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் கே எஸ் பிரசாத். இருவர் உள்ளம் திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதியவர் கலைஞர் மோனா கருணாநிதி. இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, எம் ஆர் ராதா, எஸ் வி ரங்கா ராவ், டி ஆர் ராமச்சந்திரன், சந்தியா யார் என்றால் ஜெயலலிதாவின் தாயார், டி பி முத்துலட்சுமி, ராதாபாய் யார் என்றால் குட்டி பத்மினியின் தாயார், அவரும் ஒரு நடிகைதான். ஏற்கனவே கூறியது போல இது ஒரு ரொமான்டிக் பிலிம். இந்த இருவர் உள்ளம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு கொடைக்கானல், கன்னியாகுமரி, பெங்களூர் போன்ற இடங்களில் நடாத்தப்பட்டது. இந்த திரைப்படத்தில் திரைக்கதை எழுதிய கலைஞர் கருணாநிதிக்கு 20,000 ரூபாய் அந்த வேளையிலே சம்பளமாக கொடுக்கப்பட்டதாம். எல் வி பிரசாத் அவர் ஒரு நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர். அவர் இயக்கிய இறுதி திரைப்படம் இதுதான். அதன் பின்னர் திரைப்படங்களை தயாரித்திருக்கின்றார். அந்த காலத்தில் 1931 இந்தியாவின் முதல் பேசும் படம் என்று வெளியானது ஹிந்தியில் ஆலம் ஆரா. அந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார் எல் வி பிரசாத். அதே ஆண்டு வெளியான காளிதாஸ், அதிலே தமிழ், அதிலே எல்லோரும் தங்கள் சொந்த மொழிகளை பேசினார்கள். அதில் தமிழும் பேசி நடித்தார்கள். அந்த காளிதாசிலும் நடித்தார். இரண்டுமே 31 வெளியான பேசும் படங்கள் தான். அதுவரை மௌன படங்களாக இருந்தவை 31 தான் பேச ஆரம்பித்தன. ஆகவே எல் வி பிரசாத் இயக்கிய இறுதி திரைப்படம் இது. 100 நாட்கள் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடியது. பின்னர் இந்த கதையை விஜய் நடித்த ஒன்ஸ் மோர் திரைப்படத்தில் சேர்த்துக் கொண்டார்கள். சிவாஜி சரோஜாதேவி அதில் நடித்திருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய பழைய காதல் காட்சிகளுக்காக இந்த திரைப்படத்தின் காட்சிகளை சேர்த்துக் கொண்டார்கள். இது இந்த பல்லவி, இந்த பாடலின் பல்லவி ஒரு கேள்வியும் பதிலுமாக இருக்கும். பின்பு வேறு மாதிரி வரும் சரணங்கள். இருவர் உள்ளம் அடிப்படையில் ஒரு நாவல். லக்ஷ்மி என்னும் ஒரு எழுத்தாளர் எழுதிய பெண்மனம் என்ற நாவல் இருவர் உள்ளம் என திரைப்படமான பொழுது இதற்காக திரைக்கதை எழுதியவர் நாவல். அந்த நாவலை வைத்து திரைக்கதை எழுதியவர் தான் கலைஞர் கருணாநிதி. காட்சியில் சிவாஜி சரோஜாதேவி. இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

பள்ளியறை பெண் மனதில் ஏக்கம் ஏக்கம், பக்கத்தில் துணை இருந்தால் வெட்கம் வெட்கம். பள்ளியறை பெண் மனதில்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1963 கருப்பு வெள்ளையில் வெளியான இருவர் உள்ளம். திரைப்படத்தின் இயக்குனர் மாபெரும் ஜாம்பவான் எல் வி பிரசாத். திரைப்படத்தின் கேமராமேன் அதாவது சினிமேட்டோகிராஃபர் ஒளிப்பதிவாளர் எல் வி பிரசாத், மன்னிக்க வேண்டும் கே எஸ் பிரசாத். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். இருவர் உள்ளம் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷீலாவும் பாடியிருந்தார்கள். காட்சியில் சிவாஜியும் சரோஜாதேவியும். நடிகர் திலகத்துடன் பத்மினி, நாட்டிய பேரொளி பத்மினி அவரை நாம் சந்தித்திருக்கின்றோம். எங்களுடைய மகளின் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்கு அவர்தான் இங்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தவர். அவர் கூறுவார், தான் தான் சிவாஜியுடன் அதிகமான திரைப்படங்களில் நடித்ததென்று. அப்படி அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் சிவாஜியுடன் அதிகமான திரைப்படங்களில் ஜோடியாக நடித்தவர், முன்னணியில் இருப்பவர் புன்னகை அரசி கே ஆர் விஜயா, அதன் பின்னர் தான் பத்மினி, அதன் பின்னர் தான் இனியோர் சரோஜாதேவி, தேவிகா, வாணிஸ்ரீ இப்படியாக பலரும் வருவார்கள். சிவாஜியின் முதல் ஜோடி யார் என்றால் பராசக்தி, முதல் ஜோடி பண்டரிபாய். அதே ஆண்டு பணம் திரைப்படமும் வெளியானது. அதில் ஜோடி அதாவது 1952 பத்மினி. அடுத்த ஆண்டு 1953 பார்த்தால் பூங்கோதை, அதிலே அஞ்சலி தேவி சிவாஜியுடன் இணைந்து நடித்திருந்தார். அப்படியாக அன்றைய சினிமா உலகம் நினைத்து பார்த்தால் புல்லரிக்கின்றது. எத்தனை வருடங்கள் கடந்து போய்விட்டன இல்லையா? நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் பாடல்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? ஆம், அப்படியே நலமாக இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். இது பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சி. பழைய தமிழ் சினிமா பிரியர்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பழைய தமிழ் சினிமாக்கள், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள், அது சார்ந்த விடயங்கள் அத்தனையும் அலசி ஆராயப்படும். இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன. முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மீண்ட சொர்க்கம்.
ஏ எம் ராஜா பி சுஷீலா பாடியது. இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் டி சலபதி ராவ். 1960 மதுரம் பிக்சர்ஸ் சார்பில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. மீண்ட சொர்க்கம் திரைப்படத்தில் நடிப்பு செல்வம், காதல் மன்னன் ஜெமினி கணேசன், நாட்டிய பேரொளி பத்மினி, தாம்பரம் லலிதா வேறு ஒருவர், திருவாங்கூர் சகோதரிகளில் மூத்தவரான லலிதா வேறு ஒருவர். இவர் தாம்பரம் லலிதா. மற்றும் மனோரமா, டி ஆர் ராமச்சந்திரன், கே ஏ தங்கவேலு மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஜெமினி கணேசனும் பத்மினியும் காதலிப்பார்கள். ஆனால் ஜெமினி கணேசன் தாம்பரம் லலிதாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. நாட்டிய பேரொளி பத்மினியின் அற்புதமான நடன காட்சிகள் திரைப்படத்தின் சிறப்பம்சம். திரைப்படத்தின் இயக்குனர் யார் தெரியுமா? பழம்பெரும் இயக்குனர் ஸ்ரீதர். ஏ எம் ராஜா பி சுஷீலா பாடிய இந்த பாடல் காட்சியில் ஜெமினி கணேசனும் பத்மினியும். பாடலை கேட்டு பார்க்கலாமா? ஆர்ப்பாட்டம் இல்லாத இசை, அழகான வரிகள், இனிமையான குரல்கள், அற்புதமான காட்சி. துயிலாத பெண்ணொன்று கண்டேன், எங்கே இங்கே என்னாலும், துயிலாத பெண்ணொன்று கண்டேன், எங்கே இங்கே என்னாலும், துயிலாத பெண்ணொன்று கண்டேன், அழகான பழம் போலும் கன்னம், அதில் தர வேண்டும் அடையாள சின்னம், அழகான பழம் போலும் கன்னம்,

நானா ஆமாம் என்னாலும் துயிலாத பெண்ணொன்று கண்டேன்.

யாரோ நீதான் என்னாலும் துயிலாத பெண் ஒன்று கண்டேன்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மிண்ட சொர்க்கம். 1960 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். பாடலை பாடிய குரல்கள் ஏ எம் ராஜா, பி சுஷீலா. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் டி சலபதி ராவ். பாடல் காட்சியில் ஜெமினி கணேசனும் பத்மினியும். மிண்ட சொர்க்கம் வெளியான 1960 ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான மற்றொரு திரைப்படம். சிவாஜி சரோஜாதேவி நடித்த விடிவள்ளி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியிலும் அற்புதமான பழைய பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அம்பிகாவதி. 1957 ஏ எல் சீனிவாசனின், அதாவது கண்ணதாசனின் சகோதரர் ஏ எல் சீனிவாசன், அவருடைய ஏ எல் எஸ் புரொடக்ஷன் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியானது அம்பிகாவதி. ALS நிறுவனம் எத்தனையோ அற்புதமான வெற்றி திரைப்படங்களை எல்லாம் தயாரித்திருக்கின்றார்கள். இந்த திரைப்படம் ஏற்கனவே இதே பெயரில் MK தியாகராஜ பாகவதர் அம்பிகாபதியாகவும், MR சந்தான லட்சுமி அமராவதியாகவும் நடிக்க ஏற்கனவே வெளியான கதை. அது மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அதையே மீண்டும் சிவாஜி அம்பிகாபதியாகவும், பி பானுமதி அமராவதியாகவும் நடிக்க 1957 ALS தன்னுடைய ALS புரொடக்ஷன் சார்பில் கருப்பு வெள்ளையில் தயாரித்தார். இருந்தும் இதிலே சில காதல் சீக்வன்சஸ் பாடல்கள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. இந்த திரைப்படம் பாகவதரின் திரைப்படம் பெற்ற வெற்றி அளவிற்கு வெற்றியை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆம், TM சவுந்தரராஜனும் பி பானுமதியும் இணைந்து பாடிய பாடல். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி ராமநாதன். இந்த பாடலையே இயற்றியவர் கூனா மாவென்னா பாலசுப்ரமணியம். அம்பிகாபதி திரைப்படத்தின் இயக்குனர் பானா நீலகண்டன். MGRின் 16 திரைப்படங்களை இயக்கிய பானா நீலகண்டன் சிவாஜியை வைத்து அம்பிகாபதி, முதல் தேதி, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி போன்ற திரைப்படங்களை இயக்கியிருந்தார். நல்லது உறவுகளே, இந்த பாடல் ஒரு பெரிய பாடல். அப்பொழுது எல்லாம் அந்த காலங்களில் இசைத்தட்டின் ஒரு பக்கம் நிறைவடைய அடுத்த பக்கத்தை திருப்பி சுழற்றிவிட வேண்டும். அப்படியாக 6 நிமிஷம் பிடிக்கக்கூடிய பாடல். ஒவ்வொரு சரணமும் வித்தியாசமான மெட்டமைப்பு, சம்பந்தமில்லாத மெட்டமைப்பு. இப்பொழுது உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன். பாடல் காட்சியில் சிவாஜியும் பானுமதியும். Mmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1957 ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் வெளியான அம்பிகாபதி. இது ஒரு காதல் காவியம். டி எம் சவுந்தரராஜனும் பி பானுமதியும் பாடிய பாடல். பாடலை இயற்றியவர் கூனா மாவண்ணா பாலசுப்ரமணியம். பாடலுக்கு இசையமைத்தவர் ஜி ராமநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் எம்ஜிஆரின் அதிகமான திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர்களில் ஒருவரான பனா நீலகண்டன். பாடல் காட்சியில் சிவாஜியும் பி பானுமதியும். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல என்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியிலும் அற்புதமான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அமர தீபம். வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில் வீனஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்தை அந்த காலங்களில் எஸ் கிருஷ்ணமூர்த்தியும் ஸ்ரீதரும் டி கோவிந்தராஜனும் இணைந்து நடாத்தி கொண்டிருந்தார்கள். பின்பு ஸ்ரீதர் பிரிந்து விட்டார். உங்களுக்கு தெரியும், சித்ராலயா எனும் நிறுவனத்தை ஆரம்பித்து அவர் தேன் நிலவு என்ற திரைப்படத்தை பின்பு முதன் முதலாக தயாரித்தார். அவருடைய சொந்த நிறுவனம் சித்ராலயா, இது வீனஸ் பிக்சர்ஸ். இதிலே இந்த மூன்று பங்குதாரர்களில் ஒருவர் ஸ்ரீதர். 1956 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். இதற்கு கதை எழுதியவரும் ஸ்ரீதர் தான். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் டி பிரகாஷ் ராவ், கே எஸ் பிரகாஷ் ராவ் என்று வேறு ஒரு இயக்குனரும் இருக்கின்றார். இவர் டி பிரகாஷ் ராவ். அமரதீபம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் டி சலபதி ராவ் மற்றும் ஜி ராமநாதன். ஏ எம் ராஜாவும் பி சுஷிலாவும் பாடிய பாடல் இது. அமரதீபம் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி, சாவித்ரி, இ வி சரோஜா, எம் என் நம்பியார், கே ஏ தங்கவேலு, வி நாகையா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடலை இயற்றியவர் கே பி காமாட்சி சுந்தரம். ஏ எம் ராஜாவும் பி சுஷிலாவும் பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவாஜியும் சாவித்ரியும். ஆமாம், அமரதீபம் வெளியான 1956 1956 சிவாஜியின் நடிப்பில் நான் பெற்ற செல்வம், நல்ல வீடு, நானே ராஜா, தெனாலிராமன், பெண்ணின் பெருமை, ராஜாராணி, அதேபோல மர்ம வீரன், வாழ்விலே ஒரு நாள், ரங்கூன் ராதா போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. நடிகர் திலகம் என்ற பட்டம் கிடைத்தது ராஜாராணி திரைப்படத்தில் தான். இந்த அமரதீபம் திரைப்படம், அதாவது ரேண்டம் ஹார்வெஸ்ட் என்ற ஆங்கில திரைப்படத்தின் ரீமேக், ரேண்டம் ஹார்வெஸ்ட். அமரதீபம் 1956 வெளியானது. பின்பு ஹிந்தியில் 1958 அமர் தீப் என்ற பெயரில் வெளியான பொழுது அதில் தேவ் ஆனந்த், பத்மினி, வைஜந்திமாலா ஆகியோர் நடித்தனர். தமிழில் பத்மினி ஏற்ற வேடத்தை அப்படியே ஹிந்தியிலும் ஏற்று நடித்தார். தமிழில் சாவித்ரி ஏற்ற பாத்திரத்தை ஹிந்தியில் வைஜந்திமாலா ஏற்று நடித்திருந்தார். ஹிந்தி திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சி ராமச்சந்திரா. ஆமாம், அமரதீபம் திரைப்படத்தில் ஏ எம் ராஜா, பி சுஷீலா. பாடலை இயற்றியவர் கே பி காமாட்சி சுந்தரம். பாடலுக்கு இசையமைத்தோர் டி சலபதி ராவ் மற்றும் ஜி ராமநாதன். இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

அமரதீபம். பாடலை பாடிய குரல்கள் ஏ எம் ராஜா மற்றும் பி சுஷீலா. காட்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் சாவித்ரியும். ஒலித்த பாடலின் கவிஞர் கே பி காமாட்சி சுந்தரம். பாடலுக்கு இசையமைத்தோர் டி சலபதி ராவ் மற்றும் ஜி ராமநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆமாம், நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குமுதம். 1961 மாபெரும் தயாரிப்பு நிறுவனமான மோடர்ன் தியேட்டர்ஸ் கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்டு வெற்றி பெற்ற திரைப்படம் குமுதம். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். திரைப்படத்தின் இயக்குனர் அதுர்தி சுப்பாராவ், அதாவது ஏ சுப்பாராவ். குமுதம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். டி எம் சவுந்தரராஜனும் கே ஜமுனாராணியும் குழுவினருடன் பாடிய பாடல் இது. குமுதம் திரைப்படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன், அவருடைய மனைவியான விஜயகுமாரி, சவுகார் ஜானகி, நடிகவள் எம் ஆர் ராதா, பி எஸ் சரோஜா, கள்ளப்பாட் நடராஜன் மற்றும் ஜோதி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் கள்ளப்பாட் நடராஜன் என்ற நடிகர் ஒரு நல்லதொரு நடனமாடக்கூடிய நடிகர். ஜோதியும் அவ்வாறே, ஜோதியும் நன்றாக நடனமாடக்கூடிய ஒரு துணை நடிகை மற்றும் எம் ஆர் ராதா, பி எஸ் சரோஜா, இந்த நால்வரையும் இந்த காட்சியில் காட்டுவார்கள் குமுதம் திரைப்படத்தில். இது ஒரு வெற்றி திரைப்படம், தேசிய விருது பெற்ற திரைப்படம்தான். தெலுங்கில் பின்பு 1962 மஞ்சி மனசுலு என்ற பெயரில் வெளியான பொழுது அதிலே தெலுங்கின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, சவுகார் ஜானகி ஆகியோர் நடிக்க கே வி மகாதேவனே தெலுங்கு திரைப்படத்திற்கும் இசையமைத்திருந்தார். ஹிந்தியில் 1964 பூஜா கி ஃபால் என்ற பெயரில் வெளியான பொழுது அதிலே அசோக் குமார், தர்மேந்திரா, மாலா சின்ஹா மற்றும் பலரும் நடிக்க மதன் மோகன் இசையமைத்திருந்தார். மலையாளத்தில் 1963 சுஷீலா என்ற பெயரில் வெளியானது. இதே கதை. அந்த திரைப்படத்தில் பிரேம் நஷீர், ஷீலா, திக்ருசி சுகுமாரன் நாயர், அம்பிகா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி தட்சணாமூர்த்தி. நேயர்களே, குமுதம் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், கே ஜமுனாராணி குழுவினர் பாடிய பாடல். இதுவும் பெரிய பாடல். இப்பொழுது பாடலை கேட்கலாமா? தொடாதே மாமா, ஏமா ஏமா ஏமா, ஏமா ஏமா ஏமா, சிட்டு போல பெண்ணிருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா, தாலி

ஜாடை காட்டி ஜாடை காட்டி ஆசை மூட்டி சல்லாப பாட்டு பாடி நாங்க மட்டும் எங்களை தாக்கலாமா? ஜாடை கட்டி ஆசை மூட்டி சல்லாப பாட்டு பாடி நாங்க மட்டும் எங்களை தாக்கலாமா? உள்ள நிலை தெரிஞ்ச

காதலிச்சு அவளை கைவிட்டு ஒன்பது மேல் ஆசை வச்சு வண்டாக மாறுகிற மனமுள்ள ஆம்பளைங்க கொண்டாட்டம் போடுவதை பார்த்ததில்லையா? பெண்கள் திண்டாடும்

சட்டதிட்டம் மாறாமே காத்திருக்க வேணும் கொஞ்ச காலம் வரையில். கட்டுப்பாட்ட மீறாமே சட்டதிட்டம் மாறாமே காத்திருக்க வேணும் கொஞ்ச காலம் வரையில். பிறகு கல்யாணம் ஆகிவிட்டால் ஏது தடை, ஏது தடை.

ഒലിത്ത പാടൽ ഇടംപെറ്റ തിരപ്പടം 1961 മോഡേൺ തിയേറ്റേഴ്സ് കറുപ്പ് വെള്ളിയിൽ തയ്യാരിത്ത് വെളിയിട്ട കുമുദം. ടി എം സൗന്ദരരാജനും കെ ജമുനാറാണി കുളുവിനും പാടിയ അന്ന പാടൽ കാഴ്ചയിൽ നടികകൾ എം ആർ രാധ, ബി എസ് സരോജ, ജ്യോതി, കള്ളപ്പാട്ട് നടരാജൻ ആകியோர் பங்குபற்றியிருந்தார்கள். மருதகாசி எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல இயக்குநரும் வசனகர்த்தாவும் ஆகிய கே எஸ் கோபாலகிருஷ்ணன். ஆனால் திரைப்படத்தை அவர் இயக்கவில்லை, திரைப்படத்தை இயக்கியவர் ஏ சுப்பாராவ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. இந்த நிகழ்ச்சியில் என்றும் போல் இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜா ராணி. 1956 நேஷனல் புரொடக்ஷன் சார்பில் கருப்பு வெள்ளியில் வெளியானது ராஜா ராணி. திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் கலைஞர் மூனா கருணாநிதி. திரைப்படத்தின் இயக்குனர் சிவாஜியின் திரைப்படமாக இருந்தாலும் பானாவரிசை படம் அல்ல, ஏ பீம் சிங். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி ஆர் பாப்பா. இந்த பாடலை இயற்றியவர் ஏ மருதகாசி. ராஜாராணி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி, எஸ் எஸ் ராஜேந்திரன், ராஜசுலோச்சனா, கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், அவருடைய மனைவியான டி ஏ மதுரம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவாஜியும் பத்மினியும். இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஏற்கனவே கூறியது போல டி ஆர் பாப்பா. ஆமாம், டி ஆர் பாப்பா அவர்கள் சிவாஜியின் அன்பு, ரங்கூன் ராதா, குறவஞ்சி போன்ற திரைப்படங்களுக்கும் இசையமைத்தவர் என்பதை மறந்து விடாதீர்கள். இதோ ராஜா ராணி திரைப்படத்தில் ஏஎம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும். மருதகாசியின் பாடல், டி ஆர் பாப்பா இசையமைப்பு. பாடலை கேட்கலாமா? திரை போட்டு நாமே மறைத்தாலும் காதலை

திரை போட்டு காப்பதே முறையாகும் வாழ்விலே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1956 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான ராஜா ராணி. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவாஜியும் பத்மினியும் தோன்றி நடித்திருந்தார்கள். இந்த பாடலை எழுதியவர் பழம்பெரும் கவிஞர் ஏ மரதகாசி. திரைப்படத்தின் இசையமைப்பாளர் அகஸ்தியர் அல்லது அகஸ்தியன் என்று கூறப்படும் டி ஆர் பாப்பா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பீம்சிங் என்பதை மறந்து விடாதீர்கள். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. ஏ எம் ராஜாவும் பி சுஷீலாவும் பாடிய மற்றொரு இனிமையான கானம் சற்று காலம் கடந்து வெளியான பாடல். இந்த பாடலின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார். இந்த பாடலை எழுதியவர் புலவர் புலமை பித்தன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது இவர்களின் கதை. இந்த திரைப்படத்தின் நாயகன் சிவச்சந்திரன் எனவும் நாயகி அபர்ணா எனவும் அறியப்படுகிறது. இது இவர்களின் கதை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் மிக பிரபலமாக ஒலித்த பாடல்தான் இந்த பாடல். இது உங்களுக்காக அந்த பாடல்.

நான் கண்ட உள்ளம் வானின்மதி அல்லவோ, தேவநிதி அல்லவோ.

ஒரு உலகம் நமதல்லவோ, ஆனந்த இல்லம் நான் கண்ட உள்ளம் வா.

இருந்தால் சம்மதம் தான் அல்லவோ ஆனந்த இல்லம் நான் கண்ட உள்ளம் வானின் மதியல்லவோ தேவனி.

கோமிங். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது இவர்களின் கதை. 1975 வெளியான திரைப்படம் என்று அறியப்படுகிறது. ஏ எம் ராஜாவுடன் பி சுஷிலா இணைந்து பாடிய அந்த பாடலை இயற்றியவர் புலவர் புலமை பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமணி வி குமார். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள், அந்த கானங்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அவற்றின் விவரங்கள் போன்றவற்றை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பெற்ற மகனை விற்ற அன்னை. மாடர்ன் தியேட்டர்ஸ் 1958 தயாரித்து வெளியிட்ட கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்தில் இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன், விஜயகுமாரி, ஆர் எஸ் மனோகர், இ ஆர் சகாதேவன், பண்டரிபாய், டி பி முத்துலட்சுமி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஆபேரி என்ற ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த இந்த பாடலை இயற்றியவர் ஏ மருதகாசி. ஏ எம் ராஜாவும் பி சுஷீலாவும் இணைந்து பாடிய இந்த பாடல் காட்சியில் எஸ் எஸ் ராஜேந்திரனும் விஜயகுமாரியும். இது மாபெரும் தயாரிப்பு நிறுவனம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்து வெளியிட்ட சித்திரம். இதோ உங்களுக்காக அந்த அழகான பாடல் இப்பொழுது.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1958 மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்து வெளியிட்ட கருப்பு வெளி திரைப்படமான பெற்ற மகனை விற்ற அன்னை. ஏ எம் ராஜாவும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடலை ஆபேரி ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்திருந்தார்கள். ஏ மரதகாசி எழுதிய பாடலை ஏ எம் ராஜாவும் பி சுஷீலாவும் பாடியிருந்தார்கள். காட்சியில் SSR-ம் விஜயகுமாரியும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சகோதரி. 1959 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் சகோதரி. இந்த திரைப்படத்தில் கே பாலாஜி, பிரேம் நஷீர், ஆர் முத்துராமன், தேவிகா, ராஜசுலோச்சனா, தாம்பரம் லலிதா, எஸ் ஆர் ஜானகி, பத்மினி பிரியதர்ஷினி ஆகியோருடன் ஜே பி சந்திரபாபு அவர்கள் நடித்த நகைச்சுவை காட்சிகள் பின்னர் சேர்க்கப்பட்டன. இந்த திரைப்படத்தில் அவர் பாடிய ஒரு பாடல் காட்சியும் நகைச்சுவை காட்சிகளும், அதாவது படப்பிடிப்பு எல்லாம் முடிந்து இந்த திரைப்படத்தை அவர்கள் திரையிட்டு பார்த்த பொழுது ஏதோ குறை இருந்ததாக தெரிந்தது. ஆகவே அந்த நேரத்தில் பிரபலமாக இருந்த நகைச்சுவை நடிகர்களில் ஒருவரான ஜே பி சந்திரபாபுவின் பாத்திரத்தை உருவாக்கி அதிலே அவருக்கான ஒரு பாடலையும் அமைத்து நகைச்சுவை காட்சிகளையும் சேர்த்து வெளியிட்டார்கள். திரைப்படமும் வெற்றியடைந்தது. சகோதரி திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பீம்சிங். அடிப்படையில் பீம்சிங் ஒரு எடிட்டரும் கூட, அதாவது படத்தொகுப்பாளர் மற்றும் இயக்குனர். படத்தொகுப்பு வேலைகளையும் நன்றாக செய்யக்கூடிய, கவனிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் ஏ பீம்சிங். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம், ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், ஆர் கோவர்த்தனம் என்ற இசையமைப்பாளர் இவருடைய தம்பி. இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் முரசொலிமாறன், கருணாநிதியின் தமக்கையின் மகனான முரசொலிமாறன். முரசொலிமாறன் பல திரைப்படங்களில் பணியாற்றியிருக்கின்றார். கதை வசனம் மாத்திரம் எழுதியிருக்கின்றார், திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றார், ஏன் தயாரித்து இயக்கியும் இருக்கின்றார் சில திரைப்படங்களை. உதாரணமாக மறக்க முடியுமா என்றொரு திரைப்படம், அது மாத்திரமல்ல வாலிப விருந்து என்றும் ஒரு திரைப்படம். இந்த ரெண்டு திரைப்படங்களையும் அவர் இயக்கியிருக்கின்றார். இவர் தயாரித்த திரைப்படம் பிள்ளையோ பிள்ளை, மூக்கா முத்து, கருணாநிதியின் மூத்த மகன் கதாநாயகன். அதில் பிள்ளையோ பிள்ளையில் முரசொலிமாறன் தான் தயாரிப்பு. அதே போல முரசொலிமாறன் பணியாற்றிய ஏனைய திரைப்படங்கள், வசனம் எழுதிய திரைப்படங்கள் குலதெய்வம், அன்னையின் ஆணை, அன்பு எங்கே, தலை கொடுத்தான் தம்பி, நல்ல தீர்ப்பு, எங்கள் தங்கம் என்ற MGR திரைப்படம். இப்படியாக முரசொலிமாறன் ஒரு அரசியல்வாதி மாத்திரமல்ல, ஒரு சினிமா கலைஞரும் கூட. கண்ணதாசன் எழுதிய பாடல், ஏ எம் ராஜாவும் கே ஜமுனாராணியும் பாடிய பாடல் இது. இந்த பாடல் காட்சியில் மலையாள நடிகர் பிரேம் நஷீரும் தேவிகாவும். இது சகோதரி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், ஆர் சுதர்சனம் மாஸ்டரின் இசையில். இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1959 ஏ பீம்சிங் இயக்கத்தில் உருவான கருப்பு வெள்ளை திரைப்படமான சகோதரி. கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம். ஏ எம் ராஜாவுடன் இணைந்து கே ஜமுனாராணி பாடிய அந்த பாடல் காட்சியில் மலையாள நடிகர் பிரேம் நஷீரும் தேவிகாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். ஆர் சுதர்சனம் மாஸ்டர் ஏற்கனவே நான் பல தடவை கூறியிருக்கின்றேன், ஏவிஎம் தயாரித்து வெளியிட்ட அந்த காலத்து பல திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர்களில் முதன்மையானவர். பல திரைப்படங்கள் ஏவிஎம்மின் பல திரைப்படங்களில் பணியாற்றியவர் ஆர் சுதர்சனம் மாஸ்டர். அவருடைய தம்பி ஆர் கோவர்த்தனம். ஆர் கோவர்த்தனம் ஒரு உதவி இசையமைப்பாளராக பலருடனும் பணியாற்றியவர். இருந்தாலும் தனித்து அவர் இசையமைத்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் அபாரம் அற்புதம். பட்டணத்தில் பூதம் திரைப்படத்து பாடல்களை நினைத்து பாருங்கள். பொற்சிலை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களை நினைத்து பாருங்கள். அதே போல கைராசி திரைப்படத்து பாடல்களை நினைத்து பாருங்கள். பூவும் பொட்டும் திரைப்படத்தின் பாடல்களை நினைத்து பாருங்கள். மறக்கவே முடியாத பாடல்கள் அஞ்சல்பட்டி 520 என்ற ஒரு சிவாஜியின் நகைச்சுவை திரைப்படம், அந்த பாடல்களை நினைத்து பாருங்கள். ஏன் அதே போல வரப்பிரசாதம் என்று ஒரு திரைப்படம், சற்று வருடங்கள் பல கழிந்து ஆர் கோவர்த்தனம் இசையமைத்த திரைப்படம், அந்த திரைப்படத்தின் பாடல்களை நினைத்து பாருங்கள். அப்படியாக ஆர் கோவர்த்தனம் மாஸ்டரும் சுதர்சனம் மாஸ்டரை போல எத்தனையோ அருமையான சிறந்த பாடல்களை, அற்புதமான பாடல்களை நமக்காக வழங்கியவர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் செய்திகளும் விடயங்கள் அத்தனையும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு வசதி வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அருமையான பொழுதாக மிளந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை தவறாது, மிஸ் பண்ணாது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். முதலில் ஒலிக்கப் போகும் பாடல் பாடவா? ஹவ் வண்டர்ஃபுல், ஹவ் பியூட்டிஃபுல், ஹலோ கம் ஹியர் மை டியர், ஹாய் வேர் எவர், joy forever, heaven seems to be very near. How wonderful,
How beautiful. Hello, come here, my dear. Hi, wherever, joy forever. Heaven seems to be very near. சிட்டுக்குருவி பட்டு சிறகை விரிக்கும், தென்றல் பட்டு முல்லை மொட்டு சிரிக்கும். சிட்டுக்குருவி பட்டு சிறகை விரிக்கும், தென்றல் பட்டு முல்லை மொட்டு விரிக்கும். கட்டித்தங்கம் வெட்டி எடுத்த மேனி, கண்ணும் கண்ணும் கதைகள் சொல்லும் அன்பே வருவாய் நீ. ஹவ் வண்டர்ஃபுல், ஹவ் பியூட்டிஃபுல். Hello, come here, my dear. Hi, forever. Hi, wherever. Heaven seems to be very near.

ஏனென்று புரியாமல் எண்ணங்கள் அலைமோதுதே. ஹவ் வண்டர்ஃபுல், ஹவ் பியூட்டிஃபுல், ஹலோ கம் ஹியர் மை டியர், ஹாய் வேர் எவர், ஜாய் ஃபார் எவர், ஹெவன் சீம்ஸ் டு பி வெரி நியர். ஹவ் வண்டர்ஃபுல், ஹவ் பியூட்டிஃபுல், Hello, come here, my dear. Hi, wherever, joy forever. Heaven seems to be very near. கேட்ட பாடல் ஞாபகம் வந்துவிட்டதா? பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மேல் நாட்டு மருமகள். 1975 வெளியான மேல் நாட்டு மருமகள் வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் இறை அருட்செல்வர் ஏ பி நாகராஜன். இசை மேதை வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைத்த இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியிருந்தார்கள். திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் கே எஸ் பிரசாத். எல்வி பிரசாத் அல்ல, அவர் ஒளிப்பதிவாளர் அல்ல, இவர் கே எஸ் பிரசாத். எல்வி பிரசாத் ஒரு நடிகர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் என பல பரிமாணங்கள் கொண்டவர். இவர் கேமராமேன் கே எஸ் பிரசாத். மேல்நாட்டு மருமகள் திரைப்படத்தில் சிவகுமார், அவருக்கு ஜோடியாக நடித்தவர் அதாவது பிரான்ஸ் நாட்டு அழகியான லாரன்ஸ், அவர் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றும் ஒரு பெண்ணாக அற்புதமாக நடித்திருந்தார். மற்றும் கமல்ஹாசன், ஜெயசுதா, ஷோ, மனோரமா, ஜூனியர் பாலையா, பூர்ணம் விஸ்வநாதன், காந்திமதி, பிரபல பாடகி உஷா உதூப், வாணி கணபதி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் கமலஹாசனும் வாணி கணபதியும். வாணி கணபதி யாரென்றால் கமலஹாசனின் முதல் மனைவி. இருவரும் இந்த திரைப்படம் வெளியான 75 காலகட்டங்களில் காதலித்தார்கள். 78 கமலஹாசன் வாணி கணபதியை திருமணம் செய்து கொண்டார். அதன் பின்பு விவாகரத்து ஆனது. ஆம், அவர் ஒரு நடிகையாக, ஒரு கிளப் டான்சராக இதில் நடித்திருப்பார். இந்த திரைப்படம் வெற்றியடைந்தது. பின்பு தெலுங்கு மொழியில் 76 அமெரிக்க அம்மாயி என்ற பெயரில் எடுக்கப்பட்ட பொழுது அதனை இயக்கியவர் சிங்கிதம் சீனிவாசராவ். அந்த திரைப்படத்தில் அனிக் சாய் மொட்டி என்ற பிரான்ஸ் நாட்டு நடிகை நடித்திருந்தார். தீபா, ஸ்ரீதர் என்ற நடிகர், ரங்கநாத், சரத்பாபு மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். தமிழ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதன், தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ். தமிழ் திரைப்படத்தை ஒளிப்பதிவு செய்தவர் கே எஸ் பிரசாத், தெலுங்கு திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திரா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மேல் நாட்டு மருமகள். பல கவிஞர்கள் அந்த திரைப்படத்தில் பாடல்களை யாத்திருந்தாலும் ஒலித்த பாடலை எழுதியவர் புவை செங்குட்டுவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா?
நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் எது என்பதுதானே உங்கள் கேள்வி? இதோ பாடல் வருகிறது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கலைச்செல்வி ஜெயலலிதாவின் 100வது திரைப்படமான திருமாங்கல்யம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் பிரபல ஒளிப்பதிவாளரான ஏ வின்சென்ட். 1974 வெளியான திருமாங்கல்யம் வண்ண திரைப்படத்தில் நவரச திலகம் முத்துராமன், கலைச்செல்வி ஜெயலலிதா, ஸ்ரீகாந்த், சிவகுமார், லக்ஷ்மி, பேபி ஸ்ரீதேவி, பண்டரிபாய், மேஜர் சுந்தரராஜன், சுகுமாரி, காந்திமதி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடியிருந்தார்கள். பாடல் காட்சியில் முத்துராமனும் ஜெயலலிதாவும். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருமாங்கல்யம். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பின் ஊடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இதோ

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முக்தா பிலிம்ஸின் கீழ்வானம் சிவக்கும். நாடகமாக முதலில் மேடையேற்றப்பட்டது, பின்பு திரைப்படமானது. திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதியவர் மறைந்த நடிகரும் இயக்குனருமான விசு. வண்ண திரைப்படமான இதில் சிவாஜி கணேசன், சரத்பாபு, ஜெய்சங்கர், சரிதா, மேனகா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கேட்ட பாடலை எழுதிய கவிஞர் கவியர் சர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் முக்தாவி சீனிவாசன். கீழ்வானம் சிவக்கும் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர், ஒளிப்பதிவு மேதை, பல திரைப்படங்களை ஒளிப்பதிவு செய்தவர், பல திரைப்படங்களை தயாரித்து இயக்கியவர் எம் கர்ணன். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவரது தங்கையான எஸ் பி சைலஜாவும். அந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் சரத்பாபு மற்றும் மேனகா. நடிகை மேனகாவின் மகள்தான் நடிகை கீர்த்தி சுரேஷ். அண்ணாத்தே என்ற ரஜினியின் திரைப்படத்தில் ரஜினியின் தங்கையாக நடித்தவர் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷின் தாயார் நடிகை மேனகா ரஜினிகாந்தின் ஜோடியாக நெற்றிக்கண் என்ற திரைப்படத்தில் நடித்தவர். இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளரான எம் கர்ணன் அந்த காலங்களில் எல்லாம் சண்டை காட்சிகளை ஆங்கில பட பாணியில் படமாக்கியவர். அப்படி அற்புதமாக படமாக்கி கேமரா மேதை என பெயர் பெற்றவர். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கீழ்வானம் சிவக்கும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றும் உங்களுக்காக அபூர்வமான, அருமையான, இனிமையான கானங்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இதோ. உள்ளம் போய் என்றது நெருங்கி பார் என்றது, உள்ளம் போய் என்றது நெருங்கி பார் என்றது.

காதலில் வேதனை மாலைய தீர்ந்தது. கைகள் இரண்டும் தோளில் விழுந்து மின்னல் போடுதே, கன்னம் இரண்டும் பின்னால் அணைந்து ஏதோ பேசுதே. கைகள் இரண்டும் தோளில் விழுந்து பின்னல் போடுதே, கன்னம் இரண்டும் பின்னால் அணைந்து ஏதோ பேசுதே. கிள்ளாதே தள்ளாதே, தழு மட்டுமல்ல சங்கதி சொல்ல இது மட்டும் போதாதே.

செய்வதோ. துன்பம் உனக்கு இன்பம் கொடுக்கும் சொந்தம் அல்லவோ. என்னை பிடித்து கையில் வளைத்து துன்பம் செய்வதோ. துன்பம் உனக்கு இன்பம் கொடுக்கும்.

இதுவரை போதும் அதுவரை போவோம், உறவுக்கு தடையேது அவ்வளம் போ என்றது.

கேட்ட பாடல். 1972 கருப்பு வெள்ளையில் வெளியான ஞான ஒளி என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெறவில்லை. எஸ்பி பாலசுப்ரமணியமும் எல் ஆர் ஈஸ்வரியும் இணைந்து பாடிய பாடல் அது. ஞான ஒளி முதலில் நாடகமாக மேடையேற்றப்பட்டது, பின்பு திரைப்படமாக எடுக்கப்பட்டது. திரைப்படமாக எடுக்கப்பட்ட பொழுது அதன் இயக்குனர் சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய பி. மாதவன். எத்தனையோ அருமையான வெற்றி திரைப்படங்கள் சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கியவர் பி. மாதவன். சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான அன்னை இல்லம் என்ற திரைப்படம்தான் பி. மாதவன் சிவாஜிக்காக இயக்கி கொடுத்த முதல் திரைப்படம். ஞான ஒளி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், மேஜர் சுந்தரராஜன், கோகுல்நாத், ஷாரதா, விஜய நிர்மலா, ஸ்ரீகாந்த் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இதில் சிவாஜியின் மகளாக நடித்தார் ஷாரதா. கேட்ட பாடலை எழுதியவர் காவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். கேட்ட பாடல் ஞான ஒளி என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது, திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடலும் ஒரு அபூர்வமான பாடல்தான். முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு அது சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம்.

இரவுகளை பார்த்ததுண்டு, உறவுகளை பார்த்ததில்லை. துடித்தேன், தவித்தேன், உனைத்தான் நினைத்தேன், சொல்லத்தான் வார்த்தையில்லை. இரவுகளை பார்த்ததுண்டு.

முத்தம் அள்ளீரைத்தால் என் பசி தீரும் தீரும். உள்ளவையெல்லாம் உனக்கே.

கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பட்டிக்காட்டு பொன்னையா, 1973 ஆம் ஆண்டு வசந்தி பிக்சர்ஸ் சார்பில் வண்ணத்தில் உருவாகி திரையிடப்பட்ட திரைப்படம் பட்டிக்காட்டு பொன்னையா. திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் பி எஸ் ரங்கா அவர்கள்தான் சிவாஜியின் தெனாலிராமன், நிச்சயதாம்பூலம் போன்ற திரைப்படங்களையும் தயாரித்து இயக்கியவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இதில் இரட்டை வேடமேற்று நடித்திருந்தார். எம்ஜிஆருடன் ஜெயலலிதா இணைந்து நடித்த இறுதி திரைப்படம், வெளியான திரைப்படம் எதுவென்றால் அது பட்டிக்காட்டு பொன்னையா. எம்ஜிஆருடன் ஜெயலலிதா முதலில் இணைந்து நடித்த திரைப்படம். 65 பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் வண்ணத்தில் வெளியான 1000 ஒருவன். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் ராஜஸ்ரீ, எஸ் என் லக்ஷ்மி, வி நாகையா, உஷாராணி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசை திலகம், கே வி மகாதேவன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் ராஜஸ்ரீயும் தோன்றி நடித்திருந்தார்கள். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பட்டிக்காட்டு பொன்னையா. ஆம், சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. உங்களுடன் இணைந்திருப்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் நெஞ்சத்தில் போராடும் எண்ணங்கள் நீங்காமல் நீ தந்த மோகம் அல்லவோ. கொஞ்சம் மொழி பேசும் பெண்

கொஞ்சம் மொழி பேசும் பெண்மை ஒளி வீச வாழ்வினில் தேனாக நீ வர வேண்டும்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உணர்ச்சிகள். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் கமலஹாசன் கதாநாயகனாக முதன் முதலில் நடிக்கத் தொடங்கிய திரைப்படம் உணர்ச்சிகள்தான். ஆனால் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெறாத காரணத்தினால் பட்டாம்பூச்சி என்ற திரைப்படம் கமலஹாசன் நடிப்பில் அவர் கதாநாயகனாக நடிக்க முதலில் வெளிவந்துவிட்டது 75-இல். இது 76-இல் தான் வெளியானது. பட்டாம்பூச்சி திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்தவர் ஜெயசித்ரா. உணர்ச்சிகள் மறைந்த இயக்குனர் ஆர் சி சக்தி அவர்தான் இந்த திரைப்படத்தின் இயக்குனர். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் ஷியாம். கருப்பு வெள்ளையில் வெளியான இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ஸ்ரீவித்யா, எல் காஞ்சனா, வழமையாக நீங்கள் அறிந்த சிவந்தமன் திரைப்படத்தில் நடித்த சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த காஞ்சனா அல்ல, காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் நடித்த காஞ்சனா அல்ல, இவர் எல் காஞ்சனா, வேறு ஒருவர். இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் கமலஹாசனும் எல் காஞ்சனாவும். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உணர்ச்சிகள். திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் சி சக்தி. நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல்

பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. கண்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜநாகம். 1974 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் என் எஸ் மணியம். வாலி எழுதிய பாடலை வி குமார் இசையமைக்க எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, தியாகராஜன் ஆகியோர் பாடியிருந்தார்கள். அதிலே பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்று சொல்லும் ஆண் குரல் யாருடைய குரல் தெரியுமா? நடிகர் பிரசாந்தின் தந்தையான நடிகர் தியாகராஜன் அவருடைய குரல். ஏனைய பகுதிகளை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா. ராஜநாகம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார். வாலியின் பாடல். திரைப்படத்தின் நாயகன் ஸ்ரீகாந்த், அண்மையில் மறைந்த ஸ்ரீகாந்த், மற்றும் மேஜர் சுந்தரராஜன், மஞ்சுளா, சுபா, சுகுமாரி, எம் என் ராஜம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் 74 வெளியான ராஜநாகம் திரைப்படத்தில். இந்த பாடல் காட்சியில் நடித்தவர்கள் ஸ்ரீகாந்தும் சுபாவும். வெண்ணிறாடை திரைப்படத்தின் வாயிலாக அறிமுகமானவர் ஸ்ரீகாந்த். பட்டிக்காடா பட்டணமா தமிழ் திரைப்படத்தின் வாயிலாக இரண்டாவது நாயகியாக அறிமுகமானவர் நடிகை சுபா. இது ஒரு வெற்றி திரைப்படம் தான். 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. கன்னட மொழியில் 72 ஏற்கனவே விஷ்ணுவர்தன், ஆர்த்தி, சுபா நடிக்க, எஸ் ஆர் புட்டண்ணா திரைப்படத்தை இயக்க, விஜயபாஸ்கர் இசையமைக்க வெளியானது. அதைத்தான் தமிழில் எடுத்தார்கள் ராஜநாகம் என்று. ஆந்திராவில் புவனகிரி கோட்டையில் இதனுடைய படப்பிடிப்பு நடைபெற்றது. ஹிந்தி மொழியிலும் ரிஷி கபூர், நீட்டு சிங் ஆகியோர் நடிக்க புட்டண்ணா கனகல் இயக்கியிருந்தார் திரைப்படத்தை. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜநாகம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் எந்த பாடல்

ஊரம் கடலோடும் அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள் கரையேறும் அது தேடும் துணை என்ன? ஊரம் கடல் ஓடும் அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள்

எதனாலே எதனாலே கீதங்கள் கூடுவதால் இன்பம் வருமே அது போலே ஓடம் கடல் ஓடும் அது சொல்லும் பொருள் என்ன அலைகள்.

கூடம் கடலோடும் அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள் கரையேறும் அது தேடும் துணை என்ன? கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்மணி ராஜா. 1974 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். தேவராஜ் மற்றும் மோகன் இருவரும் இணைந்து நடிகர் சிவகுமார் கதாநாயகனாக நடிக்க ஏராளமான திரைப்படங்களை இயக்கியவர்கள். அப்படி நாம் உற்று நோக்கும் போது கண்மணி ராஜா திரைப்படத்தின் கதாநாயகன் சிவகுமார், அதே போல சிவகுமார் கதாநாயகனாக நடித்த அன்னக்கிளி, பூந்தளிர், கவிக்குயில், சிட்டுக்குருவி, உறவாடும் நெஞ்சம், பொண்ணுக்கு தங்க மனசு, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, உங்களில் ஒருத்தி, இப்படியாக சிவகுமார் கதாநாயகனாக நடித்த பல திரைப்படங்களை இயக்கியவர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். ஆமாம், அந்த வகையில் பார்க்கும் பொழுது உறவு சொல்ல ஒருவன் என்றொரு திரைப்படம், முத்துராமனும் சிவகுமாரும் இணைந்து நடித்த திரைப்படம் தான். அதன் இயக்குநர்களும் தேவராஜ் மற்றும் மோகன். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்மணி ராஜா. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுசீலாவும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். கண்மணி ராஜா திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல வசனகர்த்தாவாகிய கதாசிரியரான பாலமுருகன். சிவகுமாருக்கு ஜோடியாக கண்மணி ராஜா திரைப்படத்தில் லக்ஷ்மி நடித்திருந்தார். ஒலித்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாட காட்சியிலே சிவகுமாரும் லக்ஷ்மியும் தோன்றி நடித்திருந்தார்கள். ஆமாம், இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் நேயர்களே உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக 3:00, பிரித்தானியாவில் 2:00, கனடாவிலே 9:00. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என
எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் அருமையான அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. அதுவும் ஒரு கலவையாக பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள். வித்தியாசமாக இருக்கும், நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டுக்கொண்டே இருங்கள். வரவேற்பு. இது திரைப்படத்தின் பெயர். 72 கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்கள் தன்னுடைய சொந்த பொருட்செலவில் கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்ட திரைப்படம் வரவேற்பு. இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர், தமிழின் ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர். கதாநாயகி யார் என்றால் பேபி கௌசல்யா என்ற பெயரில் பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துக் கொண்டிருந்த சிறுமி கதாநாயகியாக நடித்தார். ஜெய்சங்கருக்கு ஜோடியாக இந்த திரைப்படத்தில் ஜெய கௌசல்யா. இந்த பாடல் துள்ளிசை பாடகி எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. துள்ளிசை பாடல் என்றால் அந்த காலங்களில் இவரை விட்டால் வேறு யார்? அவ்வளவு அழகாக அனாயாசமாக அப்படிப்பட்ட பாடல்களை பாடக்கூடியவர்கள். அந்த காலங்களில் 60 நடுப்பகுதியிலிருந்து 80 வரை, இன்னமும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 80 76 வரை அதிகமாக திரையிடப்படும் திரைப்படங்களில் இவரும் பாடியிருப்பார். இளையராஜாவின் வருகைக்கு பின் இளையராஜா என்னவோ இவரை பெரிதாக பயன்படுத்தவில்லை. எல்ஆர் ஈஸ்வரி பாடிய ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் அழகாக பாடியிருப்பார். இந்த பாடல் காட்சியில் ஏ சகுந்தலா என்று அழைக்கப்படும் சிஐடி சகுந்தலா. பாடலை யாத்தவர் ஆலங்குடி சோமு, சங்கர் கணேஷ் வரவேற்பு திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள், ஐயன் மூர்த்தி அந்த திரைப்படத்தின் இயக்குனர். முதல் பாடலாக எல்லோரையும் வரவேற்கும் விதமாக பாடலின் நாயகி அங்கே ஒரு ஆடவனை வரவேற்கின்றாள். இங்கே அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் வண்ணம் நான் வரவேற்கின்றேன். கேட்டு பார்க்கலாமா? வரவேண்டம் மகாராஜா, வரவேற்கும் மதுரோஜா. வரவேண்டம் மகாராஜா, வரவேற்கும் மதுரோஜா. வல்லவனுக்கு விண்ணும் மண்ணும் தூரும்பும்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வரவேற்பு. பாடலை பாடிய குரல் எல்லாரீஸ்வரி. பாடலை யாத்தவர் கவிஞர் ஆலங்குடி சோமு. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேஷ். ஆலங்குடி சோமு தயாரித்த மற்றொரு திரைப்படம் 70-ல் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான 10-ஆம் பசலி. அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி குமார். திரைப்படத்தில் நடித்தவர்கள் நாகேஷ், ஜெமினி கணேசன், விஜயலலிதா, ராஜஸ்ரீ, வசந்தா. சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பின்னணி பாடகியர் சிலர் தனித்து பாடிய பாடல்களின் கலவை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். அடுத்த பாடல் பி. சுசீலா பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உறவு சொல்ல ஒருவன். அந்த திரைப்படத்தில் கண்ணதாசன், பஞ்சு அருணாச்சலம் போன்றோர் பாடல்களை எழுதியிருந்தார்கள். இந்த குறிப்பிட்ட பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம். பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர். உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். இந்த திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சிவகுமார், பத்மபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாருங்கள், முத்துராமன் காலமாகிவிட்டார், சுஜாதா காலமாகிவிட்டார், பத்மபிரியா காலமாகிவிட்டார், சிவகுமார் பிரதான பாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்தவர், அவர் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் பத்மபிரியா குழுவினருடன் அழகான ஒரு பாடல் பி. சுசீலா பாடிய பாடல் உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தில் கேட்டு பார்க்கலாமா?

பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை குலுங்கும் தங்கரதமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை குலுங்கும் தங்கரதமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே.

மனது போலவே வாழ்வு கிடைத்தது, பார்க்கும் யாவையும் சுகம் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே.

இரவு போனது பொழுது விடிந்தது எனது நெஞ்சிலே சுகம் சுகமே பனிமலர் நீரில் ஆடும் அழகை.

ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உறவு சொல்ல ஒருவன் 1975 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். பி சுஷீலா பாடிய அந்த பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம், பாடலுக்கு இசையமைத்தவர். கன்னடத்திலே கன்னட மொழியிலே ஏராளமான திரைப்படங்களுக்கு இசையமைத்தவரும், தமிழில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு 25-30 திரைப்படங்களுக்கு மாத்திரம் இசையமைத்த விஜயபாஸ்கர். காட்சியில் பத்மபிரியா குழுவினருடன். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வித்தியாசமாக இன்றைய நிகழ்ச்சியில் பெண் பாடகியர் பாடிய பாடல்களின் கலவையாக நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடிக்கடி ஒலிக்காத அபூர்வமான பாடல்கள் இதோ ஒலிக்க இருக்கும் பாடலும் பலர் இட்டை வரை இது நாள் வரை தேடிக்கொண்டிருந்த பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சொர்க்கத்தில் திருமணம். 1974 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், லதா, விஜயகுமார், சௌகார் ஜானகி, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். வாணி ஜெயராம் பாடிய இந்த பாடல் காட்சியில் லதா ராஜ பரம்பரையைச் சேர்ந்தவர். சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவருடைய மகள்தான் லதா. அவர் ஒரு அரசியல்வாதியும் கூட. எம்ஜிஆரால் தமிழில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் பல நாயகியருக்கு நடுவில் இவரும் அறிமுகமானார். இந்த திரைப்படம் வெளியானது 1974 சொர்க்கத்தில் திருமணம். சொர்க்கத்தில் திருமணம் வெளியான 1974 லதா நடிப்பில் சிவகாமியின் செல்வன், உரிமை குரல், சிரித்து வாழ வேண்டும், நேற்று இன்று நாளை போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. நடிகை லதாவின் இயற்பெயர் நளினி. திரைப்படத்திற்காக லதா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார் இந்த பாடலை சொர்க்கத்தில் திருமணம் என்ற வண்ண திரைப்படத்தில். சங்கர் கணேஷ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் TR ராமண்ணா. வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஒரு காலத்தில் இந்திய வான் பரப்பில் இந்திய வானொலிகளில் ஒலித்த பாடல். இந்த திரைப்படத்தில் அந்த வேளை இந்த பாடல்தான் அடிக்கடி ஒலித்தது. ஓ எனக்கென்ன மனக்கவலை, எனக்கென்ன மனக்கவலை, இனிப்பிள்ளை கசப்பும் இல்லை, இது ஒரு தோற

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 வெளியான வண்ண திரைப்படமான சொர்க்கத்தில் திருமணம். ஒலித்த பாடலை பாடியிருந்த குரல் வாணி ஜெயராம், இசைத்தட்டில். ஆனால் இன்று பாடியது நான் தானே. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் கணேஷ். காட்சியில் நடிகை லதா. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா அபூர்வமான பாடல்கள். இன்றும் உங்களுக்காக பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள் ஒரு கலவையாக. எல்லோரும் சந்தர்ப்பம் கிடைத்தால் எல்லோரையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துவது நிச்சயமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்த்து பெற்றுக்கொள்வோருக்கும் வாழ்த்துபவருக்கும் இல்லையா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். 1976 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். திரைப்படத்தின் இயக்குனர் ஜி சுப்பிரமணியம், திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். பாடலை பாடிய குரல் பி சுஷீலா. மனமார வாழ்த்துங்கள் திரைப்படத்தில் மறைந்த நடிகர் ஜெய் கணேஷ் கதாநாயகனாக நடித்தார் மற்றும் லதா நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த அஷ்டாவதானியான பி பானுமதி, ரோஜா ரமணி, நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இதோ அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் வரிசையில் இந்த பாடலும் இன்று சேர்ந்து கொள்கிறது. மனமார வாழ்த்துங்கள் பி சுஷீலா. மனமார வாழ்த்துங்கள், மனமாக வாழ்த்துங்கள்,

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். பி. சுஷீலா பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள், பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள் ஒரு கலவையாக. இதோ அடுத்த பாடல், கலை செல்விக்காக, அதாவது ஜெயலலிதாவுக்காக வாணி ஜெயராம் சில பாடல்கள் பாடினர். அதிலே இந்த பாடலும் ஒன்று. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும், அருண் பிரசாத் மூவிஸ் என்னும் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை இயக்குனர் பி. மாதவன் சொந்தமாக நடாத்தி வந்தார். அதன் மூலமாக பல திரைப்படங்களை தானே தயாரித்து அந்த திரைப்படங்களை இயக்கியிருந்தார். இவர் தயாரிக்க வேறு இயக்குனர்களும் இயக்கியிருக்கின்றார்கள். உதாரணம் பொண்ணுக்கு தங்க மனசு. அருண் பிரசாத் மூவி சார்பில் பி. மாதவன் தயாரிக்க தேவராஜ் மோகன் இருவரும் இயக்கியிருந்தார்கள் பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தை. இது அருண் பிரசாத் மூவி சார்பில் திரைப்படத்தை தானே தயாரித்து பி. மாதவன் இயக்கியிருந்தார். வண்ண திரைப்படம், சிவாஜிக்கு இரட்டை வேடங்கள், ஜெயலலிதா, விஜயகுமார், ஸ்ரீபிரியா, அது மாத்திரமல்ல கோபி கிருஷ்ணா என்னும் நடன கலைஞர் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிச மன்னர் எம். எஸ். விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வாணி ஜெயராம் பாடியது. இந்த திரைப்படத்தில் தான் ஆரம்பத்தில் சிவாஜிக்கு காதலியாக வருவர் ஜெயலலிதா. இரட்டை வேடம் அல்லவா சிவாஜி, மகனாக வரும் சிவாஜிக்கு தாயாக நடித்திருப்பார் நரைமுடியுடன். இந்த ஒரு திரைப்படத்தில் தான் அப்படி நடித்திருந்தார், தாயாக, சிவாஜிக்கு தாயாக. வேறு திரைப்படங்களில் அப்படி நடித்ததாக தெரியவில்லை. நீங்களும் பார்த்திருப்பீர்கள் தானே. இதோ பாட்டும் பரதமும் ஒரு கலை அம்சம் கொண்ட திரைப்படம். நாட்டியத்திற்கு, குறிப்பாக பரதநாட்டியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து காதலையும் இணைத்து எடுத்த திரைப்படம் இது. பாடலை கேட்டு பார்க்கலாமா? பாட்டும் பரதமும் 75ஆம் ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம். அழகாக நடனமாடியிருப்பார் கலைச்செல்வி ஜெயலலிதா இந்த பாடல் காட்சியில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும். வாணி ஜெயராம் பாடியிருந்தார் கலை செல்விக்காக. பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. பெண் பாடகியர் தனித்து பாடிய பாடல்களின் கலவையாக இந்த நிகழ்ச்சி மறக்க முடியுமா? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. அடிக்கடி ஒலிக்க மறந்த ஒரு முத்தான பாடல், ஆனந்த பைரவி ராகத்தை அழகாக கையாண்டார் இந்த பாடலில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செல்லக்கிளி. 1979 வெளியானது செல்லக்கிளி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் விஜயகுமாரும் ஸ்ரீபிரியாவும் நடித்திருந்தார்கள். வாலி எழுதிய பாடலுக்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க திரைப்படத்தை கே எம் பாலகிருஷ்ணன் இயக்கியிருந்தார். பி சுஷிலா பாடிய பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில். அழகான ஒரு பாடல், கேட்டு பார்க்கலாமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் செல்லக்கிளி திரைப்படத்தில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செல்லக்கிளி. பி. சுஷிலா பாடிய பாடல். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஒலித்த பாடலை யாத்தவர் வாலிப கவிஞர் வாலி. ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல், அதாவது கரகரப்பிரியா ராகத்தின் ஜன்னியம் இது. இதுவும் ஒரு சம்பூர்ண ராகம். ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் அத்தனை சுவரங்களும் காணப்படும். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ரோஷக் கேரி திரைப்படத்தின் பெயர். 1974 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் ரோஷக் கேரி. ரவிச்சந்திரன் கே ஆர் விஜயா ஜோடியாக நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். மற்றும் நவரச திலகம் முத்துராமன் ஷோ மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடிக்க மதுரை திருமாறன் ரோஷக் கேரி திரைப்படத்தை இயக்கியிருந்தார். கவியசர் கண்ணதாசன் எழுதிய பாடலை பி. சுஷிலா பாடியிருக்கின்றார். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ரவிச்சந்திரனும் கே ஆர் விஜயாவும். ஒரு காலத்தில் இலங்கை வானொலியில் பிரபலமாக ஒலித்த பாடல் 74 பாடலை கேட்டு பார்க்கலாமா? இது ரோஷக் கேரி திரைப்படத்தில் பி. சுஷீலா.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரோஷக் கேரி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன். பாடலை ஆத்தவர் கவியர் சர் கண்ணதாசன். ஒலித்த பாடலை பாடிய குரல் இசைக்குயில் பி சுஷீலா. ஆனால் இன்று பாடியது நான். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. பிரபல பின்னணி பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள், அவற்றின் ஒரு கலவையாக இந்த பாடல் எஸ் ஜானகி பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய வாழ்க்கை. இந்த திரைப்படத்தின் நாயகி தமிழில் பெரிதாக அவர் கதாநாயகியாக ஏராளமான திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரவே இல்லை. ஆனால் இந்த திரைப்படத்தின் நாயகி இவர்தான், புதிய வாழ்க்கை. ஆனால் மலையாள மொழியிலோ மாபெரும் கதாநாயகி ஜெயபாரதி. புதிய வாழ்க்கை திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நாயகி ஜெயபாரதி. 71 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரின் திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியவரும் பின்னாளில் பல திரைப்படங்களை தானே இயக்கியவருமான சி.வி. ராஜேந்திரன் அவரின் சகோதரர். புதிய வாழ்க்கை திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரேசை திலகம், கே.வி. மகாதேவன். எப்பொழுதுமே கே.வி. மகாதேவனின் உதவி இசையமைப்பாளர் புகழேந்திதான். ஆரம்பத்திலிருந்து கே.வி. மகாதேவன் இறக்கும் வரை அவருடன் இணைந்து பணியாற்றியவர் புகழேந்தி. பின்பு சில திரைப்படங்களுக்கு தனித்தும் இசையமைத்தார் புகழேந்தி. சிவாஜி நடித்த குரு தட்சணை அவர்தான் இசையமைத்த திரைப்படம் புகழேந்தி. செல்வியின் செல்வன் என்று ஒரு திரைப்படம், ரவிச்சந்திரன் விஜயகுமாரி நடித்த திரைப்படம், அந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்தார் புகழேந்தி. எப்பொழுதுமே புகழேந்திதான் கே.வி. மகாதேவன் இசைக்குழுவில் பாடக பாடகியருக்கு அந்த பாடலை சொல்லிக் கொடுப்பது. அந்த வகையில் இந்த பாடலை ஆத்தவர் கண்ணதாசன். எஸ். ஜானகி நடிகை ஜெயபாரதிக்காக பாடிய ஒரு அழகான பாடல், ஒரு காலத்தில் மிகவும் பிரபலம் இலங்கை வானொலியில். புதிய வாழ்க்கை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கேட்டு பார்க்கலாமா? Mmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய வாழ்க்கை. எஸ் ஜானகி பாடியது, நடிகை ஜெயபாரதிக்காக. கண்ணதாசன் எழுதிய பாடல். கே வி மகாதவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். ஆம், இதோ நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மறுபிறவி. அதாவது மறுபிறவி 73 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். டி ஆர் ராமண்ணா திரைப்படத்தின் இயக்குனர். டி ஆர் பாப்பா இசையமைப்பாளர். கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலை பாடியவர் எம் ஆர் விஜயா. அந்த காலத்திலேயே படித்தவர், பிஏ பட்டம் பெற்றவர் எம் ஆர் விஜயா. நிறைய பாடல்கள் பாடவில்லை, கர்நாடக இசை பாடகி, பக்தி பாடல்கள் பாடக்கூடியவர். இந்த பாடலை அழகாக பாடியிருந்தார். மறுபிறவி ஒரு த்ரில்லர் ஃபிலிம். ஏற்கனவே 71 மலையாள மொழியில் பிரேம் நஷீர் ஜெயபாரதி நடிக்க வெளியான திரைப்படம் புனர்ஜென்மம். அதற்கு இசையமைத்தவர் ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்த மலையாள திரைப்படத்தை இயக்கியவர் கே எஸ் சேது மாதவன். அந்த மலையாள திரைப்படமான புனர்ஜென்மம், அதன் தமிழ் பதிப்பு தான் மறுபிறவி. முத்துராமனும் மஞ்சுளாவும் தமிழில் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தை பற்றி சரியாக கூற வேண்டுமென்றால், இது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எரோட்டிக் பிசிக் த்ரில்லர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எரோட்டிக் பிசிக் த்ரில்லர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா. மறுபிறவி திரைப்படத்தில் எம் ஆர் விஜயா பாடியது நடிகை மஞ்சுளாவுக்காக. பாடலை கேட்டு பார்க்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மறுபிறவி. கண்ணதாசன் எழுதியது, எம் ஆர் விஜயா பாடிய பாடல் மஞ்சுளாவுக்காக. பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிய பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம். அன்பான உறவுகளே, நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். இன்றும் மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு அருமையான பாடல்கள், அபூர்வமான பாடல்கள், நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் உங்களுக்காக. இது ஒரு அற்புதமான ஒரு கதை. அதாவது 1001 இரவுகள் என்ற ஒரு அராபிய கதையை தழுவியது. திரைப்படத்தின் பெயர் அலாவுதீனும் அற்புத விளக்கம். ஏற்கனவே 1957 ஆண்டு வெளியான இன்னொரு திரைப்படமும் உண்டு. அந்த திரைப்படத்தை 3 மொழிகளில் எடுத்திருந்தார்கள். அதாவது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளில். 1957 வெளியான திரைப்படத்தில் தெலுங்கு நடிகர் ஏ நாகேஸ்வர ராவும் அஞ்சலி தேவியும் நாயகன் நாயகியாக நடிக்க எஸ் வி ரங்கா ராவ், டி எஸ் பாலையா, ராஜஸ்லோச்சனா, கே மாலதி, ஜி சகுந்தலா மற்றும் பலரும் அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். எஸ் ராஜேஸ்வர ராவும் ஹனுமந்த ராவும் இசையமைக்க டி ஆர் ரகுநாத் 1957 வெளியான அலாவுதீனும் அற்புத விளக்கம் திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சி கேவா கலரில் எடுக்கப்பட்டது. தெலுங்கு படத்திலும் அவ்வாறே ஒரு பாடல் காட்சி கலரில் எடுக்கப்பட்டது. ஹிந்தி மொழியில் முற்றுமுழுதாக கலரில் படமாக்கப்பட்டது. ஆனால் 79 வெளியான அலாவுதீனும் அற்புத விளக்கம் முழுநீள வண்ண திரைப்படமாக ஈஸ்மன் கலரில் எடுக்கப்பட்டது. அராபிய கதை அல்லவா? ஆடை அணிகலன், ஆடம்பரமான மாளிகைகள் என திரைப்படத்திலே இவற்றிற்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. ஜி தேவராஜன் மாஸ்டர் திரைப்படத்தின் இசையமைப்பாளர், மலையாளத்தில் கொடிகட்டி பறந்தவர் ஒரு காலத்தில். ஐ வி சசி திரைப்படத்தின் இயக்குனர் வாலி எழுதிய பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கின்றார். இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் கமலஹாசனுக்காக பாடியிருக்கின்றார். திரைப்படத்திலே கமலஹாசன் அலாவுதீன், ரோஷினி என்ற பாத்திரத்தில் ஜெயபாரதி, ஜமீலா என்ற பாத்திரத்தில் ஸ்ரீபிரியா, அலாவுதீனின் தாயாக நடிகைய திலகம் சாவித்ரி,
மற்றும் ஜெமினி கணேசன், சீமா, டி கே பகவதி, எஸ் ஏ அசோகன், சுகுமாரி, வி கே ராமசாமி, ரவிக்குமார் மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். 79 இந்த திரைப்படத்தை தமிழிலும் மலையாளத்திலும் ஒரே நேரத்தில் தயாரித்தார்கள். மலையாள படம் வெளியாகி 2 மாதங்களின் பின்னர் தமிழில் வெளியானது. இயக்குனர் ஐ வி சசி இயக்கிய முதல் தமிழ் திரைப்படம் எதுவென்றால் இதுதான். நல்லது. இந்த திரைப்படம் சினிமாஸ்கோப்பில் எடுக்கப்பட்டது. அகலத்திரையில் காட்சிகள் வந்து போகும். 70 மில்லிமீட்டர் தமிழில் வெளியான முதல் சினிமாஸ்கோப் சித்திரம் 73 ஆனந்த் தியேட்டர் உரிமையாளர் ஜி உமாபதி தயாரித்து ஏ பி நாகராஜன் இயக்கிய வண்ண திரைப்படமான அரச கதையான ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் பாத்திரத்தை சிவாஜி ஏற்று நடித்திருந்தார். அதுதான் முதல் தமிழின் சினிமாஸ்கோப் சித்திரம். அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற 79 வெளியான இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ்பிபி பாட காட்சியில் கமலஹாசனும் ஜெயபாரதியும் தோன்றி நடித்திருந்தார்கள். இதோ முதல் பாடலாக உங்களுக்கு அந்த பாடல், ஒரு அபூர்வமான பாடல், ஒலிக்காத பாடல். Mmm.

பழரசங்கள் ஊறுகின்ற உதடோ, அது பவழ மாளிகையின் கதவோ. பழரசங்கள் ஊறுகின்ற உதடோ.

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் 79 வெளியான அலாவுதீனும் அற்புத விளக்கும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முழு நிலவு. 1980 வெளியான இந்த திரைப்படத்தில் மறைந்த நடிகர் ஸ்ரீகாந்த், மறைந்த நடிகர் ஜெய்கணேஷ், மறைந்த நடிகை லட்சுமி ஸ்ரீ ஆகியோருடன் சங்கீதாவும் நடித்திருந்தார். எஸ்பிபி பாடிய இந்த காட்சியில் ஜெய்கணேஷ், டிஎம்எஸ் பாடிய இன்னொரு பாடலும் உண்டு. முழு நிலவு திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ், பாடலை எழுதியவர் ஏவியன், திரைப்படத்தின் இயக்குனர் உடுமலை சந்திரன். இந்த திரைப்படத்தில் நடித்த லட்சுமி ஸ்ரீ தற்கொலை செய்து உயிரை மாய்த்து கொண்டவர். தர்ம யுத்தம் என்ற திரைப்படத்தை உங்களில் பலர் பார்த்திருக்கலாம். ரஜினிகாந்தின் திரைப்படம், ஸ்ரீதேவி ஜோடியாக நடித்திருந்தார். அதிலே ரஜினியின் தங்கையாக நடித்தவர் லட்சுமி ஸ்ரீ. அவர்களுக்கு ஒரு பாடல் காட்சியும் உண்டு. அந்த பாடல் காட்சியில் தோன்றிய நடிகைதான் லட்சுமி ஸ்ரீ.

முழு நிலவு திரைப்படத்தில் எஸ்பிபி பாடிய பாடல். அபூர்வமான பாடல், மறக்க முடியுமா தரும் அடுத்த பாடல் இது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முழு நிலவு. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா, மறக்க முடியுமா தரும் அடுத்த அபூர்வமான பாடல். இடம்பெற்ற திரைப்படம் சொர்க்கத்தில் திருமணம். 1974 வெளியான வண்ண திரைப்படம். இதில் ரவிச்சந்திரனும் லதாவும் நாயகன் நாயகியாக நடிக்க மற்றும் விஜயகுமார், சௌகார் ஜானகி, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஆமாம், விஜயகுமார் இந்த திரைப்படத்தில் லதாவை ஒரு தலையாக காதலிக்கும் வாலிபனாக நடித்திருந்தார். சங்கர் கணேஷ் இருவரின் இசையமைப்பில் உருவான இந்த திரைப்படத்தை இயக்கியவர் டி ஆர் ராமண்ணா. பாடலை பாடியிருக்கின்றார் எஸ் பி பாலசுப்ரமணியம். காட்சியிலே ரவிச்சந்திரனும் லதாவும். நடிகர் ரவிச்சந்திரன் 1964 தமிழின் முழுநீள முதல் ஈஸ்ட்மன் கலர் திரைப்படமான சித்ராலியாவின் ஸ்ரீதரின் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தின் வாயிலாக நாயகனாக அறிமுகமானவர். நடிகை லதா ஏற்கனவே மலையாள மொழியில் நடித்திருந்தாலும் தமிழில் எம்ஜிஆர் தானே தயாரித்து இயக்கி கதாநாயகனாக நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் வாயிலாக 1973 பல நாயகியரில் ஒருவராக அந்த திரைப்படத்தில் அறிமுகம் ஆனார். சொர்க்கத்தில் திருமணம் திரைப்படத்தை இயக்கியவர் பழம்பெரும் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா. அவர் இயக்கிய முதல் திரைப்படம், அதாவது தனது சகோதரியான நடிகை டி ஆர் ராஜகுமாரியுடன் இணைந்து ஆர் ஆர் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து தானே தயாரித்து இயக்கி தனது சகோதரியான டி ஆர் ராஜகுமாரியை கதாநாயகியாக அதில் நடிக்க வைத்தார். 1953 வெளியான அந்த திரைப்படத்தின் பெயர் வாழ பிறந்தவள். டி ஆர் ராஜகுமாரியுடன் ஸ்ரீராம், பி எஸ் சரோஜா, டி எஸ் பாலையா மற்றும் பலரும் நடித்த அந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் காவன்னா மோனா ஷெரீப். வாழப்பிறந்தவள் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் எஸ் ராஜேஸ்வர ராவ் மற்றும் ஜி ராமநாதன். நேயர்களே, 1974 வெளியான வண்ண திரைப்படமான சொர்க்கத்தில் திருமணம் திரைப்படத்தில் எஸ்பிபி பாடிய அபூர்வமான பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 74-ல் வெளியான வண்ண திரைப்படமான சொர்க்கத்தில் திருமணம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். தொடர்ந்து வரும் பாடலும் ஒரு அபூர்வமான பாடல் என்று வைத்துக் கொள்ளலாமே. இடம்பெற்ற திரைப்படம் தனிமரம். 1980-ல் வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் விஜயன், ராஜேஷ், சத்யகலா ஆகியோர் பிரதான பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார்கள். சங்கர் கணேஷ் இசையமைத்த தனிமரம் திரைப்படத்தின் இயக்குனர் துரை. எஸ்பிபி பாடிய பாடல் இது. இதுவும் ஒரு அசரீரி பாடல். திரைப்படத்தில் யாருமே வாயசைத்து பாடி நடிக்க மாட்டார்கள். பாடல் ஒலிக்க காட்சி நகர்ந்து கொண்டிருக்கும். இந்த திரைப்படத்தில் நடித்த விஜயன் காலமாகிவிட்டார். கேரளாவைச் சேர்ந்தவர் இவர். அறிமுகமான திரைப்படம் 78-ல் பாரத் ராஜா இயக்கத்தில் உருவான கிழக்கே போகும் ரயில். அந்த திரைப்படத்தில் தான் சுதாகரும் ராதிகாவும் அறிமுகமானார்கள். அந்த திரைப்படமோ ஒரு வருடம் வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடியது. தனிமரம் திரைப்படத்தில் நடித்த மற்றொருவரான ராஜேஷ் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இவர் அறிமுகமான திரைப்படம் இதுவா என்று எல்லோருமே மூக்கின் மேல் விரல் வைக்கப் போகின்றீர்கள். அப்படி என்ன அபூர்வம், அதிசயம்! ஆமாம், 1974-ல் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் மிகச் சிறியதொரு பாத்திரத்தை ஏற்று முதன் முதலில் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் ராஜேஷ். இவரை பிரபலமாக்கிய திரைப்படம் ஒரு கதாநாயகன் என்ற முறையில் கன்னி பருவத்திலே. அந்த திரைப்படத்தில் வில்லன் பாக்யராஜ், கதாநாயகியோ வடிவுக்கரசி. தனிமரம் திரைப்படத்தின் நாயகியான சத்யகலா அறிமுகமான திரைப்படம் 72-ல் வெளியான மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பான கருந்தேள் கண்ணாயிரம். அந்த திரைப்படத்தின் பாடல்கள் ஓரளவு வெற்றியடைந்திருந்தாலும் அந்த திரைப்படம் வர்த்தக ரீதியில் தோல்வியை தழுவியது. தனிமரம் திரைப்படத்தில் எஸ்பிபி பாடிய அசரீரி பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

இந்த புள்ள தென்னம் புள்ள, ஏழை பெத்த சின்ன புள்ள, பெத்தவளும் விட்டு விட்டு போனாளே.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எண்பதில் வெளியான தனிமரம். மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பு வழியாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் அடுத்த பாடல் பாடலை முதலில் பாடலாம், பின் தகவலை பரிமாறலாம். சரிதானே?

0: கேட்ட அந்த அருமையான இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் பகலில் ஓரிரவு. கடந்த வாரங்களில் கூட இதே திரைப்படத்திலிருந்து வேறு சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கின்றேன். எஸ்பிபி பாடிய இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா, பகலில் ஓரிரவு திரைப்படத்தின் இயக்குனர் ஐ வி சசி. 79 வெளியான வண்ண திரைப்படம் இதில். விஜயகுமார், ஸ்ரீதேவி, ரவிக்குமார், சீமா, மேஜர் சுந்தரராஜன், புஷ்பலதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதியவர் பிரபல கதாசிரியரும் இயக்குனருமான மகேந்திரன். திரைப்படங்களுக்கு கதை வசனம் மாத்திரம் எழுதி கொண்டிருந்த மகேந்திரன் முதன் முதலில் இயக்கிய திரைப்படம் எது தெரியுமா? ரஜினிகாந்திற்கு மாபெரும் அந்தஸ்தையும் பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுத்த முள்ளும் மலரும். அந்த திரைப்படத்தில் ரஜினியின் தங்கியாக நடித்தவர் காலம் சென்ற ஷோபா, ரஜினிக்கு ஜோடியாக நடித்தவர் காலம் சென்ற ஃபடாஃபட் ஜெயலட்சுமி. ஏற்கனவே 1976 ராகவன், ஸ்ரீதேவி, ராணி சந்திரா, வின்சென்ட் நடிக்க, ஐ வி சசி இயக்க, ஏ டி உமர் இசையமைக்க, மலையாளத்தில் வெளியான ஆலிங்கனம் என்ற திரைப்படத்தின் தமிழ் வடிவம்தான் பகலில் ஓரிரவு. மலையாளத்தில் ஏற்ற கதாநாயகி பாத்திரத்தை தமிழிலும் ஏற்று நடித்திருந்தார் காலம் சென்ற ஸ்ரீதேவி. ஆலிங்கனம் என்ற மலையாள திரைப்படம் வெளியாகிய 76 ஸ்ரீதேவி கதாநாயகியாக நடிக்க மூன்று முடிச்சு என்ற பாலச்சந்தர் திரைப்படமும் வெளியாகியது. அதே 76 புராண சித்திரமான தசாவதாரம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஏராளமான நடிக நடிகையர் நடிக்க வெளியான பொழுது அதில் ராமராக பிரபல பின்னணி பாடகர் டி எல் மகாராஜன், அதாவது பழம்பெரும் பாடகர் திருச்சி லோகநாதனின் மகன் டி எல் மகாராஜன் ராமராக நடிக்க அவருக்கு ஜோடியாக சீதையாக நடித்திருந்தார் ஸ்ரீதேவி. ஒலித்த இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் விஜயகுமாரும் ஸ்ரீதேவியும். நேயர்களே, நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? தொடர்ந்து வரும் இந்த பாடல், முதலில் பாடலை கேட்கலாம், பின் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம்.
1: உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ வச்சகிளி பச்சமல

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நடிகர் சிவகுமாரின் 100வது திரைப்படமாக வெளியாகி திரையரங்குகளில் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடிய 79 வெளியான வண்ண திரைப்படமான ரோசாப்பூ ரவுக்கே காரி. எஸ்பிபியுடன் சேர்ந்து அந்த பாடலில் ஹம் பண்ணியவர் அவரது தங்கையான எஸ்பி ஷைலஜா. தேவராஜ் மற்றும் மோகன் இருவரின் இயக்கத்தில் உருவான ரோசாப்பூர் அவைக்கக்காரி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் இளையராஜா. கேட்ட அந்த பாடலை எழுதியவர் காலம் சென்ற புலவர் புலமை பித்தன். சிவகுமார், தீபா, சிவச்சந்திரன், வினு சக்கரவர்த்தி மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். 78 வெளியான ஒரு கன்னட திரைப்படத்தின் தமிழ் பதிப்பிது. சிவகுமாரின் சிறந்த நடிப்பிற்காக சிறந்த நடிகர் என பிலிம் ஃபேர் அவார்டு பெற்றார் சிவகுமார். இந்த திரைப்படத்தின் நாயகியான தீபா மலையாள மொழியில் உன்னி மேரி என்ற பெயரில் பல திரைப்படங்களில் நடித்தவர். சில நடிகையர் அப்படித்தான் வேறு மொழிகளில் பெயர் மாற்றி நடித்திருக்கின்றார்கள். உதாரணமாக வெண்ணிறாடை நிர்மலா இருக்கின்றார் தானே, அவர் மலையாள மொழியில் நடிக்கும் பொழுது அவருடைய பெயர் உஷா குமாரி, தீபா உன்னி மேரி. தமிழில் தீபா கதாநாயகியாக அறிமுகமான திரைப்படம், 75 கமலஹாசன் கதாநாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக தீபா அறிமுகமான அந்தரங்கம். அந்த அந்தரங்கம் திரைப்படத்தில் ஒரு பாடல் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பிடித்ததுதானே. கமலஹாசன் அந்த திரைப்படத்தில் தான் தனது சொந்த குரலில் முதன் முதலில் பாடினார். பாடவே மாட்டேன் என்று அடம் பிடித்தவரை இழுத்து பிடித்து முக்தா சீனிவாசன் சொல்ல ஜி தேவராஜன் மாஸ்டர் பாட வைத்தார். நேதாஜி எழுதிய பாடல் அந்த பாடல். என்ன பாடல் தெரியும் தானே?

இந்த பாடல்தான். கமல்ஹாசன் தானே சொந்த குரலில் முதன் முதலில் தனக்குத்தானே பாடிய பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த அபூர்வமான பாடல்.

காலம் போகப் போக யாவும் வெட்கங்களே. தன் வழி செல்கின்றாள், சஞ்சலம் கொள்கின்றாள், எவ்விடம் செல்வாளோ எவ்விதம் வாழ்வாளோ. எங்கெங்கும் மேகங்கள் பனிமூட்டம் இப்போது காண்கின்றாய். இந்திய தாய் நாட்டை எண்ணுகிறாள் மங்க.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பிரபல நாவலாசிரியரும் எழுத்தாளருமான சிவசங்கரி எழுதிய நாவல் 47 நாட்கள் அதே பெயரில் திரைப்படமானது. திரைப்படத்தை இயக்கியவர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தர் மேடை நாடகங்களில் ஒரு இயக்குனராக கதாசிரியராக ஆரம்ப காலங்களில் அசத்தியவர். அப்படியானவர் ஒரு இயக்குனராக முதன் முதலில் நீர்க்குமிழி என்ற திரைப்படத்தை 65 இயக்கியிருந்தார். நாகேஷ், வி கோபாலகிருஷ்ணன், மேஜர் சுந்தரராஜன், சௌகார் ஜானகி, ஜெயந்தி ஆகியோர் அதில் நடிக்க வி குமார் அந்த திரைப்படத்தின் வாயிலாக இசையமைப்பாளராக அறிமுகமானார். பாலச்சந்தரின் ஆரம்பகாலத்து நாடகங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்தவர் வி குமார். அவரையே தன்னுடைய முதல் இயக்கும் திரைப்படமான நீர்க்குமிழிக்கு இசையமைக்கும் பணியை வழங்கியிருந்தார். அதே 65 பாலச்சந்தர் இயக்கத்தில் நாணல் என்ற திரைப்படமும் அனைவரையும் திரையரங்குகளில் திரையிடப்பட்டு மிரட்டியது. அதே ஆண்டு அந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்தவர் வி குமார்தான். பாலச்சந்தரின் ஆரம்பகாலத்து திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர் அல்லவா வி குமார்? ஆமாம். 47 நாட்கள் திரைப்படத்தில் ஆன்டி ஹீரோவாக நடித்தவர் தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி, கதாநாயகி ஜெயபிரதா மற்றும் சரத்பாபு, சரிதா, ரமாபிரபா மற்றும் பலரும் 81 வெளியான வண்ண திரைப்படமான 47 நாட்களில் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை SPB பாடியிருந்தார். இது ஒரு அசரீரி பாடல். கவியர் சர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலுக்கு மெல்லிசமன்னர் MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி அருமையாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. இந்த வேளையில் நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எதுவென்பதை முதலில் பாடல் ஒலித்து முடிந்த பின் உங்களுக்கு அதனை வழங்குகின்றேன்.

குயில் நான் இசைக்கலைஞன், என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பலித்தது. மடை திறந்து தாவும் நதி அலை நான் மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான் இசைக்கலைஞன், என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பலித்தது. நன்ன நன்ன நான்.

பிறந்தது ஞானம் விளைந்தது நல்லிசை பிறந்தது காலம் கனிந்தது கதவுகள் திறந்தது ஞானம் விளைந்தது நல்லிசை பிறந்தது புதுராகம் படைப்பதாலே நானும் இறைவனே.

வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம். ஹே, வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம். இசைக்கென இசைகின்ற ரசிகர்கள் ராஜ்யம் எனக்கேதான். மடை தீரந்து தாவும் நதி அலை நான், மனம் தீரந்து கூவும் சிறு குயில் நான், இசைக்கால

La la la la la la la la la la na na na na na na na na na na na na la la la la la la la la la la la la. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிழல்கள். மனோஜ் கிரியேஷன்ஸ் சார்பில் 80-இல் வண்ணத்தில் இந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் இயக்குனர் பாரதி ராஜா. வசனம் எழுதியவர் காலம் சென்ற மணிவண்ணன். இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் பாரதி ராஜாவின் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய, அதாவது கேமராமேன் பணியாற்றிய பழம்பெரும் இயக்குனர் பீம்சிங்கின் மகனான பி கண்ணன். இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் இளையராஜா. கேட்ட பாடலை எழுதியவர் பாலி. நிழல்கள் திரைப்படத்தின் வாயிலாகத்தான் கவிஞர் வைரமுத்து பாடலாசிரியராக அறிமுகம் ஆனார் என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த திரைப்படத்தில் வைரமுத்து எழுதிய பாடல் எது தெரியுமா? பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது. இந்த பாடல்தான் அவருடைய முதல் பாடல். ஆமாம், இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளரான பி கண்ணன் பாலச்சந்திரன், அதாவது பாரதிராஜா இயக்கத்தில் அலைகள் ஓய்வதில்லை, காதல் ஓவியம், டிக் டிக் டிக், ஒரு கைதியின் டைரி, மண்வாசனை, புதுமை பெண், கடலோர கவிதைகள் என பாரதிராஜா இயக்கிய எத்தனையோ திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ளார். இந்த திரைப்படத்தில் சந்திரசேகர், ரவி, ராஜசேகர், ராது எனப்படும் ரோஹிணி, ரோஹிணி வேறு ஒருவர், ரகுவரனின் மனைவி, இவர் வேறு ஒருவர், ராது எனப்படும் ரோஹிணி இந்த திரைப்படத்தில் அறிமுகமானார்கள். ரவி இந்த திரைப்படத்தில் அறிமுகமாகி நிழல்கள் ரவியானார். அண்மை காலங்களில் மறைந்த ராஜசேகர் என்ற நடிகர் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார். சந்திரசேகர் நடித்திருக்கின்றார். நல்லது உறவுகளே, நிழல்கள் திரைப்படம் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருந்தார் பாரதிராஜா. ஆனால் நிழல்கள் திரைப்படம் தோல்வியை தழுவியது. காரணம், அந்த திரைப்படத்தின் முடிவு. இதே ஆண்டு, அதாவது நிழல்கள் திரைப்படம் வெளியான இதே ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் அடிப்படையில் இதே கதையை ஒத்த வறுமையின் நிறம் சிவப்பு வெளியாகி அந்த திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது. பாரதிராஜாவின் இந்த திரைப்படம் தோல்வியை தழுவியது. வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்தில் கமலம் ஸ்ரீதேவியும் நடித்திருந்தார்கள். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறுக்குரிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அனைவரின் சார்பாகவும் கூறிக்கொள்கின்றோம். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே நல்லதொரு அருமையான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வைத்தியநாதர் ஞானலிங்கம், வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.
நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். இன்றும் உங்களுக்கு அருமையான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன, நிறைந்த தகவல்களுடன். நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கரகர பிரியா ராகத்தில் அமைந்த மேலும் சில தமிழ் சினிமா பாடல்கள், அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட முழு விவரங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை மங்களகரமாக தொடங்குவதற்கு இந்த பாடல் உகந்த பாடலாக அமையும். கரகர பிரியா ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு தகவல்களை பார்க்கலாம். இசையாய் தமிழாய் இருப்பவனே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே, எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே, இகபர சுகமருள் பரம கருணை வடிவே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே, எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே, இகபர சுகமருள் பரம கருணை வடிவே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே. பொன்னெழில் மேனியில் பூசிய வெண்ணீரும் பூந்தளிர் மலர் மாலையும் பொலிவுடன் ஒளிவிடும் இளமதி, பொன்னெழில் மேனியில் பூசிய வெண்ணீரும் பூந்தளிர் மலர் மாலையும் பொலிவுடன் ஒளிவிடும் இளமதி, வாய்ந்த செஞ்சடை கோலமும் வானவர் ஞானியர் வாழ்த்திடும் வடிவினையுடையாய் அருப்பெருஞ்சுடராய் அடியவர் மனதினிலே, இசையாய் தமிழ

இகபர சுகமருள் பரம கருணை வடிவே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே. கேட்ட பாடல் 1972 ஸ்ரீ விஜயலட்சுமி பிக்சர்ஸ் சார்பில் இந்த திரைப்படத்தை ஈஸ்மன் கலரில் கதை வசனம் எழுதி தயாரித்து தானே இயக்கியிருந்தார் இறையருட் செல்வரான ஏ பி நாகராஜன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அகத்தியர். கேட்ட பாடலை சீர்காழி எஸ் கோவிந்தராஜனும் டி ஆர் மகாலிங்கமும் இணைந்து பாடியிருந்தார்கள் கரகர பிரியா ராகத்தில். பாடலுக்கு இசையமைத்தவர் இசை மேதை வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன். ஒலித்த பாடலை எழுதிய கவிஞர் நடிகரும் பாடலாசிரியருமான கே டி சந்தானம். அகத்தியர் திரைப்படம் ஒரு பக்தி திரைப்படம். அகத்தியராக சீர்காழி கோவிந்தராஜன் நடித்திருந்தார். மா முனிவர் அகத்தியர் 18 சித்தர்களில் முதன்மையானவர். அகத்தியம் என்னும் தமிழ் இலக்கண நூலை எழுதியவர். அகத்தியரின் மனைவியின் பெயர் லோபாமுத்திரை. வித்தியாசமான பெயர் இல்லையா? சித்த மருத்துவ முறைகளை வழங்கிய மாபெரும் முனிவர். சிறிய தோற்றம் உயரத்தில் என்பதால் குறுமுனி எனவும் அழைக்கப்பட்டார் அகத்திய மாமுனிவர். மேலும் பல நூல்களையும் எழுதி அருளியவர். அகத்தியரின் பல்வேறு சம்பவங்களின் தொகுப்பாக திரைப்படம் எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படத்திலே சீர்காழி கோவிந்தராஜன் அகத்தியராக கதாநாயகனாக நடித்தார். டி ஆர் மகாலிங்கம் நாரதராக நடித்திருந்தார். சீர்காழி கோவிந்தராஜன் இறையருட் செல்வர் ஏ பி நாகராஜனுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். தன்னுடைய பெயரை முதல் பெயராக டைட்டில் கார்டில் போட வேண்டாம் என்று. டி ஆர் மகாலிங்கத்திடம் அவ்வளவு மரியாதை வைத்துக் கொண்டவர் சீர்காழி கோவிந்தராஜன். சீர்காழியாரை விட டி ஆர் மகாலிங்கம் மூத்தவர். அது மாத்திரமல்ல, அவருடைய திறமையைக் கண்டு பல விதங்களிலும் வியப்புற்றவர் சீர்காழியார். ஆகவே இப்படியான ஒரு வேண்டுகோளை இறையருட் செல்வரிடம் அவர் விடுத்த பொழுது அந்த திரைப்படத்திலே சீர்காழியாரின் பெயரும் டி ஆர் மகாலிங்கத்தின் பெயரும் ஒரே நேர்கோட்டில் இடம்பெற்றன. ஏ வி எம் ராஜன் சிவன், ஆர் எஸ் மனோகர் ராவணன், டி கே பகவதி டி கே எஸ் சகோதரர்களில் ஒருவர். டி கே எஸ் சகோதரர்கள் என்றால் அந்த காலங்களில் மிக பிரபலம். மேடை நாடகங்களில் முதலில் பிரபலமாகி அதன் பின்னர் திரைப்படங்களிலும் டி கே எஸ் சகோதரர்கள் இணைந்து நடித்திருந்தார்கள். அவர்களிலே டி கே பகவதி பின்னாட்களில் பல திரைப்படங்களில் நடித்தவர். இதிலே இந்திரனாக நடித்திருப்பார் டி கே பகவதி. சிவகுமார் இந்த திரைப்படத்தில் தொல்காப்பியராகவும், சசிகுமார் ஜெயந்திரன் ஆகவும், அதாவது இந்திரனின் மகனாக. குமாரி பத்மினி என்று ஒரு நடிகை இருந்தார், அவர் பார்வதி. லக்ஷ்மி நடித்திருந்தார்.
பொன்னி நதியாகவும் காவேரி நதியாகவும். விஜயகுமாரி மண்டோதரி, சிஐடி சகுந்தலா ஊர்வசி, பேபி ஸ்ரீதேவி முருகனாக மற்றும் பலரும் அகத்தியர் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். அகத்தியராக இந்த திரைப்படத்தில் நடித்த சீர்காழியார் முதலில் பின்னணி பாடிய திரைப்படம் எழுத்தாளரும் நாவலாசிரியருமான கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய பொன்வயல் என்ற நாவல். 1954 அதே பெயரில் திரைப்படமான பொழுது அந்த திரைப்படத்தை டி ஆர் ராமச்சந்திரன் என்ற நடிகர் தானே தயாரித்து கதாநாயகனாக நடித்தார். அதிலே கதாநாயகியாக அஞ்சலி தேவி நடித்திருந்தார். அந்த பொன்வயல் திரைப்படத்தில் தான் துறையூர் ராஜகோபால சர்மாவின் இசையில் சீர்காழியார் முதன் முதலில் பாடியிருந்தார். என்ன பாடல் என்றால், சிரிப்புத்தான் வருகுதையா, சிரிப்புத்தான் வருகுதையா. இந்த பாடல் 1954 பொன்வயல் திரைப்படத்தில் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய நாவல்கள் எவ்வளவு பிரபலம் வாய்ந்தவை என்பது அந்த நாவல்களை படித்தவர்களுக்கு தெரியும். கள்வனின் காதலி திரைப்படமும் ஆனது அல்லவா, பார்த்திபன் கனவு திரைப்படமானது, சிவகாமியின் சபதம் திரைப்படமாகவில்லை, புகழ்பெற்ற ஒரு நாவல். பொன்னியின் செல்வன் கல்கி எழுதிய நாவல் இப்பொழுது திரைப்படமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை அற்புதங்கள்! அகத்தியர் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்து 100 நாட்கள் ஓடியது. ஹிந்தியில் மகரிஷி என டப் செய்யப்பட்டது. டி ஆர் மகாலிங்கத்திடம் எவ்வளவு தூரத்திற்கு மரியாதை கொண்டவர் சீர்காழி கோவிந்தராஜன் என்பதை ஞாபகப்படுத்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். 1948 வாக்கில் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்னும் நிறுவனம் ஆதித்தன் கனவு என்ற திரைப்படத்தை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு காட்சி, டி ஆர் மகாலிங்கம் தான் கதாநாயகன். என்ன காட்சி என்றால், ஊர் மக்கள் டி ஆர் மகாலிங்கத்தை கல்லால் அடிப்பது போல ஒரு காட்சி. அப்பொழுது சீர்காழியார் எந்த ஒரு திரைப்படத்திலும் பின்னணி பாடவில்லை. 1948 பிரபலமாகவில்லை. அவரும் அந்த கூட்டத்தில் நின்றார். ஆனால் எல்லோருமே டி ஆர் மகாலிங்கத்தை கல்லால் எறிந்து அடிப்பது போல நடித்தார்கள், எறிந்தார்கள். ஆனால் சீர்காழியார் மறுத்துவிட்டார். அந்த அளவிற்கு டி ஆர் மகாலிங்கத்திடம் மதிப்பு வைத்திருந்தார். அப்படியாக அந்த காலங்களில் ஒரு குருவாக அவரை ஏற்றுக்கொண்டவர் சீர்காழி கோவிந்தராஜன். அகத்தியர் திரைப்படத்தில் குன்னகுடியின் இசையில் கரகர பிரியாவில் உருவான பாடல் அது. மாபெரும் ஜாம்பவான்கள் அல்லவா சீர்காழி கோவிந்தராஜனும் டி ஆர் மகாலிங்கமும். சங்கதி விளையாடும் அவர்களுடைய நாவல். இந்த திரைப்படத்தில் மாத்திரம் சீர்காழியார் நடிக்கவில்லை. சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் கந்தன் கருணை என்ற ஒரு திரைப்படம் 1967 வெளியானது. அதிலே நக்கீரராக நடித்திருப்பார். நக்கீரர் தான் திருமுருகாற்றுப்படை எழுதியவர். வாராஜாபா என்ற திரைப்படம் 1969 வெளியானது. அதில் கூட நடித்திருப்பார் ஒரு போலீஸ் ஆபீசராக. திருமலை தென்குமரி 1970 வெளியானது. அதில் நடித்திருப்பார். தெய்வம் திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில் நடித்திருப்பார் டிஎம்எஸ் உடன் இணைந்து. ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் நம்பியாண்டார் நம்பி என்ற பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். தேவரின்
திருவருள் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில், ஒரு கச்சேரியில், அந்த பாடல் காட்சியில் நடித்திருப்பார். அதேபோல தசாவதாரம் என்ற ஒரு திரைப்படம், 76 வெளியான பக்தி திரைப்படம். திருமாலின் 10 அவதாரங்களையும் சித்தரித்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. அதிலும் நாரதராக நடித்திருந்தார் அதில். அதேபோல தாய் மூகாம்பிகை என்ற திரைப்படத்தில் நடித்தார். மீனாட்சி திருவிளையாடல் என்ற திரைப்படத்திலும் அகத்தியராகத்தான் நடித்தார். சீர்காழியார் பாடிய சினிமா பாடல்கள் அற்புதம் படைத்தவை. உங்களுக்கு தெரியும், தனிப்பாடல்களாக இருந்தாலும் சரி, ஜோடி பாடல்களாக இருந்தாலும் சரி, இவருடைய பக்தி பாடல்கள் அபாரமானவை. பக்தி மனம் கமழ்பவை. உதாரணமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமென்றால்,

இப்படியாக எத்தனையோ பக்தி பாடல்கள் பக்தி பரவசமூட்டின. இசை பிரியர்களே, ஆம், அது அகத்தியர் திரைப்படத்தில் முதலில் ஒலித்த பாடல். கரகர பிரியாவில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைத்த பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றும் கரகர பிரியா ராகத்தில் அமைந்த மேலும் சில பழைய தமிழ் சினிமா பாடல்களும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களும். ஒரு கரகர பிரியா ராகத்தை இந்த பாடலை பாடாமல் நாம் விவரிக்கவே முடியாது. அந்த கரகர பிரியா ராகம் இந்த பாடலில் அப்படியே சிறப்பாக பொருந்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். அற்புதம் படைத்தது. முதலில் பாடலை கேளுங்கள், பின்பு விவரங்களை பார்க்கலாம். மா

கரகரப்பிரியா மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல், சாகாவரம் பெற்ற பாடல், காலத்தால் அழியாத கானம். 1967 கருப்பு வெள்ளையில் வெளியானது இருமலர்கள். திரைப்படத்தை இயக்கியவர் ஏசி திருலோகச்சந்தர். கேட்ட பாடலை இயற்றிய கவிஞர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் அது. இருமலர்கள் திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நாட்டிய பேரொளி பத்மினி, புன்னகையரசி கே ஆர் விஜயா மூவரும் போட்டி போட்டு நடித்திருந்தார்கள். 1967 தீபாவளி திருநாளில் நடிகர் திலகத்தின் இருமலர்கள், ஊட்டி வரை உறவு திரைப்படங்களுடன் எம்ஜிஆரின் விவசாயி என்ற திரைப்படமும் வெளியானது. நடிகர் திலகத்தின் இருமலர்கள், ஊட்டி வரை உறவு இரண்டு திரைப்படங்களும் ஒரே நாளில் வெளியாகி இருந்தாலும் எந்த ஒரு திரைப்படத்தின் வெற்றியையும் மற்றைய திரைப்படம் பாதிக்கவில்லை. இரண்டு திரைப்படங்களுமே 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடின. எம்ஜிஆரின் திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாகத்தான் அமைந்தது. ஒலித்த பாடல் காட்சியில் கம்பீரமான தோற்றத்துடன் நடிகர் திலகம் அற்புதமாக நாட்டிய திறமையை வெளிப்படுத்தியிருந்தார் ஆடலழகி பத்மினி. சிவாஜியின் அழகுமிகு கம்பீர தோற்றமும் ஆடல் அழகி பத்மினியின் நாட்டிய திறமையும் சங்கமிக்கும் காட்சியது. யாழ்ப்பாணத்திலே வின்சர் திரையரங்கு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பின் வெளியான முதல் திரைப்படம் இருமலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சில திரைப்படங்களை நாம் உற்று நோக்கினால் அந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஆகியிருக்கும். அப்படித்தான் இருமலர்கள் திரைப்படத்தின் அத்தனை பாடல்களும். ஒரு பாடல் இன்னொரு பாடலுக்கு சளைத்தது அல்ல என்பதைப் போல ஒன்றை ஒன்று மிஞ்சும் வகையில் அத்தனை பாடல்களும் ரசிகர் மத்தியில் நீங்கா இடம் பிடித்தன. அப்படியென்றால் நீங்கள் யோசிக்கலாம், வேறு என்னென்ன பாடல்கள் என்று. இதோ

கண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். இது ஒரு பாடல். வெள்ளி மணி ஓசையிலே உள்ளமெனும் ஓர் கோயிலிலே, வெள்ளி மணி ஓசையிலே உள்ளமெனும் ஓர் கோயிலிலே,

ராணி. இப்படி ஒரு பாடல், இன்னமும் ஒரு பாடல் இருக்கின்றது. கடவுள் தந்த இரு மலர்கள், கண் மலர்ந்த பொன்மலர்கள், ஒன்று பாவை கூந்தலிலே, ஒன்று பாதையோரத்திலே. கடவுள் தந்த இரு மலர்கள், கண்ம

பார்த்தீர்களா? ஒவ்வொரு பாடலும் சிறப்பான பாடல்கள் தான். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றும் உங்களுக்காக கரகர பிரியா ராகத்தில் இசையமைக்கப்பட்ட மேலும் சில பழைய தமிழ் சினிமா பாடல்கள், அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட முழு விவரங்கள். இதோ இன்னொரு சிறப்பான பாடல், கரகர பிரியா ராகத்தில் மெல்லிசை மன்னர் இசையமைத்த பாடல். முதலில் பாடலை கேட்கலாம்.

தந்தாய், பொருள் கோடி தந்தாய், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவை நீவா, சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும் சித்தத்தில் மயக்கம் வளர்க்கும்.

நவரசம் பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும்

தந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. ஆம், மிக மிக பிரபலமான இன்னொரு பாடல் அது. கரகர பிரியா ராகத்தில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்த பாடல். 1970 ஈஸ்மன் கலரில் வெளியான இந்த திரைப்படம் சொர்க்கம். திரைப்படத்தின் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா. அந்த அழகான பாடலை எழுதிய கவிஞர் ஆலங்குடி சோமு. திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கே. பாலாஜி, முத்துராமன், மாறுபட்ட பல வேடங்களில் எம்.ஆர்.ஆர். வாசு, அதாவது எம்.ஆர். ராதாவின் மூத்த மகன், ஆர்.எஸ். மனோகர், கே.ஆர். விஜயா, ராஜஸ்ரீ, மாறுபட்ட பல வேடங்களில் குமாரி சச்சு மற்றும் விஜயலலிதா, டி.எம். சவுந்தரராஜன் பாடிய அந்த கனவு காட்சி பாடலில் சிவாஜியுடன் நடனமாடியவர் கவர்ச்சி நடிகை விஜயலலிதா. தெலுங்கு மொழியின் சூப்பர் ஹீரோயின் விஜயசாந்தியின் சித்திதான் விஜயலலிதா என்பது குறிப்பிடத்தக்கது. 1970 தீபாவளி வெளியீடாக சொர்க்கம் திரைப்படம் திரையிடப்பட்டது. அதே நாளில் சிவாஜியின் மற்றொரு திரைப்படமான கே. பாலாஜி அவர்கள் தன்னுடைய சுஜாதா சினியாட் சார்பில் வண்ணத்தில் தயாரித்த எங்கிருந்தோ வந்தாள் திரைப்படமும் வெளியானது. இந்த இரண்டு படங்களுமே 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடின. தேவி என்றொரு தியேட்டர் திரையரங்கு, அங்கு வெளியான முதல் திரைப்படம் எதுவென்றால் சொர்க்கம். தமிழ்நாட்டில் கேட்ட பாடலை எழுதிய ஆலங்குடி சோமு அவர்கள் கிட்டத்தட்ட 80 திரைப்படங்களில் 170 பாடல்கள் வரையில் எழுதியவர். முதலில் இவர் பாடல் எழுதிய திரைப்படம் எதுவென்றால் ஷாண்டோ சின்னப்பாதவரின் திரைப்படமான 60 வெளியான யானைப்பாகன். அந்த திரைப்படத்திலே கன்னட நடிகர் உதயகுமாரும் கன்னட நடிகை வி. சரோஜாதேவியும் நாயகன் நாயகியாக நடித்திருந்தார்கள். ஒரு காலத்தில் சிட்டாடல் என்னும் நிறுவனத்தின் ஆஸ்தான கவிஞராக பணியாற்றியவர் ஆலங்குடி சோமு. எம்.ஜி.ஆரின் திரைப்படங்களில் தொடர்ச்சியாக பாடல்கள் புனையும் வாய்ப்பை எம்.ஜி.ஆர். ஆலங்குடி சோமு அவர்களுக்கு வழங்கியிருந்தார். ஆலங்குடி சோமு அவர்கள் 10 பசலி, வரவேற்பு போன்ற திரைப்படங்களை சொந்தமாக தயாரித்தார். சொர்க்கம் திரைப்படத்தை இயக்கிய டி.ஆர். ராமண்ணா சிவாஜியை வைத்து கூண்டு கிளி, காத்தவராயன், ஸ்ரீவள்ளி, தங்கச் சுரங்கம், என்னைப்போல் ஒருவன் போன்ற திரைப்படங்களை இயக்கியிருந்தார். கூண்டு கிளியில் சிவாஜியும் எம்.ஜி.ஆரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீவள்ளி திரைப்படம் டி.ஆர். மகாலிங்கத்தின் திரைப்படம் அல்ல, 1961 வெளியான ஸ்ரீவள்ளி. என்னைப்போல் ஒருவன் திரைப்படத்தை 2 இயக்குநர்கள் இயக்கியிருந்தார்கள், டி.ஆர். ராமண்ணாவுடன் இணைந்து பி. மாதவன். சொர்க்கம் திரைப்படம் வெளியான 70 சிவாஜியின் திரைப்படங்களாக எங்கிருந்தோ வந்தாள், வியட்நாம் வீடு, எதிரொலி, ராமன் எத்தனை ராமனடி, பாதுகாப்பு, எங்க மாமா போன்ற திரைப்படங்களுடன் ஹிந்தி திரைப்படமான தர்தியும் வெளியானது. தர்தி என்ற திரைப்படம் தமிழில் ஸ்ரீதரின் சிவந்தமன் திரைப்படத்தை ஸ்ரீதர் ஹிந்தியில் எடுத்த பொழுது அங்கு ராஜேந்திரகுமார்
கதாநாயகனாக நடித்தார். தமிழில் சிவாஜி நடித்த வேடத்தை ஹிந்தியில் ராஜேந்திரகுமார் நடிக்க வஹீதா ரஹ்மான் அங்கே கதாநாயகி. தமிழில் முத்துராமன் ஏற்று நடித்த வேடத்தைத்தான் ஹிந்தியில் சிவாஜி ஏற்று நடித்திருந்தார் தர்தி திரைப்படத்தில். நீங்கள் நினைக்கலாம், ஆலங்குடி சோமு அவர்கள் எப்படிப்பட்ட பாடல்களை எம்ஜிஆர் திரைப்படங்களில் எழுதியிருக்கின்றார் என்று. உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இதோ குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் ஆலங்குடி சோமு எழுதிய பாடல். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் எழுதியிருக்கின்றார் என்று. உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இதோ குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் ஆலங்குடி சோமு எழுதிய பாடல். ஆடலுடன் பாடலை

சோகம் இந்த பாடல். அடிமை பெண்ணில் தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை.

ஏழை பக்கம் சாடுகின்றதோ, ஆஹா ஏழை பக்கம் சாடுகின்றதோ. தொழிலாளி திரைப்படத்தில் எம்ஜிஆருக்காக ஆலங்குடி சோமு எழுதி கொடுத்த பாடல்.

இந்த பாடல். இன்னமும் வேறு சில பாடல்களையும் எம்ஜிஆர் திரைப்படங்களில் எழுதியிருக்கின்றார் ஆலங்குடி சோமு. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான் தரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கரகர பிரியா ராகத்தில் அமைந்த மேலும் சில பாடல்கள், அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட முழு விவரங்கள் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கரகர பிரியா ராகத்தை இசையாக, ஆம், இசை ரசமாக பிழிந்து தந்த இன்னொரு பாடல் இதோ.

ராஜாங்கம் இருந்தா எல்லோரும் ஆடணுமா? ராஜாதி ராஜன் ரவி கைக்கு பயந்து பின்பாட்டு பாடணுமா? குடுகுடு கண்ணை உருட்டுரே, சிடுசிடுவென்று மிரட்டுரே, கடுகடும்

I will sing for you. I will dance for you. I will sing for you. I will dance for you. இப்படி ஒரு பாடல். அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனிதரில் மாணிக்கம். 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மனிதரில் மாணிக்கம். டி எம் சவுந்தரராஜன் பாடியது. மெல்லிசை மன்னரின் இசையில். அந்த பாடலை எழுதியவர் வாலி. திரைப்படத்தின் இயக்குனர் சி வி ராஜேந்திரன். மனிதரில் மாணிக்கம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் காட்சியில் சிவாஜி கணேசன், கூடவே பிரமீலா மனோரமா. இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகத்திற்கு ஒரு தனிப்பட்ட வேடம் மற்றும் ஏவிஎம் ராஜன், பிரமீலா, எம்என் ராஜம், மனோரமா, சுருளிராஜன், மேஜர் சுந்தரராஜன், ஷோ, மாஸ்டர் ராமு மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மனிதரில் மாணிக்கம் திரைப்படத்தில் சிவாஜி ஒரு டாக்டராக நடித்தார். நடிகர் திலகத்தை வைத்து சி வி

ராஜேந்திரன். முதன் முதலில் இயக்கிய திரைப்படம் 68 வெளியான கலாட்டா கல்யாணம். அந்த திரைப்படத்தில்தான் சிவாஜிக்கு ஜோடியாக முதன் முதல் ஜெயலலிதா நடித்தார். அதற்கு முன்னர் சிவாஜியுடன் நடித்திருக்கின்றார், ஜோடியாக அல்ல. சிவாஜிக்கு மகளாக நடித்தார் மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தில். வள்ளியாக நடித்தார் கந்தன் கருணை திரைப்படத்தில். கலாட்டா கல்யாணம் தான் சிவாஜிக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்த முதல் திரைப்படம். சிவாஜியை வைத்து சி வி ராஜேந்திரன் கலாட்டா கல்யாணம், சுமதியின் சுந்தரி, ராஜா, நீதி, பொன்னூஞ்சல், சிவகாமியின் செல்வன், வாணி ராணி என்ற திரைப்படம். அதை இருவர் இயக்கியிருந்தார்கள். ஒருவர் தாபி சாணக்கியா, அவருடன் இணைந்து சி வி ராஜேந்திரன். இருவரும் இயக்கிய திரைப்படம் தான் வாணி ராணி, என் மகன், உனக்காக நான் என்ற திரைப்படம், தியாகி, சங்கிலி, சந்திப்பு, இவையெல்லாம் சிவாஜியை வைத்து சி வி ராஜேந்திரன் இயக்கிய திரைப்படங்கள். மனிதரல் மாணிக்கம் வெளியான 73 ஆண்டு சிவாஜி நடிப்பில் பாரத விலாஸ், ராஜராஜ சோழன், பொன்னூஞ்சல், எங்கள் தங்கராஜா, கௌரவம், ராஜபாட் ரங்கதுரை, தெலுங்கு திரைப்படமான பக்த துக்காராம் என்ற திரைப்படம். அந்த பக்த துக்காராம் என்ற திரைப்படத்தை அஞ்சலி தேவி தயாரித்தார். அவருடைய கணவர் ஆதி நாராயண ராவ் இசையமைப்பாளர், அவருடன் இணைந்து துக்காராம் என்பவர் மகாராஷ்டிராவில் டெகு எனும் கிராமத்தில் வாழ்ந்த பாண்டுரங்கன் பக்தன் துக்காராம். அவன் சம்பந்தப்பட்ட கதைதான் பக்த துக்காராம். அந்த திரைப்படத்தில், அது தெலுங்கு திரைப்படம், ஏ நாகேஸ்வர ராவ், அஞ்சலி தேவி ஆகியோருடன் இணைந்து சிவாஜி கணேசன் அதில் நடித்திருந்தார். ஆம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கரகர பிரியா ராகத்தில் அமைந்த மேலும் சில பழைய தமிழ் சினிமா பாடல்கள், அவை சார்ந்த முழு விடயங்கள், தகவல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. கரகர பிரியா ராகத்தில் அமைந்த எல்லோர் மனதையும் கொள்ளை கொண்ட மற்றொரு பாடல்

எல்லோர் மனதையும் கொள்ளை கொண்ட பாடல் அது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தீர்க்க சுமங்கலி. 1974 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் கதையை வசனங்களை எழுதியவர் காரைக்குடி நாராயணன், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். வாலி எழுதிய பாடல், வாணி ஜெயராம் குரல் கொடுத்தார். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். தீர்க்க சுமங்கலி திரைப்படம் AC திருலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளியாகி வெற்றிகரமாக 100 நாட்கள் ஓடியது. இந்த பாடலை பாடியிருந்தவர் வாணி ஜெயராம். பலர் யோசிப்பதுண்டு, வாணி ஜெயராம் தமிழில் பாடிய முதல் பாடல் இதுதான் என்று. அல்ல, தமிழில் வாணி ஜெயராம் முதன் முதலில் தாயும் சேயும் என்ற திரைப்படத்தில் SM சுப்பையா நாயுடுவின் இசையில் பாடியிருந்தார். ஆனால் அந்த திரைப்படம் வெளிவரவில்லை. அந்த பாடல் கொண்ட இசைத்தட்டம் எங்குமே கிடைக்கவில்லை. அதன்பின் 73 வீட்டுக்கு வந்த மருமகள் என்ற திரைப்படத்தில் TM சவுந்தரராஜனுடன் வாணி ஜெயராம் டூயட் பாடினர். அந்த பாடல் காட்சியில் ரவிச்சந்திரனும் லதாவும் நடித்திருந்தார்கள். ஆகவே தமிழில் வாணி ஜெயராம் பாடி முதன் முதல் வெளியான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வீட்டுக்கு வந்த மருமகள். என்ன பாடல் என்று நீங்கள் யோசிக்கலாம். இதுதான் அந்த பாடல். ஓரிடம் உன்னிடம் என் தேவையை நான் கேட்பது வேறாரிடம், மேலிடம் என்னிடம் என் மனம் வாலிபம் மிதக்கும் சிவப்பு மலர்கள் சிரிக்கும் உன்னிடம், ஓரிடம் உன்னிடம் என் தேவையை நான் கேட்பது வேறாரிடம். இந்த பாடல்தான் வாணி ஜெயராம் பாடி வெளியான முதல் பாடல். அதன் பின்னர் தான் தீர்க்க சுமங்கலி. தீர்க்க சுமங்கலி திரைப்படத்தில் நவரச திலகம் முத்துராமனும் புன்னகையரசி KR விஜயாவும் பிரதான பாத்திரங்களை ஏற்று நடிக்க ஜெயசித்ரா, சிவகுமார், ஜூனியர் பாலையா மூவரும் அந்த தம்பதியின் பிள்ளைகளாக நடித்திருந்தார்கள். மேலும் சிவகுமாருக்கு ஜோடியாக ஜெயசுதா நடித்தார். மேஜர் சுந்தரராஜன், புஷ்பலதா, SN லக்ஷ்மி மற்றும் பலரும் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். தீர்க்க சுமங்கலி திரைப்படம் வெளியான 74 சிவாஜியுடன் KR விஜயா நடிக்க வெளியான தங்கப்பதக்கம் 25 வாரங்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது. தீர்க்க சுமங்கலி வெற்றி பெற்றதால் அதே ஆண்டு 74 கன்னட மொழியிலும் பாக்யவந்தாரு என்ற பெயரில் எடுக்கப்பட்டது. கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரும் சரோஜாதேவியும் தமிழில் முத்துராமனும் KR விஜயாவும் ஏற்று நடித்த பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார்கள். அந்த கன்னட திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் ராஜன் மற்றும் நாகேந்திரா. மலையாள மொழியில் 76 1000 ஜென்மங்கள் என்ற பெயரில் எடுத்தார்கள். மலையாள மொழியில் தமிழில் முத்துராமன் ஏற்ற வேடத்தை மலையாளத்தின் மிகப்பெரிய ஹீரோவான பிரேம் நஷீர் ஏற்று நடிக்க, தமிழில் KR விஜயா ஏற்று நடித்த வேடத்தை மலையாளத்திலும் அவரே ஏற்று நடித்திருந்தார். தமிழ் மொழியைப் போலவே மலையாள திரைப்படத்திற்கும் இசையமைத்தவர் MS விஸ்வநாதன்.
ஹிந்தி மொழியில் 86 இதே கதை ஜித்தேந்திரா ரேகா நடிக்க வெளியானது. அந்த ஹிந்தி திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் லக்ஷ்மிகாந்த் மற்றும் பியாரிலால். ஒலித்த பாடல் கரகர பிரியா ராகத்தில் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைத்த மற்றொரு பாடலாகும். அதே போல 1973 நடிகர் திலகத்துடன் உஷா நந்தினி என்றொரு கதாநாயகி 5 திரைப்படங்களில் ஜோடியாக நடித்தார். 73 வெளியான பொன்னூஞ்சல் திரைப்படம் TM சவுந்தரராஜனும் பி சுஷீலாவும் பாடிய ஒரு பாடல் இருக்கின்றது. கிட்டத்தட்ட அது ஒரு ராக மாளிகையாக உருமாறி இருந்தாலும் அங்கே கரகர பிரியாவும் அந்த பல்லவியில் நிச்சயமாக தென்படுகிறது. TMS பி சுஷீலா பாடிய பாடல், கண்ணதாசன் எழுதியது, மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைத்த பாடல் அது. அந்த பாடல் கொண்ட இசைத்தட்டு முதலில் வெளியாகி உலகம் முழுவதும், குறிப்பாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம், ஒலிக்காத நாளே இல்லை அந்த பாடல் என்று சொல்லும் அளவிற்கு, அந்த அளவிற்கு இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் ஒலித்து கொண்டே இருந்தது. திரைப்படம் வெளிவர முன்னரே பாடல்கள் அப்பொழுது எல்லாம் வெளியாகி விடுவதுண்டு. இசைத்தட்டு விற்பனையில் சாதனை படைத்தது பொன்னுஞ்சல் திரைப்படத்தின் அந்த பாடல் கொண்ட இசைத்தட்டு. உஷா நந்தினி, கௌரவம், பொன்னுஞ்சல், ராஜபாட்டரங்கத்துறை, மனிதனும் தெய்வமாகலாம், என்னைப் போல் ஒருவன் போன்ற திரைப்படங்களில் சிவாஜியுடன் இணைந்து நடித்தார். அவர் ஒரு மலையாளி. ஜெய்சங்கருடனும் 3-4 திரைப்படங்களில் ஜோடியாக நடித்தார். ஏராளமான திரைப்படங்களில் ஏனோ நடிக்கவில்லை. ஆனால் அந்த பாடல் பெற்ற வெற்றியை பொன்னுஞ்சல் திரைப்படம் எட்டிப்பிடிக்கவில்லை. கரகர பிரியாவில் என்ன பாடல் என்று நீங்கள் யோசிக்கலாம்.

எப்படி ஒரு அழகான பாடல், எல்லோர் உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட பாடல் அது. அந்த பாடலும் கரகர பிரியாராகத்தில் இசையமைக்கப்பட்ட ஒரு பாடலாக நாம் வைத்துக் கொள்ளலாம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கரகர பிரியா ராகத்தில் அமைந்த மேலும் சில பாடல்களையும் அந்த பாடல்கள் சார்ந்த முழு விவரங்களையும் உங்களுக்காக நான் வழங்கியிருந்தேன். இன்று ஒலித்த பாடல்களும் தகவல்களும் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், மறக்க முடியுமா நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு வழங்குவதற்கு களம் அமைத்து கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் எல்லோரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு அருமையான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். அடுத்து வரும் ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க இருப்பது மறக்குமா நெஞ்சம்.

இசை நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பகுதி இது சமையல் குறிப்பு. இன்றும் உங்களுக்கு ஒரு அருமையான சமையல் குறிப்பை தர இருக்கின்றோம். ஒரு சிலர் எல்லாம் கஷ்டமான சமையலை கூட ரொம்பவே சுலபமாக செய்து அசத்தி காட்டிவிடுவார்கள். ஆனால் சாதாரண ரசத்தை செய்வதற்கு மட்டும் ஏனோ அவர்களுக்கு வரவே வராது. மற்ற எல்லாமே சூப்பராக இருக்கு, ஆனால் ரசம் கூட வைக்க தெரியலையே என்று பலரும் உங்களை பார்த்து கேள்விக்கணைகளை தொடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால் வீடே மணக்கும் ரசத்தை எப்படி செய்வது என்று இன்று பார்க்க இருக்கின்றோம். அதாவது சுவையான ரசம் வைப்பது எப்படி. ரசம் வைக்க தேவையான பொருட்கள் புளி, பெரிய நெல்லிக்காய் அளவு, சீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், வரமிளகாய் மூன்று, பூண்டு பற்கள் 10, பெரிய தக்காளி 1, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, மல்லித்தலை 1 கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு, தாளிக்க எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன். இனி ரசம் செய்யும் முறை பற்றி பார்ப்போம். முதலில் ரசம் வைக்க தேவையான ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவிற்கு புளியை அழுத்தமாக கைகளில் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். அதனை ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி அப்படியே ஊறவிட்டு அதற்குள் தேவையான பொருட்களை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். ஒரு மிக்சி ஜாரில் ரசம் வைக்க தேவையான பொடியை அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மிளகு, சீரகம் மற்றும் வரமிளகாய் ஆகியவற்றை ஜாரில் சேர்த்து கொரகொரவென்று அரைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் நைஸாக அரைக்க கூடாது. பாதி அரைபட்டதும் திறந்த பூண்டு பற்களை தோலுடன் அப்படியே சேர்த்து ஒரு முறை சுற்றி எடுத்துவிட வேண்டும். தக்காளி மற்றும் மல்லி இலைகளை சுத்தம் செய்துவிட்டு பின்னர் பொடி பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அடுப்பை பற்ற வைத்து அதில் ஒரு வாணலியை வையுங்கள். அதில் தேவையான அளவிற்கு எண்ணெய் ஊற்றி காய விடுங்கள். நன்கு காய்ந்ததும் தாளிக்க கடுகு போட்டு பொரிய விடுங்கள். பின்னர் கறிவேப்பிலை மற்றும் நறுக்கி வைத்துள்ள தக்காளி பழங்கள் சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். தக்காளி பழங்கள் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக் கொள்ளுங்கள். அடுப்பை சிம்மில் வைத்து மூடி வைத்தால் 2 நிமிடத்தில் தக்காளி நன்கு மசிய வதங்கிவிடும். அதற்குள் ஊற வைத்த புளியை கரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். தக்காளி வதங்கியதும் நீங்கள் அரைத்து வைத்துள்ள பொடி மற்றும் நறுக்கிய கொத்தமல்லி தலைகளை சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஆகியவற்றை சேர்த்து பச்சை வாசம் போக நன்கு வதக்க வேண்டும். பின்னர் நீங்கள் கரைத்து வைத்துள்ள புளித்தண்ணீரை வடிகட்டி ஊற்றி தேவையான அளவிற்கு உப்பு போட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்கினால் அட்டகாசமான சுவையில் அற்புதமான ரசம் ரெடி. என்ன நேர்களே, ரசம் செய்யும் முறை பற்றி இன்று பார்த்தோம். நீங்களும் வீட்டில் ரசம் செய்து
வீட்டில் உள்ளவர்களுக்கு பரிமாறலாம். நீங்கள் கேட்டது சமையல் குறிப்பு ரசம் செய்யும் முறை பற்றி என்று நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து வருகின்ற ஒரு அருமையான மனது மறக்காத பழைய பாடல், காகிதத்தில் கப்பல் செய்து கரை நடுவே ஓடவிட்டேன்.

கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் மறக்குமா நெஞ்சம். நேயர்களே, மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியிலே அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஒரு மருத்துவ குறிப்பு. என்று தொப்பையை குறைக்கும் முறை பற்றி பார்க்க இருக்கின்றோம். தொப்பையை குறைக்க பொதுவாக பட்டினி இருந்தால், அதாவது உணவை உண்ணாமல் உணவை குறைத்து இருந்தால் தொப்பையை குறைக்கலாம் என்று பலர் நினைப்பதும் உண்டு. இனி பட்டினி கிடந்து தொப்பையை குறைக்க வேண்டிய கஷ்டம் வேண்டாம் நேர்களே. உடல் எடையை குறைக்க இந்த கஷாயத்தை 10 நாள் ட்ரை பண்ணித்தான் பாருங்களேன். கரைக்கவே முடியாத தொப்பையை கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் கரைக்க முயற்சி வருகிறீர்களா? அந்த கஷ்டம் இனி உங்களுக்கு தேவையில்லை. வயிற்று பகுதிகளில் இருக்கும், இடுப்பு பகுதிகளில் இருக்கும் தேவையற்ற சதைகளை குறைக்க இயற்கையான ஒரு கஷாய ரெசிபியை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். தினம் ஒரு டம்ளர் அளவு இந்த கஷாயத்தை குடித்து வந்தாலே போதும், நம்முடைய உடலில் இருக்கும் தேவையற்ற கொழுப்புகள் வெளியேற்றப்பட்டு தேவையற்ற சதைகள் படிப்படியாக குறைய தொடங்கும். சரி, மார்கள் அந்த கஷாய ரெசிபியை தெரிந்து கொள்ளலாம். முதலில் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் மீடியம் சைஸ் டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணீரை ஊற்றி கொள்ள வேண்டும். தண்ணீர் கொதித்து வந்ததும் சுக்குப்பொடி 1/2 ஸ்பூன், ஓமம் 1 ஸ்பூன், பட்டை பொடி 1/4 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். 8 to 10 நிமிடம் போல மிதமான தீயில் இந்த தண்ணீர் கொதிக்க வேண்டும். 2 டம்ளர் தண்ணீர் 1 டம்ளர் தண்ணீர் அளவு சுண்டி வரும். இந்த வேளையில் கொதித்த இந்த தண்ணீரை வடிகட்டியின் மூலம் நன்றாக வடித்து எடுத்துக்கொள்ளுங்கள். கஷாயம் குடிப்பதற்கு மிதமான சூடு வந்தவுடன் இதில் 1 ஸ்பூன் அளவு தேன் கலந்து குடிக்க வேண்டும். சர்க்கரை தண்ணீர் சேர்க்காத சுத்தமான தேனாக இருக்க வேண்டும். தினமும் காலையில் காலை உணவு சாப்பிட்ட பின்பு இந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். சாதாரண பட்டையில் இருந்து எடுக்கப்பட்ட பொடியை பயன்படுத்தக்கூடாது. சுருள் பட்டை என்று சொல்லப்படும் பட்டையை இந்த கஷாயத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது. 10 நாட்கள் தொடர்ந்து 1 கப் அளவு காலையில் இந்த கஷாயத்தை குடித்து வாருங்கள். தொடர்ந்து தினந்தோறும் இந்த கஷாயத்தை குடித்து வந்தால் படிப்படியாக வயிற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய தொப்பை, இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பை, தொடைப்பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய சதை அனைத்தும் கரையத் தொடங்கும். இந்த கஷாயத்தை குடித்து வருவதால் பக்க விளைவுகள் ஏதும் ஏற்பட்டு விடுமோ என்ற எந்த பயமும் இல்லை. இதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது என்ற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எண்ணெயில் பொரித்த பண்டங்கள் சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும். இதோடு சேர்த்து இந்த வெயிட் வாஷ் கஷாயத்தையும் குடித்து வாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நேர்களே, நீங்கள் கேட்டது ஒரு மருத்துவ குறிப்பு. என்று தொப்பையை குறைக்க தேவையான மருத்துவ வழிவகைகளை குறிப்பிட்டிருந்தோம். நேர்களே, தொடர்ந்தும் ஒரு பாடல். இது பனைமரம், தென்னை மரம், வாழை மரம்.
என்று ஆரம்பிக்கின்றது சுசீலா தருகின்ற பாடல். கேட்போம்.

0: வாழை மரம். இந்த மரத்தில் எந்த மரத்தை சொந்தம் கொள்வீரோ?
1: நடைபெற்றுக் கொண்டிருப்பது மறக்குமா நெஞ்சம். மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி வாரத்தில் இரண்டு நாட்கள் புதன் வியாழன் ஆகிய இரு தினங்களிலும் உங்கள் வான் பரப்பில் ஐக்கியார் வானொலியிலும் கனடா யுகம் வானொலியிலும் ஐரோப்பா நேரம் மாலை 3 மணிக்கும் கனடிய கிழக்கு பிராந்திய நேரம் காலை 9 மணிக்கும் வான் பரப்பிற்கு வருகின்றது நேரலி. மனமை போன்று பல இன்னொரு அம்சங்களை தாங்கி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொகுப்பாக வருகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு கவிஞர், இவர் பாரதி தாசன். பாரதிதாசன் 1891 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி பாண்டிச்சேரியில் பிறந்து பெரும் புகழ் படைத்த பாவலர் ஆவார். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். தமிழாசிரியராக பணியாற்றிய இவர் சுப்பிரமணிய பாரதியார் மீது கொண்ட பற்றுதலால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் தம் எழுச்சிமிக்க எழுத்துக்களால் புரட்சி கவையர் என்றும் பாவேந்தர் என்றும் பரவலாக அழைக்கப்படுவர். இவர் குயில் என்னும் ஒரு திங்கள் இதழை நடாத்தி வந்தார். இவருடைய இறப்பு 1964 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தனது 72வது அகவையில் பிறந்தார். இவருடைய புனைவேர் பாரதி தாசன். தொழில் தமிழாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி. இவர் பற்றி மேலதிகமாக நாங்கள் பார்ப்போம். இவர் சிறு வயதிலேயே பிரெஞ்சு மொழி பள்ளியில் பயின்றார். ஆயினும் தமிழ் பள்ளியிலேயே பயின்ற காலமே கூடியது. தமது 16ஆம் வயதிலே கல்வே கல்லூரியில் தமிழ் புலமை தேர்வு கருதி புகுந்தார். தமிழ் மொழி பற்றும் முயற்சியால் தமிழறிவும் குறைந்தவராயதலால் 2 ஆண்டில் கல்லூரியிலேயே முதல்வராக தேர்வு பெற்றார். மன்னிக்கவும், முதலாவதாக தேர்வு பெற்றார். 18 வயதிலே அவரின் சிறப்புணர்ந்த அரசியலார் அவர் அரசு கல்லூரி தமிழ் ஆசிரியரானார். இசை உணர்வும் நல்லெண்ணமும் அவருடைய உள்ளத்தில் கவிதை உருவில் காட்சியளிக்க தலைப்பட்டன. சிறு வயதிலேயே சிறு சிறு பாடல்களை அழகாக சுவையுடன் எழுதி தமது தோழர்களுக்கு பாடி காட்டுவார். நண்பர் ஒருவரின் திருமணத்தில் விருந்துக்கு பின் சி சுப்பிரமணிய பாரதியாரின் நாட்டு பாடலை பாடினார். பாரதியாரும் அவ்விருந்துக்கு வந்திருந்தார். ஆனால் கவிஞருக்கு அது தெரியாது. அப்பாடலே அவரை பாரதியாருக்கு அறிமுகம் செய்து வைத்தது. ஆயினும் அதற்கு முன்பே அவர் பாரதியாரை சந்தித்திருப்பது பாரதியார் தாமே எழுதின தராசி என்ற தொடரில் பாரதிதாசன் பெயர் சுட்டாமே ஒரு கைக்கோள சாதி தமிழ்கவிராயர் தம்மிடம் வந்து எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி எழுகடல் அவள் மேனியடா என்றொரு பாடலை பாடி காட்டியதாக கூறியிருப்பது இவரே அந்த கவிராயர் என்றும் உறுதிப்படுத்தியது. தன் நண்பர்கள் முன்னால் பாடு என்று பாரதி கூற பாரதிதாசன் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று ஆரம்பித்து 2 பாடல்களை பாடினார். இவரின் முதல் பாடல் பாரதியாரிலேயே சிறி சுப்பிரமணிய கவிதா மண்டலத்தை சார்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று எழுதப்பட்டு சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பப்பட்டது. புதுவையிலிருந்து வெளியான தமிழ் ஏடுகளில் கண்டெழுதுவோன் கிருக்கன், கிண்டல்காரன், பாரதி தாசன் என பல புலவர்களில் எழுதி வந்தார். தந்தை பெரியார் தீவிர தொண்டராகவும் இவர் விளங்கினார். மேலும் அவர் திராவிட இயக்கத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதன் காரணமாக கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, மத எதிர்ப்பு போன்றவற்றில் தனது பாடல்கள் மூலம் பதிவு செய்தார். பிற எழுத்தாளரும் திரைப்பட கதாசிரியரும் பெரும் கவிஞருமான பாரதிதாசன் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக 1954 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 ஜூலை 29 அறிஞர் அண்ணாவால் கவிஞர் புரட்சி கவி என்று பாராட்டப்பட்டு ரூபாய் 25,000 வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். பாரதிதாசன் அவர்கள் நகைச்சுவை உணர்வு நிரம்பியவர். கவிஞருடைய படைப்பான பிசுராந்தையார் என்ற நாடக நூலுக்கு 1969 சாகித்ய அகாடமியின் விருது கிடைத்தது. இவருடைய படைப்புகள் தமிழ்நாடு அரசினால் 1990 பொது உடைமையாக்கப்பட்டன. பாரதிதாசன் எழுதிய புகழ்பெற்ற வரிகள் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், தமிழுக்கு அமுதன்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழுங்கள் உயிருக்கு நேர், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என அவருடைய வரிகள் புதுமையானவை. இவர் ஆக்கிய நூல்கள் அம்மைச்சி நாடகம், உயிரின் இயற்கை மன்றம் வெளியீடு, உரிமை கொண்டாட்டமா, எது பழிப்பு, கடவுளை கண்டீர், கலைக்கூத்தின் காதல், கலைமன்றம், கருப்பு காவியம், மணிகம் கற்பு காவியம், சத்தி முத்துப்புலவர், நீலவண்ணன் புறப்பாடு, பிசுராந்தையார், பெண்கள் விடுதலை, விடுதலை வேட்கை, வீட்டுக்கோழியும் காட்டுக்கோழியும், ரஸ்புடீன், இவை தவிர திருக்குறளின் பெருமையை எடுத்து கூறும் நூலையும் இவர் ஆக்கி இருக்கின்றார். நேயர்களே, நீங்கள் கேட்டது பாரதி தாசன் பற்றிய குறிப்பு. நிகழ்ச்சியில் அடுத்து நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் இது விளக்கே நீ கொண்ட கோழினானே. இதுவும் டி எம் சோமராஜன்.
2: இவ்வளவு நேரம் என்ன வர்ணிச்சீங்களா? இல்ல உங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பு வர்ணிச்சீங்களா?
3: உன் முகத்தை தான் பார்த்து பேச ஆரம்பிச்சேன், ஆனா உன் இதயத்தை தான் என்னால பார்க்க முடியும்.
2: என் இதயத்தை உங்களால பார்க்கத்தான் முடிஞ்சது, ஆனா உங்க இதயத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியுது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மறக்கும் ஆணையத்தின் அடுத்த பகுதி இலக்கிய நயம். நேயர்களே, இன்றைய இலக்கிய நயம் நிகழ்ச்சியிலே நாம் ஒரு இலக்கிய இன்பம் தொடர்நிலை காட்சி ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். அது ஒரு வைகரை பொழுது. சேவற் கோழிகள் சிலம்புகின்றன, அது கேட்டு புள்ளினங்கள் அலம்புகின்றன. இன்னும் விடியாத வள்ளிகள் காகங்கள் எங்கும் கரையும் ஓசை. அந்த மலைச்சாரலில் நடைபயின்று கொண்டிருக்கின்றார் ஒருவர். காகங்கள் கரைவதை கேட்டதும் சிறிது நின்று அவர் நிலையெடுக்கிறார். இந்த காகங்கள் மக்கள் வாழும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்து வாழ்கின்றன. அது தட்டி பறித்து தின்னும் என்று கூற மாந்தர் காக்கைகளிடமிருந்து தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நட்பண்புகளை மட்டும் காண்பதில்லை. அவருடைய உள்ளத்தில் காக்கைகளை பற்றி ஒரு கனிவு ஏற்படுகிறது. ஒரு பாடலும் பிறக்கிறது. இதோ அந்த இலக்கிய நயம் ததும்பும் நீக்கமர நிறைந்து வாழ்கின்றன. அது தட்டி பறித்து தின்னும் என்று கூற மாந்தர் காக்கைகளிடமிருந்து தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நட்பண்புகளை மட்டும் காண்பதில்லை. அவருடைய உள்ளத்தில் காக்கைகளை பற்றி ஒரு

மாலை குளித்தல், மனை புகுதல், உற்றாரோடு உண்ணல், உறவாடல், இவ்வாறும் கற்றாயோ காக்கை குணம். அதாவது வைகரையில் துயிலெழுந்து மக்களை எழுப்புகின்ற ஒரு நற்காரியத்தை காகங்கள் தவறாது செய்கின்றன. வைகரையில் காகம் கரைவதால் அது கேட்டு விடிந்து விட்டது என்பதை உணர்ந்து மக்கள் விரைந்தெழுந்து தம் கர்மங்களை ஆற்ற தலைப்படுகின்றனர். மாந்தரை போலன்றி பல விலங்குகளும் பருவகாலத்தால் புணர்ச்சியை விரும்பி புணர்கின்றன. ஆனால் அது மறைக்கப்பட வேண்டிய செயல் என்று அவை கருதியதே இல்லை. நாங்கள் விலங்குகளின் புணர்ச்சியை கண்டிருக்கின்றோம், ஆனால் அது பற்றி அலட்டிக் கொள்வதே இல்லை. ஆனால் காகங்கள் பிறர் காண புணர்வதில்லை. அதனால் காகம் கூடுவதை அவரும் கண்டிருக்க மாட்டார். காகங்கள் பெரும்பாலும் அசுத்த பொருட்களையே உண்ணுகின்றன. அது காகத்திற்கே தெரியும் போலும். ஏனெனில் அவை மாலை வேளையில் குளங்கள் கேணிகளில் கட்டாயமாக மூழ்கி சிறகடித்து குளிக்கின்றன. பகல் முழுவதும் மேய்ச்சலின் போது தம் மீது பட்ட அழுக்குகளை கழுவிக்கொண்டு இருப்பிடம் செல்கின்றன. மாலையிலே காகம் கட்டாயமாக வீட்டுக்கு செல்லும். சில விலங்குகளைப் போன்று கண்ட இடத்தில் தின்று தின்ற இடத்தில் படுக்கும் பழக்கம் காகத்திற்கு இல்லை. காகம் உணவை கண்டதும் கரைந்து எல்லா காகங்களையும் அழைக்கும். அழைத்து உறவுகளோடு கூடி உண்ணும். சில விலங்குகளை போன்று தமக்குள் தனக்கு தனக்கு என்று அடிபட்டு கடிபடுவதும் இல்லை. காலையிலே துயிலெழுதல், மறைந்து புணர்தல், மாலையில் குளித்தல், இருப்பிடம் சேர்தல், அனைவரும் பகிர்ந்துண்ணல், உறவுகளோடு சேர்ந்து வாழ்தல், இந்த ஆறு நற்குணங்களையும் மாந்தர் காகத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எண்ணத்துடன் இளநகை புரிந்து நடக்கிறார் அந்த கவிஞர். நீங்கள் கேட்டது இலக்கிய நயம். தொடர்ந்து வரும் பாடல் இது குடியிருந்த கோயில். துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை. டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குழுவினர்.

கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலிகள் இணைந்து வழங்குகின்ற மறக்குமா நெஞ்சம் ஒரு மணி நேர நிகழ்ச்சி. இது நேரலை நிகழ்ச்சியின் இறுதி பகுதியாக நீங்கள் கேட்க இருப்பது ஈழத்து தமிழ் புலவர். இன்று ஈழத்து தமிழ் புலவராக தி த கணேசுந்தரம் பிள்ளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவர் திருவோணமலையில் வேளாளர் குலத்திலே சாலிவாகன சகாப்தம் 1793 கிறிஸ்தாபதம் 1863 சமனான ருதிரோட்காரி வருடம் ஆவணி மாதம் 24 தேதி தம்பிமுத்து என்பவருக்கு புதல்வராக பிறந்தார். பிறந்து 5 வயதானவுடன் வித்யாரம்பம் செய்ய பெற்று கதிரவேற்பிள்ளையிடமும் கணேச பண்டிதர் என்பவரிடமும் தமிழ் இலக்கண இலக்கியம் ஆங்கிலமும் கற்று வந்தார். 14 வயதளவில் திருவாத ஊரடிகள் புராணம் மறையசை அந்தாதி என்பவற்றுக்கு பொருள் சொல்லும் ஆற்றல் உடையவராயிருந்தார். பின் 1880 ஆண்டில் சென்னை பட்டணம் சென்று முதலில் செல்வநாயக்கர் பாடசாலையில் கல்வியேற்று மத்திய பாடசாலையில் பரீட்சை சித்தி எழுதி பின் பச்சையப்பன் காலேஜில் FA வகுப்பிலும் பிரசிடென்சி காலேஜில் BA வகுப்பிலும் சித்தி எழுதியமையோடு BA வகுப்பில் தத்துவ சாஸ்திரத்திலும் தமிழிலும் விசேட சித்தியடைந்தமை காரணமாக மிகச்சிறந்த பரிசுகளும் பெற்றார். அதன் பின் இவர் அரசாட்சியாரது வித்யாபிருத்தி நிலையத்தில் உத்தியோகம் பெற்று அதனை மிக்க திறமையோடு முறை வலுவாது நடத்தினார். சில காலம் சென்ற பின் இராஜாங்க லேக்க நிலையத்தில் உத்தியோகம் மாற்றம் பெற்று அந்நிலையத்தில் தானே வித்யாபிருத்தி சம்பந்தமான காரியங்களுக்கு அத்தியட்சருமானார். இவர் தெல்லிப்பளை வாசரும் கிராமக்கோட்டு நீதிபதியுமாயிருந்த செம்பரநாத முதலியார் புதல்வி சுந்தரம் என்னும் பெண்மணியை விவாகம் செய்து அறநதிவளா இல்லறத்தில் ஒழுகினார். இவருக்கு 4 புதல்வர்களும் 1 புதல்வியும் பிறந்தபின் மனைவியார் தமது 28 வயதில் இறந்து போக இவர் தனது மனைவியார் இறந்தபின் மறுமணம் செய்யாது பிள்ளைகளிடத்திலேயே அன்புமிக்க தந்தையாக கண்ணும் கருத்துமாக அவர்களை வளர்த்தும் கல்வி கற்பித்தும் முன்னிலையில் வைக்க முயன்றார். இவர் புதல்வர் நால்வரும் BA வகுப்பில் சித்தி பெற்றுள்ளனர். அவர்களுள் ராசராசன் என்பவர் சங்கீதத்திலும் வல்லவராய் பலருக்கு ஆசிரியருமாயி வழங்கினார். ராசசேகரன் என்பவர் MA பட்டதாரியாய் சென்னை கிறிஸ்தவர் காலேஜில் ஆசிரியராயும் அமர்ந்துள்ளார். ராஜேஸ்வரன் என்பவர் சென்னை நகரச்சங்கத்தில் இன்ஸ்பெக்டராகவும் இருந்துள்ளார். ராசமார்த்தாண்டன் என்பவர் அரசினர் லெக்சிகன் ஆபீஸில் லேகராக இருந்தவர். இவர் தமது உத்தியோக கடமைகளை செய்யும் காலமொழிய மற்ற காலங்களிலெல்லாம் பழந்தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் ஆராய்தலே பெரும் கடனாக கொண்டு காலங்கழித்து வந்தார். சென்னையில் இருந்த வித்துவான் ராஜகோபால பிள்ளையின் உதவி கொண்டு கம்பராமாயணத்தில் சில பாகங்களையும் வேறு சில நூல்களையும் நுண்ணிதமாக ஆராய்ந்து கொண்டார். ஏனைய நூல்களையும் தாமாகவே கற்றுணர்ந்தார். தொல்காப்பியத்தையும் சங்க இலக்கியங்களையும் மேட்டுப்பிரதிகள் பலவற்றோடு ஒப்பு நோக்கி நுண்ணியதாக ஆராய்ந்தார். இந்த நூல்களில் உள்ள உண்மை பாடங்களும் நுண்பொருள்களும் கண்டறிதலில் ஒப்புயர்வின்றி இவர் விளங்கினார். இவரால் ஏட்டுப்பிரதிகள் பல கொண்டு ஆராய்ந்து சூத்திரங்கள் சில திருத்தப்பட்டும் படிப்போர்களில் பயன்படும் வண்ணம் உரையில் உள்ள உதாரணங்களுக்கு இடம் காட்டப்பட்டும் உள்ளன.
தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் நச்சினார்க்கினியருரையும் சொல்லதிகார சேனாவரையரையும் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தாரால் வெளியிடப்பட்டுள்ளன. தீதா கனகசுந்தரம் பிள்ளை கவி இயற்றுவதிலும் வல்லுநர். அக்கவிகளெல்லாம் சங்கச் செய்யுள்கள் போல ஒழுகிய ஓசையும் விழுமிய பொருளும் பெற்றுள்ளவை ஆகும். இவர் இந்தியாவில் உள்ள பெரிய வித்துவான்கள் இயற்றியவும் பதிப்பித்தவுமாகிய நூலுரைகளுக்கெல்லாம் அவ்வப்போது பேருதவி புரிந்துள்ளார். பின்னத்தார் நாராயணசாமி ஐயர் இயற்றிய நற்றிணையுரையை அவர் இறந்தபின் இவரே பரிசோதித்து அச்சிட உதவி புரிந்தவர். இவரது வட நூல் உணர்ச்சி மாண்பையும் மொழிபெயர்ப்பு ஆற்றலையும் தமிழ் பண்டிதர் நடேச சாத்திரியார் அவர்களுக்கு பின் இவரால் மொழிபெயர்த்து இயற்றப்பட்ட வான்மீகி இராமாயணத்திற்கு கிட்கிந்தை காண்ட பாகமும் சுந்தரகாண்டமும் காட்டும். இவர் நெடுங்காலமாக சென்னை சர்வகலாசாலையில் பரீட்சகராக இருந்தமையோடு 4 வருடங்கள் பரீட்சா சங்க தலைவராயும் இருந்தார். இத்தகைய புலவர் சிகாமணி தேக வியோகமான காலம் கிறிஸ்தசாப்தம் 1922 சமனான துந்த பி வருடம் ஆணி மாதமாகும். நேரில் கேட்டது ஈழத்து தமிழ் புலவர் தி த கனகசுந்தரம் பிள்ளை பற்றிய குறிப்புரை அது. நேரே தொடர்ந்து வருகின்ற இந்த பாடல் பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்தும் இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் தருகின்ற அருமையான பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

உங்க மன வாழ்க்கை அன்பு கொண்டதா எப்போது அமையும். உங்க தியாகத்தை எவ்வளவு பாராட்டான்னு தரும். எங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நல்லா இருக்கணும்.

0: வாங்க.
1: நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது மறக்குமா நெஞ்சம். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் கனடா யுகம் வானொலிகள் இணைந்து வழங்கிய ஒரு மணி நேர நிகழ்ச்சி இது. நீங்களே இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்கள் நாளையும் இதே நேரம் கேட்டு மகிழலாம். இன்றைய நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தில் உதவிய சகோதரி மதனா நடாவுக்கு நன்றி கூறி மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலிகள் என்பவற்றூடாக வரும் இந்த மறக்குமா நெஞ்சம் இத்தோடு நிறைவுக்கு வருகின்றது. நேர்களே மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்பவர் நாரந்தரை ஊர்வி குமரன். வணக்கம் நீங்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டுயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது. ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்க தொடங்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை. ஏனைய நடிக நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ண சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வெள்ளை திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவார். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்த வரம், ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் பி எஸ் சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஏ பீம்சிங். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் படத்தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி பின்பு அதிலிருந்து இயக்குனராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங்.
பீம்சிங்கின் பிள்ளைகளில் லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வழியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். பி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர். பி கண்ணன் பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா? மங்கை என்றால் வானம் கூட மயங்கும், கீழே இறங்கும், உன்னை கண்டால் உள்ளம் எல்லாம் கலங்கும், ஆசை விளங்கும். மங்கை என்றால் வானம் கூட மயங்கும், கீழே இறங்கும், உன்னை கண்டால் உள்ளம் எல்லாம் கலங்கும், ஆசை விளங்கும்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான் அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமன். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி இரண்டு மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல், இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம் வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

தாழுவ தாழுவ என்னகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. காதல் விட்ட மூச்சு ஒன்று பெருகி

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

உள்ளங்கள் கலக்கும் வெள்ளங்கள் அனைத்தும் தெய்வங்கள் கொண்டாடும் தீபங்கள் மயங்கும் உள்ளங்கள்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் 10 மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி ஏ எம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். ஏ எம் ராஜா, ஜிக்கி. 1974 வெளியான வண்ண திரைப்படம் 10 மாத பந்தம். இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, பி சரோஜாதேவி, நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜன், நவரச திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் பன்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒருவேளை இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் ஏ வி எம் ராஜனுக்கும் ராஜஸ்ரீக்கும் இந்த பாடல் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஏ எம் ராஜா, ஜிக்கி. 10 மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் பத்து மாத பந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள், சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள். ஒலிக்க போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்கப் போகும் பாடலை எழுதியவர் விசித்திரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவிற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாக இந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம் தான். ஈவிஎம் ராஜன், அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ராவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி, மற்றும் நடிகர் திலகம் சாவித்ரி, ஷோ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் சந்திரகலாவும். ஏவிஎம் ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 73 ஏவிஎம் நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, ஷோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்தியம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 75 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் விதுபாலா. சாவித்ரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடலை எழுதியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஏ.எம். ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயற்றியவர் விசித்ரா, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தான் இது. ஆனால் சில வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம்.

கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே ஜே யேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள் இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளிமலையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில். காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா? புதுமுகமே சிறு மது குடமி நான்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம், அபூர்வமான பாடல்களின் தொகுப்பாக. 1980 வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி, கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 80 வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் சோபனா இந்த திரைப்படத்தில் பேபி சோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70 பிறந்தவர் தான் சோபனா. ஆகவே 80 வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் சோபனாவிற்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் சோபனா. மங்களநாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார் வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திர குமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்களநாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி அந்த திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான். அது 1963 வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை, யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூட்டான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, ஜமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதேன் இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்களநாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம், அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்களநாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா. வாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக. கண்களால் நான் வரைந்தேன் அன்பினோர் கவிதை, தென்மலர் மறப்பதுண்டோ தென்றலே உன் நினைவை,

ഒലിത്ത പാടൽ ഇടംപെട്ട ത്രിപ്പടം മംഗലനായകി. കെ ജെ ജേസുദാസ്, പി സുശീല പാടിയത്. വാലിയൻ പാടൽ കെ സി എമ്മെത്തവർ, വി കുമാർ. നേയർകളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി, കാനഡ യുഗം വാനൊലി. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் MGR-க்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணராடை நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் MGR-ம் நிர்மலாவும். திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அல்ல, எம் கிருஷ்ணன் நாயர் என்னும் மலையாளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன். ஆம், இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. MGR-இன் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் MGR திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73-ல் ஏ நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, தனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, முத்துலிங்கம் எழுதிய பாடல், விஸ்வநாதனின் இசையமைப்பில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். யேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் MS விஸ்வநாதன், காட்சியில் MGRம் நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக 3:00, பிரித்தானியாவில் 2:00, கனடாவிலே 9:00. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலாம். இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியிலும் வளமையைப் போல அருமையான பாடல்கள், சில அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன நிறைந்த செய்திகளுடன். முதல் பாடலை நினைத்தாலே இனிக்கின்றது. இந்த பாடல் இலங்கையில், இலங்கை வானொலியில் எத்தனையோ வருடங்களின் முன்பு கேட்டதன் பிற்பாடு இன்னமும் ஒலிக்கவில்லை என்றுதான் நினைக்கின்றேன். பாடலை கேட்டால் உங்களுக்கே சில வேளை ஞாபகம் வரலாம். முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு பாடல் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்க்கலாம்.

வந்தே கனி ரசமே, கண் வழியே புகுந்தவளே, கலையமுதே என் கருத்தினிலே நிறைந்தவளே.

என்ன நேயர்களே, அந்த பாடலை எப்போதாவது கேட்ட ஞாபகம் வந்திருக்குமே. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்ரீ கிருஷ்ண லீலா 1977 வெளியான வண்ண திரைப்படம் இது. இந்த திரைப்படம் ஒரு பக்தி திரைப்படம், புராண கதை. அப்படியென்றால் உங்களுக்கே தெரிந்திருக்கும், ஏராளமான பொருட்செலவு இருந்திருக்கும், ஏராளமான நடிக நடிகையர் நடித்திருப்பார்கள் என்று. ஆமாம், உண்மைதான். புராண திரைப்படங்களுக்கு பெயர் போனவர் ஏ.பி. நாகராஜன். அவருடைய இயக்கத்தில் உருவான திரைப்படம்தான் ஸ்ரீ கிருஷ்ண லீலா. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் ஜெயலலிதாவும். இந்த ஜோடி சில பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் அனைத்தும் பிரபலமாகி இருக்கின்றன. உதாரணமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமென்றால், சூரியகாந்தி திரைப்படத்தில் இருவரும் இணைந்து பாடிய பாடல்

இந்த பாடல். இன்னொரு பாடல் வைரம் என்ற திரைப்படத்தில், இரு மாங்கனி போல் இதழோரம் இங்குது மோகம், மணிமாளிகை போல் ஒரு தேகம் பாடுது ராகம், இங்குது மோகம் பாடுது ராகம், இங்குது மோகம் பாடுது ராகம். இவையெல்லாம் எஸ்பிபியும் ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல்கள். ஒலித்த பாடலை எழுதியவர் நடிகரும் பாடலாசிரியருமான கே டி சந்தானம். பாடலுக்கு இசையமைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன் அல்ல, கே வி மகாதேவனும் அல்ல, பழம்பெரும் இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன், மாபெரும் இசையமைப்பாளர். அவர் இசையமைத்த திரைப்படங்களை யோசித்தால் பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து இசையமைத்திருக்கின்றார். இவர் தனியாக இசையமைத்த திரைப்படங்களை எண்ணும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த வெற்றி சித்திரமான மீரா, பி யு சின்னப்பா, பி கண்ணாம்பா, எம் எஸ் சரோஜினி மற்றும் பலரும் நடித்த கண்ணகி, டி ஆர் மகாலிங்கமும் டி ஆர் ராமச்சந்திரனும் அறிமுகமான திரைப்படமான நந்தகுமார், அதேபோல எம்ஜிஆர், வி நாகையா, டி ஆர் ராஜகுமாரி நடித்த பணக்காரி, சிட்டாடல் நிறுவனம் தயாரித்து 48 டி ஆர் மகாலிங்கமும் எம் வி ராஜம்மாவும் நடித்த ஞான சௌந்தரி, சிவாஜியின் திரைப்படங்களான இரும்புத்திரை, அறிவாளி, மருதநாட்டு வீரன் என நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு திரைப்படத்தையும் யோசித்து பாருங்கள். அந்த திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பாடல்களையும் நினைத்து பாருங்கள். அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன், பாடக்கூடியவர், நடிக்கக்கூடியவர். சரி, என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்றால், இந்த பாடல் ஸ்ரீ கிருஷ்ண லீலா அந்த திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் திரைப்படத்தில் ஏனோ இடம்பெறவில்லை. கிருஷ்ணனுடைய லீலைகள் திரைப்படத்தின் அடிப்படை கதையாக அமைந்து கொண்டனர். ஆமாம், அதற்கு முதல் உங்களுக்கு இந்த திருமால் அல்லது விஷ்ணு, இவருடைய அவதாரம் தான் கிருஷ்ணர், ஒரு அவதாரம். அந்த கிருஷ்ணர் புரிகின்ற லீலைகளோ சொல்லி மாளாதவை. அந்த திருமால் அல்லது விஷ்ணு கொண்ட அவதாரங்கள் ஒரு ஒழுங்கில் இருக்கின்றது அல்லவா? மச்ச அவதாரம் மீன் வடிவம், கூர்ம அவதாரம் ஆமை வடிவம், வராக அவதாரம் காட்டுப்பன்றி வடிவம், நரசிம்ம அவதாரம் சிங்கமுகம், வாமன அவதாரம் வாமணன் மூன்றடி மண் கேட்டான். அவன் மிகவும் ஒரு குறுகிய தோற்றம் கொண்டவன், குள்ளமானவன். அவனுக்கென்று ஒரு தனிக்கதை இருக்கின்றது. பரசுராமர் அவதாரம், பரசு என்றால் கோடரி, கையிலே கோடரி வைத்திருப்பான் பரசுராமன், அந்த அவதாரம். ராமர் அவதாரம், பலராமர், கிருஷ்ணனின் அண்ணன்தான் பலராமன், பலராமர் அவதாரம். கிருஷ்ணர் என அடுத்து அவதாரம், இறுதி அவதாரம் கல்கி அவதாரம். இதிலே சிவகுமார் விஷ்ணுவாகவும் கிருஷ்ணராகவும் நடித்திருப்பார். டி ஆர் மகாலிங்கம் நாரத முனிவர், கலைச்செல்வி ஜெயலலிதா சத்யபாமா, ஸ்ரீவித்யா ருக்மணி,
ஆர் எஸ் மனோகர், ஹம்சன். ஹம்சன் யார் என்றால் கிருஷ்ணனின் தாய் மாமன். மேஜர் சுந்தரராஜன், வாசுதேவன், அதாவது கிருஷ்ணரின் தந்தை. விஜயகுமாரி தேவகியாக கிருஷ்ணரின் தாய். எஸ் வரலட்சுமி யசோதையாக கிருஷ்ணரின் வளர்ப்பு தாயாக. இன்னமும் பலரும் ஸ்ரீ கிருஷ்ண லீலா 77 வெளியான திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஆமாம், இப்படியாக இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெறாமல் போய்விட்டது. ஆனால் பாடல் கொண்ட இசைத்தட்டு இருக்கின்றது. எஸ்பிபியும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல் அது. எஸ்பி வெங்கட்ராமன் இசையில். சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக அருமையான பாடல்களை நிறைந்த செய்திகளுடன் நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். எப்பவாவது ஏதோ ஒரு தடவை 100 பாடல்களுக்குள் ஏதோ 4-5 பாடல்கள் நால்வர் பாடிய பாடல்களாகவும் அமைவதுண்டு. அப்படியாக அமைந்த ஒரு பாடல், முதலில் நாம் பாடலை கேட்கலாம், பின்பு விடயங்களை பார்க்கலாம். சரியா?

Ding, ding. குளிரடிக்குதே, கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே, கட்டவா கட்டவா, குளிரடிக்குதே, கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே, கட்டவா கட்டவா, வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது.

கட்டவா கட்டவா கிட்டவா கிட்டவா. இதழ்களில் முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணிச்சொல், உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். இதழ்களில் முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணிச்சொல், உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். வாழைப்பூடல் வாடையில் துடிக்க, நூறு பாவங்கள் ஜாடையில் நடிக்க, கண்ணாடி பார்த்தொரு காவியம் படிக்க, கண்ணாணி வாவென காலத்தில் அழைக்க,

கெட்டவா கெட்டவா துணை இருக்குதே, கட்டவா கட்டவா கெட்டவா கெட்டவா. ரசிப்பதில் என்னவன் மன்னவன் என்றொரு கற்பனை உண்டாக, ரகங்களில் பற்பல அற்புதம் உன்னிடம் உண்டென ஒன்றாக. நீலத்தாமரை நீரினில் மீதக்க, மஞ்சள் மாங்கனி தேன் துளி தெறிக்க,

கெட்டவா கெட்டவா துணை இருக்குதே, கட்டவா கட்டவா கெட்டவா கெட்டவா. மலர்களை மெல்லிய கைவிரல் கிள்ளிய பாவனை அம்மம்மா, கனிச்சுமை தாங்கிய பூங்கொடி ஏங்கிய காரணம் என்னம்மா. மலர்களை மெல்லிய கைவிரல் கிள்ளிய பாவனை அம்மம்மா, கனிச்சுமை

கெட்டவா கெட்டவா துணை இருக்குதே, கட்டவா கட்டவா வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது,

உறவுகளே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திக்கு தெரியாத காட்டில். 1972 ஆண்டு வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் நவரச திலகம் முத்துராமனும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் நாயகன் நாயகியாக நடித்திருந்தார்கள். மற்றும் நாகேஷ், வி கே ராமசாமி, எம் என் நம்பியார், பேபி சுமதி, குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணுராடை மூர்த்தி மற்றும் பலரும் திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய என் சி சக்கரவர்த்தி. என் சி சக்கரவர்த்தி இயக்கிய மற்றொரு திரைப்படம் சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்த உத்தரவின்றி உள்ளேவாம். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல்லாரேஸ்வரி, எஸ் ஜானகி. எம் எல் ஸ்ரீகாந்த் யார் என்று தெரியுமா? ஒரு இசையமைப்பாளர், சிறந்த பாடகர். ஏனோ தெரியவில்லை, சினிமா உலகில் சோபிக்க முடியாமல் போய்விட்டது. அவருடைய பாடல்கள் அருமையான பாடல்கள் அல்லவா? எம் எல் ஸ்ரீகாந்த் தானே இசையமைத்து பாடுவார். நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடும், நடப்பது நலமாகும், நான் இருந்தால் உன்னோடும். நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடும், நடப்பது நலமாகும், நான் இருந்தால் உன்னோடும். இவ்வளவு அருமையான பாடல். அதே போல ஹம் பண்ணியிருப்பாரு ஒரு பாடலில் சுஷீலாவுடன்.

இந்த பாடலில் ஹம் பண்ணியிருப்பார். இன்னமும் பல பாடல்கள். எம் எல் ஸ்ரீகாந்த், எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல் ஆர் ஈஸ்வரி, எஸ் ஜானகி பாடிய பாடல். காட்சியில் குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணராடி மூர்த்தி மற்றும் குழுவினர். அருமையான ஒரு காட்சி, அழகாக பாடியிருப்பார்கள் நால்வரும். திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தின் கதையை எழுதியோர் யார் தெரியுமா? நாகேஷ், வி எஸ் ராகவன், இந்த திரைப்படத்தின் இயக்குநரான என் சி சக்கரவர்த்தி. இவர்கள் எழுதிய கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான தூயவன். இந்த திரைப்படத்தில் அற்புதமான ஒளிப்பதிவு, அந்த பணியை அழகாக செய்தவர் பி எஸ் லோக்நாத். பாலச்சந்தர் திரைப்படங்களிலும் பின்னாட்களில் பணியாற்றியவர் ஒளிப்பதிவாளராக. திக்கு தெரியாத காட்டில் ஒரு வெற்றி திரைப்படம், பின்பு பின்னாட்களில் ஹிந்தி மொழியில் டப் செய்யப்பட்டது. பேபி சுமதி, பின்னாட்களில் கதாநாயகியாக நடித்தவர். சுவர் இல்லாத சித்திரங்கள், அந்த திரைப்படத்தில் கதாநாயகியே அவர்தானே. அதற்கு முன்னர் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர். மாஸ்டர் பிரபாகர் என்று ஒரு குழந்தை நட்சத்திரம் நடித்தவர் தானே. வாராஜாவா மற்றும் பல திரைப்படங்களில் அவருடைய தங்கைதான் பேபி சுமதி. இப்பொழுது பேபி சுமதி கனடாவில் குடும்பத்தாருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதிலே முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடித்திருப்பார். மிருகங்கள் பறவைகளுடன் எல்லாம் அழகாக நடித்திருப்பார். துணிச்சலாக துணிந்து நடித்திருப்பார். அது திக்கி தெரியாத காட்டில். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல். ஆமாம், மீண்டும் நால்வர் பாடிய பாடல் உங்களுக்காக. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. பாவை முன்பு நானும் என்று பள்ளி

la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la ஒரே முறை பார்த்தேன், நிலாவினை கேட்டேன்.

அங்கே பேசு என்னிடம் வேண்டாம், அம்மா தாயே நான் யார் நீ யார், நானோ எலும்பு நீயோ இரும்பு, பன்னீர் பூர்வ ஜென்மம்

நேயர்களே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உத்தரவின்றி உள்ளேவா. 1971 இயக்குனர் ஸ்ரீதர் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமாகிய சித்ராலயா சார்பில் ஈஸ்மன் கலரில் தானே தயாரித்து, ஆனால் அவர் இயக்கவில்லை. முழுநீள ஈஸ்மன் கலர் திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக வெளியாகி இந்த திரைப்படம் வெற்றி பெற்றது. இந்த கதையை எழுதிவிட்டார்கள் சித்ராலயா கோபு தான் இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர். ஸ்ரீதரின் பல திரைப்படங்களில் அவர் தான் கூடவே இருந்து பணிபுரிந்தவர். கோபு, சித்ராலயா கோபு. அவர் பின்னாட்களில் பல திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் முதலில் கூறியது போல ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்த என் சி சக்கரவர்த்தி. இந்த திரைப்படத்தின் தலைப்பை என்ன தலைப்பு வைக்கலாம் திரைப்படத்திற்கு என்று யோசித்து குழம்பிக் கொண்டே இருந்தார்கள் நீண்ட காலமாக. இறுதியில் இந்த திரைப்படத்தில் நடித்த வெண்ணிறாடை மூர்த்தி உத்தரவன்றி உள்ளேவா என இந்த திரைப்படத்தின் தலைப்பை கூறிய பொழுது பூரித்து போனார் ஸ்ரீதர். நல்ல தலைப்பு, பொருத்தமான தலைப்பு என்று வெண்ணிறாடை மூர்த்தியை தட்டி கொடுத்தார். மிகவும் சந்தோஷப்பட்டார் ஸ்ரீதர். ஒலித்த பாடலை எழுதியவர் காவியர் சர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா. சாய்பாபா ஒரு பாடகர், எம் எஸ் விஸ்வநாதனின் இசைக்குழுவில் பணியாற்றியவர், ஒரு இசைக்கலைஞர், பழம்பெரும் நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகருமான டி எஸ் பாலையாவின் மகன் சாய்பாபா. பல பாடல்களில் குரல் கொடுத்திருக்கின்றார், இந்த பாடல் உட்பட. எஸ் பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா, பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி நால்வரும் இணைந்து பாடிய பாடல். காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தை முழுநீள வண்ண திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக 1964 சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தின் பின்பு முழுநீள நகைச்சுவை சித்திரமாக உத்தரவின்றி உள்ளேவா தயாரித்து வெளியிடப்பட்டது. அந்த திரைப்படம் பெற்ற வெற்றியை இது எட்டாவிட்டாலும், உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படம்தான். தெலுங்கிலும் எடுக்கப்பட்டது. தெலுங்கில் சந்திரமோகன், பிரபா எனப்படும் ஜெயப்பிரபா. ஜெயப்பிரபா யாரென்றால் துணிவே துணை என்ற ஒரு திகில் படத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஜெய்சங்கரின் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடித்த நடிகை ஜெயப்பிரபா அல்லது பிரபா. அந்த திரைப்படத்தில் சந்தர்ப்பம் குறைவு, ஆனால் கதாநாயகி அவர்தான் துணிவே துணை திரைப்படத்தில். மற்றும் சரத்பாபு, ராஜ்பாபு, ரமா பிரபா, ஜெயமாலினி மற்றும் பலரும் தெலுங்கு மொழியில் நடித்தார்கள். அதற்கு முதல் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்தில் நடித்தோர் ரவிச்சந்திரன், காஞ்சனா, நாகேஷ், ரமா பிரபா, வெண்ணிறாடை மூர்த்தி, குமாரி சச்சு, தேங்காய் சீனிவாசன், எம் எஸ் சுந்தரிபாய், மாலி என்று ஒரு நடிகர் இருந்தார், நகைச்சுவை நடிகர் அவர், மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். அருமையான பாடல். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு என்றால் கேட்கவா வேண்டும், வித்தியாசம் வித்தியாசமாக. அதுவும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றும் உங்களுக்காக அருமையான அபூர்வமான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த அபூர்வமான பாடல் இதுதான்.

கழிக்க நாள் பார்த்து நான் வரவோ. பெண்களை பார்த்ததும் கண்களை மூடுவேன், ஆ பெண்களை பார்த்ததும் கண்களை

கற்று தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோஹே, கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ. அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான், அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான், இந்த நாள் காரிகை வந்ததும்

ஒலித்த பாடல் ஞாபகம் வந்ததா? ஆமாம், இடம்பெற்ற திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். இந்த திரைப்படத்தில் இன்னொரு அருமையான பாடலும் இருக்கின்றது அல்லவா? எஸ்பிபியும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். என்ன பாடல்?

மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும் மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும்

இந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஒலித்த பாடலை பாடிய குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம். 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். ஏவிஎம் ராஜன், ஜெயந்தி, சிவகுமார், ஜெயசித்ரா, எம் என் ராஜம் மற்றும் பலரும் பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். வாலி எழுதிய பாடல் அது. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமணி வி குமார். பாடல் காட்சியில் சிவகுமாரும் ஜெயசித்ராவும். ஆமாம், ஜெயசித்ராவை கேலி பண்ணி டீஸ் பண்ணி பாடும் பாடலாக அந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஜெயசித்ரா இந்த பாடல் காட்சியில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் வெளியான 73 ஜெயசித்ரா நடித்த திரைப்படங்களாக அரங்கேற்றம், அரங்கேற்றத்தில் கதாநாயகி அல்ல, கதாநாயகி பிரமீளா, பிரமீளாவின் தங்கையாக நடித்திருப்பார். பாரத விலாஸ் என்ற சிவாஜியின் திரைப்படம், பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார். இன்னொரு நாயகி விதுபாலா. சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலும் கதாநாயகி பலர் இருந்தாலும் இவரும் ஒரு நாயகி. பாலச்சந்தர் திரைப்படம், இலவு காத்த கிளி என மணியன் எழுதிய நாவல் ஆனந்த விகடனில் தொடர்ச்சியாக வெளியானது. அந்த கதை பிடித்து போக பாலச்சந்தர் அதற்கு சொல்லத்தான் நினைக்கிறேன் என தலைப்பிட்டு 73 திரைப்படமாக இயக்கியிருந்தார். பொன் வண்டு என்றொரு திரைப்படம் 73 ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியானது. அதில் பல நாயகியர், ஜெயசித்ரா, உஷாநந்தினி, பாரதி, சுபா. பூக்காரி என்ற திரைப்படத்திலும் ஜெயசித்ரா 73 நடித்திருந்தார். கருணாநிதியின் மூத்த மகனான மூக்கா முத்து கதாநாயகன் பூக்காரியில். அதிலே அவரின் தங்கையாக நடித்திருப்பார். பூக்காரி திரைப்படத்தில் இரண்டு நாயகியராக மூக்கா முத்துவுக்கு ஜோடியாக மஞ்சுளாவும் வெண்ணுராடை நிர்மலாவும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படங்களில் எல்லாம் 73 ஜெயசித்ரா நடித்திருந்தார். நல்லது உறவுகளே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பு வழியாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இதுவும் ஒரு அபூர்வமான பாடல்தான். முதலில் பாடலை கேட்கலாம்.

அருமையாக பாடியிருப்பார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான அம்மன் அருள். அந்த பாடலை வாலி எழுத பாடலுக்கு இசையமைத்தோர் இன்னிசை வேந்தர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் இறந்துவிட்டார், கணேஷ் மட்டும்தான் இருக்கின்றார். 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தார்கள் இருவரும் இணைந்து. 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தோர் என்று பார்த்தால் மெல்லிசமேனர் எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, சங்கர் கணேஷ் நிச்சயமாக இவர்களை கூறியே ஆக வேண்டும். அடுத்து கே வி மகாதேவன். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ஜெய்சங்கர், ஏ வி எம் ராஜன், மஞ்சுளா நடித்திருந்தார்கள். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இதுதான், அதாவது எம்ஜிஆர் மஞ்சுளா. கன்னட மஞ்சுளா அல்ல, வழமையாக எம்ஜிஆர் திரைப்படங்களில், சிவாஜி திரைப்படங்களில் நடித்த மஞ்சுளா ஜெய்சங்கருக்கு ஜோடியாக இந்த பாடல் காட்சியில். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் பட்டாபிராமன் எனப்படும் பட்டு. இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ராதா ஜெயலட்சுமி என்ற ஒரு கர்நாடக இசைப்பாடகி சினிமா பாடல்களும் அருமையாக பாடியிருக்கின்றார். அவர் பாடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த திரைப்படத்தில்

இப்படியொரு பாடல். இந்த பாடல் காட்சியை பார்த்தால், இந்த ராதா ஜெயலட்சுமி பாடிய இந்த பாடல் காட்சியில் குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார் என்று அடிக்கடி கூறியிருக்கின்றேன் தானே. அவர் பரதநாட்டியம் ஆடியிருப்பார் இந்த பாடலுக்கு. சரி, அம்மன் அருள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை உங்களுக்காக நான் வழங்கியிருந்தேன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன, நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அல்லது நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் அடுத்த பாடல் இதோ. பூந்தேரு சின்ன சின்ன காலெடுத்து வா, பூலோக ரம்பை என்ற பெயரெடுக்க வா.

பலா நீதானோ, தென்றல் உலா நீதானோ, பால் நிலா நீதானோ, பருவக்கலை நீதானோ, பழகிட ஒரு முறை பக்கம் வாடி, கதகளி நடமுடு அன்பை தாடி, கடுகடுத்தால்

மெத்தையில் உலவும் சீமாட்டி அத்தனை சுகமும் தாரேண்டி நான் மனம் முடிக்க சிறை எடுக்க துணிந்த வண்டி வாராய பூந்தேரை சின்ன சின்ன காலெடுத்து வா பூலோக ரம்பை என்ற பெயரெடுக்க வா தேன் பலா நீதானு தென்றல் உலா நீதானு பால் நிலா நீதானு பருவக்கலை நீதானு பழகிட ஒரு முறை பக்கம் வாடி கதகளி நடமுடு அன்பை தாடி கழுகடுத்த

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்த்துங்கள். ஆமாம் நேயர்களே, வாழ்த்துங்கள். 1978 வெளியான வாழ்த்துங்கள் திரைப்படத்தின் நாயகன் நவரச திலகம் முத்துராமன், நாயகி சந்திரகலா. இருவரும் காலமாகிவிட்டார்கள். இந்த பாடலை யாத்தவர் அதிகம் பாடல்கள் புனியாத தெள்ளூர் தர்மராசன். தெள்ளூர் தர்மராசன் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பாடல்களைத்தான் எழுதியிருக்கின்றார். கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பார்த்தசாரதி இசையில் இவர் எழுதிய பாடலை யார்தான் மறப்பார்கள்? பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல்.

தெள்ளூர் தர்மராசன் எழுதிய பாடல் அது. கல்யாண மண்டபம், 65ஆம் ஆண்டு. பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்தசாரதி. அந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் ரவிச்சந்திரனும் மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார். கே மாலதி அல்ல, ஏனென்றால் உங்களுக்கு பிரித்து சொல்ல வேண்டும், பாதாள பைரவி திரைப்படத்தில் என் டி ராமராவுடன் நடித்தவர் கே மாலதி, அவர் அல்ல, இவர் வேறு ஒரு மாலதி. ஆனால் கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பிரதான கதாநாயகன் கதாநாயகி சி எல் ஆனந்தன், கே ஆர் விஜயா என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த வாழ்த்துங்கள் திரைப்படத்தை இப்பொழுது பார்ப்போம். ஒலித்த பாடலை எழுதியவர் தெள்ளூர் தர்மராசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன். வாழ்த்துங்கள் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். அதிகம் திரைப்படங்களுக்கு தமிழில் இசையமைக்காத ஒரு அபூர்வமான இசையமைப்பாளர். எல் வைத்தியநாதன் இசையமைத்த தமிழ் திரைப்படங்கள் என்றால் ஏழாவது மனிதன். ஏழாவது மனிதன் திரைப்படத்தில் எல்லா பாடல்களும் பாரதியார் பாடல்கள். அதேபோல சந்தியா ராகம் என்றொரு திரைப்படம் நடிகை அர்ச்சனா நடித்தது. ஊர்வசி பட்டம் பெற்றவர் அல்லவா. மறுபக்கம் அந்த திரைப்படம், என் காதல் கண்மணி, இப்படியாக சில திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். வாழ்த்துங்கள் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. இந்த திரைப்படம் அல்லது இந்த திரைப்படம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை, காணொளிகளை நாம் பார்க்க முடியவில்லை எங்குமே, ஆனால் பாடல்களை நாம் கேட்கலாம். எஸ்பிபி பாடிய ஒரு அபூர்வமான பாடல் அது. நேயர்களே, நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இதோ. புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திரலோகம், சப்தகீதம். புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திரலோகம், சப்தகீதம்.

காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன். காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன்.

பாடல் இதழ் முத்து போலே நாம் சொல்ல சொல்ல இன்னும் வரும் இன்ப நாளே. புஷ்பராகம் சக்கரவாகம் ரத்னஹாரம் திவ்யரூபம் சந்திர

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தனிக்குடித்தனம். இந்த திரைப்படத்தின் கதை ஒரு பிராமண கதை. இதன் கதையை எழுதியவர் பிரபல நாவலாசிரியர் மெரினா. மெரினா எழுதிய நாவல்களை உங்களில் பலர் படித்து சுவைத்திருப்பீர்கள். இந்த கதையை எழுதியவரும் மெரினா தான். அந்த கதைக்கு திரைக்கதை வசனம் திரைப்படத்திற்காக எழுதியவர் பிரபல கதாசிரியர் இயக்குனர் நடிகர் வியட்நாம் வீடு சுந்தரம். 1977 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தனிக்குடித்தனம். திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் ஏ கண்ணன். இந்த திரைப்படத்தின் பாடல்களை கண்ணதாசனும் வாலியும் எழுத எஸ் ஏ கண்ணன் இயக்கியிருக்கின்றார். எஸ் ஏ கண்ணன் இயக்கிய மற்றொரு சிவாஜியின் திரைப்படம் என்றால் இதுவும் சிவாஜியின் திரைப்படம் அல்ல. இன்னொரு திரைப்படத்தின் பெயரை உங்களுக்கு கூற வேண்டும் என்றால் சிவாஜி கணேசன், தேவிகா, கமலஹாசன், மஞ்சுளா, ஜெயசித்ரா ஆகியோர் நடிப்பில் வெளியான சத்தியம். அந்த திரைப்படத்தை இயக்கியவரும் எஸ் ஏ கண்ணன் தான். தனிக்குடித்தனம் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தில் ஷோ நடிக்க அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, வைஜி மகேந்திரன் அவருக்கு ஜோடியாக சங்கீதா. சங்கீதா என்றால் பல சங்கீதாக்கள் இருந்திருக்கின்றார்கள். நான் சொல்வது எம்ஜிஆர் சங்கீதாவை, அதாவது சங்கீதா. இந்த சங்கீதா நடித்த முதல் தமிழ் படம் எதுவென்றால் எம்ஜிஆருக்கு தங்கையாக இவர் நடித்த அண்ணா நீ என் தெய்வம், ஸ்ரீதர் இயக்கியிருந்தார் அந்த திரைப்படம். பின்பு வெளிவரவில்லை, ஆனால் காட்சிகள் எடுக்கப்பட்டன. பின் வேறொரு படத்தில் இணைத்துக் கொண்டார்கள். இதே சங்கீதா கமலுடன் ஆடுபுலியாட்டம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். ரஜினியுடன், ரஜினியின் காதலியாக நடித்திருப்பார். 6 to 60 வரை. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ, கண் வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சேனில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர் இதே சங்கீதா தான். சிவாஜியுடன் தீபம் திரைப்படத்தில் தங்கியாக நடித்திருப்பார். அது தவிர புண்ணிய பூமி, அன்புள்ள அப்பா போன்ற திரைப்படங்களிலும் சிவாஜியின் திரைப்படங்களில் நடித்தார் இந்த சங்கீதா. தனிக்குடித்தனம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல் அது. பாடல் காட்சியில் வைஜி மகேந்திரன் சங்கீதா. வைஜி மகேந்திரன் முதன் முதலில் நவகிரகம் என்ற திரைப்படத்தில் பாலச்சந்திரால் அறிமுகமானார். ஷோ முதன் முதலில் அறிமுகமான திரைப்படம். 1963 பீம்சிங் இயக்கத்தில் உருவான பேர் மகளே பேர். பார்த்தீர்களா உறவுகளே, தனிக்குடித்தனம் திரைப்படத்தில் எஸ்பிபி எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை உங்களுக்காக வழங்கியதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதேவேளை இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ஒரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள். Thank you.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனல் திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
0: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், P சுசீலா. இந்த பாடலுக்கான இசை AR ரகுமான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
1: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனா அந்த சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மனரீதியா பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
1: ஒற்றை பெற்றோரா?
2: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. சோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? சோ இந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு, அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர், இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு கலங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன, முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறோம். இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும் போது சில பேரை கேட்டேன், ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தீரி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலன்னா அந்த குழந்தை சர்வை ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றத விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்ம தான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்போ ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா, கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்தில் சொல்ல மாட்டாங்க. டவுன்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேர் பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியா இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில் வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களை என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
1: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
2: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. புள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும் நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவரை மாதிரியே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரர் சரியில்லை, விட்டுட்டீங்க, பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத. தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்கக்கூடியவர்கள், இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில் ஒரு ரெண்டும் கட்டான உறவு சேர்ப்பு இருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும் அது. கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கத்திற்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு, அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தான் லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்காக தான் கல்யாணன்ற ஒன்று ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்குன்னே தெரியறது இல்லை. இன்னொன்று, இந்த குரூப்பில் ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படி தான் இருந்தாங்க.
3: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
2: இப்போ வந்து லேட்டஸ்டாக இருக்கிற ஸ்டடிஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாக்கா இது வளர்க்கறது என்னென்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? ஸோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்குறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்போ யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதை விட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சல்னா யாராவது எடுத்துட்டு
3: போயிடும், எடுத்துக்குவான்.
2: ஆமா, ஸோ இதைதான் பெற்றோர்கள் வந்து பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மனக்குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீது நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.
1: நீதானே எந்தன் பொன் வசந்தம்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ்.
1: இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கையொலி திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து SB பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சையுண்டு புஞ்சையுண்டு என்கின்ற பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 ஆண்டு மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்லது நேயர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து வரும் நிகழ்வு இசை சாரல்.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு ரவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசை சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல் இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 25 வருடங்களாக பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி கனடா ஜுகாம் வானொலியின் நிகழ்ச்சிகள் வரிசையில் காற்றிலே ஊடாக வானிலை வருகின்றது. பழமை அது இனிமை. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க படிக்காத மேதை திரைப்படத்திலிருந்து பக்கத்திலேயே கன்னி பெண் இருக்கு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐடிஆர் பிரான்ஸ் ஜுவாமாலி கனடாவின் நேரடி ஒளிபரப்பில் பழமை அது இனிமை. கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து வாடிக்கை மறந்ததுமேனோ.

ஐடியா ஜுவாமாலின் நேரடி ஒளிபரப்பில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது பழமை அது இனிமை. பூம்புகார் திரைப்படத்திலிருந்து என்னை முதன் முதலாக பார்த்தபோது

பிரதிவாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகின்றது பழமை அது இனிமை. அக்பர் திரைப்படத்திலிருந்து கனவு கண்ட காதல் கதை கண்ணீராட்சி.

என்றும் இனிய பழைய பாடல்களை மீண்டும் உங்கள் ஞாபக அலைக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பழமை அது இனிமை. தேனிலவு திரைப்படத்திலிருந்து நிலவும் மலரும் பாடுது நினைவில் தென்றல் வீசு.

0: காலத்தால் அழியாத பழைய பாடல்களோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பழமை, அது இனிமை. அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து ஜலிதா வனிதா, ஓ மை டார்லிங்.
1: ஜலிதா.

ஐச்சியா ஜுவாம்பாண்டியின் நேரடி ஒளிபரப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பழமை அது இனிமை. முகராசி திரைப்படத்திலிருந்து முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா?

சொல்லி ராகம் பாடவா.

நினைவலைகளில் மறக்க முடியாத பழைய பாடல்களை உங்கள் இல்லங்கள் தோறும் எடுத்து வருகின்றது பழமை அது இனிமை. நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து தேனடி மீனடி மானடி நீயடி.

0: காற்றலையில் கலந்தொழிப்பது பழைய இனிய பாடல்களுடன் பழமை அது இனிமை. குடும்ப தலைவன் திரைப்படத்திலிருந்து திருமணமாம் திருமணமாம்.
1: திருமணமா?

உங்கள் இல்லங்கள் தோறும் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற ஐடிஆர் ஜுவம்பாண்டியில் பழமை அது இனிமை. பாலாடை திரைப்படத்திலிருந்து அப்படி என்ன பார்வை அங்கும் இங்கும்.

சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எமது வானொலிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பழமை அது இனிமை. கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து மங்கள மேளம் பொங்கி முழங்க.

நடைபெற்றுக் கொண்டிருப்பது பழமை அது இனிமை. முகூர்த்த நாள் திரைப்படத்திலிருந்து மாணிக்க மூக்குட்டி மதுரை மீனாட்சிக்கு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐடிஆர் பிரான்ஸ் யோமாலி கனடாவின் நேரடி ஒளிபரப்பில் பழமை அது இனிமை. தாளம்பூ திரைப்படத்திலிருந்து பங்குனி மாதத்தில் ஓரிரவு.

0: நடைபெற்று நிறைவு பெற்றது பழமை அது இனிமை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டதவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதலில் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியில்? ஆம், அற்புதம் ஆனந்தம் நினைக்கும் பொழுது, அதாவது கர்நாடக இசையில், அதாவது கர்நாடக இசையின் அரசி என்று போற்றப்படும் ஒரு ராகம் கல்யாணி ராகம். அந்த கல்யாணி ராகத்தை அடிப்படையாக கொண்ட பழைய தமிழ் சினிமா பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன. முதலில் கல்யாணி ராகம் எப்படிப்பட்டது? மொத்தமாக கர்நாடக இசையில் 72 மேளகர்த்தா ராகங்கள், இதிலே 65வது மேளகர்த்தா ராகம்தான் கல்யாணி. இது ஒரு சம்பூர்ண ராகம், அதாவது ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் அத்தனை ஸ்வரங்களும் இருக்கும். அப்படியான ஒரு ராகம் சம்பூர்ண ராகம் என்று அழைக்கப்படும். ஆனால் சற்று வித்தியாசமாக இருக்கும். சாதாரணமாக சட்சமம் ரீ 1 இராது, அதாவது ரீ 2 அப்படியாக அது சதுஸ்ருதி ரிஷபம் என்று சொல்லப்படும். அதே மாதிரி காட்சு அந்தரகாந்தாரம், அதே போல பிரதிமத்திமமம் பஞ்சமம், சதுஸ்ருதி தெய்வதம், அதே போல காகலி நிஷாதம், மீண்டும் மேல் சா, அதே போலத்தான் அவரோகணமும் காணப்படும். ஆகவே சற்று வித்தியாசம் இருக்கும் இதனுடைய ஆரோகணம் அவரோகணம். ஏராளமான பாடல்கள் தமிழ் சினிமாவில் பல்வேறுபட்ட இசையமைப்பாளர்களால் இசையமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாடல் முதல் பாடலாக இடம்பெற்ற திரைப்படம் கல்யாணி ராகத்தில் அந்த காலத்தின் பிரபலமான ஒரு இசையமைப்பாளராக ஜொலித்த டி.ஜி. லிங்கப்பா, கோவிந்தராஜுலு நாயுடு என்று ஒரு இசையமைப்பாளர், அவர்தான் எம்ஜிஆர் நடித்த அந்தமான் கைதி, பாக்தாத் திருடன், சிவாஜி பானுமதி நடித்த கள்வனின் காதலி இப்படியான திரைப்படங்களின் இசையமைப்பாளர் கோவிந்தராஜுலு நாயுடு. அவருடைய மகன்தான் டி.ஜி. லிங்கப்பா. டி.ஆர். மகாலிங்கம் நடித்த 50களின் பல திரைப்படங்களின் இசையமைப்பாளர் டி.ஜி. லிங்கப்பா. பத்மினி பிக்சர்ஸ் பி.ஆர். பந்துலுவின் பல திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் டி.ஜி. லிங்கப்பா. டி.ஆர். மகாலிங்கம் நடித்த மோகன சுந்தரம், சின்னதுரை, விளையாட்டு பொம்மை, என்னைப்பார் போன்ற திரைப்படங்களின் இசையமைப்பாளராகவும், பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் பி.ஆர். பந்துலு தயாரித்த கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, முதல் தேதி, சிவசக்தி, அதேபோல தங்கமலை ரகசியம், சபாஷ் மீனா, எங்கள் குடும்பம் பெரிசு, முரடன் முத்து, குழந்தைகள் கண்ட குடியரசு, இவையெல்லாம் தமிழ் திரைப்படங்கள். கன்னட மொழியில் பி.ஆர். பந்துலுவின் பல திரைப்படங்களுக்கு. இவர்தான் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா. அவர் இசையமைத்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சார்பில், ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அந்த காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்தது. அந்த நிறுவனம் 60-ல் தயாரித்து வெளியிட்ட கருப்பு வெள்ளை திரைப்படம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் ஏ வின்சென்ட். உங்களுக்கு தெரியும், ஸ்ரீதரின் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் ஏ வின்சென்ட். பின்பு ஏ வின்சென்ட் அவர்கள் பல திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமென்றால், துலாபாரம், நாம் பிறந்த மண், அதே போல திருமாங்கல்யம், எங்களுக்கும் காலம் வரும், இவையெல்லாம் ஒளிப்பதிவாளர் ஏ வின்சென்ட் இயக்கிய திரைப்படங்கள். எல்லோரும் இந்நாட்டு மன்னர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல். பட்டுக்கோட்டையர் தமிழ் சினிமாவில் பாட்டுக்கோட்டை கட்டியவர். வாழ்ந்தது என்னவோ 29 வருடங்கள் தான். 1954 தொடக்கம், 59 வரை தமிழ் சினிமாவில் பாடல்களை புனைந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கிட்டத்தட்ட 250 பாடல்களை எழுதியிருக்கின்றார். எம்ஜிஆரின் 7 திரைப்படங்கள், சிவாஜியின் 11 திரைப்படங்கள் உட்பட பல திரைப்படங்களுக்கும் பாடல்களை எழுதி அந்த குறிப்பிட்ட காலம் தமிழ் சினிமாவில் கவித்துறையில் கொடிகட்டி பறந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் இறந்த பின்னும், 29 வயதில் இறந்து விட்டார். இவர் இறந்த பின்னும் இவர் பாடல் எழுதிய சில திரைப்படங்கள் வெளியாகின. முதலில் இவர் பாடல் எழுதிய திரைப்படம் படித்த பெண். ஆனால் முதலில் வெளியானது எதுவென்றால், ஜெமினி சாவித்ரி நடித்த மகேஸ்வரி. எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்தில் டி ஜி லிங்கப்பா கல்யாண ராகத்தில் இசையமைக்க டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. அந்த திரைப்படத்தின் இயக்குனர் டி பிரகாஷ் ராவ். கே எஸ் பிரகாஷ் ராவ் என்று இன்னொரு இயக்குனரும் இருக்கின்றார். அந்த கே எஸ் பிரகாஷ் ராவ் தான் வசந்த மாளிகை, அதாவது சிவாஜியின் வசந்த மாளிகை, சிவாஜி நடித்த அவனொரு சரித்திரம் இவற்றையெல்லாம் இயக்கியவர். டி பிரகாஷ் ராவ் சிவாஜி நடித்த அமரதீபம், ஜெமினி சாவித்ரி, ஜெமினியின் திரைப்படமான மாதர்குல மாணிக்கம், சிவாஜி நடித்த உத்தம புத்திரன், நல்ல தீர்ப்பு, அன்பு மகன், ஜெமினி நடித்த காத்திருந்த கண்கள், எம்ஜிஆரின் படகோட்டி திரைப்படத்தை நாம் மறந்துவிடவே முடியாது. இவையெல்லாம் டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் உருவான திரைப்படங்கள். இவர்தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்தின் இயக்குனரும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்தில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அபிநய சரஸ்வதி, சரோஜாதேவி, எம் என் நம்பியார், எம் என் ராஜம், கே ஏ தங்கவேலு மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்திற்கு இன்னொரு சிறப்பம்சமும் உண்டு. முதலில் அந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்களை கூறிவிடுகின்றேன். ஜெமினி கணேசனும் சரோஜாதேவியும். இந்த எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் கலைஞர் மூனா கருணாநிதி. எத்தனை திரைப்படங்கள் அவரின் வசனங்கள் கேட்கவா வேண்டும்? கேட்கவா வேண்டும் என்று நான் கேட்பது, கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதாவது தமிழ் சொற்கள், முத்தமிழ் சொற்கள் அற்புதமாக விளையாடும். அவருடைய அந்த கதை போக்கில் ஒரு பராசக்தி போதாதா? முதன் முதலில் அவர் 47-ல் ராஜகுமாரி திரைப்படத்தில் பணியாற்ற தொடங்கி எம்ஜிஆர் முதன் முதல் நாயகனாக நடித்த திரைப்படம் ராஜகுமாரி. ராஜகுமாரியில் யார் கதாநாயகி தெரியுமா? கே மாலதி என்று ஒரு நடிகை. எம்ஜிஆர் முதல் 14 திரைப்படங்களில் சிறிய வேடங்களில் தான் நடித்தார். இந்த ராஜகுமாரி திரைப்படத்தில் தான் முதன் முதல் நாயகன் வேடம் பூண்டார். அதற்கு வசனம் எழுதியவர் கலைஞர் முனா கருணாநிதி. அபிமன்யு என்று ஒரு திரைப்படம், அதில் எம்ஜிஆர் சிறிய வேடத்தில் தான் நடித்திருந்தார். அதற்கு வசனம் எழுதியவர் எம்ஜிஆரும் அவருடைய மனைவி பி என் ஜானகியும் இணைந்து நடித்த மருத நாட்டு இளவரசி முனா கருணாநிதி கதை எழுதிய திரைப்படம். மந்திரி குமாரி மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படம். மந்திரி குமாரியில் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம், எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் யார் தெரியுமா? ஜி சகுந்தலா என்று ஒரு நடிகை. பின்பு பல திரைப்படங்களில் அதிகமாக இவர் கதாநாயகியாக நடிக்கவில்லை. அம்மையப்பன் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்தார். இரு கதாநாயகியர் அதிலே எஸ்எஸ்ஆருடன், எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலாவும். அப்படி ஓரிரு திரைப்படங்களில் தான் கதாநாயகியாக நடித்தவர் ஜி சகுந்தலா. அற்புதமாக நடிக்கக்கூடியவர். மந்திரி குமாரியில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர். அந்த திரைப்படத்திற்கும் வசனம் எழுதியவர் கலைஞர் முனா கருணாநிதி. தேவகி என்று ஒரு திரைப்படம். மணமகள் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இயக்கிய திரைப்படம். அதற்கு வசனம் எழுதினார் கலைஞர். பராசக்தி, பணம், இந்த பணம் திரைப்படம் தான் மெல்லிசை மன்னர்களாக விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் முதல் முதல் இணைந்து இசையமைத்த திரைப்படம். சிவாஜி பத்மினி நடித்தது, கண்ணதாசன் தயாரிப்பு. பராசக்தி வெளியான அதே 52 தான் பணமும் வெளியானது. அந்த பணம் திரைப்படத்திற்கும் கலைஞர் வசனம் எழுதியிருந்தார். எம்ஜிஆரும் வி என் ஜானகியும் இணைந்து நடித்த நாம் என்ற திரைப்படம். அதற்கு வசனம் எழுதியவர் கலைஞர். சிவாஜி வில்லனாக அந்த காலங்களில் நடித்திருக்கின்றார் பல திரைப்படங்களில். பெண்ணின் பெருமை, திரும்பிப்பார், அந்த நாள், இவையெல்லாம் சிவாஜி வில்லனாக நடித்த திரைப்படங்கள். திரும்பிப்பார் திரைப்படம், அதற்கு வசனம் எழுதியவர். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அம்மையப்பன், எஸ்எஸ்ஆர், எஸ் வரலட்சுமி, ஜி சகுந்தலா நடித்தது. அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் அம்மியப்பன். அந்த திரைப்படத்திற்கு கலைஞர் முனா கருணாநிதி. மனோகரா மறக்க முடியுமா? உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். எப்படிப்பட்ட வசனம் மனோகரா! அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கலைஞர். மலைக்கள்ளன் எம்ஜிஆர் பானுமதி நடித்தது. அதற்கு வசனம் எழுதினார். சிவாஜியின் ரங்கூன் ராதாவுக்கு வசனம் எழுதினார். சிவாஜி பத்மினி நடித்த ராஜா ராணி திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவரும் அவரே, கலைஞர். சிவாஜி பத்மினி நடித்த புதையல், எம்ஜிஆர் நடித்த புதுமை பித்தன், சிவாஜியின் குறவெஞ்சி, எம்ஜிஆரின் அரசலங்குமரி, மேலும் தாயில்லா பிள்ளை, சிவாஜியின் இருவர் உள்ளம், எம்ஜிஆர் பானுமதி நடித்த காஞ்சி தலைவன், ஒரு பூம்புகார் திரைப்படத்தை நாம் மறந்துவிட்டு செல்லவே முடியாது. கலைஞரை எப்படி ஒரு பராசக்தி மனோகரா நினைவூட்டுகிறதோ, அதே போல பூம்புகார் திரைப்படமும் அதை பற்றி நாம் பேசுவதற்கு ஆரம்பித்தால் கலைஞரை விட்டு அந்த திரைப்படத்தை பற்றி பேசவே முடியாது. பூமாலை, மணிமகுடம், மறக்க முடியுமா என்றொரு திரைப்படம் 66 வெளியானது. இவையெல்லாம் கலைஞரின் வசனங்கள் தான். இந்த திரைப்படங்கள், இப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் வெற்றி பெற்றன என்றால் அதற்கு நிச்சயமாக கலைஞரும் ஒரு ஆதாரமாக இருந்திருக்கின்றார், ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருக்கின்றார். எஸ்எஸ்ஆரின் பல படங்கள், முதலில் குறிப்பிட்டது போல அவன் பித்தனா, ரவிச்சந்திரன் நடித்த வாலிப விருந்து, தங்கத்தம்பி, பிள்ளையோ பிள்ளை என்றொரு திரைப்படம், கலைஞரின் மகன் மூத்த மகன் மூனாக்கான முத்து முதன் முதல் நாயகனாக நடித்த திரைப்படம் பிள்ளையோ பிள்ளை. அதற்கு வசனம் எழுதியவர் கலைஞர்தான். ஜெய்சங்கரின் வண்டிக்காரன் மகன், நெஞ்சுக்கு நீதி போன்ற படங்கள், இன்னும் எத்தனையோ திரைப்படங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். கலைஞரின் வசனத்தில் கதையில் உருவான திரைப்படங்களை ஒரு பட்டியல் போட்டால் அது கிட்டத்தட்ட 50 திரைப்படங்கள் வரையில் சென்று கொண்டே இருக்கும். பார்த்தீர்களா, எல்லோரும் இன்னாட்டம் என்ற திரைப்படத்தில் கல்யாணி ராகத்தில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் முதல் பாடலாக. சரி, பார்க்கலாமா என்ன பாடல் என்று?

கேட்ட பாடல் எல்லோரும் இன்னாட்டம் என்ற திரையில் டி ஜி லிங்கப்பா கல்யாணி ராகத்தில் இசையமைத்த பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் கல்யாணி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட சில பழைய தமிழ் திரைப்பட பாடல்களும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களும் உங்களுக்காக. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தவ புதல்வன். நேயர்களே, உங்களில் பலர் இந்த திரைப்படத்தை நிச்சயமாக பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் இல்லையா? ஒரு அருமையான, ஒரு வித்தியாசமான கதை அம்சம் கொண்ட திரைப்படம். நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் கதாநாயகன், புன்னகேரசி கே ஆர் விஜயா கதாநாயகி, முக்தா பிலிம்ஸ் என்னும் தயாரிப்பு நிறுவனம் 72 கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்ட இந்த திரைப்படம் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. இந்த பாடலை கண்ணதாசன் எழுத, மெல்லிசை மன்னர் இசையமைக்க, முக்தா பிலிம்ஸ் முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தின் 100வது நாள் விழாவில் இந்த திரைப்படத்தில் நடித்த பங்கு பற்றிய கலைஞர்கள் அனைவருக்கும் தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டது. ஒரு பெருமைக்குரிய விடயம் தானே? நல்லது. டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கல்யாணி ராகத்தில். ஹிந்துஸ்தானி இசையில் கல்யாணி ராகத்தை யமன் என குறிப்பிடுவார்கள். இந்த கல்யாணி ராகத்திலிருந்து உருவான ஜன்னிய ராகம்தான் ஹமீர் கல்யாணி. தவப்புதல்வன் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் காட்சியை சற்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். சிவாஜி தான்சேன் போல வேடம் பூண்டார். யார் தான்சேன்? ஒரு ஹிந்துஸ்தானி சித்தார் இசைக்கலைஞர். அவரை போலவே இந்த காட்சியில் சிவாஜி ஒப்பனை பூண்டிருப்பார். ஒரு நோயாளியை அந்த இசையாலே எப்படி குணப்படுத்துகின்றார் என்பதுதான் இந்த பாடல் காட்சி. தவப்புதல்வன் திரைப்படம் வெளியான 72 நடிகர் திலகம் சிவாஜி நடிப்பில் வசந்த மாளிகை, பட்டிக்காடா பட்டணமா, தர்மம் எங்கே, ராஜா, நீதி, ஞான ஒளி போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. இந்த திரைப்படங்கள் எல்லாம் அந்த காலங்களில் எங்களுடைய இலங்கையில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அங்குள்ள திரையரங்குகளில் அங்கே வெற்றிகரமாக ஓடிய காலங்களில் எத்தனையோ பேர் உங்களில் இந்த திரைப்படங்களை எல்லாம் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். இவற்றையெல்லாம் ஞாபகப்படுத்தி உங்களை மகிழ்விப்பதே எங்கள் நோக்கம். தவப்புதல்வன் திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தை இயக்கிய முக்தா வி சீனிவாசன் முதன் முதலில் ஒரு குறைந்த பட்ஜெட்டில் 57 உருவான முதலாளி என்ற திரைப்படத்தை இயக்கினார். அந்த திரைப்படமும், அதாவது SSR கதாநாயகன், தேவிகா கதாநாயகி. ஒரு குறைந்த பட்ஜெட் அதிலே உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படம் ஒரு ஹிட் மூவியாக அமைந்தது, வசூலை வாரி குவித்தது. அந்த திரைப்படம்தான் முக்தா வி சீனிவாசன் இயக்கிய முதல் திரைப்படம். ஆனா அந்த திரைப்பட முக்தா பிலிம்ஸ் திரைப்படம் அல்ல. பின்பு பாஞ்சாலி என்றொரு திரைப்படத்தை 59
இயக்கியிருந்தார் சீனிவாசன். அப்பொழுது அவரெல்லாம் முக்தா சீனிவாசன் அல்ல, வெறும் வி சீனிவாசன் தான். நாலு வேலி நிலம் என்ற திரைப்படம், தாமரை குளம் என்றொரு திரைப்படம். இந்த தாமரை குளம் திரைப்படம் 1959 வெளியானது, வி சீனிவாசன் இயக்கத்தில். அந்த திரைப்படத்தில் தான் மறைந்த நடிகர் நாகேஷ் அறிமுகமானார். ஓடி விளையாடு பாப்பா என 1959 வெளியான இன்னொரு திரைப்படம். இவையெல்லாம் வி சீனிவாசன் இயக்கிய திரைப்படங்கள். சரி, முக்தா பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக வி சீனிவாசன் இயக்கிய முதல் திரைப்படம் தான் பனித்திரை. ஜெமினியும் சரோஜா தேவியும் நடித்த திரைப்படம். அந்த பனித்திரையில் இருந்துதான் முக்தா பிலிம்ஸ் திரைப்படங்களை தயாரிக்க தொடங்கியிருந்தார்கள். அந்த பெயரில், அந்த பேனர், அந்த முக்தா பிலிம் சார்பிலே பனித்திரை, இதயத்தில் நீ, பூஜைக்கு வந்த மலர், தேன்மழை, இவையெல்லாம் ஜெமினி கதாநாயகன். முக்தா பிலிம்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதல்லவா, முக்தா வி சீனிவாசன் அந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அதன் பின்னர் ரவிச்சந்திரன், கே ஆர் விஜயா, நினைவில் நின்றவள், ஜெய்சங்கர், ஜெயலலிதா, பொம்மலாட்டம், ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ நடிப்பில் 1000 பொய், பின்பு சிவாஜி வாணிஸ்ரீ நடிக்க நுரைகுடம், சிவாஜி சரோஜா தேவி நடிக்க அருணோதயம், ஜெயலலிதா முத்துராமன் நடிக்க சூரியகாந்தி, அன்பை தேடி சிவாஜி ஜெயலலிதா நடித்தது, அந்தமான் காதலி என்றொரு திரைப்படம் சிவாஜி சுஜாதா நடித்தது, இமயம், அந்தமான் காதலி அந்தமான் தீவுகளில் படப்பிடிப்பு நடாத்தப்பட்ட திரைப்படம், பின்பு இமயம் சிவாஜி ஸ்ரீவித்யா ஜோடி, நேபாளத்தில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. இப்படியாக பல திரைப்படங்கள், கீழ்வானம் சிவக்கும் சிவாஜியின் திரைப்படம் தான். இப்படியாக வி சீனிவாசனாக திரைப்படங்களை இயக்கி பின்பு முக்தா பிலிம்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு அதன் வாயிலாக முக்தா வி சீனிவாசனாக ஏராளமான திரைப்படங்களை இயக்கியிருந்தார். ஆம், இந்த தவப்புதல்வன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் என்றுதான் குறிப்பிட்டிருந்தேன். ஏன் தவப்புதல்வன் என்ற பெயர் வைத்தார்கள் என்றால், அந்த கதையின்படி தவமாகி தவம் இருந்து இந்த கோயில் குளம் எல்லாம் திரிந்து பெற்ற குழந்தை என்பதால் தவப்புதன், அப்படியான ஒரு கதையின் போக்கில் அப்படித்தான் சொல்லப்படுகின்றது. அதனால் தவப்புதல்வன் என பெயர் சூட்டப்பட்டது. இந்த கண்ணதாசனை பொறுத்தவரையில் இந்த பாடலை யாத்தவர் கண்ணதாசன். பொதுவாக மெட்டுக்கு பாட்டு எழுதுபவர், MSV மெட்டை முதலில் போட்டு விடுவர், அதன் பின்பு அதை கேட்டு அதற்கு பாட்டு எழுதுவர் கண்ணதாசன். ஆனால் ஒலிக்கப் போகும் இந்த பாடலை பொறுத்தவரையில் காட்சிக்காக முதலில் காட்சியை விளங்கப்படுத்தி கூறிவிட்டார்கள் கண்ணதாசனுக்கு. அவர் பாடல் எழுதிவிட்டார், பின்புதான் MS விஸ்வநாதன் இசையமைத்தார். அப்படியான ஒரு, அதாவது வளமைக்கு மாறாக இந்த பாடல் எழுதப்பட்டது, இசையமைக்கப்பட்டது. சரி, கல்யாணி ராகத்தில் TM சௌந்தரராஜன் தவப்புதல்வன் என்ற திரைப்படத்தில் பாடிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

என்ன அருமையான பாடல் உறவுகளே! கல்யாணி ராகத்தில் தவப்புதல் வன் திரைப்படத்தில் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைத்த இசை விருந்து அது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் கல்யாணி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பழைய சில தமிழ் திரைப்பட பாடல்களும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் வழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். சரி, கல்யாணி ராகத்தில் ஒலிக்கப் போகும் அடுத்த பாடல் எதுவாக இருக்கும் என்றுதானே நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? அருமையான பாடல், எத்தனை சம்பவங்கள் ஒவ்வொரு பாடலுக்கும். அதனால்தான் அத்தனை பாடல்களும் சரித்திரம் படைத்தன, சரித்திரம் ஆகின. இந்த பாடலை, இதொரு சிவாஜியின் திரைப்படம், பாடல் ஒலிப்பதிவின் போது சிவாஜி ஒலிப்பதிவு கூடத்திற்குள் வந்துவிட்டார். உடனே இந்த பாடலை பாடிய பாடகி நிலை தடுமாறிவிட்டார். அவரை வைத்துக் கொண்டு இந்த பாடலை பாட அவரால் முடியவில்லை, கூச்சப்பட்டார். நிலைமையை புரிந்து நடிகர் திலகம் வெளிநடப்பு செய்ய பின்பு சுதந்திரமாக பாடலை ஒலிப்பதிவு செய்து முடித்தார் பி. சுஷீலா குழுவினர். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பி. சுஷீலா குழுவினர் பாடிய பாடல் இது. முதலில் பாடலை கேட்போமா? பின்பு பாடல் சம்பந்தப்பட்ட விவரங்களை பார்க்கலாம். ஆனால் திரைப்படத்தின் பெயரை முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன். திருவருட் செல்வர். இசையமைத்தவர் திரைச திலகம். மாமா என்று அழைக்கப்படும் கே. வி. மகாதேவன். முதலில் தொகையரா, பின்பு பல்லவி ஆரம்பிக்கும். கண்ணதாசன் எழுதி கொடுத்தது. திரைப்படத்தின் இயக்குனர், சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இறையருட் செல்வரான ஏ. பி. நாகராஜன். ஏனைய விவரங்களை பாடலை பாடிய பின்பு உங்களுக்கு நான் வழங்குகின்றேன். கல்யாணி ராகம், அந்த கல்யாணி ராகத்தில் உச்சம் தொட்ட பாடல் இது, சிகரம் கண்ட பாடல் இது. ஒரு கல்யாணி ராகத்தை பற்றி சினிமாவை அடிப்படையாக வைத்து நாம் உரையாடும் பொழுது இந்த பாடலையும் விட்டுவிட்டு செல்லவே முடியாது. அந்த தொகையரா, அதனை பலர் பாட மறுப்பதுண்டு. அப்படி இருக்கும் அந்த தொகையரா. இப்பொழுது நேயர்களே, உங்களுக்கு அதை தருகின்றேன். முதலில் தொகையராவை தந்து பின்பு பல்லவியை எடுக்கின்றேன். பின்பு அனுபல்லவியையும் உங்களுக்காக வழங்குகின்றேன்.

கலைமகள் துணை கொண்டு கலைவென்று புகழ் கொண்ட காவலன் வாழ்க வாழ்க. மலைமகள் வரம் கொண்டு மலை போன்ற பலம் கொண்ட

இயலிசை நாடகம் முத்தமிழ் காக்கின்ற தலைவனே வாழ்க வாழ்க. குடிமக்கள் மனம் போல முடியாட்சி காண்கின்ற கொற்றவா வாழ்க வாழ்க. நின் கொடி வாழ்க படைவா.

மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த

செந்தமிழ் சொல் எடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன். செந்தமிழ் சொல் எடுத்து இசை தொடுப்பேன், வண்ண

இனி முப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாயிருக்கும் மன்னவன் வந்தானடி. தோழி மஞ்சத்திலே இருந்து

திருவருட் செல்வர். 1967 ஏ பி நாகராஜன் அவர்கள். சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் அல்லவா? தானே ஒரு தயாரிப்பாளராக இருந்து, தானே வசனம் எழுதி, தானே இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்தை. திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், முத்துராமன், சாவித்ரி, பத்மினி, கே ஆர் விஜயா, குட்டி பத்மினி மற்றும் பலரும் அற்புதம் படைத்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் சிற்கிளராகவும் அரசனாகவும், சிறுகுறிப்பு தொண்டனர் ஆகவும், சுந்தரமூர்த்தி நாயனாராகவும், திருநாவுக்கரசர் அதாவது அப்பர் அந்த பாத்திரத்திலும் பல மாறுபட்ட பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார். ஜெமினி கணேசன் சிவனாக நடிக்க, முத்துராமன் அப்பூதி அடிகளாக நடித்திருந்தார். ஒலித்த பாடல் காட்சியிலே சிவாஜி கணேசனும் பத்மினியும் அற்புதமாக, பத்மினி ஒரு ஆடல் அழகியாக அந்த நவரசங்களையும் அந்த சந்திரவதனத்திலே பிரதிபலிக்க செய்து அழகாக அபிநயம் பிடித்து நடனமாடியிருப்பார். சேக்லர் அருளிய பெரிய புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதை இது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல கதை வசனம் எழுதி தயாரித்து இயக்கியவர் ஏ பி நாகராஜன். இந்த திருவருட் செல்வர் திரைப்படத்தில்தான் பிரபல குணச்சித்திர நடிகையான ஸ்ரீவித்யா அதாவது கர்நாடக இசைப்பாடகி எம் எல் வசந்தகுமாரியின் மகள் ஸ்ரீவித்யா அறிமுகமானார். இதிலே ஒரு நடன காட்சியில் வேறு ஒரு நடன காட்சியில் நடனமாடியிருப்பார். ஆம், திரைப்படம் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. அப்பராக அதாவது திருநாவுக்கரசு நாயனாராக சிவாஜியின் அந்த ஒப்பனையும் நடிப்பும் அபாரம். ரசிகர்களால் வரவேற்கப்பட்ட ஒரு பாத்திரமாக அமைந்து கொண்டது. ஆமாம், அந்த பாடல் திரைசத்திலகம் கே வி மகாதேவன் கல்யாணி ராகத்தில் இசையமைத்த பாடல். நல்லது உறவுகளே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் கர்நாடக இசையின் அரசி என்று புகழப்படும் கல்யாணி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பழைய தமிழ் சினிமா பாடல்கள் சிலவற்றையும், அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட பூரண வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் கர்நாடக இசையின் அரசி என்று புகழப்படும் கல்யாணி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட

இது மறக்க முடியுமா? மறக்க முடியுமா நிகழ்ச்சிக்காக கல்யாணி ராகத்தில் நாம் தரும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு தகவல்களை பார்த்துக் கொள்ளலாம். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே.

சேலத்தில் விளையும் மாங்கனி சுவைதான் சேயிழையே உன் செழு

கல்யாணி ராகத்தில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பூவா தலையா. அந்த திரைப்படம் 69 கருப்பு வெள்ளையில் அரசியல்வாதியான ராம அரங்கண்ணல் தயாரிக்க இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியாகி வெற்றிகரமாக 100 நாட்கள் ஓடியது திரையரங்குகளில். வாலியின் வரிகள் தமிழகத்தின் பல ஊர்களை அந்த பாடலில் சேர்த்து கொண்டார் வாலி. ஒரு பெண்ணின் அழகை உவமைப்படுத்த பாடல் காட்சியில் காதல் மன்னன் ஜெமினி கணேசனும் ராஜஸ்ரீயும். திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், நாகேஷ், எஸ் வரலட்சுமி, ராஜஸ்ரீ, பெண்ணுராடை நிர்மலா, சச்சு மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஜெய்சங்கர் அவரின் ஒரு 5 திரைப்படங்களை ரசிகர்கள் மிகவும் பாராட்டிய திரைப்படங்களாக நினைத்து ஒரு 5 திரைப்படங்களை பட்டியலிடுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு திரைப்படம் 100க்கு 100 என்ற திரைப்படமாக இருந்தால் இன்னொரு திரைப்படம் பூவா தலையா நிச்சயமாக இடம்பெறும். அந்த பாத்திரத்தில் மாமியாராக நடிக்கும் திமிர் கொண்ட மாமியாராக நடிக்கும் எஸ் வரலட்சுமி, அப்படியான பாத்திரங்களை அந்த திமிர் கொண்ட மாமியாராக நடிக்கும் பொழுது அப்படியே அல்வா சாப்பிடுவது போல அவருக்கு, எஸ் வரலட்சுமிக்கு அப்படியே அனாயாசமாக ஊதி தள்ளி விடுவார்

பட்ஜெட்டுக்கு சோடை போகாமல் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அற்புதம் படைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில். பூவா தலையா வெளியான 69 இந்த திரைப்படத்தின் இரண்டு கதாநாயகர்கள், அவர்களில் ஒருவரான ஜெமினி நடிக்க, இப்பொழுது ஜெமினியை குறிப்பிடுகின்றேன், இதே 69 பூவா தலையா வெளியான 69 ஜெமினியின் திரைப்படங்களாக குழந்தை உள்ளம், பொற்சிலை, சாந்தி நிலையம், 500,000, மனைவி, குலவிளக்கு, தங்கமலர், இருகோடுகள், அவரே என் தெய்வம், குமார சம்பவம் போன்ற திரைப்படங்களும் ஜெமினி கணேசன் கதாநாயகனாக நடிக்க வெளியாகின. பூவா தலையா வெற்றி பெற்ற பிற்பாடு தெலுங்கு மொழியில் பொம்ம பொருசா என்ற பெயரில் 71 மீண்டும் அதனை கே பாலச்சந்தர் இயக்கினார். ஆனால் தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் அல்ல, ஆர் கோவர்த்தனம். ஆர் கோவர்த்தனம் தமிழில் சில அற்புதமான திரைப்படங்களுக்கு இசையமைத்து அருமையான பாடல்களை வழங்கியவர், மறக்க முடியாத பாடல்கள். MSV-யின் உதவி இசையமைப்பாளராக பல திரைப்படங்களில் பணியாற்றியவர் ஆர் கோவர்த்தனம். ஆனால் தனித்து இசையமைத்த பட்டணத்தில் பூதம், பூவும் பொட்டும், கைராசி, வரப்பிரசாதம், பொற்சிலை, அஞ்சல் பெட்டி 520 இவையெல்லாம் அவர் தனித்து இசையமைத்த திரைப்படங்கள். அந்த திரைப்படத்தின் பாடல்கள் கேட்க கேட்க திகட்டாத மெலடி பாடல்கள். சரி, தெலுங்கு மொழியில் அவர்தான் இசையமைப்பாளர். ஆனால் தெலுங்கு மொழியில் சந்திரமோகன், எஸ் வரலட்சுமி தமிழைப் போலவே தெலுங்கில் நடித்தார், சலம் என்ற நடிகர், நிர்மலா தன்னுடைய பாத்திரத்தை அதிலும் ஏற்று நடித்திருந்தார், ராஜஸ்ரீக்கு பதிலாக தெலுங்கில் விஜய நிர்மலா நடிக்க, மற்றும் ராமகிருஷ்ணா மற்றும் பலரும் அதில் நடித்திருந்தார்கள். மலையாளத்தில் கூட விட்டு வைக்கவில்லை. மலையாளத்தில் 78 பால பரீட்சணம் என்ற பெயரில் வெளியான பொழுது அதிலே ராகவன், ஜெயபாரதி, உம்மர், அடூர்பாசி மற்றும் பலரும் நடிக்க மலையாள திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் MK அர்ஜுனன். கன்னடத்தில் கூட இந்த திரைப்படம் வெளியானது. ஏனென்றால் இது சூப்பர் ஹிட் மூவியாக அமைந்தபடியினால் பன்மொழிகளிலும் எடுக்கப்பட்டது. பூவா தலையா திரைப்படத்தின் அதிகமான காட்சிகளை AVM ஸ்டுடியோவில் படமாக்கினார்கள், வெளிப்புற காட்சிகளை தவிர. ஒரு சிறந்த படமாக அமைந்தது. ஆனால் இது எப்படியாக இருந்தாலும் கே பாலச்சந்தரின் திறமைகள் பல இடங்களில் சோடை போயின என்று விமர்சனங்களும் வந்தன. ஏனைய திரைப்படம், அவர் இயக்கிய ஏனைய திரைப்படங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த அளவிற்கு சில இடங்கள் எடுபடவில்லை, சோபிக்கவில்லை, சோடை போயின என்று விமர்சனங்களும் எழுந்ததுண்டு. வாலியின் வித்தியாசமான ஒரு கவித்தேடல் இது. ஆமாம், கல்யாணி ராகத்தில் மெல்லிச மன்னர் இசையமைத்த, ஒரு அற்புதம் படைத்த, ஒரு காலத்தை வென்று நிற்கக்கூடிய பாடல் அந்த பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றைய நிகழ்ச்சியில் கர்நாடக இசை ராகங்களிலே அரசியான கல்யாணி ராகத்தை அடிப்படையாக வைத்து உருவான பழைய தமிழ் சினிமா பாடல்கள் சிலவற்றையும், அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களையும் உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். சரி, கல்யாணி ராகத்தை சிறப்பிக்கப் போகும் அடுத்த பாடல் நால்வர் பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடலை. அதுவும் இந்த பாடலாசிரியர் இந்த பாடலை சிலேடை வடிவில்,
தமிழ் இலக்கணத்தில் சிலேடை என்று ஒரு பகுதி இருக்கின்றது, ஒரு சொல் இருக்கின்றது. அதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு சொல் இரண்டு அர்த்தங்களை கொடுக்கும். கண்ணதாசன் எப்படியான எப்படிப்பட்ட சவாலையும் ஏற்றுக்கொள்ளுவர், சமாளித்து விடுவர், அத்தனை திறமை மிக்கவர். இவ்வளவுக்கும் அவர் படித்தது 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே. இது சிலேடை வடிவில் அமைந்த பாடல், ஒரு சொல் இரண்டு அர்த்தம் கொடுக்கும் பாடல். கல்யாணி ராகத்தில் மெல்லிசை மன்னர்களான எம்.எஸ். விஸ்வநாதனும் டி.கே. ராமமூர்த்தியும் இசையமைத்த பாடல். பாடலை பாடியிருக்கின்றார்கள் டி.எம். சவுந்தரராஜன், பி. சுஷீலா, பி.பி. ஸ்ரீநிவாஸ், கே. ஜமுனாராணி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பலே பாண்டியா. 1962 பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படம் வெற்றி பெற்றது. நகைச்சுவை கலந்த ஒரு காதல் சித்திரம் என்று வைத்துக் கொள்ளலாம் இதனை. திரைப்படத்தை பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் தயாரித்து இயக்கியவர் பத்மினி பிக்சர்ஸ் அதிபரான பி.ஆர். பந்துலு. சிவாஜி பி.ஆர். பந்துலு அந்த கூட்டணி ஒரு அற்புதமான கூட்டணி. காவிய திரைப்படங்கள் எத்தனை! பி.ஆர். பந்துலு ஆரம்பத்தில் தன்னுடைய பத்மினி பிக்சர்ஸ் சார்பிலே கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, முதல் தேதி போன்ற திரைப்படங்களை தயாரித்திருந்தார், இயக்கவில்லை. அதிலே சிவாஜி நடித்தார். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, முதல் தேதி, அந்த ரெண்டு திரைப்படங்களையும் இயக்கியவர் பி.ஆர். பந்துலு இல்லை. பொதுவாக பி.ஆர். பந்துலு தான் தயாரிக்கும் திரைப்படங்களை தானே இயக்குவதுண்டு. ஆனால் இந்த திரைப்படங்களை இயக்கியவர் பானா நீலகண்டன். பானா நீலகண்டன் எம்.ஜி.ஆரின் இயக்குனர், எம்.ஜி.ஆரின் அதிக படங்களை இயக்கிய ஒரு வெற்றி இயக்குனர். பின்பு இவர் தானே தயாரித்து சிவாஜியை வைத்து இயக்கிய திரைப்படங்கள் தங்கமலை ரகசியம், சபாஷ் மீனா, ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லவா வேண்டும், ஸ்கூல் மாஸ்டர் என்று ஒரு திரைப்படம், அது பல தடவை வெளியானது. 1973 கூட ஜெமினி சௌகார் ஜானகி நடிக்க வெளியானது. இது கன்னட மொழி திரைப்படம். ஸ்கூல் மாஸ்டர் சிவாஜி அதில் நடித்திருந்தார், கன்னடம் பேசி நடித்திருந்தார் சொந்தமாக. குழந்தைகள் கண்ட குடியரசு என்ற திரைப்படம், அதிலும் சிவாஜி கதாநாயகன் அல்ல, கௌரவ வேடந்தான். கப்பலோட்டிய தமிழன், வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்ற பாத்திரத்தில், அவர்தான் கப்பலோட்டிய தமிழன், அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார் பத்மினி பிக்சர்ஸ் சார்பிலே பி.ஆர். பந்துலு தயாரித்து இயக்கிய திரைப்படம். இந்த திரைப்படத்திலே சிவாஜிக்கு வித்தியாசமாக ஜோடி சேர்த்தார்கள். நடிகை லக்ஷ்மியின் தாயான குமாரி ருக்மணி தான் சிவாஜியின் ஜோடியாக இதில் நடித்தவர் கப்பலோடிய தமிழன் திரைப்படத்தில். பாரதியாரின் பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படம் கர்ணன் மகாபாரத கதை. பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் பி.ஆர். பந்துலு முழுநீள வண்ண திரைப்படமாக ஈஸ்மன் கலரில் முழுநீள ஒரு வண்ண திரைப்படமாக இந்த திரைப்படத்தை, ஒரு வித்தியாசமான கலர் அது, அந்த வண்ணத்தை பார்த்தால் ஒரு ஈஸ்மன் கலர் என்றும் கூற முடியாது. ஒரு விதமாக இருக்கும் ஒரு டெக்னிக் கலர் மாதிரி. கேவா கலர் வேறு, டெக்னிக் கலர் வேறு, ஈஸ்மன் கலர் வேறு. ஆனால் தமிழில் முதன் முதல் வெளியான முழுநீள ஈஸ்மன் கலர் திரைப்படம் 64 வெளியான ஸ்ரீதர் இயக்கத்தில் அவரே தயார், சித்ராலயா நிறுவனம் சார்பாக அவரே தயாரித்து இயக்கிய காதலிக்க நேரமில்லை ஒரு கர்ணன் மகாபாரத கதை. மகாபாரத கதையை காட்சிகளாக நாம் பார்த்து
அறிய வேண்டுமென்றால் இரண்டு படங்களை நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஒன்று கர்ணன், இன்னொன்று மாயாபஜார். அந்த காலத்து மாயாபஜார். முரடன் முத்து என்றொரு திரைப்படம், சிவாஜி பி ஆர் பந்துலு கூட்டணியில், அதுதான் இறுதி திரைப்படமாக வெளியானது. சிவாஜியின் 100வது திரைப்படமாக நவராத்திரியை சொல்லவா முரடன் முத்து படத்தை சொல்லவா என்று ஒரு எல்லாம் குழம்பி கொண்டிருந்த காலம். பின்பு நவராத்திரியைத்தான் 100வது திரைப்படமாக அறிவித்தார்கள். இரண்டும் ஒன்றாக வெளியானது. இது பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் பி ஆர் பந்துலு தயாரித்து இயக்கிய திரைப்படம். நவராத்திரி ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம். சிவாஜி மாறுபட்ட 9 பாத்திரங்களை ஏற்று நடித்த திரைப்படம். சரி, இந்த பலே பாண்டிய திரைப்படத்தில் சிவாஜிக்கு 3 வேடம், நடிகர்கள் எம் ஆர் ராதாவுக்கு 2 வேடம் மற்றும் கே பாலாஜி, தேவிகா, வசந்தி, பெண்கள் அப்பொழுது எல்லாம் படிப்பது குறைவு. இந்த திரைப்படத்தில் 2வது இன்னொரு நாயகியான வசந்தி பிஏ பட்டதாரி, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். அவருக்கு பின்னால் அந்த பட்டத்தை போடுவார்கள், வசந்தி பிஏ என்று. சந்தியா நடித்திருக்கின்றார் சிவாஜிக்கு ஜோடியாக. சந்தியா ஒரு சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தார். சந்தியா யார்? கலைச்செல்வி ஜெயலலிதாவின் தாயார். இதிலே சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருப்பார், ஒரு சிவாஜிக்கு ஜோடியாக. ஏனென்றால் 3 வேடங்கள் சிவாஜிக்கு. இன்னொரு சிவாஜிக்கு ஜோடியாக தேவிகா நடித்திருப்பார். பாலாஜிக்கு ஜோடியாக வசந்தி நடித்திருப்பார். சிலேடு என்று குறிப்பிட்டேன். இந்த பாடல் காட்சியில் சிவாஜி, தேவிகா, பாலாஜி, வசந்தி 4 பாடிய பாடல். 15 நாட்களிலே இந்த திரைப்படத்தை எடுத்து முடித்தார்கள். சிவாஜி இதில் மெட்ராஸ் பாஷை பேசி நடித்தார். ஒரு வெற்றி திரைப்படம். பலே பாண்டியா வழியான 62 சிவாஜி நடிப்பில் பார்த்தால் பசி தீரும், நிச்சய தாம்பூலம், வளர்பிறை, படித்தால் மட்டும் போதுமா, வடிவுக்கு வளைகாப்பு, செந்தாமரை, பந்தபாசம், ஆலயமணி போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. சரி, பலே பாண்டியாவில் மெல்லிசை மன்னர்களின் இசையில் கல்யாணி ராகத்தில் உருவான சிலேடை பாடல் இதோ உங்களுக்காக. கல்யாணி ராகத்தில் அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலமே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய்

அல்லவோ அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ இரவுக்காய் உறவுக்காய் எங்கும் எந்த ஏழைக்காய்

அல்லவோ அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. கேட்ட பாடல் கல்யாணி ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த பலே பாண்டியா திரைப்படத்தில் இடம்பெற்றது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் கல்யாணி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட சில திரைப்பட பாடல்களும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களையும் உங்களுக்காக வழங்கியிருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிய பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, கல்யாணி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட ஏனைய சில பாடல்களையும் உங்களுக்காக நான் நிச்சயம் வழங்குவேன் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலாம். இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியிலும் வழமையைப் போல அருமையான பாடல்கள், சில அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன நிறைந்த செய்திகளுடன். முதல் பாடலை நினைத்தாலே இனிக்கின்றது. இந்த பாடல் இலங்கையில், இலங்கை வானொலியில் எத்தனையோ வருடங்களின் முன்பு கேட்டதன் பிற்பாடு இன்னமும் ஒலிக்கவில்லை என்றுதான் நினைக்கின்றேன். பாடலை கேட்டால் உங்களுக்கே சிலவேளை ஞாபகம் வரலாம். முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு பாடல் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்க்கலாம்.

பூந்தே கனிரசமே, கண் வழியே புகுந்தவளே, கலையமுதே என் கருத்தினிலே நிறைந்தவளே.

என்ன நேயர்களே, அந்த பாடலை எப்போதாவது கேட்ட ஞாபகம் வந்திருக்குமே. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்ரீ கிருஷ்ண லீலா 1977 வெளியான வண்ண திரைப்படம் இது. இந்த திரைப்படம் ஒரு பக்தி திரைப்படம், புராண கதை. அப்படியென்றால் உங்களுக்கே தெரிந்திருக்கும், ஏராளமான பொருட்செலவு இருந்திருக்கும், ஏராளமான நடிக நடிகையர் நடித்திருப்பார்கள் என்று. ஆமாம், உண்மைதான். புராண திரைப்படங்களுக்கு பெயர் போனவர் ஏ.பி. நாகராஜன். அவருடைய இயக்கத்தில் உருவான திரைப்படம்தான் ஸ்ரீ கிருஷ்ண லீலா. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் ஜெயலலிதாவும். இந்த ஜோடி சில பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் அனைத்தும் பிரபலமாகி இருக்கின்றன. உதாரணமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமென்றால், சூரியகாந்தி திரைப்படத்தில் இருவரும் இணைந்து பாடிய பாடல்

இங்குது மோகம், ஓ ஹோ ஹோ பாடுது ராகம், இங்குது மோகம், ஓ ஹோ ஹோ பாடுது ராகம். இவையெல்லாம் எஸ்பிபியும் ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல்கள். ஒலித்த பாடலை எழுதியவர் நடிகரும் பாடலாசிரியருமான கே டி சந்தானம். பாடலுக்கு இசையமைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன் அல்ல, கே வி மகாதேவனும் அல்ல, பழம்பெரும் இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன், மாபெரும் இசையமைப்பாளர். அவர் இசையமைத்த திரைப்படங்களை யோசித்தால் பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து இசையமைத்திருக்கின்றார். இவர் தனியாக இசையமைத்த திரைப்படங்களை எண்ணும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த வெற்றி சித்திரமான மீரா, பி யு சின்னப்பா, பி கண்ணாம்பா, எம் எஸ் சரோஜினி மற்றும் பலரும் நடித்த கண்ணகி, டி ஆர் மகாலிங்கமும் டி ஆர் ராமச்சந்திரனும் அறிமுகமான திரைப்படமான நந்தகுமார், அதேபோல எம்ஜிஆர், வி நாகையா, டி ஆர் ராஜகுமாரி நடித்த பணக்காரி, சிட்டாடல் நிறுவனம் தயாரித்து 48 டி ஆர் மகாலிங்கமும் எம் வி ராஜம்மாவும் நடித்த ஞான சௌந்தரி, சிவாஜியின் திரைப்படங்களான இரும்புத்திரை, அறிவாளி, மருதநாட்டு வீரன் என நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு திரைப்படத்தையும் யோசித்து பாருங்கள். அந்த திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பாடல்களையும் நினைத்து பாருங்கள். அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன், பாடக்கூடியவர், நடிக்கக்கூடியவர். சரி, என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்றால், இந்த பாடல் ஸ்ரீ கிருஷ்ண லீலா அந்த திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் திரைப்படத்தில் ஏனோ இடம்பெறவில்லை. கிருஷ்ணனுடைய லீலைகள் திரைப்படத்தின் அடிப்படை கதையாக அமைந்து கொண்டன. ஆமாம், அதற்கு முதல் உங்களுக்கு இந்த திருமால் அல்லது விஷ்ணு இவருடைய அவதாரம் தான் கிருஷ்ணர், ஒரு அவதாரம். அந்த கிருஷ்ணர் புரிகின்ற லீலைகளோ சொல்லி மாளாதவை. அந்த திருமால் அல்லது விஷ்ணு கொண்ட அவதாரங்கள் ஒரு ஒழுங்கில் இருக்கின்றது அல்லவா? மச்ச அவதாரம் மீன் வடிவம், கூர்ம அவதாரம் ஆமை வடிவம், வராக அவதாரம் காட்டுப்பன்றி வடிவம், நரசிம்ம அவதாரம் சிங்கமுகம், வாமன அவதாரம் வாமணன் மூன்றடி மண் கேட்டான். அவன் மிகவும் ஒரு குறுகிய தோற்றம் கொண்டவன், குள்ளமானவன். அவனுக்கென்று ஒரு தனிக்கதை இருக்கின்றது. பரசுராமர் அவதாரம், பரசு என்றால் கோடரி, கையிலே கோடரி வைத்திருப்பான் பரசுராமன், அந்த அவதாரம். ராமர் அவதாரம் பலராமர், கிருஷ்ணனின் அண்ணன்தான் பலராமன், பலராமர் அவதாரம். கிருஷ்ணர் என அடுத்து அவதாரம், இறுதி அவதாரம் கல்கி அவதாரம். இதிலே சிவகுமார் விஷ்ணுவாகவும் கிருஷ்ணராகவும் நடித்திருப்பார். டி ஆர் மகாலிங்கம் நாரத முனிவர், கலைச்செல்வி ஜெயலலிதா சத்யபாமா, ஸ்ரீவித்யா ருக்மணி, ஆர் எஸ் மனோகர் ஹம்சன். ஹம்சன் யார் என்றால் கிருஷ்ணனின் தாய் மாமன். மேஜர் சுந்தரராஜன் வாசுதேவன், அதாவது கிருஷ்ணரின் தந்தை. விஜயகுமாரி தேவகியாக கிருஷ்ணரின் தாய். எஸ் வரலட்சுமி
யசோதையாக, கிருஷ்ணரின் வளர்ப்பு தாயாக. இன்னமும் பலரும் ஸ்ரீ கிருஷ்ண லீலா 77 வெளியான திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஆமாம், இப்படியாக இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெறாமல் போய்விட்டது. ஆனால் பாடல் கொண்ட இசைத்தட்டு இருக்கின்றது. எஸ்பிபியும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல் அது. எஸ்பி வெங்கட்ராமன் இசையில். சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக அருமையான பாடல்களை நிறைந்த செய்திகளுடன் நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். எப்பவாவது ஏதோ ஒரு தடவை 100 பாடல்களுக்குள் ஏதோ 4-5 பாடல்கள் நால்வர் பாடிய பாடல்களாகவும் அமைவதுண்டு. அப்படியாக அமைந்த ஒரு பாடல், முதலில் நாம் பாடலை கேட்கலாம், பின்பு விடயங்களை பார்க்கலாம். சரியா?

ding, ding, ding, ding. குளிரடிக்குதே, கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே, கட்டவா கட்டவா, குளிரடிக்குதே, கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே, கட்டவா கட்டவா, வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது,

கட்டவா கட்டவா கிட்டவா கிட்டவா. இதழ்களில் முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணி சொல், உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். இதழ்களில் முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணி சொல், உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். வாழைப்பூடல் வாடையில் துடிக்க, நூறு பாவங்கள் ஜாடையில் நடிக்க, கண்ணாடி பார்த்தொரு காவியம் படிக்க, கண்ணாணி வாவென காலத்தில் அழைக்க.

கெட்டவா கெட்டவா துணை இருக்குதே, கட்டவா கட்டவா கெட்டவா கெட்டவா. ரசிப்பதில் என்னவன் மன்னவன் என்றொரு கற்பனை உண்டாக, ரகங்களில் பற்பல அற்புதம் உன்னிடம் உண்டென ஒன்றாக. நீலத்தாமரை நீரினில் மீதக்க, மஞ்சள் மாங்கனி தேன் துளி தெரிக்க,

கனிச்சுமை தாங்கிய பூங்கொடி ஏங்கிய காரணம் என்னம்மா? மலர்களை மெல்லிய கைவிரல் கிள்ளிய பாவனை அம்மம்மா. கனிச்சுமை தாங்கிய

இருக்குதே கட்டவா கட்டவா வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது.

0: உறவுகளே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திக்கு தெரியாத காட்டில். 1972 ஆண்டு வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் நவரச திலகம் முத்துராமனும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் நாயகன் நாயகியாக நடித்திருந்தார்கள். மற்றும் நாகேஷ், வி கே ராமசாமி, எம் என் நம்பியார், பேபி சுமதி, குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணுராடை மூர்த்தி மற்றும் பலரும் திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய என் சி சக்கரவர்த்தி. என் சி சக்கரவர்த்தி இயக்கிய மற்றொரு திரைப்படம் சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்த உத்தரவின்றி உள்ளேவா. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல்லாரேஸ்வரி, எஸ் ஜானகி. எம் எல் ஸ்ரீகாந்த் யார் என்று தெரியுமா? ஒரு இசையமைப்பாளர், சிறந்த பாடகர். ஏனோ தெரியவில்லை, சினிமா உலகில் சோபிக்க முடியாமல் போய்விட்டது. அவருடைய பாடல்கள் அருமையான பாடல்கள் அல்லவா? எம் எல் ஸ்ரீகாந்த் தானே இசையமைத்து பாடுவார்.
1: நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடும் நடப்பது நல.

இந்த பாடலில் ஹம் பண்ணியிருப்பார். இன்னமும் பல பாடல்கள். எம் எல் ஸ்ரீகாந்த், எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல் ஆர் ஈஸ்வரி, எஸ் ஜானகி பாடிய பாடல் காட்சியில் குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணராடை மூர்த்தி மற்றும் குழுவினர். அருமையான ஒரு காட்சி, அழகாக பாடியிருப்பார்கள் நால்வரும். திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தின் கதையை எழுதியோர் யார் தெரியுமா? நாகேஷ், வி எஸ் ராகவன், இந்த திரைப்படத்தின் இயக்குநரான என் சி சக்கரவர்த்தி. இவர்கள் எழுதிய கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான தூயவன். இந்த திரைப்படத்தில் அற்புதமான ஒளிப்பதிவு, அந்த பணியை அழகாக செய்தவர் பி எஸ் லோக்நாத். பாலச்சந்தர் திரைப்படங்களிலும் பின்னாட்களில் பணியாற்றியவர் ஒளிப்பதிவாளராக. திக்கு தெரியாத காட்டில் ஒரு வெற்றி திரைப்படம், பின்பு பின்னாட்களில் ஹிந்தி மொழியில் டப் செய்யப்பட்டது. பேபி சுமதி, பின்னாட்களில் கதாநாயகியாக நடித்தவர். சுவர் இல்லாத சித்திரங்கள், அந்த திரைப்படத்தில் கதாநாயகியே அவர் தானே. அதற்கு முன்னர் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர். மாஸ்டர் பிரபாகர் என்று ஒரு குழந்தை நட்சத்திரம் நடித்தவர் தானே. வாராஜாவா மற்றும் பல திரைப்படங்களில் அவருடைய தங்கைதான் பேபி சுமதி. இப்பொழுது பேபி சுமதி கனடாவில் குடும்பத்தாருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதிலே முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடித்திருப்பார். மிருகங்கள் பறவைகளுடன் எல்லாம் அழகாக நடித்திருப்பார். துணிச்சலாக துணிந்து நடித்திருப்பார். அது திக்கு தெரியாத காட்டில். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் ஆமாம், மீண்டும் நால்வர் பாடிய பாடல் உங்களுக்காக. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. பாவை முன்பு நானும் என்று பள்ளி

ஒரு பார்த்தேன் நிலாவினை கேட்டேன், ஒரே முறை பார்த்தேன் நிலாவினை கேட்டேன்.

அங்கே பேசு என்னிடம் வேண்டாம், அம்மா தாயே நான் யார் நீ யார், நானோ எலும்பு நீயோ இரும்பு, பன்னீர் பூர்வ ஜென்மம்.

நேயர்களே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உத்தரவின்றி உள்ளேவா. 1971 இயக்குனர் ஸ்ரீதர் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமாகிய சித்ராலயா சார்பில் ஈஸ்ட்மன் கலரில் தானே தயாரித்து, ஆனால் அவர் இயக்கவில்லை. முழுநீள ஈஸ்ட்மன் கலர் திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக வெளியாகி இந்த திரைப்படம் வெற்றி பெற்றது. இந்த கதையை எழுதிவிட்டார்கள் சித்ராலயா கோபு தான் இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர். ஸ்ரீதரின் பல திரைப்படங்களில் அவர்தான் கூடவே இருந்து பணிபுரிந்தவர். கோபு, சித்ராலயா கோபு. அவர் பின்னாட்களில் பல திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் முதலில் கூறியது போல ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்த என் சி சக்கரவர்த்தி. இந்த திரைப்படத்தின் தலைப்பை என்ன தலைப்பு வைக்கலாம் திரைப்படத்திற்கு என்று யோசித்து குழம்பிக் கொண்டே இருந்தார்கள் நீண்ட காலமாக. இறுதியில் இந்த திரைப்படத்தில் நடித்த வெண்ணிராடை மூர்த்தி உத்தரவன்றி உள்ளேவா என இந்த திரைப்படத்தின் தலைப்பை கூறிய பொழுது பூரித்து போனார் ஸ்ரீதர். நல்ல தலைப்பு, பொருத்தமான தலைப்பு என்று வெண்ணிராடை மூர்த்தியை தட்டி கொடுத்தார். மிகவும் சந்தோஷப்பட்டார் ஸ்ரீதர். ஒலித்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா. சாய்பாபா ஒரு பாடகர், எம் எஸ் விஸ்வநாதனின் இசைக்குழுவில் பணியாற்றியவர், ஒரு இசைக்கலைஞர், பழம்பெரும் நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகருமான டி எஸ் பாலையாவின் மகன் சாய்பாபா. பல பாடல்களில் குரல் கொடுத்திருக்கின்றார், இந்த பாடல் உட்பட. எஸ் பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா, பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி நால்வரும் இணைந்து பாடிய பாடல். காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தை முழுநீள வண்ண திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக 1964 சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தின் பின்பு முழுநீள நகைச்சுவை சித்திரமாக உத்தரவின்றி உள்ளேவா தயாரித்து வெளியிடப்பட்டது. அந்த திரைப்படம் பெற்ற வெற்றியை இது எட்டாவிட்டாலும் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படம்தான். தெலுங்கிலும் எடுக்கப்பட்டது. தெலுங்கில் சந்திரமோகன், பிரபா எனப்படும் ஜெயப்பிரபா. ஜெயப்பிரபா யாரென்றால் துணிவே துணை என்ற ஒரு திகில் படத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஜெய்சங்கரின் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடித்த நடிகை ஜெயப்பிரபா அல்லது பிரபா. அந்த திரைப்படத்தில் சந்தர்ப்பம் குறைவு, ஆனால் கதாநாயகி அவர்தான் துணிவே துணை திரைப்படத்தில். மற்றும் சரத்பாபு, ராஜ்பாபு, ரமா பிரபா, ஜெயமாலினி மற்றும் பலரும் தெலுங்கு மொழியில் நடித்தார்கள். அதற்கு முதல் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்தில் நடித்தோர் ரவிச்சந்திரன், காஞ்சனா, நாகேஷ், ரமா பிரபா, வெண்ணிராடை மூர்த்தி, குமாரி சச்சு, தேங்காய் சீனிவாசன், எம் எஸ் சுந்தரிபாய், மாலி என்று ஒரு நடிகர் இருந்தார், நகைச்சுவை நடிகர் அவர், மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். அருமையான பாடல். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு என்றால் கேட்கவா வேண்டும், வித்தியாசம் வித்தியாசமாக. அதுவும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றும் உங்களுக்காக அருமையான அபூர்வமான பாடல்கள்
நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த அபூர்வமான பாடல் இதுதான்.

காதலிக்கை எனக்கு கற்று தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோ? கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ? காதலிக்க எனக்கு கற்று தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோ? கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ? பெண்களை பார்த்ததும் கண்களை மூடுவேன், ஆ பெண்களை பார்த்ததும் கண்களை

கற்று தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோ. கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ. அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான். அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான். இந்த நாள் காரிகை வந்ததும்

ஒலித்த பாடல் ஞாபகம் வந்ததா? ஆமாம், இடம்பெற்ற திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். இந்த திரைப்படத்தில் இன்னொரு அருமையான பாடலும் இருக்கின்றது அல்லவா? எஸ்பிபியும் பி சுசீலாவும் பாடிய பாடல். என்ன பாடல்?

மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும் மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும்

இந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஒலித்த பாடலை பாடிய குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம். 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். ஏவிஎம் ராஜன், ஜெயந்தி, சிவகுமார், ஜெயசித்ரா, எம் என் ராஜம் மற்றும் பலரும் பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். வாலி எழுதிய பாடல் அது. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமணி வி குமார். பாடல் காட்சியில் சிவகுமாரும் ஜெயசித்ராவும். ஆமாம், ஜெயசித்ராவை கேலி பண்ணி தீஸ் பண்ணி பாடும் பாடலாக அந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஜெயசித்ரா இந்த பாடல் காட்சியில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் வெளியான 73 ஜெயசித்ரா நடித்த திரைப்படங்களாக அரங்கேற்றம், அரங்கேற்றத்தில் கதாநாயகி அல்ல, கதாநாயகி பிரமீளா, பிரமீளாவின் தங்கியாக நடித்திருப்பார். பாரத விலாஸ் என்ற சிவாஜியின் திரைப்படம், பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் இன்னொரு நாயகி விதுபாலா. சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலும் கதாநாயகி பலர் இருந்தாலும் இவரும் ஒரு நாயகி. பாலச்சந்தர் திரைப்படம், இலவு காத்த கிளி என மணியன் எழுதிய நாவல் ஆனந்த விகடனில் தொடர்ச்சியாக வெளியானது. அந்த கதை பிடித்து போக பாலச்சந்தர் அதற்கு சொல்லத்தான் நினைக்கிறேன் என தலைப்பிட்டு 73 திரைப்படமாக இயக்கியிருந்தார். பொன் வண்டு என்றொரு திரைப்படம் 73 ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியானது. அதில் பல நாயகியர், ஜெயசித்ரா, உஷாநந்தினி, பாரதி, சுபா. பூக்காரி என்ற திரைப்படத்திலும் ஜெயசித்ரா 73 நடித்திருந்தார். கருணாநிதியின் மூத்த மகனான மூக்கா முத்து கதாநாயகன் பூக்காரியில், அதிலே அவரின் தங்கியாக நடித்திருப்பார். பூக்காரி திரைப்படத்தில் இரண்டு நாயகியராக மூக்கா முத்துவுக்கு ஜோடியாக மஞ்சுளாவும் வெண்ணுராடை நிர்மலாவும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படங்களில் எல்லாம் 73 ஜெயசித்ரா நடித்திருந்தார். நல்லது உறவுகளே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பு வழியாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இதுவும் ஒரு அபூர்வமான பாடல்தான். முதலில் பாடலை கேட்கலாம்.